கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட்டக்கட

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையே சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்னாச்சு?
1: டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனத இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பு

0: பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி பெற்ற இரும்பு எல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல, உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க இரும்பு எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இருமுனாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இருமணும் சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
0: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
2: போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல முள்ளுல குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும்ல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும் இல்ல உங்களுக்கு? கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் எதிரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மார்க்கெட்ல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்க எல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது, அங்க போனா உனக்கு தானே பரவும்.
2: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரும்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம் தான்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், நம்ம வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முழு பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முழு பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சார்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? என்ன, கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிப்போங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா, இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா, இருங்க நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கூட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ, என் நகையெல்லாம் காணும்மா. போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா விஷயம் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிருக்கோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஆதிபடி நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: Welcome back listeners, you're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திலே ஐந்தாவது குரலை இன்று பார்ப்போம். தெய்வம் தொழால் கொழுனர் நற்தொழுதொழுவாள் பெய்யென பெய்யும் மழை. இது சாதாரணமா நம்ம வந்து கேலியா பேசக்கூடிய ஒரு குரல். இது ஏனென்று சொன்னால், தெய்வம் தொழால், அதாவது இங்க இரண்டு விதமா நம்ம பொருள் சொல்லலாம். தெய்வம் கடவுள், இறைவனை தொழாதவள், வேண்டாதவள், வணங்காதவள், தன் கணவனை இறைவனை வணங்க வேண்டும் என்பதில்லை, இறைவனை தொழ வேண்டும் என்பதில்லை, தன் கணவனை மட்டுமே தொழுது கொண்டிருந்தாள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பெண் பெய் என்று சொன்ன உடனே மழை பெய்யும் என்று வள்ளுவரிகள் சொல்கின்றார். அப்போ இன்னைக்கு நம்ம அதை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால், இன்றைக்கு எத்தனை இல்லத்தரசிகள் மழை பெய்யாத போது மழை பெய் என்று சொன்னால் உடனே மழை பெய்கின்றதா? அப்போ மழை பெய்யவில்லை. அப்போ இவர்கள் எல்லாம் வந்து வள்ளுவர் சொன்னபடி வாழவில்லை, இதெல்லாம் பொய், இல்லை என்று சொன்னால் வள்ளுவர் சொன்னது பொய் என்று நம்ம ஆர்கியூ பண்ணால், நம்மளை மாதிரி மடையர்கள் யாரும் இருக்க மாட்டார். ஏனென்று சொன்னால், வள்ளுவர் இங்கே எதை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், தெய்வம் தொழால், திருமணத்துக்கு முன்னால் நீ கடவுளெல்லாம் தொய்து கொண்டு இருந்திருக்கலாம், இனிமேல் உனக்கு கணவன் தான் தெய்வம். ஏன்னா நம்முடைய தமிழ் பண்பாடு கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொல்கின்றோம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்கின்றோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சிறப்பு நிலையில கணவனை கருதக்கூடிய, போற்றக்கூடிய, வணங்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பண்பாடு நம்முடைய பண்பாடு. அப்படிப்பட்ட பண்பாட்டிலே தோன்றியதுனால வள்ளுவர் சொல்கின்றார், இங்க தனக்கு வாழ்க்கை துணையாக அமைந்த கணவன் கண் போன்றவன், அப்ப அந்த கணவனை நாள்தோறும் தொழுது வரக்கூடிய ஒருவள், தொழுது வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு பெண் இருந்தாள் என்று சொன்னால், அவள் தெய்வ சக்தி பெற்றவளாகி விடுகின்றாள், தெய்வ பெண்ணாகி விடுகின்றாள் என்று இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். அதனாலதான் சொல்கின்றார், அவள் பெய் என்று சொன்ன மாத்திரத்திலேயே பெருமழை பெய்துவிடும் என்று சொல்கின்றார். அப்ப இது வந்து ஒரு உயர்வு நவிழ்ச்சி என்று சொல்லலாம். அப்படி நடக்கும் என்பதில்லை. இப்ப நாம் ஒருத்தர் சொல்றோம், நீங்க அவர் ஹரிச்சந்திரன் மாதிரி என்று சொல்லுகின்றோம். அப்ப ஹரிச்சந்திரன் மாதிரி தான், ஹரிச்சந்திரன் இல்ல. அப்ப ஹரிச்சந்திரன் மாதிரி துன்பத்தை அவர் பெறவில்லை. இல்ல, நீங்கள் கடவுள் மாதிரி என்று சொல்கின்றோம். நமக்கு யாராவது உதவி செய்யும் போது அப்படியே நீங்க நேரில் கடவுள் மாதிரி வந்தீங்க என்று சொல்கின்றோம். நாம யாராவது கடவுளை பார்த்துருக்கோமா? கடவுள் எப்படி இருப்பார் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. நாம வந்து கடவுளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவம் கொடுக்கலாம். சிவன் என்று சொன்னா நாம் கொடுத்த உருவம், இப்படி பாம்பு இருக்கும், இப்படி இடையில மரவரி தடுத்திருப்பார், இப்படி மான் தோலை அடிந்திருப்பார் என்றெல்லாம் நாம் கொடுக்குறோம். இப்படி தலையில கங்கை வைத்திருப்பார் என்று சொல்கின்றோம். விஷ்ணு என்று சொன்னால் அப்படி பாம்பு படிக்கல படுத்துட்டு இருப்பாரு என்று நாம் சொல்கிறோம். யாராவது போய் நேரடியாக விஷ்ணுவை தரிசித்து வந்திருக்கின்றோமா? சிவனை பார்த்துட்டு வந்திருக்கோமா? இல்லை. காலம் காலமாக இப்படி ஒரு உருவம் சொல்லப்பட்டிருக்கு. முருகன்னா இப்படி இருப்பார், இயேசுனா இப்படி இருப்பார், அருகன்னா இப்படி இருப்பார் என்று நம்ம சொல்லுகின்றோம். அதனால தான் வந்து இஸ்லாமில் உருவமே இல்லாதவர் என்று சொல்லுகின்றார். அப்போ இங்கே நம்ம பார்க்கின்றோம், அந்த உருவங்கள் வந்து மனிதனால கொடுக்கப்பட்டவை. ஏன்னா கடவுள் வந்து சொல்லுவது, நாம் ஒவ்வொரு கடவுளை நம்ம படைத்திருக்கின்றோம். பிள்ளையார் இப்படி இருப்பார், யானை முகத்தன் என்று சொல்லுகின்றோம். அப்போ அந்த அவருக்கு ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு வாகனம், ஒவ்வொரு கொடி என்றெல்லாம் நம்ம கொடுத்துருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நமக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு நமக்கு எளிதாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கோவிலுக்கு போய் இப்போ நம்ம ஒரு உட்காந்த இடத்துல வணங்க முடியும். கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்று சொன்னாலும் கோவிலுக்கு போய் தான் சாமி கும்பிடுறோம். ஏன்? ஏன்னா நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வரணும். அதுக்கு அங்கே ஒரு சிலை, அங்கே ஒரு உருவம் இருக்கின்றது. அப்போ நம்ம அங்கே கான்சன்ட்ரேஷன் வரும். அதனால தான் இந்த தீபாராதனம் போது கண்ணத்தில் போட்டுக்க சொல்கிறாங்க. எதுக்கு போட சொல்கிறாங்க? சட்டுன்னு ஒரு சுளின்னு ஒரு அடி வரும்போது நீங்க வேற ஏதாவது எண்ணாத எண்ணங்கள் எண்ணிக்கொண்டு இருந்தா, அங்க பாடிலி பிரசன்ட் மென்டலி ஆப்சண்டா இருந்தீங்கன்னா சட்டென்று சுய நினைவுக்கு வருவதற்காக. அப்ப நம்ம பார்க்கின்றோம், இது வந்து ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்பட்டது. அப்ப ரொம்ப உயர்த்தி சொன்னா
அதனுடைய உயர்வை நம்ம புரிந்து கொள்வோம். கடவுள் மாதிரி என்று சொல்லும் போது கடவுள் இல்ல, ஆனா கடவுள் மாதிரி. அப்ப கடவுளை நம்ம பார்க்கல, அப்ப அவர் கடவுளா? அவரால் என்ன செய்ய முடியுமா? இல்ல. நமக்கு உதவி செய்யும் போது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல டக்குன்னு அவர் வரார், அவர் செய்கின்றார். இல்ல கடவுள்கிட்ட நம்ம டாக்டர் கிட்ட நாங்க சொல்றோம், தெய்வம் மாதிரி நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். ஏன்னா டாக்டர் வந்து உயிரை காப்பாற்றக்கூடியவர். அதனால நம்ம வந்து கடவுளாக பாவிக்கின்றோம், கடவுளாக நினைக்கின்றோம். அந்த மாதிரி பொருள்ல தான் இங்க வள்ளுவர் சொல்கின்றார், தெய்வத்தை தொழாமல் தன் கணவனையே தொழுது வாழ்கின்ற வாழக்கூடியவன், பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்று சொன்னா அவளை வந்து பாராட்டி உயர்த்தி ஒரு உற்றாணி கொம்பளை கொண்டு போய் உட்காத்தி வைக்கிறார், அவ்வளவுதான். அதனால உடனே அதை செய்வார் என்பது கிடையாது, அதை செய்ய முடியும் என்பது இல்லை. அவ்வளவு சிறப்பானவள், அவ்வளவு உயர்ந்தவள், அப்ப அவள் பெய் என்று சொன்னா பெய்யும் என்று சொல்லும் போது அவள் தெய்வத்திற்கு சமமானவள் என்று சொல்கின்றான். ஏன்னா நாம சொல்லுகின்றோம், ராமாயணத்துல பார்க்கும் போது கூட சீதையை ராமனுக்கு திருமணம் செய்து கொடுத்த உடனே ஜனகன் தன்னுடைய மகளாகிய சீதை கிட்ட சொல்றான், இனிமே ராமன் தான் உனக்கு எல்லாம், நீ ராமனுக்கு பணிவிடை செய்து ராமனுடைய முகம் கோணாமல் ராமனுக்கு வேண்டியதை செய்வதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்கின்றார். அப்போ அந்த நம்முடைய பாரம்பரியம் அப்படி இருக்கிறது. அப்ப அந்த தன்மையில அந்த கணவன் தான் கண்கண்ட தெய்வம் என்ற தன்மையில வாழக்கூடிய அந்த பண்பாட்டை சொல்வதற்காக இங்கே அப்படி அந்த அவனையே தெய்வமாக நினைத்து வாழ்கின்றவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும், அது இந்த கற்புடையவள் என்று சொல்லக்கூடிய நிலையில சொல்லுகின்றான், பாராட்டி உயர்த்தி சொல்லுகின்றான். அப்படி இல்லாம நம்ம வந்து இன்றைக்கு எந்த இல்லத்தரசி பெய் என்று சொன்னாலும் மழை பெய்யாது. அப்போ அவங்க எல்லாம் நல்ல இல்லத்தரசி இல்லை, நல்ல மனைவிமார்கள் இல்லை என்று நாம ஒரு டெஸ்ட் வைக்க முடியாது. இது வந்து ஒரு உயர்வு தன்மையில, உயர்வு நவிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில சொல்லப்பட்டது தானே தவிர இதுக்கு அப்படியே வேர்ட் மீனிங் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப அவர்கள் சொன்னால், அவர்கள் வாழ்த்தினால், நல்லவர் ஒருவர் நல்ல மனதோடு வாழ்த்தினால் அது நடக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த தன்மையில தான் உங்க வாயால சொல்லுங்க என்று சொல்லுகின்ற மாதிரி தான் இவர்கள் சொன்னால் மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னாலும் நடக்கும், மழை மட்டும் இல்ல, அவர்கள் நல்ல வாழ்த்துக்கள் சொன்னால் கூட அது நடக்கும் என்கிற தன்மையில தான் இங்க பொருள் கொள்ள வேண்டுமே தவிர, அவர்களை எல்லாம் வரிசையா நிக்க வச்சு ஒவ்வொருத்தரையா நீங்க மழை பெய்ய சொல்லுங்க, மழையை நிறுத்த சொல்லுங்க என்று நம்ம வேடிக்கையாக கேலி சொல்வது நம்முடைய அறியாமை, நம்முடைய மூடத்தனத்தை தான் புலப்படுத்தும்.

0: தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ் நம்ம இப்ப வி ஆர் டோட்டலி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டு இருக்குது MOPN சமுதாய வானொலி 107.8.
0: ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ரோட்டுல பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும், மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது.
2: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம்போ.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க MOP CRS 107.8. டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஆனா நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஹர்ட், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஹெல்மெட் போடுறதில்ல, சீட் பெல்ட் போடுறதில்ல, சிக்னல் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ வாங்க இப்போ கேட்கலாம் ஆக்சிடென்ட்ஸ் பற்றியும் டிராஃபிக் பற்றியும் அவங்க பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னு.
4: We have a short life and world has become vast and large, so and traffic has increased so much, you know, people are hurrying in doing their work. I want to say only all the youngsters out there, not only youngsters, every age group, that your life is important to somebody in someone's life. It's like these days people drive so rashly in urgent, like they have to reach the office, some people to reach their college or some school, they're getting late and all that, you know, in that tension they drive so fastly that they tend to forget what if their driving might cause their life to death or someone else's life to death. I want to say all the youngsters, driving is fun, but not rash driving. Rash driving can be harmful to you or someone else out there. Well, my incident, I have met with an accident like a year back, and it wasn't my fault, definitely. It was a fault of a youngster as well as the auto driver. I was traveling in an auto. That time the auto man, he was going towards my house. That time when bike came, he was driving so fastly, he dashed the automan. Actually it was automan's mistake as well. The automan and the bike crashed against each other, the bike fell down, and then the automan was trying to escape because it was an accident, because a man fell, you know, in that tension of escaping he lost his balance and the auto got toppled, and there my leg came in the middle and I underwent an operation of plastic surgery and I got a fracture on my feet, and that was 3 months of my life where I had so much of pain and struggle. Right now I'm all normal, I can walk, I can run. This is what I was lucky that my life was saved. I was lucky that when my accident happened, no other vehicle came behind me, or they would have run over me. I was lucky that the accident wasn't on the main road. It just happened away from the main road. It was just a fraction of a second. It would have happened earlier, I might have not been alive today. It's all God's grace that nothing happened, nothing so serious happened to me and my life. Well, I want to say the same thing to the youngsters. It might be you who would, you know, meet with such accidents. That one of my friend, there were 3 youngsters, they were driving towards the ECR, and that car driving, that too, and they did rash driving, I'm damn sure, and that one person died on the spot. Other 2 people is like, you know, very sick. One person is lost, I mean, below the waist, full, she's paralyzed, and another person, my mind. His brain has got so much damage. You can imagine being a youngster, just 19 years old, and they have lost, you know, their life is in such a mess. All the youngsters out there, I just want to say one thing: driving is fun, but speed kills. It's thrilling, but kills. Please wear your helmet when you drive. Please wear your seatbelt when you're in car. Please cross the road only when the signal is in red. Do not, you know, break traffic rules, whether be it night or morning. Night usually meets with lots of accident, night times. So please follow all the rules. It's for your safety, not for someone else. It's for your safety and us and other people out there. This is all I want to say.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
5: நமது பெருமை. என்னங்க அது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
6: என்னங்க
5: ஒழுங்கான மருந்து கொடுங்க.
6: இருங்க, இதை
5: கொடுக்கறேன்.
7: எக்ஸ்கியூஸ் மீ,
5: என்னங்க
7: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
5: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
7: நேத்து வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
5: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல
7: பாத்தீங்களா? ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பார்க்கணுங்க.
5: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
7: இப்போ இந்த மருந்தையாவது பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
5: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
8: நுகர்வோர் கவனிக்க,
7: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
8: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
9: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me? யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா itself will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. இங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கண்டினியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலம நிகழ்ச்சியை கேளுங்க.
5: Today's program, which is Dr. A. Kelingal, that is dental care. With me, I have Dr. Raghavendra Karthik and Bavitra Swati and Mrs. Krishna Kumari Jay Kumar is going to help me. I thank Bavitra Swati, Mrs. Krishna Kumari Jay Kumar for helping out with my program beforehand. Let's get into the program. The doctors have come and my assistants are all waiting. Let's go.

0: மனிதனுக்கு அழகு புன்னகை. புன்னகைக்கு அழகு அழகிய பற்கள். பற்களுக்கு அழகி ஆரோக்கியம், அழகும் ஆரோக்கியமும் இருப்பது மிக மிக அவசியம். வணக்கம் லிசனர்ஸ், இன்னைக்கு நம்ம ஷோல சிறப்பு விருந்தனா என் முன்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பற்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ஒரு உதவி கோலா இருப்பவர். இவர் தான் என் முன்னாடி டாக்டர் கே ராகவேந்திர கார்த்திக் இருக்காரு. இவர் SRM டென்டல் காலேஜ்ல சீனியர் லெக்சரரா இருக்காரு. 10 வருஷங்களுக்கா தனது வேலையை தொடங்கிட்டு இருக்காரு. இவர் BDS 1997 ராகாஸ் டென்டல் காலேஜ்ல பண்ணாரு. PG ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல பண்ணாரு. இவர் தன் படிப்பில் 2 மாநில விருதுகள் பெற்றிருக்கிறார். இவர் பொழுதுபோக்காக ஃப்ளூட் தேர்ச்சி பெற்றிருக்கார். இப்போ நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். இப்போ நீங்க லிசனர்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333. நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், 6512133. நீங்க கால் பண்ணுங்க. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம வந்து டென்டல் ஹைஜீனை பத்தி பேச போறோம். இன்னைக்கு மேஜரா நம்ம வந்து டென்டலை கவர் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற போது எப்படி நம்ம வந்து ஒரு பல்ல வச்சுக்கலாம், நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு?
1: வாயில வந்து வரக்கூடிய பிரச்சனைகள்ல 90% பிரச்சனைகள் ப்ரிவென்டபிள், அதாவது தடுக்கக்கூடிய விஷயங்கள். 90% ப்ரிவென்டபிள்னு சொல்லும் போது நம்ம கிட்ட அதிகமான கெப்பாசிட்டி இருக்கு, அந்த பிரச்சனைகள் அண்டாம தடுக்கிறதுக்கு அதிக கெப்பாசிட்டி இருக்கு. நான் இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவைன்னா ஹைஜீன் அவேர்னஸ், அதாவது வாய் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உரிய ஒரு எஜுகேஷன் இல்ல, அதுக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹைஜீன் அவேர்னஸ் மட்டும் இல்லாம அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம கையாளணும்னு கத்துக்கணும். கரெக்டா சொல்ல போனா இந்த விஷயங்கள் வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கு, அந்த லெவல்ல இருந்து சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் இது. ஆனால் ஹெல்த் எஜுகேஷன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதால ப்ரீவியஸ் ஜெனரேஷன், நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் வந்து நிறைய விஷயங்கள்ல இழந்திருக்காங்க. இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன்ல வந்து இந்த ஹெல்த் எஜுகேஷன் இஸ் பிகம் மேண்டேட்டரி. சோ இந்த விஷயங்கள் சின்ன வயசுல வரதால அவங்களுக்கு இந்த நோய்கள் வந்து அண்டாம தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஹைஜீன் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு மைண்ட்ல வரக்கூடிய ஒரே விஷயம் பல் துலக்குதல், அதாவது பல் பிரஷ் பண்றது. கரெக்ட் பிரஷிங் டெக்னிக் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பிரஷிங் டெக்னிக்கே கூட நம்ம பாப்புலேஷன்ல ஜனத்தொகைகள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% பீப்புள் வந்து சரியான முறையில் பிரஷ் பண்றது இல்ல. ஒரு 3 நிமிஷம் பிரஷ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ப்ராசஸ் எல்லாருமே வந்து காலையில ஹார்ட்லி ஒரு 35 செகண்ட் வந்து 1 நிமிஷத்துக்குள்ள பிரஷ் பண்ணிட்டு துப்பிட்டு போயிடுறாங்க. சோ இந்த சிம்பிள் ப்ராசஸ் ஆஃப் கரெக்ட் பிரஷிங் டெக்னிக் இது கத்துக்கிறது தான் மோஸ்ட்
0: இம்பார்ட்டன்ட்.
1: இது தவிர
2: இப்ப சாரி டாக்டர், ஒரு சின்ன கேள்வி. இப்ப நீங்க பல் துலக்கறத பத்தி சொல்றீங்க, இப்ப நிறைய பேர் வந்து அப்வர்ட்ஸ்ல பண்ணுமா இல்ல சைட்வர்ட்ஸ்ல பண்ணுமான்றதே வந்து ஒரு பெரிய டவுட்டா
1: இருக்கு.
2: ஒரு சில டாக்டர்ஸ் வந்து இல்ல நீங்க அப்வர்ட்ஸ்ல தான் பண்ணும், தட் இஸ் அ கரெக்ட் வேன்னு சொல்றாங்க. சிலர் வந்து நம்மளுக்கு வீட்டுல பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சின்ன குழந்தையில இருந்து சொல்லி கொடுக்கறது சைட்வர்ட்ஸ்ல பண்ணுங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்கறாங்க. எது கரெக்டான மெத்தட், எப்படி பண்ணணும்ன்றத நீங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கே நம்ம பழக்கணும்ன்றதுனால நான்
1: கையில வச்சு கம்ப்ளீட்டா பிரஷ் பண்ற விதம் வந்து என்ன ஆகும்ல தேய்ச்சிரும். தட் மீன்ஸ் எனாமல் கூட நமக்கு ஒரு கெட்டியான மெட்டீரியலா இருந்தாலும் ஹெவி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பல் தேக்க தேக்க ஸ்க்ரப் பண்ண பண்ண எனாமல் தேஞ்சு போயிடும். இது தப்பான ஒரு செயல்முறை. ரொட்டேட்டரி ஆர் ஸ்வீப்பிங் மோஷன், நம்ம பிரஷ்ஷை வந்து பல்லோட ஈருக்கு மேல ஆரம்பிச்சு மேலிருந்து கீழ் நோக்கி பிரஷ் பண்றது சரியான முறை, இது ஸ்வீப்பிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பிரஷ் பண்றதால ஈருக்கும் வந்து குட் சர்க்குலேஷன் கிடைக்கும், பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இடுக்கல சேர்ந்திருக்க அழுக்கு வந்து வெளில வரத்துக்கு இது ஒரு ஈஸி ஒரு மெத்தடா இருக்கும். இதுதான் சரியான பிரஷிங் டெக்னிக். ஸோ ஹாரிசான்டல் ஸ்க்ரப்பிங் ஆர் சைட் டு சைட் பிரஷிங் வந்து பிரச்சனையை அதிகப்படுத்தும்.
2: இப்ப இந்த உள்ள நம்ம இந்த கடவா பல்லாம் மாட்டின்றத நம்ம கிளீன் பண்றப்ப பிரஷ் இப்படி எல்லாம் நம்ம எப்படி எல்லாம் நம்ம கையில வைக்கிறோமோ அந்த வேகத்துல வச்சு நம்ம பிரஷ் பண்ணிடுறோம், அதுவும் தப்புன்றது எனக்கு நான் பார்த்த அளவுல படிக்கிறது பாக்குறது டாக்டர் சொல்றத கேக்குறோம். பட் ஆனா அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம், ஏன் கரெக்ட் மெத்தர்ட் வந்து ஒரு அவேர்னஸ் ஏன் இன்னும் கிரியேட் ஆக மாட்டேங்குது.
1: பிராக்டிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எஜுகேஷன் அண்ட் பிராக்டிஸ். இது சரியான முறையை நம்ம கத்து கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு இந்த வயசுலயே, இது சின்ன வயசுல இருந்து அவங்க சூப்பர்விஷனோட பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனோட பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா ஐ திங்க் தே குரோ அப், அவங்க பெரியவங்க ஆனோட இந்த மெத்தட் தனால வந்துடும். இப்ப நமக்கு அது தெரியல, மெஜாரிட்டி பாப்புலேஷனுக்கு உண்மையிலேயே கரெக்டான பிரஷிங் மெத்தட் தெரியாது. சோ நம்ம குழந்தைங்க சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லை. சோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ எஜுகேஷன் ஃபார் த சில்ட்ரன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ கரெக்ட் பிரஷிங் அண்ட் frequency of brushing. இது பிரிவென்ஷன்ல வந்து frequency is most important. அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பல் தேய்க்கணும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனா எத்தனை பேர் செய்யறோம் அதை? Very rare. Importance is so much given to that. நமக்கு அது நைட் வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் தூக்கம் வந்து தூங்கிட்டு உடனே அந்த பிரஷிங்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 minutes

0: வெரி இம்பார்ட்டன் ஸ்டெப் டு ஃபாலோ. இது தவிர ப்ரிவென்ஷன் சொல்லும் போது முக்கியமான விஷயம் வந்து நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் வாயை வந்து நல்லா ரின்ஸ் பண்ணி கொப்பளிச்சு துப்புறது மிக மிக மிக முக்கியம். நம்மளோட பல ரீசன்ஸ்க்காக, நம்மளோட பிரைவசி இல்லாம இருக்கலாம், இல்ல சோசியல் கஸ்டம்ஸ்க்காக இருக்கலாம், இல்ல நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்கலாம் சொல்லி நம்ம கூச்சப்பட்டு இந்த விஷயம் செய்யாம போயிடுறோம். காலேஜ்ல இருந்தாலும் சரி, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் சரி, ஒரு தனியா ஒரு இடத்துல போய் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வாயில தண்ணி ஊத்தி நல்ல தண்ணி ஊத்தி கொப்பளிச்சு துப்புறது எவ்வளவு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம விரல் நுனியோட நம்ம பல்லுக்கு இடுக்கல மாட்டிருக்க அழுக்க வந்து விரல் நுனியோட சும்மாவே மெல்லமா ஸ்க்ரப் பண்ணா கூட போதும், தேய்ச்சா கூட போதும், அழுக்குகள் வெளில வந்துடும். அழுக்குகள் வெளில வந்துடும், அதுவே வந்து வாயில துர்நாற்றம் வராம தடுக்கிறதுக்கும் கிருமிகள் அதிகம் வளராம தடுக்கிறதுக்கும் இது மேஜர் அட்வான்டேஜ். சோ மவுத் ரின்சிங் ஆஃப்டர் ஹேவிங் ஃபுட்.
1: டாக்டர், இந்த பிரஷிங் பத்தி சொல்லிட்டு இருக்கப்ப, அதாவது எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பிரஷ் சேஞ்ச் பண்ணணும்ன்றது, பிகாஸ் நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கிட்ட சொல்றோம் பிரஷ் நல்லா தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம வர சில குழந்தைகள் வந்து பிரஷ் சரியா பண்ணாம அந்த இதெல்லாம் கடிச்சிருவாங்க, கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரம் பிரஷ் வந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் மாத்தி தர்றாங்களே இல்லையா பேரண்ட்ஸ், மத்தபடி இட்ஸ் ஓகே நல்லா தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நம்ம சொல்லிடுறோம். பட் நம்ம சின்ன வயசுலயே அவங்கள வந்து அதை ட்ரெயின் பண்றது இல்ல, இட் இஸ் அ பார்ட் மிஸ்டேக் பை பேரண்ட்ஸ் தான். பட் எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம நார்மலா மாத்தணும்ன்றது
0: தம் ரூல், தம் ரூல் இஸ் 3 months. ஒவ்வொரு பிரஷுக்கும் 3 மாசம் தான் லைஃப் டைம், அதோட லைஃப் ஸ்பேன் 3 மாசம். அது பாக்கிறதுக்கு அழகா இருந்தாலும் சரி, விரிஞ்சி இல்லாம இருந்தாலும் சரி, பிளீஸ் த்ரோ இட் அவே. அது அந்த 3 months அந்த ஃபைபர்ஸோட லைஃப் போயிடும், அதுக்கப்புறம் நுனி வந்து மழுங்கிடும். சோ அந்த நுனியால அழுக்குகள் கிளீனா கிளீன் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வெளில கொண்டு வரதுக்கு முடியாது. 3 months ஆனவனே தூக்கி போட்டுருங்க, இட்ஸ் நார்மல் திங். சோ இந்த மீல்ஸ் பத்தி சொன்ன, அதாவது சாப்பிட்ட அப்புறம் வாஷ் பண்ணணும்னு சொல்லி சொன்னதோட மோஸ்ட் இம்பார்ட்டன் மோஸ்ட் இம்பார்ட்டன் ப்ரிவென்ஷன் பார்க்கும்போது கண்டென்ட் ஆஃப் யுவர் டயட், அதாவது நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல எந்த அளவுக்கு உங்க டயட்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்றது நீங்க கான்சியஸா இருக்கணும். அதாவது சாப்பிடும் போது உங்க டயட் வந்து பேலன்ஸ் டயட்டா இருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் நேரத்தில் பேச போறது வந்து பல் சொத்தை பத்தி பேச போறேன், ஈர பிரச்சனை பத்தி பேச போறேன். அதுக்கு முன்னாடி வந்து டயட்டோட முக்கியத்துவம் இப்பவே சொல்லிடுறேன். நார்மலா வந்து பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கிருமிகளும் நம்ம சாப்பிடுற சாப்பாடும் தான். வாயில வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கிருமிகள் பிளஸ் கிருமி வந்து எல்லாரையும் கிருமி இருக்கும், அதுக்கு விதிவிலக்கே இல்ல, எல்லார் வாயிலையும் கிருமி இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வாயை வந்து டஸ்ட்பின்க்கு அடுத்தது, குப்பத்தொட்டிக்கு அடுத்தது, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோம், எல்லாத்தையும் மெல்றோம், இஷ்டத்துக்கு அபியூஸ் பண்றோம், யூஸ் பண்றதோட அபியூஸ் பண்றோம். சோ இந்த குப்பத்தொட்டிக்கு நெக்ஸ்ட் தான் சொல்லணும், உண்மையில சொல்லணும்னா. சோ எல்லார் வாயிலும் கிருமிகள் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதோட இல்லாம நம்ம சாப்பிடுற டயட் வந்து கிருமிகள் வளர்ச்சிக்கு, அதோட இட் த்ரைவ்ஸ் இன் ஓரல் கேவிட்டி, அதாவது நல்லது வளரும், அதோட மல்டிபிளிகேஷன் நிறைய நடக்கும், அது தங்கி நல்ல வளரத்துக்கு அது வாய்ப்பு தரக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன் திங். ஸோ டயட்ல என்னென்ன மாற்றங்கள் செய்யணும், டயட்ல என்ன என்ன ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெடியூஸ் த கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை குறைச்சிக்கணும். அதுதான் எஸ்பெஷலி ரெடியூசிங் சுகர்ஸ்னு சொல்லுவாங்க எங்க டயட்ல, எஸ்பெஷலி டயட்டிஷியன்ஸ் ஆர் நியூட்ரிஷன் பீப்பிள் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ரெடியூசிங் சுகர்ஸ் ஆர் ரிஃபைன்டு சுகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃபைன்ட் சுகர்ஸ்ன்றது உங்களுக்கு டயட்ல ஆல்மோஸ்ட் ஆல் யோர் ஜங்க் ஃபுட் எல்லாத்துலயும் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஜங்க் ஃபுட் மட்டும் இல்லாம நமக்கு டேஸ்டின்னு சொல்லக்கூடிய எல்லா ஃபுட்ஸையும் இருக்கக்கூடிய விஷயம் இந்த ரெடியூசிங் சுகர்ஸ் ஆர் ரிஃபைன்ட் சுகர்ஸ், பிஸ்கட்ஸ், டாஃபீஸ், பேஸ்ட்ரீஸ்.
1: டாக்டர், டயட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து ரிச் கார்போஹைட்ரேட் இஸ் குட் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. பட் அந்த ஏஜ்ல தான் அவங்களுக்கு வந்து அந்த பல்லு சொத்தை ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அந்த ஒரு நம்ம காலத்துல இல்ல, பட் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்ல அந்த கேவிட்டின்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பட் நம்ம அதை எப்படி கார்போஹைட்ரேட்டை
0: விரும்பி விரும்பி சாப்பிடுற விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதோட பிரச்சனை என்னன்னா, தே ஹாவ் அ சம்திங் கால்ட் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு சர்க்கரை. இந்த சுக்ரோஸ் தான் இந்த கிருமிகளுக்கு அதி முக்கியமான தீனி. சோ இந்த சுக்ரோஸ் கண்டென்ட் நம்ம டயட்ல அதிகமா இருக்க இருக்க கிருமிகள் நல்லா வளர்ந்து அதோட பிரச்சனைகளை அதோட பாதிப்புகளை உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு தரும். ஸோ பேலன்ஸ் டயட், இங்க நீங்க சொன்ன மாதிரி ஹை கார்போஹைட்ரேட் குழந்தைகள் ரொம்ப முக்கியம் சொன்னீங்க, வெரி ரைட். அதை பேலன்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஹை கார்போஹைட்ரேட் இன் அதர் சோர்சஸ், இப்ப ரிஃபைன் சுகர்ஸ் இல்லாம மற்ற சோர்சஸ் எடுத்துக்கலாம். ரஃபேஜியன் டயட், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இது அகைன் ப்ரிவென்ஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன். ப்ரிவென்ஷன் ஆரம்பிச்சதால ரஃபேஜ் கண்டென்ட், இப்ப நம்ம ரஃபேஜ்னு சொல்லும் போது வந்து பச்சை காய்கறிகள் வகைகள் பழங்கள் இந்த விஷயங்கள் வந்து நம்ம டயட்ல அதிகம் இருக்கிறதால என்ன

0: அட்வான்டேஜ்னா அதோட கிளென்சிங் கெப்பாசிட்டி, நம்ம வாயில பல்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளையும் சரி அழுக்குகளையும் சரி கிளீன் பண்ணி வெளியேற்றதுக்கு இந்த ரஃபேஜ் கண்டென்ட் வில் ஹெல்ப். ரஃபேஜ் கண்டென்ட் நமக்கு டயட்ல கிரீன் வெஜிடபிள்ஸ்ல இருக்கு ஆர் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல இருக்கு, திஸ் யூ கேன் டெஃபினெட்லி.
1: பட் இப்ப குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாக்லேட் அவாய்ட் பண்ண முடியல, ஏன்னா அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்ல தே ஆர் வெரி மச் அதை போய் ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுறாங்க. கூட இருக்கவங்க வாங்கி பாக்குறப்ப இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. தென் அப்ப நம்ம அந்த அளவை வந்து எப்படி குறைச்சிக்கலாம், தட் இஸ் வீக்லி ஒன்ஸ் இஸ் ஓகே அவங்களுக்கு கொடுக்கலான்றது ஓகேன்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம்.
0: ஐ திங்க் தி கீ வேர்ட் ஹியர் இஸ் மாடரேஷன். எனிதிங் இன் மாடரேஷன் இஸ் குட், தப்பே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ரெண்டு முறையோ ஒரு ரிவார்டு மாதிரி அவங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சா அதுக்கு ரிவார்டு கொடுக்கற மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லாட்டி இட் பிகம்ஸ் ஹேபிச்சுவல், அவங்களே வந்து அழுது அடம் பிடிச்சி வாங்கிக்கிற ஒரு லெவல் வந்துருச்சுன்னா அது பேம்பரிங் ஆயிடும் அப்புறம். ஸோ ஐ ஃபீல் தட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரிவார்டா கொடுத்தீங்கன்னா தப்பு கிடையாது. வேணாம்னு சொல்லாதீங்க, கொடுக்க வேணாம்னு சொல்லாதீங்க, பட் மாடரேட் இன் யோர் கிவிங் தீஸ் ஐட்டம்ஸ்.
2: லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா 651-2-1-3-3-3 இந்த கால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க சொல்லுங்க டாக்டர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
0: பிரிவென்ஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இவன் எஜுகேட்டட் பப்ளிக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து ஃபிளாசிங். ஃபிளாசிங் அப்ப டென்டல் பிரஷிங் கேள்விப்பட்டிருக்கீங்க, டங் கிளீனிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா டென்டல் ஃபிளாசிங்னு கேட்டா கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப என் பேஷன்ஸே வந்தா கூட எல்லாம் ஹைலி எஜுகேட்டட் பீப்பிள், நல்லா படிச்சவங்களா இருவாங்க, ஈவன் ஆல் வெல் எக்ஸ்போஸ் டு இன்டர்நெட் அண்ட் வெல் எக்ஸ்போஸ் டு பிரிண்ட் மீடியா, எல்லாத்தையும் படிச்சவங்க வராங்க. ஆனா ஃபிளாசிங் சரிங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னா என்ன
2: டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க.
0: ரைட், ஃபிளாசிங் இஸ் அ மெத்தட், அதாவது ஃபிளாஸ்ன்றது ஒரு வகையான நூல்,
2: ஓகே,
0: த்ரெட். அந்த நூல் வந்து ஸ்பெஷலி கோட்டட் பை வேக்ஸ். இதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பல்லோட சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா பல்லுக்கு வந்து 5 சர்ஃபேஸ் இருக்கு. அதாவது பல்லு நம்ம கிளீன் பண்ணும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய சர்ஃபேஸ கிளீன் பண்றோம், பிரஷ் பண்றோம், ஆனா ரெண்டு பல்லு சேர்ற இடுக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட் கூட நீங்க எந்த பிரஷ் யூஸ் பண்ணாலும் போய் கிளீன் பண்ணாது. அது எந்த ஹை குவாலிட்டி பிரஷா இருந்தாலும் சரி, கம்பெனி பிரஷா இருந்தாலும் சரி, அந்த நுனி ஆஃப் யோர் பிரஷோட நுனி வந்து அந்த இடுக்குள்ள போய் கிளீன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, வசதி இருக்காது. டெஃபினட்டா நம்ம ஃபிளாஸ் என்ற இந்த சமாச்சாரம் இந்த நூல்னு சொல்றோம் இல்லையா, இந்த நூல் வந்து உங்களுக்கு இந்த இடுக்குள்ள உள்ள இருக்கிற அடுக்கு போய் கிளீன் பண்றதுக்கு டிசைன் பண்ணிருக்கு. சோ எவ்ரிடே நைட் பிஃபோர் பெட் டைம், தூங்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு 2-3 நிமிஷம் அடிஷனலா ஸ்பெண்ட் பண்ணி டைம் அந்த நூலை வந்து பல்லோட இடுக்குல இன்சர்ட் பண்ணி, பல்லுக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணி ஒரு மூமெண்ட், ஒரு சாயிங் மோஷன் மாதிரி ஒவ்வொரு பல்லுக்கும் நடுவில் ஆர் உங்களுக்கே தெரிய வரும். சம்டைம்ஸ் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் ஒரு சில இடுக்கல சாப்பாடு மாட்டிருக்கும், வெள்ள வராது. அந்த வெள்ள வராத இடுக்கு வந்து பொதுவா என்ன செய்வோம், டக்குன்னு போய் சேஃப்டி பண்ணி வச்சிருவோம், இல்ல டூத்பிக் எடுப்போம். ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஹேபிட்ஸ், ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். டென்டல் ஃபிளாஸ் இந்த பிரச்சனை நமக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணும். சோ ஃபிளாஸ்ன்றது ரெடிமேடா அவைலபிளா மார்க்கெட்ல இருக்கு, நிறைய கமர்ஷியல் பிராண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபிளாசிங் மஸ்ட் பி அ பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ரெஜிமென், டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கிளீனிங் எய்டா நீங்க வீட்ல வச்சுக்கணும்.
1: பிரஷ் பண்ற மாதிரி
2: இட்ஸ் ஆல்சோ பிரஷோட ஃபிளாஸும்
0: வெச்சுக்கணும். வெரி வெரி எசென்ஷியல், வெரி எசென்ஷியல். நவ டங் கிளீனிங் பத்தி ஒரு வார்த்தை சொன்னேன், ஐ வுட் லைக் டு ஆட் அ பாயிண்ட் ஆன் தட். நம்மளோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன் வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டங் கிளீனர் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டல் ஸ்கிரேப்பரை வாயில வச்சு டெய்லி காலையில கிளீன் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வாந்தி எடுக்கிற மாதிரி கிளீன் பண்ணுவாங்க. இந்த டங் கிளீனிங் கான்செப்ட் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். ஒரு மெட்டல் ஸ்கிரேப்பரோ பிளாஸ்டிக் ஸ்கிரேப்பரோ அவசியமே இல்லாத ஒரு விஷயம். டங் கிளீனிங் இஸ் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா இப்ப அதுக்கு என்ன பண்றாங்க, பிரஷஸ்லயே வந்து உங்களுக்கு ஒரு தனி ஒரு சின்ன ஒரு ரெக்ஸின் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபைபரஸ் பேட் மாதிரி பிரஷோட பின் பாகத்திலேயே வந்து தனியா இப்போ அவைலபிளா இருக்கு. நான் அந்த யூ கேன் யூஸ் அட் பேட் ஃபைபரஸ் பேட் அண்ட் ஸ்க்ரப் த டங், நாக்கோட மேல் பாகத்தை கம்ப்ளீட் ஸ்க்ரப் பண்ணிட்டு துப்பி விட்டுலாம்.
2: ஓகே,
0: திஸ் இஸ் அ இம்பார்ட்டன் திங் ஐ வாண்ட் டு ஷேர்.
2: பட் இப்போ வந்து டங் கிளீனர் வந்து பழைய காலத்துல இருந்து வருது, அப்ப இருந்த ப்ராப்ளமும் இப்ப இருந்த ப்ராப்ளம் ஏதாச்சும்?
0: டங் கிளீனிங் கான்செப்ட் அந்த காலத்துல டிஃபரெண்டா யூஸ் பண்ணாங்க, அவங்களோட பிலீஃப் வேறமா இருந்தது. அப்போ டங் கிளீனிங் அவசியமே இல்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நாக்கு வந்து பாக்குறதுக்கு கம்ப்ளீட்டா கிளீனா இருக்கணும்ன்றது அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை. இப்ப அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கக்கூடாது, என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ சாப்பாடு பார்ட்டிகல் சுணுக்குகள் உள்ள நாக்கு மேல இருக்கக்கூடாது, அது வெள்ளையா இருக்கா கருப்பா இருக்கான்றது அடுத்தது. பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறது கூட இருக்காங்க, பார்ட்டிகல்ஸ் எடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனால் தான் நமக்கு இந்த பிரஷஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது.
2: காலர், ஹலோ, உங்க பேர் என்ன? தியா. உங்க க்வெஸ்சன் டாக்டர்கிட்ட கேளுங்க, டாக்டர் ராகவேந்தர் கார்த்திக் கிட்ட.
3: ஹலோ டாக்டர்.
0: ஹலோ
3: நான்
0: இதை பத்தி மறுபடியும் பேச போறேன், காமன் டென்டல் எயில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேச போறேன். பட் ஐ வில் கிவ் அ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் டு தட். இப்போ நார்மலா ஈர்ல இருந்து ரத்தம் வரதுக்கு காரணம், பல்ல இருந்து வராது எப்பவுமே ரத்தம், ஈர்ல இருந்தா ரத்தம் வரும். ஈர்ல இருந்து ரத்தம் வரதுக்கு முதல் காரணம் வந்து ஈருக்கு அடியில சேர்ந்து இருக்கிற அழுக்கு. நம்ம தமிழ்ல வந்து காரைன்னு சொல்லுவோம், அது இங்கிலீஷ்ல வாட் வி கால் இட் அஸ் பிளாக். பிளாக்ன்றது நீங்க சாப்பிட்ட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அங்கேயே தேங்கி ஒரு படலம் மாதிரி, ஒரு லேயர் ஆஃப் டெபாசிட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இந்த பிளாக் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் டார்டார் அப்படின்னு சொல்லுவோம். டார்டார்ன்றது காரை, தமிழ்ல சொன்னா காரைன்னு சொல்லணும். இந்த டார்டார் வந்து பிரஷ் பண்ணாலும் போகாத ஒரு அழுக்கு, என்னதான் பல் தேய்ச்சாலும் போகாது. இந்த பிளாக்கோ டார்டாரோ ஈருக்கடியில் நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈருக்கு அது உறுத்தல் ஏற்படுத்தி இட் ஃபார்ம்ஸ் அ இரிட்டன்ட். தட் மீன்ஸ் ஈரு நார்மலா வந்து ஹெல்த்தியா இருக்கும் போது இட் வில் பிரீத் நார்மலி, பட் இந்த இரிட்டன்ஸ் ஈருக்கடியில் நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களால உங்க ஈரால பிரீத் பண்ண முடியாது, அதிகமான ஒரு ரத்த அழற்சி ஏற்படும். தட் மீன்ஸ் உங்களுக்கு இன்ஃபிளமேஷன் ஃபார்ம் ஆயிடும் அந்த இடத்துல. சோ பிரஷ் பண்ண உடனே ரத்தம் வரதுக்கு அதுதான் முக்கிய காரணம். இதுக்கு சிம்பிள் ரெமெடி, விசிட் அ டென்டிஸ்ட். ஃபார்மா இருக்கிற அந்த ஈரை வந்து அந்த அழுக்கை வந்து கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணி கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆன்டிசெப்டிக் மவுத் ரின்சஸ் ஆர் டூத் பேஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணாலே போதும், இட் வில் ஸ்டாப்.
2: தேங்க் யூ தியா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கும் மத்த டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333. டாக்டர், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இது ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறதுல இப்போ வந்து ஆயில் புல்லிங் பண்றது கரெக்டா டாக்டர்?
0: ஹேபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் ஓரல் ஹைஜீன் ஹேபிட்ஸ்ல ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு அடிஷ்னல் சமாச்சாரம் வந்து ஆயில் புல்லிங் அப்படின்னு வந்திருக்கு. ஆயில் புல்லிங் இஸ் அ வெரி ஓல்டு ஏஜ் ஓல்டு கான்செப்ட், ரைட் ஃப்ரம் சுஷ்ருதாஸ் டைம், ஆயுர்வேதிக் பீரியட் வந்து ஆயுர்வேதா இந்தியாவில் ஆரம்பிச்ச டைம்லேருந்து ஆயில் புல்லிங்க்கு நிறைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதோட விளைவுகள் உடம்புல மற்ற அட்வான்டேஜஸ் இருக்கலாம், நல்ல விளைவுகள் வந்திருக்கலாம். ஓரல் கேவிட்டி பொறுத்த வரைக்கும், வாயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில் புல்லிங்கால ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்கான்றது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. சயின்டிபிக் எவிடன்ஸ் இல்ல, எவிடன்ஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ் அதெல்லாம் வரல, இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. கெடுதல் இல்லைன்னு தெரியும். பல் டாக்டர் இப்ப நான் என்ன சொல்லுவேன், நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்டுங்க பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதனால கெடுதல் கிடையாது. நன்மைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வி டோன்ட் ஹாவ் சயின்டிபிக் எவிடன்ஸ் இது வரைக்கும். யாருமே வந்து லாங் டேர்ம் ஸ்டடிஸ், நல்ல ஒரு பல வருஷங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு லாங் டேர்ம் ஸ்டடிஸ் யாரும் செஞ்சது இல்ல. பட் உடம்புக்கு அதனால நல்லது ஏற்படுதுன்னா பிளீஸ் கோ ஹெட் டூ இட், தப்பு கிடையாது.
2: ஓகே ஓகே. அண்ட் வாட் இஸ் தட் அவங்க பிரேசஸ் அதெல்லாம் போட்டுப்பாங்கல்ல, அதை எப்படி என்ன பண்றது, பிரேசஸ் எதுக்காக போடுறது?
0: இப்போ நார்மலா வந்து பல்லோட ஃபார்மேஷன், பல்லோட பொசிஷனிங், அதாவது ஒவ்வொரு பல்லும் உங்களோட தாடை எலும்புல வந்து ஃபார்ம் ஆகி உட்காரும் போது அதோட ஒரு நிர்ணயிச்ச ஒரு இடத்துக்கு வந்து உட்காரணும். தாடை எலும்போட வளர்ச்சி சரியா இல்லாத சமயத்திலயும், இல்ல பல்லோட சைஸும் உங்க தாடை எலும்போட சைஸும் டிஸ்கிரிப்னன்சி இருக்கும் போது, டிஸ்கிரிப்னன்சினா ஒரு வேறுபாடு இருக்கும் போதும் உங்களுக்கு பல்லோட பொசிஷன் வந்து தப்பா வரும். கொஞ்சம் முன்னோக்கி துருத்தி இருக்கிற மாதிரி வரும், இல்ல பல்லுக்கு நடுவில் கேப்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி வரும், இல்ல ஒன்னோட ஒன்னு பல்லு மேல ஓவர்லாப் ஆயிருக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கும்போது பேஷண்ட்டுக்கே உங்களுக்கே வந்து என்ன ஆகும்னா, அது பாக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு, ஒரு காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸ் இல்ல, அப்பீலிங் அப்பியரன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் உங்களுக்கே ஒரு ஒரு மேபி அ காம்ப்ளெக்ஸ் கைண்ட் டெவலப். ஆர் உங்க பியர் ப்ரெஷர், உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அதை பத்தி கேட்கலாம், உங்க பேரண்ட்ஸும் அதை பத்தி சொல்லலாம். ஆர் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு காஸ்மெட்டிக் அப்பீல் இல்லாதால பேஷன்ஸ் வந்து பொதுவாக அதுக்காக வராங்க. இந்த ஆர்த்தனாட்டிக்ஸ்ன்றது ட்ரீட்மெண்ட் என்ன என்ன என்ன ஒரு பேசிக் பிரின்சிபல் அப்படின்னா, ஃபார்ம் அந்த மால் அலைன் டீத், அதாவது சரியா அதோட பொசிஷன் வந்து உட்காராத பல்ல திருப்பியும் ஒரே நிலைக்கு கொண்டு வந்து ஒரே ஒரு ஒரே கோட்ல ப்ராப்பர் அலைன்மெண்டோட உட்காரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வரது தான் ஆர்த்தோடான்டிக்ஸ். இதுக்குன்னு தனியா பிரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் யூஸ் பண்றோம். கம்பி, பேஷண்டோட வாயில கம்பிகளை பொறுத்து
1: எந்த ஏஜ்ல பண்ணலாம், ஐடியலி ஸ்பீக்கிங் அட்வைசபிள் டாக்டர், சின்ன வயசுல பண்ணா, பட் நீங்க சொல்ற மாதிரி தாடை எல்லாம் வளர்ச்சி அடைறப்ப கொஞ்சம் திரும்ப அகைன் ப்ராப்ளம் வரலாம். தட் இஸ் ஒரு கரெக்ட் ஏஜ் னு ஒண்ணு வெச்சு,
0: யூஷுவலி ஸ்பீக்கிங் தாடை எலும்போட வளர்ச்சி வந்து முடியற டைம்ல we have to start this process. Sometime இது ரொம்ப as a தம்ப் ரூல் அகைன், ஒரு ஆவரேஜ் ஏஜ் பாத்தீங்கன்னா 14 to 18 இயர்ஸ் குள்ள பண்ணி முடிச்சிருது ரொம்ப நல்லது. ஐடியலி ஸ்பீக்கிங். ஆனால் சில கேசஸ் வந்து ரொம்ப சின்ன வயசுல குழந்தையா ஒரு 9 வயசு 10 வயசுலேயே கூட சில குழந்தைங்களுக்கு நமக்கு அந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். குழந்தையோட வளர்ச்சியை பார்க்கும் போதே
1: அந்த பல்லு விழுந்தவொடனே அது மாறி மாறி முளைக்கிறப்பே ஒரு ஐடியா நம்மளுக்கு
0: கிடைக்கும், டெஃபினெட்டி கிடைக்கும். ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஸோ இது கேஸ் டு கேஸ் பேசிஸ் தான் இட் வில் வேரி. நார்மல் ஏஜ் வந்து 14 to 18 years ஐடியலி ஸ்பீக்கிங். பட் அது சொன்னா கூட வி ஹவ் நவ் சம்திங் காட் அஸ் அடல்ட் ஆர்த்தோடான்டிக்ஸ். தட் மீன்ஸ் 40 வயசு ஆயிருந்தா கூட 50 வயசு ஆயிருந்தா கூட ஆர்த்தோடான்டிக்ஸ் கம்பி போட்டு பல்லு சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டெக்னிக்ஸ் ஹவ் கம் ஃபார் தட், கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது.
2: And என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிரேசஸ் இருக்கு டாக்டர்?
0: கயட்டி மாட்டக்கூடிய கிளிப் ஆர் ரிமூவபிள் அப்ளையன்சஸ் அப்படின்றது கொஞ்சம் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரேசஸ் அது. ஆனால் அதோட பயன்பாடு வந்து ரொம்ப லிமிட்டட், ரொம்பவும் மினிமல் கேசஸ் தான் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக பிரேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரேசஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஒரு 80-90% பேஷன்ஸ்க்கு பிரச்சனை இருக்கக்கூடிய பேஷன்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸட் பிரேசஸ் பல்லோட ஒட்டுற மாதிரி பல்லோடையே இருக்கிற மாதிரி கம்பிகளை பொருத்தி அந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அதே பல்லல் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஒரு 1.5 to 2 years தோராயமாக அது டைம் எடுக்கும் ட்ரீட்மெண்ட் முடியறதுக்கு. அந்த 2 years முடிஞ்சப்பறம் அந்த கம்பியெல்லாம் எடுத்துருவோம் வெளில. அதுக்குள்ள பல்லோட பொசிஷன் தன்னால் மாறிட்டு அழகாக வந்துடும். ஸோ பிரேசஸில் 2 வகைகள் தான் இருக்கு பொதுவாக இருக்கிறது. இதோட சில அப்ளையன்சஸ் இருக்கு, ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்றது இருக்கு. பேஷண்ட் விரல் சப்பர் ஹேபிட் இருக்கிற பேஷண்ட் இருக்கலாம், இல்லை வாய் வழியாக மூச்சு விடுற ஹேபிட் பேஷண்ட் இருக்கலாம். இந்த மாதிரி விரல் சப்பறதோ வாய் வழியாக மூச்சு விடுறதோ இல்லை உதட்ட கடிக்கிற ஹேபிட் இருக்கிறதோ இதனால கூட பல்லோட பொசிஷன் மாறும். இதுதான் உண்மை. ஸோ இந்த ஹேபிட்ஸை வந்து முதலே நமக்கு அவாய்ட் பண்றதுக்கும் கட் பண்றதுக்கும் தனியா அப்ளையன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது தனி வகைகள். பட் பொதுப்படியா சொல்லணும்னா ஃபிக்ஸட் பிரேசஸ் தான் யூஸ் பண்றது எல்லாருக்கும்.
2: ஓகே ஓகே.
1: இன் கேஸ் இந்த ஆக்சிடென்ட் இல்ல பிள்ளைங்க கீழே குழந்தைங்க விளையாடுறப்ப கீழே விழுந்து அந்த பல்லு விழுந்து முளைச்சதுக்கு அப்புறம் உடஞ்சிருதோ, ஹாஃப்ல உடஞ்சிடலாம் இல்ல ஃபுல்லாவே போயிடலாம், அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்ப இந்த கிளிப்ஸ் ஏதாவது போட்டு அது
0: உடஞ்சி போன பல்லுக்கு கிளிப் வில் நாட் பி யூஸ்ஃபுல். நார்மலா உடஞ்சி போன பல்லுக்கு வந்து அதோட சைஸ் பொறுத்து எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு, லெவல் ஆஃப் ஃபிராக்சர் அப்படின்னு பார்த்துட்டு வி ஹாவ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஐதர் பல்லோட நிறத்திலேயே மெட்டீரியல் ஒன்று யூஸ் பண்ணி பாண்ட் பண்ணி பல்லு மாதிரி கொண்டு வந்து விட்டுடலாம். அடிஷன் ஆஃப் மெட்டீரியல் சிமெண்ட் மாதிரி இருக்கும், அது அதை பாண்ட் பண்ணிட்டு பல்லு மாதிரி ஷேப் கொண்டு வந்து விட்டுடலாம். இல்லாட்டி லெவல் ஆஃப் ஃபிராக்சர் நிறைய இருந்தது, பல்லு ரொம்ப செதிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதுக்குண்டான வைத்தியம் பண்ணிட்டு பல்லுக்கு கேப்பே போட்டுடலாம். தட் இஸ் ஃபுல்லாக கவர் பண்ற மாதிரி ஒரு கிரவுன், ஆர்டிஃபிஷியல் கிரவுன், அது போட்டு கூட பல அழகுப்படுத்தலாம். திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட், ஈஸியா
1: பண்ணக்கூடிய
0: விஷயம். எஸ் தட்ஸ் அ பேட் சிச்சுவேஷன். பல்லு சம்டைம்ஸ் பெர்மனன்ட் பல்லு ஃபார்ம் ஆனப்போ ரொம்ப அடிபட்டு ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதாவது ஆச்சு குழந்தை விழுந்து பல்லே வெள்ள விழுந்துருச்சுன்னா இஃப் இட் இஸ் பாசிபிள் டு ப்ரொக்யூர் த டூத், பல்ல வந்து தொலைக்காம கண்டுபிடிச்சோம் வச்சுக்கோங்க ரோட்லயே கூட ஃபார் எக்ஸாம்பிள், அதை ப்ராப்பரா ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ல ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் பால்லையோ இல்ல இன்னும் நல்லது வந்து செலைன், அதாவது இப்போ மெடிக்கல் ஷாப்ல செலைன் அப்படின்னு சொன்னா கூட கொடுப்பாங்க, அந்த செலைன்லயோ கூட ஒரு உப்பு தண்ணி, அது செலைன்ல கூட அந்த தண்ணி அந்த பல்ல பாதுகாப்பா வச்சு ஒரு பல் டாக்டர் கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு உள்ள 1 hour நீங்க உங்க பல் டாக்டர்ல போய் மீட் பண்ண முடியும் அப்படின்னா அதே பல்ல பல் டாக்டரால திருப்பியும் பல்லு விழுந்த சாக்கெட்ல எங்கிருந்து கீழே கயண்டி வந்துச்சோ அதே சாக்கெட்ல பல்ல உள்ள திருப்பியும் சுருக்கி வச்சு ஸ்பிளிண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட்ல ஸ்பிளிண்ட் பண்ணி ஒட்ட வச்சு விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் ஆனப்பறம் பல்லு தன்னால ஒட்டிக்கும். இது கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பல்லு வந்து கிடைக்கணும், அந்த பல்லு வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, நிறைய ஒன்றும் சிராய்ப்புகளோ ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வரணும், சிராய்ப்புகள் இருக்கக்கூடாது பல்ல, அழுக்குகள் நிறைய சேர்ந்துருக்கூடாது. ஸோ இதெல்லாம் சக்சஸ் ரேட்டுக்கு கம்மி பண்ணும். இப்போ இன் கேஸ் நிறைய அழுக்கு தார் எல்லாம் விழுந்துச்சு, மண்ணெல்லாம் போய் ஃபுல்லாக கவிடுச்சு அப்படின்னா அது திருப்பி நம்ம கிளீன் பண்ணி வச்சா கூட சம்டைம்ஸ் ஃபுல்லாக ஒட்டாம போயிடலாம். ஸோ கிளீனாக வச்சுட்டு ஜாகிரதையாக ப்ரிசர்வ் பண்ணி சீக்கிரம் போய் பல் டாக்டர் பார்க்கறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வே இட் இஸ் பாசிபிள் டு சேவ் த டூத். கண்டிப்பா.
2: இப்போ டாக்டர், சொத்த அப்படிங்கிற போது அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம்?
0: ரைட். ஸோ காமன் டென்டல் எயில்மெண்ட்ஸ், இதுதான் இப்போ நம்ம டாபிக்கோட டைட்டில். காமன் டென்டல் எயில்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் எல்லாருக்கும் மைண்ட்ல வரக்கூடிய ஒரே வார்த்தை பல் டாக்டர்னா ஒரே வார்த்தை வந்து பல் சொத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் வார்த்தை என்னன்னா டென்டல் டிகே, டென்டல் டிகே அண்ட் டென்டல் கேவிட்டி. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. டிகேன்றது டிகேன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ மைக்ரோபியல் டிசீஸ், அதாவது கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. ஓகே, ஒரு பல்லோட அழற்சி, பல்லோட சீரழிவு அப்படின்னு சொல்லலாம். கேவிட்டின்றது ஓட்டை. இப்ப டென்டல் டிகேன்றது பல்லுடைய சர்ஃபேஸ் மேல அந்த பல்லோட மேல் பாகத்துக்கு மேல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு கீரல் அல்லது ஒரு குழி அப்படின்னு சொல்லலாம், ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். சொத்தைன்றது அதோட எண்ட் ரிசல்ட், தட் மீன்ஸ் கேவிட்டின்றது
1: நாள்
0: மட்டும் அதே ஒரு அந்த டென்டல் டீகேன்றது நாள் ஆக ஆக சரியா வைத்தியம் பண்ணாம விட்டோம்னா அந்த சின்ன புள்ளின்றது ஒரு பெரிய ஓட்டையா மாறும்போது அது கேவிட்டின்னு
2: சொல்றோம்.
0: ஸோ அதோட எண்ட் ரிசல்ட் தான் கேவிட்டி. டென்டல் டீகே வரத்துக்கு முதல் காரணம் நான் அப்போ சொன்ன மாதிரி மைக்ரோப்ஸ் கிருமிகள், எல்லார் வாயிலும் இருக்கக்கூடிய கிருமிகள், அதோட டயட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டயட், இந்த ரெடியூசிங் சுகர், சுக்ரோஸ் பத்தி பேசினேன் இல்லையா. நான் இதோட ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நமக்கு இட்ஸ் அ பேசிக் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி டிக்டம், ஆசிட்ஸ் ஈட் அவே சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அமிலங்கள் உப்பை வந்து கரைக்கும். இதுதான் ஒரு பேசிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஒரு ஃபேக்ட். இது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம். பல்லு வந்து மெஜாரிட்டியோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 96% பல்லு சர்ஃபேஸ் வந்து இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் தான். அதாவது எல்லாமே கால்சியம் பாஸ்பரஸ் ஆல செய்யப்பட்ட ஒரு ஒரு ஐட்டம். நான் வாயில வந்து எச்சில் இருக்கு இல்லையா, சலைவா, சலைவாவோட பிஹெச் சொல்றோம். பிஹெச்ன்றது ஒரு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது நார்மலா 7.2 அப்படின்னு வச்சுக்கோங்க, அது நார்மல் ஆல்கலைன் பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எப்போ கிருமிகளோட ஆதிக்கம் அதிகமாகுதோ, நம்ம டயட்ல அசிடிக் கண்டென்ட் அதிகமாகுதோ, வந்து 7 கீழே இறங்கி வர வர 6.8 அப்படின்னு வந்துருச்சுன்னா சலைவரி பிஹெச் வந்து அசிடிக் ஆர் அமிலத்தன்மை அதிகமாயிடும். இந்த அமிலத்தன்மை அதிகம் ஆக ஆக பல்லோட சர்ஃபேஸ் வந்து கரையும். நான் கிருமிகள் செய்யற வேலை இதுதான். கிருமிகளோட ஆக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சர்க்கரையோட ஆக்ட் பண்ணும்போது, சுகரோட ஆக்ட், அதுக்கு கிருமிக்கு தேவையான தீனி வந்து சர்க்கரை தான். அதை ஆக்ட் பண்ணும்போது அதோட பை ப்ராடக்ட் வந்து ஒரு ஆசிட், ஒரு அமிலம். இந்த அமிலம் பல்லோட ஒட்ட ஒட்ட தொட தொட அந்த சர்ஃபேஸ் வந்து மெல்லமா தேஞ்சு தேஞ்சு தேஞ்சு உள்ள சால்ட்ஸ் எல்லாம் வெளில வந்து டிகே ஃபார்ம் ஆயிடும். இதுதான் பல்லோட சொத்தைக்கு ஆரம்ப நிலை. இதே சொத்தை வந்து இதே டிகே வந்து கவனிக்கப்படாம பல மாசங்கள் ஒரு சில வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா நல்ல பெரிய ஓட்டையா ஃபார்ம் ஆயிட்டு பல் வலியா பல் டாக்டர் கிட்ட ஓடி வர வேண்டிய அவசியம் ஏற்படும்.
2: தட்ஸ் ட்ரூ. அது டூத் ஏக்னு சொல்லிட்டு நார்மலா வரவங்களுக்கு நீங்க வந்து யூஸ்வலா அது டீகேவா இருக்குமா கேவிட்டியா இருக்குமா நீங்க எப்படி இது பண்ற?
0: டூத் ஏக்னு சொன்ன உடனே இட் மீன்ஸ் நாள் பட்ட ஒரு பல் சொத்தை, ரைட்? ஏன்னா பல நாளா பல மாசக்கணக்கா அவங்களுக்கு ஓட்டம் இருக்கிறதால அது இன்ஃபெக்ஷன் உள்ள தங்கி தங்கி தங்கி பேஷண்ட்டுக்கு அது அதிக அதிகப்படியான ஒரு உளைச்சியை ஏற்படுத்தி ஃபைனலா வந்து பல் வலியா மாறிடுது. ஸோ டெஃபினட்டா வந்து ஸ்மால் டென்டல் டீகே வலியை உண்டு பண்ணாது. ஒரு ப்ராப்பர் பெரிய ஓட்டை ஆழமான பல்சத்தை நல்ல வலியை உண்டு பண்ணும். மோஸ்ட் காமன் காஸ் பல்ச டென்டல் பெயின் பல் வலின்னு சொன்னீங்கன்னா மோஸ்ட் காமன் காஸ் பல் சொத்தை தான். பல காரணங்கள் இருக்கலாம், பட் மோஸ்ட் காமன் காஸ் பல் சொத்தை மட்டும் தான்.
1: பட் இந்த பல் சொத்தை வந்து கவனிக்காம விடுறதுனால நம்மளோட இன்னர் ஆர்கான்ஸ் உடல்ல இருக்க மற்ற பாகங்களையும் அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
0: எஸ் தேர் இஸ் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா வாய் வந்து பிகம்ஸ் அ ஃபோக்கஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். தட் மீன்ஸ் இப்போ இந்த மாதிரி நமக்கு நார்மலாவே வாயில கிருமிகள் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி ஓட்டைகள் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த இந்த ஓட்டைகள்னா எக்ஸ்ட்ரா பிரீடிங் கிரவுண்ட்ஸ், ஹார்பர்ஸ் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இன்னும் கிருமிகள் தங்கறதுக்கு அடிஷனல் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த கிருமிகள் வந்து உடம்புக்குள்ள போயிட்டு மற்ற பாகங்கள் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டா. அதோட இல்லாம யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த கான்டெக்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய டெர்மட்டாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், செவரல் டெர்மட்டாலஜிஸ்ட் ஸ்கின் டாக்டர்ஸ் என்ன
1: பண்ணுவாங்க,
0: பல்ல போய் பாத்துருவாங்க. சம்டைம்ஸ் சம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி ஈஸிலி ட்ரீட்டபிள், முடிஞ்சிடலாம். பட் சம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணாலும் போகாம இருக்கும். ஃபைனலா என்ன பண்ணுவாங்க, நீங்க போய் அதில் பல் டாக்டர் பாத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. உள்ள பார்த்தா ஒரு சொத்தம் இருக்கும், சொத்தையை கிளீன் பண்ணினே வித்இன் ஃபியூ டேஸ் சரியாயிடும். பல் சொத்தையால நரம்புக்கோ மூளைக்கோ பாதிப்பு இல்ல, ஆனால் வலியால அந்த ஒரு ஒரு ரேடியேட்டிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. வலி வந்து ஒரு இடத்துல ஆரம்பிச்சு நல்லா பரவறதால அது தலையில போய் முடியற மாதிரி தெரியும். ஸோ பேஷண்ட்டுக்கு பயம் வந்துடும், பல் வலியால ஏதாவது மூளைக்கு பாதிப்பு ஏற்படுமோன்னு பயம் வந்துடும். அப்படிலாம் பாதிப்பு கிடையாது, அந்த வலியோட தீவிரம் மட்டும் அவ்வளவு மோசமா இருக்கும்.
2: இப்போ பல்லும் தலையும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா?
0: டெஃபினெட்லி நோ. நிறைய பேர் பயப்படுற விஷயம், மேல் பல்லெல்லாம் எடுத்தா பிரெயின் அஃபெக்ட் ஆகுமா, பல்லெல்லாம் எடுத்தா வந்து கண்ணு பார்வை போயிடுமா, கண் காலை மங்கிடுமான்னு சொல்லி கேட்பாங்க. அப்கோர்ஸ் இப்போ இந்த ஜெனரேஷன் யாரும் கேட்கறது இல்லை, பழைய காலத்துல வந்து ஆளுங்களை அந்த பிலீஃப் இருந்தது. அப்சர்வேட்டி நோ கனெக்ஷன், எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆதி காலத்து வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இல்லாத சமயத்துல பல் எடுத்த அப்புறம் ஜென்னி கண்டு தெரிஞ்சவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லுவாங்க. அந்த காலத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு கான்செப்டே இல்லாம இருந்தது. 1950s முன்னாடி எல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடையாது. ஸோ பல் எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னா ரொம்ப ஃபல்மினேட்டிங் இன்ஃபெக்ஷன், அதிகப்படியா இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷனால மெனிஞ்சைட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா எல்லாத்துக்கும் மருந்துகள் இருக்கு, பிரிவென்டபிள் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கிறதால அந்த வாய்ப்பே இல்லை.
2: இப்ப வந்து பழைய காலத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போதெல்லாம் அவங்க பயப்படுவாங்க இந்த டென்டிஸ்ட் கிட்ட போறதுக்கு, அது அந்த ஒரு மென்டல் பிளாக் எப்படி எதனால வந்தது?
0: பயம் பொதுவா பயம் தான். சி, இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன், என்ன ஆயிட போகுதோ அப்படின்றது பயம் தான் எல்லாத்துக்கும் காரணம். மோர் தேன் சே ஃபியர் ஆஃப் பெயின், ஃபியர் ஆஃப் அன்னோன் தான். டாக்டர் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது,
1: அது என்ன செய்ய போகுது நம்மள அப்படின்னு ஒரு நினைப்பு நிறைய அந்த காலத்துல வந்து இல்லையா. ஏன்னா பிரஷிங்கே வந்து அவங்க நான் பண்ண மாட்டாங்க, பேஸ்ட் யூஸ் பண்றதுல எல்லாம் பழைய காலத்துல சாம்பல் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. பல்லுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது ஒரு ரீசனா இருந்திருக்கு.
0: கரெக்ட். பட் ஃபியர்னு வரும்போது ஃபியர் ஆஃப் அன்னோன் தான் சொல்லணும்னா, ஏன்னா எதுவுமே தெரியாது. டாக்டர் வல் டாக்டர் பார்த்துருக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் டைம் கிளினிக்ல போனோடனே மிஷின் எல்லாம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயம் வந்துடும், என்னது என்னமோ செய்ய போறாங்க, ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு பயம் வந்துடும். மோர் ஆஃப் ஃபியர் ஆஃப் அன்னோன். ஆனா இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் வந்து குழந்தைகளுக்கும் போயிடக்கூடாது. குழந்தைகள் வளரும் போது நீங்க இதை சாக்லேட் சாப்பிடனா பல டாக்டர் ஊசி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வளர்க்காதீங்க. டோன்ட் டூ தட்.
2: நிறைய பேர் அப்படி பயமுத்தே பண்றாங்க.
0: தே பிகம் புவர் பேஷன்ஸ் இன் தி சென்ஸ், அவங்க பேஷண்டா வரும்போது ஃபியூச்சர்ல பல டாக்டர் பயத்தோட வருவாங்க. அந்த ஃபியர் போயிடாது. பல் டாக்டர்னா ஒரு பயம் தான், ஊசி தான், வலி தான் ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு. டோன்ட் டெவலப் தம் வித் தட் கைண்ட் ஆஃப் ஃபியர். அது முக்கியமான விஷயம்.
2: இப்ப வந்து பிரிட்ஜிங் ஒரு வார்த்தை இருக்கு இல்ல டாக்டர், அப்படின்னா என்ன?
0: ஓகே, இப்போ பிரிட்ஜிங்ன்றது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டீத். அந்த அந்த டாபிக் பத்தி பேசும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பல்லு எடுத்தப்புறம் ஃபார் சம் ரீசன்ஸ், சே பல்லு ஆடி விழுந்துடலாம், இல்ல சொத்தையான பல்லு ரொம்ப மோசமானதால் பல் டாக்டர் பல்ல புடுங்கி எடுத்துடலாம். இந்த ரீசன்ஸால அந்த எடுத்த பாகத்துல, பல் எடுத்த பாகத்துல ஒரு இடைவெளி இருக்கும். ஓகே, அந்த இடைவெளி அப்படியே விட்டுறக்கூடாது. நமக்கு நேச்சர்ல பாத்தீங்கன்னா வி ஹவ் 32 டீத், 32 பல்லு வந்து இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, 32 பல்லுக்கு ஒரு காரணம் இருக்கு டெஃபினட்டா, அதுக்கு பிரயோஜனம் இருக்கு டெஃபினட்டா. நாம நம்ம நெக்லிஜென்ஸால நம்மளோட தப்பால பல்ல வந்து இழந்துடுறோம் ஃபார் சம் ரீசன். இப்ப அந்த பல்லு எடுத்து எடுத்த அப்புறம் அந்த இருக்கிற பாகம், அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியில அப்படியே நின்றுடாது. நம்ம பல்லு கட்டாம போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பக்கத்து பல்லு நகர்ந்து வந்துடும் அந்த அந்த இடத்துல. அதர்வைஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கீழ்பல் எடுக்கணும் வச்சுக்கோங்க, அதுக்கு நேர் மேல் பல்லு கீழே இறங்க ஆரம்பிக்கும். இது வந்து இயற்கை நியதி.
2: இட்
0: வில் க்ரோ இன் சென்ஸ் இட்ஸ் கால்ட் சூப்ரா எரப்ஷன். அதாவது பல்லோட பொசிஷன் மேல் பல்லு இறங்க ஆரம்பிக்கும், பல்லு வளர்ச்சி ஆகாது, பொசிஷன் மாறி இறங்கி வரும். இது இயற்கையோட நியதி. இந்த ட்ரிஃப்டிங் வந்து நடக்கக்கூடிய விஷயம் தான், யாருக்கும் விதிகளுக்கு இல்ல, எல்லாருக்கும் நடக்கும். அது இந்த ட்ரிஃப்டிங் ப்ராசஸ் நடந்துருச்சு அப்படின்னா மேல் பல்லும் கீழ்பல்லும் ப்ராப்பரா சேரத்துக்கு வாய்ப்பே இருக்காது. இப்ப மேல 16 பல்லு, கீழே 16 பல்லு, ரைட். இந்த 16 பல்லும் ஒன்னோட ஒண்ணு ப்ராப்பரா சேரக்கூடியதான் இயற்கையோட நியதி. இப்ப நம்ம பல்லு எடுத்துட்டோம்னா எல்லா பல்லும் கீழே இறங்கி வந்துடும். நான் இந்த பல் இறங்கி வந்துருச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய விஷயங்கள் சரியா கடிபடாது, உங்க பல்லோட ஜாயிண்ட்டுக்கும் பாதிப்பு வரும். இப்படி சில விஷயங்கள் நடக்கலாம். பிரிட்ஜிங் நீங்க கேட்ட கேள்வி, இப்ப நான் ஆன்சர் வரேன்னா,
2: இப்ப காலர் வந்திருக்காரு.
3: ஹலோ
0: ஹலோ
3: ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் டாக்டர்.
2: டாக்டர் குட் ஆஃப்டர்நூன். உங்க பேர் என்ன?
3: சந்தியா.
2: சந்தியா,
0: ப்ளீஸ் டெல் மீ சந்தியா.
3: டாக்டர், அம்மா சொன்னாங்க சாக்லேட் சாப்பிட்டா பல்லு கெட்டு போயிடுமா டாக்டர்?
0: ஓகே,
2: இல்ல கெட்டு போகுமான்னு
0: கேக்குறாங்க. கேக்குறீங்களா?
3: ஆமா.
0: ஓகே, அதிகப்படியான சாக்லேட் சாப்பிட்டா, அடிக்கடி சாக்லேட் சாப்பிட்டா பல்லு கெட்டு போயிடும், அதுதான் உண்மை.
2: அதிகமா சாக்லேட் சாப்பிட கூடாது பாப்பா.
0: என்ன வயசுமா உனக்கு? 8 வயசு. ஓகே, நீ வாரத்துக்கு ஒரு தடவை சாக்லேட் கேளு அம்மா கிட்ட, வாரத்துக்கு ஒரு தடவை சாக்லேட் சாப்பிடு, தப்பு கிடையாது. டெய்லி சாக்லேட் வேணும் கேட்காத, கண்டிப்பா தப்பு. அப்ப சொத்த வந்துருச்சு நீ தான் கஷ்டப்படுவேன். வெரி குட், வண்டர்ஃபுல் க்வெஸ்சன். நீ சாக்லேட் சாப்பிட்டு உடனே கரெக்டா போய் பிரஷ் பண்ணிட்ட அப்படின்னா எவ்ரி டைம் அந்த மாதிரி செஞ்சேன்னா கண்டிப்பா பிரச்சனை வராது. பாலம் சொல்லுவாங்க தமிழ்ல. நாமெல்லாம் உங்களுக்கு வந்து பாலம் கட்டுறதுன்னு என்ன செய்வீங்க, ரெண்டு பில்லர் ரைஸ் பண்ணுவீங்க, வர்டிகல் பில்லர்ஸ் ரைஸ் பண்ணிட்டு மேல வந்து ஹாரிசான்டலா ஒரு ரோடு போடுவீங்க, இதுதான் பிரிட்ஜ்னு சொல்றோம் இல்லையா. இதே மாதிரிதான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டீத். பொய்ப்பல் கட்டும் போது பொய்ப்பல் கட்டுறதுக்கு நமக்கு ஒரு பல்லு பிக்சரா அங்கேயே நிக்கணும் அப்படின்னா, பல் அங்கேயே இருக்கணும், எடுக்காம விழாம இருக்கணும் அப்படின்னு பேஷண்ட் விரும்புறாங்க. எனக்கு பல்லு கட்டுங்க டாக்டர், பிக்சரா இருக்கணும், எடுக்கக்கூடாது, அப்படி இருக்கா கட்டுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி வராங்க இல்லையா. இப்ப பிக்சரா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல் அங்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் வேணும். சும்மா ஒரு பல்லு சைஸ் ஷேப் பண்ணி வச்சா அப்படி நீங்க வந்து நிக்க வாய்ப்பே இல்லை. சோ டெஃபினட்டா பக்கத்துல இருக்கிற ரெண்டு பல்லு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்லு எடுத்தீங்க, அந்த பல்லுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்களோட பல் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ரெண்டு பக்கம் பல்லு இருக்கு, அந்த ரெண்டு பல்லு தான் நமக்கு சப்போர்ட் கொடுக்க போகுது. சப்போர்ட் இன் த சென்ஸ் பல்லோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் அதை சின்னதாக்குவோம். உங்களோட ஒரிஜினல் பல்ல சின்னதாக்கி ரெண்டு பல்லியும் சின்னதாக்கி அதுக்கு மேல கேப் போடுவோம். கேப் பண்ணது நாங்க கிரவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு கேப்பும் சேர்த்து வைக்கிற மாதிரி நடுவில் ஒரு பல்லு வரும். சோ இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல்லு எடுத்தா கூட உங்களுக்கு பிரிட்ஜின் வரும்போது மூணு பல்லா வரும். இந்த மூணு பல்லு உங்களுக்கு மேல போய் உட்கார வந்த இடத்துல அந்த ஃபைனலா பிக்சரா உட்காரும் போது இந்த ரெண்டு பல் சப்போர்ட் தான் உங்களுக்கு பொய் பல்ல தாங்கும். இதுதான் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல மெட்டீரியல்ஸ் செய்யலாம். இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த பிரிட்ஜ் பேஷண்ட்டுக்கு பிக்சரா இருக்கும், எடுத்து மாட்ட வேண்டிய அவசியம் வராது. பொய் பல்லு பிக்சராவே இருக்கும் பேஷண்ட் வாயில்.
1: எவ்வளவு நாளைக்கு டாக்டர் வச்சிருக்கலாம்?
0: ஒரு சில வருஷங்கள் பேஷண்டோட மெயின்டெனன்ஸ் பொறுத்து. இட் மே லாஸ்ட் ஃபார் ஈவன் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ்.
1: நல்லா மெயின்டைன் பண்றாங்க ஒருத்தவங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அதை ஒரு செக்அப் மாதிரி பண்ணணும்?
0: செக்அப் வந்து எவ்ரி இயர் மேண்டேட்ரிமா. எவ்ரி இயர் செக்அப் இஸ் மேண்டேட்ரி. எந்த வேலை பண்ணாலும் பல் டாக்டர் மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு முறையாவது பாக்கணும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் பை த பேஷண்ட் எனக்கு தெரியாது இல்லையா. இயர்லி ஒன்ஸ் பார்க்கும்போது நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணுங்கன்னு தெரியும் எனக்கு. அதர்வைஸ் மெயின்டெனன்ஸ் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். சோ அந்த மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா ஈஸிலி 10-15 இயர்ஸ் மேல கூட இருந்திருக்கு. நிறைய நிறைய வருஷம் உழைக்கும்.
1: அப்ப இந்த கேவிட்டி பத்தி நீங்க சொன்னீங்க, இப்ப அதுல வந்து கேப் போட்டு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த மேல கேப் போட்டு பல்லு இது பண்றோம் இல்லையா, அந்த இதுக்கு வந்து எத்தனை நாளைக்கு நம்ம வச்சிருக்கலாம் அந்த கேப்?
0: நார்மல் கேவிட்டிஸ்க்கு கேப் போட மாட்டோம். நார்மல் கேவிட்டிஸா இருந்ததுன்னா கிளீன் பண்ணிட்டு வி ஹாவ் சிமெண்ட் ரெஸ்டரேஷன்ஸ், அதாவது சிமெண்ட் டென்டல் சிமெண்ட்ஸ் இருக்கு, அதை வச்சு அடைச்சிட்டு பல்லோட உண்மையா ஒரிஜினல் ஷேப்புக்கோ ஒரிஜினல் ஃபார்முக்கோ கலருக்கோ கூட கொண்டு வந்து விட்டுடலாம். கேப்னு வரும்போது பல்லு வந்து ரொம்ப மோசமா செஞ்சு போயிருந்ததுன்னா நிறைய உடஞ்சிருக்கு பல்லு அப்படின்னா அந்த மாதிரி பல்லுக்கு வந்து மேல உரை ஆர் கிரவுன் நாங்க சொல்லுவோம், அதை போட்டுருவோம். அப்படி கேப் போட்ட பல்லு கூட பல வருஷம் கண்டிப்பா உழைக்கும், பிரச்சனை வராம இருக்கும். ஆர்டிபிஷியல் பல்லுல வந்து அழுக்கு செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இயற்கையான பல்லையும் அழுக்கு செய்யறது, அதே மாதிரி செயற்கையான பல்லையும் அழுக்கு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டா. சோ அது நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்துதான் இருக்கு.
2: இப்ப டாக்டர் இம்ப்ளான்ட் சர்ஜரி அப்படிங்கிறாங்க, அப்படின்னா என்ன?
0: பல்லு எடுத்த அப்புறம் பொய் பல்லு வைக்கிறது பத்தி பேசணும் இல்லையா. அதோட முதல்ல பேசின விஷயம் வந்து பிரிட்ஜிங் அப்படின்னு பேசணும். அதை நாங்க என்ன சொல்லுவோம்னா கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் இப்ப நாங்க சொன்ன எக்ஸாம்பிள் சொன்னது பாலம் கட்டுறதுன்னு சொன்னது அந்த மாதிரி சொல்றது. அதோட கன்வென்ஷனல் மெத்தட் பாத்தீங்கன்னா கயிட்டை மாட்டக்கூடிய பல் செட், ரிமூவபிள் டென்சஸ் அப்படின்னு சொல்றது. இம்ப்ளான்ட்ன்றது வெரி டிஃபரெண்ட் கான்செப்ட். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பல் எடுத்துட்டோம், அந்த பல் எடுத்த இடத்துல பல்லு வைக்கணும், பக்கத்து பல்லு தொடாம, பக்கத்து பல்லு கிரைண்டே பண்ணக்கூடாது, தொடவே கூடாது, சப்போர்ட்டே இருக்காம எனக்கு அங்க மட்டும் பல்லு வேணும் அப்படின்னு கேட்கிற பேஷன்ஸ்க்கு இந்த இம்ப்ளான்ட் ஒரு வரப்பிரசாதம். இதுல என்ன செய்வோம்னா டைட்டானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டல் ஸ்க்ரூ. டைட்டானியம்ன்றது ஒரு மெட்டல், ஒரு வகையா பிளாட்டினம் அப்படின்னு சொல்லுவோம், நோபல் மெட்டல்ஸ். டைட்டானியம் இஸ் ஆல்சோ சம் வெரி வெரி ஹைலி பயோகம்பேட்டபிள், உடம்போட நல்ல ஒத்து போற ஒரு பொருள், ஒரு மெட்டல். அது இந்த மெட்டல் ஸ்க்ரூவை வந்து பேஷண்டோட வாயில தாடை எலும்புல எங்க நமக்கு பல் இல்லையோ அந்த இடத்த கரெக்டா சுருகி வச்சுட்டு சர்ஜிக்கலா செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த ஈருக்குள்ளேயே வந்து உள்ள சுருகி வச்சுட்டு எலும்புல போய் நல்லா பதியற மாதிரி அதை சுருகி வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவோட மேல் பாகத்துல இருந்து அடிஷனலா ஒரே ஒரு பல்ல மட்டும் பிளேஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் இம்ப்ளான்ட். இப்ப பேஷண்ட்டுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயற்கையான வேறு அமையுது. இப்ப நம்மளோட ப்ரீவியஸ் டெக்னிக்ல பிரிட்ஜ்னு சொன்னோம் இல்லையா, அதுல வேறே கிடையாது. பேஷண்ட்டுக்கு நம்ம செயற்கையான வேர் கொடுக்கறது இல்ல, மேல் பாகம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். கயிட்டி மாடக்கூடிய பல் செட் கொடுத்தா கூட அதுல பல்லு ஃபார்ம் தான் கொடுக்கறோம், பல்லுக்கு வேறே கிடையாது எதுவுமே. சோ பல்லுக்கு வந்து ஆக்சுவலா பார்த்தா எந்த உண்மையான சப்போர்ட்டும் கிடையாது, பக்கத்து பல் தயவால நிக்குது. இப்ப இம்ப்ளான்ட் பாத்தீங்கன்னா தன்னந்தனியா செல்ஃப் ஆங்கரேஜ் தன்னால நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வி ஆர் கிவிங் ஆர்டிபிஷியல் ரூட் ஃபார்ம், பல்லுக்கு ஒரு செயற்கையான வேறு நம்ம பொருத்தி உள்ள எலும்புக்குள்ள பதியறோம். குட் ஆங்கரேஜ், ஆங்கரேஜ் நல்ல எலும்போட சப்போர்ட் நிறைய கிடைக்குது.
1: 100%
0: வெரி அட்வான்டேஜஸ் இம்ப்ளான்டோட. இப்ப இந்த ரீசென்ட் பாஸ்ட்ல இம்ப்ளான்ஸ் நிறைய பரவாயில்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிளஸ் இந்த நியர் ஃபியூச்சர் இம்ப்ளான்ஸ் தான் வில் ரூல் த ரூஸ்ட். அதுதான் ஃபைனலா வரப்போற விஷயம். ஏன்னா லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இம்ப்ளான்ட்டுக்கு நிறைய இருக்கு கம்பேர்ட் டு கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ். இப்ப மெயின்டெனன்ஸ் பத்தி பேசுங்க, அந்த மாதிரி பிரிட்ஜிங் பண்ண பல்லு எத்தனை வருஷம் வரும் கேட்டீங்க இல்லையா, இம்ப்ளான்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணா அதை விட அதிக வருஷம் வரும் கண்டிப்பா. பக்கத்து பல்லு சொத்த வரதாலயோ இல்ல வயசாகும் போது அதுவும் ஆடுனு வச்சுக்கோங்க, ஆடி ஆடி விழுந்துச்சுன்னா பிரிட்ஜோட ஃபுல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துடணும். அதோட இல்லாம கூட இம்ப்ளான்ஸ் உங்களுக்கு பேஷண்ட்க்கு பல்ல வாயில பல்லையில வச்சுக்கோங்க, பல்லே இல்ல நான் பிரிட்ஜே பண்ண முடியாது இல்லையா, அந்த பல்லே இல்லாத சிச்சுவேஷன்ல இம்ப்ளான்ட் நிக்கும். செலவு பண்ணாலும் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு அதி முக்கியமான ஒரு பங்கா இருக்கு பல்லு. சோ நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்க லைஃப் டைம் இருக்க போறது இல்லையா, லைஃப் டைம் ஆர் வாட் எவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளவு வருஷம் நிக்குதோ யூ வில் பி ஹார்ட்லி ஸ்பெண்டிங் எனி நம்பர் ஆஃப் ருபீஸ் பெர் டே.
1: அவங்க வந்து லாங் டேர்ம் இதை வந்து திங்க் பண்ணணும்.
0: இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹையா இருக்கலாம், நான் பேசுற இம்ப்ளான்ஸ் கூட எக்ஸ்பென்சிவா தோணலாம், வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட் இஸ் டெஃபினெட்லி வெரி ஹை. இட்ஸ் ஆக்சுவலி பிரைஸ்லெஸ் சொல்லலாம். நான் பிரைஸ் நீங்க கேட்டா கூட இட்ஸ் பிரைஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹலோ
2: ஹலோ
4: ஹலோ
2: எஸ்
0: நான் டாக்டர் பேசுறேன், சொல்லுங்க.
4: ஹலோ ஹலோ டாக்டர், நான் ஆலோசனை மகேஷ் பேசுறேன் டாக்டர்.
0: சொல்லுங்க சார்.
4: இப்ப என்னோட குழந்தைக்கு வந்து 6 வயசு பல்லு வளர்றது இல்லாம விழந்தாப்போ.
0: ஓகே.
4: அப்ப விழாம வந்து அது அந்த பல்லு விழுறதுக்கு முன்னாடி அது இன்னொரு பல்லு வளர்ந்து ஆரம்பிச்சிருச்சு உள்ளுக்குள்ள.
0: ஓகே.
4: ஆனா இப்ப வந்து அந்த பல்லு விழுந்துருச்சு.
0: ஓகே.
4: இப்போ அந்த இந்த புதுசா வளர்ந்த பல்லு வந்து ஒரு லைனா வளராம கொஞ்சம் உள்ள தள்ள மாதிரி வளர்ந்துருக்கு டாக்டர்.
0: அப்சலூட்லி ஃபைன், நோன் பரி, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இந்த ப்ராப்ளம் நிறைய குழந்தைகள் வரக்கூடிய பிரச்சனை தான். பால் பல்லுக்கு விழுறதுக்கு முன்னாடி பர்மனன்ட் பல் வெளில வரது கொஞ்சம் சகஜமான விஷயம் தான். அது பல்லு அந்த பால் பல் விழுந்த அப்புறம் உள்ள இருக்கிற பல்லு வந்து கொஞ்சம் தாறுமாறு இருக்கு, நீங்க கவலைப்படுறீங்க. இப்போ நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா, இப்ப 6 வயசு குழந்தைன்னு சொல்றீங்க, இன்னொரு 2-3 வருஷத்துல என்ன ஆகும் சொன்னீங்கன்னா தாடை எலும்பு வளர்ச்சி நடக்கும், குழந்தையோட முகம் மாற ஆரம்பிக்கும். தாடை எலும்பு வளர்ச்சி ஆக ஆக உள்ள இருக்கிற பல்லு வந்து அதோட சரியான பொதிச்சுங்க தன்னால நாக்கு தள்ளி விட்டுரும். ஒரே விஷயம் ஆறு மாசம் பல் டாக்டர் காமிச்சிட்டு இருக்க போதும் இந்த இயற்கையான ப்ராசஸ் நடக்குதான் பாருங்க.
2: இப்போ ஓரல் கேன்சர்னா என்ன? ஏன்னா அது இதற்கு யாருக்கும் கேள்விப்பட்டது இல்லை. இப்போ ஓரல் கேன்சர் வந்து வந்தா ப்ராப்ளமா என்னன்னு தெரியல.
0: ஆன் தி கான்ட்ரரி, ஓரல் கேன்சர் இன் இந்தியா
1: ஊர்ல
0: வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் காமன் காஸ் ஆஃப் ஃபெட்டாலிட்டி டியூ டு கேன்சர்.
1: அது
0: கேன்சர் டெத் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஓரல் கேன்சருக்கு வெரி ஹை ரேங்க். ஆனா இதுல நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சமாச்சாரம் என்னன்னா, இட் இஸ் ஹைலி பிரிவென்டபிள் கம்பேர்ட் டு அதர் கேன்சர்ஸ். நம்ம உடம்பு வரக்கூடிய மற்ற கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா கேன்சர் ஆஃப் பிரஸ்ட், கேன்சர் ஆஃப் சர்விக் யூட்ரைன் சர்விக்ஸ், ஆர் கேன்சர் ஆஃப் சே ஸ்டொமக் ஆர் டியோடனம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம கையில் இல்லாம இருக்கும், நம்ம கையில இருக்காது, நமக்கு என்ன காரணம் தெரியாம போயிடலாம். இல்ல நமக்கு ஜெனட்டிக்கா இருக்கலாம், ஜெனட்டிக்னா மரபு சம்பந்தப்பட்ட வச்சிருக்கலாம், பேரண்ட்ஸ் இருந்துக்கலாம், ஒரு மதருக்கு இருந்துக்கலாம், அதனால டாக்டருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஓரல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கம்ப்ளீட்லி பிரிவென்டபிள், ஆர் ஐ ஷுட் சே மோர் தன் 90% தடுக்கக்கூடிய விஷயம். ஏன் சொல்றேன் அப்படி, ஓரல் கேன்சருக்கு அதி முக்கியமான முதல் காரணம் டொபாக்கோ
2: ஆர்
0: புகையிலை. இந்த புகையிலை இந்த எந்த ஃபார்ம்ல நம்ம சாப்பிட்டாலும் அது தப்பு தான். இட் கேன் பி ஸ்மோக், பீடியா இருக்கலாம், சிகரெட்டா இருக்கலாம், சிகாரா இருக்கலாம், பைப்பா இருக்கலாம், இட் கேன் பி ஈவன் புகையிலை ஆஸ் யுவர் டொபாக்கோ லீவ்ஸ், நார்மல் புகையிலையா இருக்கலாம், பான் மசாலாவா இருக்கலாம், கமர்ஷியல் பிராண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த கமர்ஷியல் பிராண்ட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பிராண்டா இருந்தாலும் அதுல புகையிலைன்றது ஒரு அடிப்படை ஒரு காம்போசிஷன் இருக்குது. எனி ஆஃப் தீஸ் ஐட்டம்ஸ் எது இருந்தா கூட சரி, திஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ், இதுதான் முக்கியமான காரணம். இதோட பீட்டல் நட், வெற்றிலை பாக்கு இலை, இதுக்கு கூட கேன்சர் சுண்ணாம்பு, இதோட சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிடும் போது அதுக்கு கேன்சர் உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ பிரிவென்டபிள் காஸ் ஆஃப் கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஓரல் கேன்சருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப யங் ஏஜ்ல ஸ்கூல் பினிஷிங் டைம்ல இருந்து ஒரு 10th, 11th, 12th படிக்கிற பசங்க கூட இந்த டைம் இந்த வயசுல வந்து இந்த கமர்ஷியல் அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல ஈஸியா விற்கிறாங்க இல்லையா, இந்த பேக்கெட்ல 5 ரூபாய் 10 ரூபாய் பேக்கெட் விற்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்பான் மசாலா இருக்கக்கூடிய பேக்கெட்ஸ் வந்து அவங்க சாப்பிட்றதால பல பிரச்சனைகள் பல பாதிப்புகள் வருது. இப்போ இதுல ஒரு வார்த்தை பற்றி நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஓரல் என்னோட ஸ்பெஷாலிட்டி, நான் மேல் படிப்பு படிச்சது வந்து ஓரல் பெத்தாலஜின்னு சொல்ற சப்ஜெக்ட், ஸோ ஓரல் கேன்சர் என்னோட டாபிக், ஸோ இதை பத்தி நிறைய சொல்ல விரும்புறேன். ஸோ இந்த பான் மசாலா இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் சாப்பிடும் போது பேஷன்ஸ்க்கு வந்து சப்மியூக்கஸ் ஃபைப்ராசிஸ் அப்படின்னு ஒரு வியாதி இது வருது. சப்மியூக்கஸ் ஃபைப்ராசிஸ்க்கு தமிழ் வார்த்தை இல்ல, சொல்ல இது வரைக்கும் சொல்ல தெரியல எனக்கு. சப்மியூக்கஸ் ஃபைப்ராசிஸ் பேஷன்ஸ்க்கு பொதுவாக என்ன ஆகும்னா வாயிலோட அந்த எலாஸ்டிக் தன்மை, அதாவது ரொம்ப மிருதுவான தன்மை போயிட்டு கெட்டியாகும்.
1: வாயில வச்சு அப்படியே
0: சொதப்பி வச்சு அங்கேயே கடிக்கிறதால அந்த டேஸ்ட் இருக்கணும்னு சொல்லி அப்படியே வாயில வச்சுக்கிறதால வாயிலக்கூடிய அந்த பகுதிகள் வந்து அந்த மிருதுத்தன்மை போயிடும், சாஃப்ட்னஸ் போயிட்டு எலாஸ்டிக் தன்மை போயிட்டு கெட்டி ஆயிடும். அது மட்டும் இல்லாம பேஷண்டால வாய் திறக்கிறதும் கம்மியாயிடும். காரம் சாப்பிடவே முடியாது, காரத்தை வாயில வச்சாலே காரம் சாப்பிட முடியாது அவங்களால. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து சப்மியூக்கஸ் ஃபைப்ராசிஸ் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனா மாறிடு. இந்த சப்மியூக்கஸ் ஃபைப்ராசிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ப்ரீகேன்சரஸ் ப்ரீகேன்சரஸ் கண்டிஷன். பேஷண்ட்டுக்கு வந்து இந்த வியாதி முத்திடுச்சுன்னா அது கேன்சருக்கு முடியும். சோ ப்ரீ கேன்சர் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கேன்சருக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். சோ நிறைய பேர் பான் மசாலா போடுற பேஷன்ஸ் சின்ன பசங்க ஆர் யார் போட்டா கூட ஒரு ஒரு காலகட்டத்தை தான் அப்புறம் ஒரு 6 வருஷம் 10 வருஷம் போட்டாங்க அப்படின்னா அந்த சப்மியூக்கஸ் ஃபைப்ராசிஸ் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே வந்து நாள் ஆக ஆக ஓரல் கேன்சரா மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுல என்ன கவனிக்கணும்னா இட்ஸ் ப்ரிவென்டபிள்,
2: ஓகே,
0: தடுக்கக்கூடிய விஷயம். சோ எஜுகேஷன் அட் த ரைட் ஏஜ், ஒரு சின்ன ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் டைம்லயே வந்து இதை பத்தி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டோம்னா அது பக்கத்துல அண்டவே மாட்டாங்க யாருமே. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும், அதுக்கு தேவையான பேன் கொண்டு வருவாங்க. டொபாக்கோ பேன் இஸ் தேர், டொபாக்கோ இப்போ நம்ம யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஹஸ் டன் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் திஸ் டொபாக்கோ அசோசியேஷன் பத்தி நிறைய பண்ணிருக்காங்க இப்போ. சோ ஆல் திஸ் பீன் டன் பட் ஃப்ரம் த சில்ட்ரன் சைட் அவேர்னஸ் கொண்டு வந்தால் தான் முடியும். அது இப்போ நீங்க சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் வில் இன்ஃபுளுன்ஸ் தம் லைக் எனிதிங், அவங்க ஈஸியா அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ரொம்ப சீக்கிரம் அவங்க அறியாம பழகிடுறாங்க.
0: சோ ஓரல் கேன்சர் ஒன்ஸ் இட் அஃபெக்ட்ஸ் அன்பார்ச்சுனேட்லி டயக்னோசிஸ் அதாவது கரெக்டான டைம் கண்டுபிடிக்காம போயிட்டோம்னா ஒரு ஸ்பேன் ஆஃப் 5 இயர்ஸ் தான் இருக்கும் பேஷண்ட்டுக்கு நம்மள. சோ ஓரல் கேன்சரால உயிரிழப்பும் ஏற்படும், அதுதான் உண்மை. வாயால வாயில வர பிரச்சனையால கண்ணப்பகுதியில மட்டும் வரணும் அவசியம் இல்ல, நாக்குல வரலாம், உதட்டுல வரலாம், ஈரல வரலாம், அன்னப்பகுதியில வரலாம், உள்நாக்கு கிட்ட வரலாம், இந்த ஏரியா எனி சாஃப்ட் இஷ்யூ, இந்த வாய்க்குள்ள இருக்கிற எனி சாஃப்ட் இஷ்யூல கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேன்சர் டொபாக்கோன்னு சொன்னதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள். இப்ப டொபாக்கோ பத்தி நான் சூபிள் டொபாக்கோ பத்தி பேசினேன், தட் இஸ் மென்னு சாப்பிடக்கூடிய புகையிலை பத்தி பேசினேன் இத்தனை நேரமா. அப்ப நிறைய பசங்களுக்கு ஆர் ஈவன் ஆல் குரூப் ஆஃப் பீப்புள் ஈவன் காலேஜ் கோயிங் பீப்புள் அவங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து ட்ரெண்டி ஆயிடுச்சு, பிகம் ட்ரெண்டி அண்ட் கேஷுவல் ட்ரிங்கிங் ஆர் சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, தே மீட் அப் ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் இன் அ பிளேஸ் அண்ட் தே ஹேவ் அ கேஷுவல் ட்ரிங்க். அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இன் மாடரேஷன் இஸ் குட், நத்திங் ராங். சோஷியல் ட்ரிங்கிங் ஆல்சோ பெர்சே மே நாட் பி தட் பேட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் சேரும் போது பிகம்ஸ் அ டெட்லி காம்பினேஷன். Usually what we do, we call them a synergistic action. Okay. Synergism appadina tobacco smoke vaayila padum bodu adoda baadhippugal thaniya irukkum bodu vera maari irukkum adoda alcohol patient ku and habit and alcohol habit undudna adoda baadhippugal pan madanga aidum. This is called a synergism. So or patient ku vandu smoking habit irukku drinking habit irukkna nariya risk irukku and patient ku cancer develop avadhu nariya risk irukku. So influence of alcohol and smoking is definitely very high. So smoking ala cancer varuma appadina kandipa varadhukku vaipu irukku nu solalam.
2: Ipo cancer nala avanga uyirukku baadhippu
0: irukku 100% yes sonnane even a well treated cancer case. No, but majority of our patients in India, in the pre-cancer stage, pre-cancer diagnosis, it becomes almost a stage 2 cancer. So, treatment edutha kuda, average say about 5-year survival, 25%
2: oh my God.
0: 100 பேர்ல 100 கேன்சர் பேஷன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதுல 25-30 பேர் தான் 5 வருஷம் வாழ்வாங்க.
1: தட் இஸ் இதை முதலே அதாவது கொஞ்சம் முன்னாடியே அவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி வந்தா சர்வைவல்
0: 100% பிரிவென்டபிள். இன்ஃபேக்ட் ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க கேன்சருக்கே மாறாது, வாய்ப்பே இல்ல. ஆனா அதுதான் இம்பார்ட்டன்ஸ். இது கூட என்ன இம்பார்ட்டன்ட், பல் டாக்டருக்கும் அதுக்கு ஒரு ரோல் இருக்கு, டியூட்டி இருக்கு. வி ஹேவ் டு மேக் ஆர் பேஷன்ஸ் அவேர் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். அதோட பேஷன்ஸ் கூட இயர்லி செக்அப் வரணும். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சின்ஸ் இட்ஸ் 100% பிரிவென்டபிள் வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்கிரீனிங் போயிடுங்க, செக்அப் போயிடுங்க. அந்த கேன்சர் ப்ரீ கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய டியூட்டி எங்க பல் டாக்டரோட வேலை. நாங்க அதுக்குதான் டிசைன் வெவின் குவாலிஃபைடு
1: இருக்கவங்க கண்டிப்பா செக் பண்ணி.
2: இப்போ சிலர் ஸ்மோக் பண்றாங்க இல்ல டாக்டர், அந்த பாதிப்பு வந்து அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும், அதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன?
0: நிறைய காஸ்மெட்டிக் பர்பஸ்க்கும் சரி, பேஷண்ட்ஸ் ஸ்மோக் பண்றதால அவங்களுக்கே வாயில ஒரு துர்நாற்றம் வரலாம், ஸோ இதுக்கும் சரி, சிம்பிள் ரெமெடி இஸ் கிளீனிங். டொபாக்கோ செசேஷன் அப்படின்னு சொல்லும் போது தெர் ஹாஸ் பீன் லாட் ஆஃப் ஒர்க் டன் ஆன் திஸ். அதாவது நிக்கோட்டின், அதாவது டொபாக்கோல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிக்கோட்டின் அப்படின்னு
1: சொல்லுவாங்க.
0: நிக்கோட்டினால யா இஸ் கால் கமிங் ஹியர்.
2: யா ஹலோ
5: ஹலோ
2: யா மே நோ யுவர் நேம்.
0: சில கண்டிஷன்ஸ் வந்து ஓரல் கேவிட்டி, பல்லோட ஷேப், ஃபார் எக்ஸாம்பிள் பல்லோட ஷேப்பு சைஸ் எல்லாமே வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் வருது. 100% யுவர் ஷேப் ஆஃப் யுவர் சைஸ் டூத் ஆர் ஃபார்ம் ஆஃப் யுவர் டூத் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி ஹெரிடிட்டரி. அதே மாதிரி தெர் ஆர் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் விச் ஆர் வி கால் தம் ஆஸ் ஹைப்போபிளேசியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தமிழ் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த வார்த்தை தெரியல எனக்கு. எனாமல் ஹைப்போபிளேசியா இல்ல அமினோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து பல்லோட எனாமல் ஃபார்மேஷனை பாதிக்கும். இது நிறைய பேஷண்ட் நிறைய ஃபேமிலிஸ்ல ஓடும். தட் மீன்ஸ் இட் இஸ் ஜெனட்டிக்லி டிட்டர்மைன்ட். சம்டைம்ஸ் ஒரு சிப்ளிங்ஸ் 4-5 பேர் சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னா அது எல்லா சிப்ளிங்ஸும் வராது, ஒருத்தருக்கு வரலாம். பேரண்ட்ஸ் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா ஒரு சைல்டுக்கு வரலாம். தட் வே இட் இஸ் பாசிபிள்.
2: தேங்க்யூ ஸ்வாதி. டாக்டர், நம்ம ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு போகும்போது இஸ் இட் ரிலேட்டட் டு டென்டல் டென்டிஸ்ட்ரி?
0: ஃபாரன்சிக் சயின்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரிடாமினெட்லி யூஸ்ட் ஃபார் ஒன்லி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். நார்மலாக வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸும் சரி, இல்லாட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி மாஸ் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க. மாஸ் டிசாஸ்டர்ஸ்னா எர்த் குவேக்ஸ் ஆர் பிளேன் ஆக்சிடென்ட் ஆர் பாம் பிளாஸ்ட், வேறு தெரிஸ் அ மாஸ் டிசாஸ்டர், நிறைய பேர் வந்து உயிரிழந்து அவங்களோட ஐடென்டிட்டி வந்து கம்ப்ளீட்டா வந்து செஞ்சு போயிருக்கும். அது ஆனா பெண்ணா கூட தெரியாத அளவுக்கு கூட பாடி மேபி இன் அ மேங்கிள்ட் ஸ்டேட் அப்படி ஆயிருக்கலாம். மோஸ்ட் காமன்லி யூ சீ திஸ் இன் பிளேன் ஆக்சிடென்ட்ஸ், ரைட்? ஸோ டென்டிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், ஃபாரன்சிக் டென்டிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ மேஜர் ரோல் இன் திஸ். இதுல பேசிக் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லு can withstand temperatures beyond 1000 degrees centigrade. The tooth by itself can withstand a very high degree centigrade. The human flesh goes away, right? But the tooth, teeth and the bones will remain.
2: Yeah, okay.
0: The bone porthorikum you don't have any kind of identification as such. Ana pallu vandu it is highly individualistic. Ovvorutharku vandu or palloda form or palloda shape is highly individualistic. It means a uniqueness irukum on the form la. Now other which in the remains, body remains enna irundhalum, whether this is belonging to this person or not endradhu kandupidikkalam. Ana idhukku important prerequisite appdi paathinga dental records.
2: Okay,
0: dental records, that means namakitta oru data kaiyil irundha dhaan adu vechu இந்த பாடி ரிமைன்ஸ்ல இருக்கக்கூடிய பல்லோட ஷேப்பும் என் ரெக்கார்டும் ஒன்னா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும், ரைட்?
1: தட் இஸ் வெரி வெரி வெரி பேசிக். வந்து இது மேல் ஆர் ஃபெமில அப்படி
0: தட் இஸ் பாசிபிள். எஸ் டென்டல் ரிமைன்ஸ் வச்சு அந்த பல்லோட ஷேப் வி ஹேவ் சம் பாராமீட்டர்ஸ், அத பார்த்து இது மேல் மேல் மேலா ஃபெமிலான்னு கண்டுபிடிக்கலாம். ஈவன் Age estimation is also definitely possible. Although you may not be able to precisely say, or approximation kadaikum namakku. Approximation of age kandippa kadaikka vaippu irukku. So age and sex determination is definitely possible by using teeth. Enough studies have been done.
2: General information you can get it from that.
0: General information, yes, certainly possible. But for in case of records irundhadna, then there have been umpteen number of cases.
2: Okay.
0: For example, Saddam Hussein oda pasanga rendu per two sons, no, in the Iraq war, the America had invaded Iraq, yeah. And during the Iraq war, second Iraq war, they had lost their life. They died in the course of attack. Now, based on the dental records, they were able to identify the body. And this was proven, and it was even published in the regular newsprint.
2: Okay.
0: Print media lay under the so forensic dentist played a very major role in this.
2: So, ipo vandu HIV next topic varum. HIV dentist edachum irukka?
0: Yes. For a long time, HIV porutha varaikkum, there is a fear that HIV can transmit from blood products. For example, HIV transmission ellarkum theriyum. Most commonest cause of transmission is sexual intercourse.
2: Yeah.
0: It's called as horizontal transmission. Uh-huh. Or physical intimacy with multiple partners. Normal process. Or it can also happen by transmission via blood products. That is, ratham kudukkaranga illaya, donate pandranga illaya. Adu HIV positive ah irukkakoodiya oru aal vandu donate pannittu poiranga. Screen pannama innorathukku poiyiduchu appadina ratham vandu HIV la transmit aagalam. Another possibility is IV drug abuse அப்படினு சொல்வாங்க. அதாவது drug habits உள்ள patients. Cocaine அப்படினு சொல்லக்கூடிய drugs இருக்கு. We have a lot of drugs available. அது youngsters and teenagers and young adults in the habits தப்பான ஒரு habit form ஆயிடலாம் because of a bad company and all that. Such multiple usage of needles. அதாவது அந்த drug வந்து கையில ஊசியில லோட் பண்ணிட்டு அதே ஊசியை ரீயூஸ் பண்ணி ரீயூசிங் போடும்போது ஒரு பேஷனுக்கு HIV இருந்தா இன்னொரு பேஷனுக்கு HIV பாஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. இது காமன்லி நோன் டிரான்ஸ்மிஷன் ரூட்ஸ். ரொம்ப காலமா வந்து பார்பர்ஸ் வரியா HIV பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு பயந்துருந்தாங்க.
2: விச்
0: மே பி ட்ரூ பிகாஸ் சம்டைம்ஸ் இஃப் அன்கிளீன் ஆர் சேம் பிளேட்ஸ் ஆர் யூஸ் அந்த பிளேட் யூஸ் பண்ணாங்கன்னா அதே பிளேட திருப்பி யூஸ் பண்ணாங்கன்னா அதுல பரவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தியரட்டிக்கலி பாசிபிள் but not practically possible. This fear was there. Now again this question has been asked dentist ala HIV paravarathukku vaipu iruka, adhaadu dental procedures ala.
2: Okay,
0: the patient ku use pandra instruments, patient oda vaayila instruments vekkarum, patient ku vandu ratha kari yetpadudhu instruments la, patient pallu edukkarum instruments la ratham varudhu, right? And ratha kari instruments la irukku, indanaala matha patients ku varavarathukku vaipu iruka endru kelvi. Honestly, no. Ena HIV thankfully is a very sensitive organism.
2: Okay.
0: That means matha krimigal compare pannumbodhu HIV vandu patient oda vaayil irundhu patient odambula irundhu vella vandiruchuna adoda life span couple of minutes. Avladhaan. It cannot live for a long time, unlike other viruses.
2: Okay.
0: Other viruses like hepatitis B, hepatitis C, idella vandu very notorious viruses. That means vella vandu even 3 weeks 4 weeks kuda theiriyama nikkum adu thanala thaangum. It can stay alive. But HIV is very sensitive. It needs a human host. அதாவது உடம்போட பேஷண்டோட ஒரு உடம்புக்குள்ள தான் அது அலைவா இருக்கும், மல்டிப்ளை பண்ணும், உயிரோட வாழ முடியும். வெளில வந்துருச்சுன்னா இட் கேன் நாட் லிவ் ஃபார் அ லாங் டைம். திஸ் இஸ் அ ஃபேக்ட். நவ கமிங் டு தி க்வெஸ்சன் டைரக்ட்லி, யுவர் க்வெஸ்சன் அபவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வழியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நான் வந்து சரியா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளீன் பண்ணாம ஒரு பேஷண்ட் பல் எடுத்து அதே இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே எடுத்து இன்னொரு பேஷண்ட் வாயில வச்சு நான் பல் எடுத்தேன்னா தென் தியரட்டிக்லி பாசிபிள் transmission ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் தெர் இஸ் ஜீரோ சான்ஸ் பிகாஸ் டென்டிஸ்ட் ஸ்டெரிலைஸ் ஆல் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்.
2: வி
0: இன்ஃபேக்ட் ஆட்டோக்ளேவ் ஆல் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதுக்கு ரொம்பவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கிளீன் பண்ணிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்றதால அது வழியா போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி, ஆர் ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் HIV பத்தி பேசும்போது ஓரல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அதாவது HIV பேஷன்ஸே கூட வென் தே கம் டு அஸ் சம்டைம்ஸ் டென்டிஸ்ட் ஆர் த டாக்டர்ஸ் ஹூ கேன் டயக்னோஸ் HIV.
2: Okay.
0: This is a very unknown fact for a lot of people.
2: Yeah, we didn't know this.
0: Patient oda vaayil irukkakoodiya maatrangal sila maatrangal vandu unique to HIV patients. Ipo oral hairy leukoplakia appdi
1: solluva. But adha pathi or awareness e en doctor
0: illa, unfortunately illa. Ipo HIV pathi ipo poduvaga awareness illaye oorla.
1: ஓரளவுக்கு இப்ப கொஞ்சம்
2: தெரிஞ்சிருக்கு.
0: இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு ஒரு குரூப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா HIV ஒரு டிசீஸே பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மிப்படுத்தக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். HIV இஸ் அஸ் எ டிசீஸ் ப்ராப்பர் பை பிரின்சிபல் இட் மீன்ஸ் இஸ் எ டிசீஸ் விச் சப்ரசஸ் யுவர் இம்யூனிட்டி. தட் மீன்ஸ் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும். வாய் வந்து அதுக்கு கரெக்டான ஒரு மிரர், உடம்புக்குள்ள நடக்குள்ள மாற்றங்களை வந்து ஒரு கண்ணாடி மாதிரி காமிச்சு விட்டுரும்.
2: ஓகே,
0: அதுதான் உண்மை. மவுத் இஸ் எ மிரர் ஃபார் யுவர் என்டையர் ஹியூமன் பாடி.
1: நீங்க சொல்ற விஷயம் வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து நம்மள அறியாம வந்து பிளட் டிரான்ஸ்மிஷன்ல வந்திருக்கலாம், அந்த பேஷண்ட்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல தனக்கு HIV இருக்குன்றது. இந்த வாயில வந்து ஒரு மாற்றம் வரும் நீங்க சொல்றீங்க. இன்கேஸ் அது நம்மளே பாக்குறதுக்கு தெரிஞ்ச வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தாதான் நம்ம வாயில ஏதோ மாற்றம் இருக்குன்னு அவங்க
0: பேஷண்ட்டுக்கு தெரிய வாய்ப்பு இல்லம்மா. நாட் பாசிபிள். பேஷண்ட் தெரிய வாய்ப்பே இல்ல. பல் டாக்டர் பார்த்து தட் யூனிக்னஸ் வில் Definitely. Keep our suspicion high. இப்ப நானே கூட அந்த மாற்றத்தை பார்த்த உடனே நீங்க HIV பாசிட்டிவ் சொல்லவே முடியாது. I cannot do that. I must only say, I suspect.
1: Test pannunga,
0: yes, exactly. That is the final diagnosis. அது பண்ணிதாகணும். ஆனால் டென்டிஸ்ட்க்கு வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த மாற்றங்கள் பார்த்த உடனே இட் கேன் ரெய்ஸ் அவர் பார் ஆஃப் சஸ்பிஷன். That means எங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்கு அது ஒரு ஒரு சான்ஸ் எங்களுக்கு. தட்ஸ் அபவுட் ஆல் தி ஓரல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அதை பத்தி சொல்லணும் சரியா? சோ
1: பட் இது ஒரு நல்ல பாயிண்ட் டாக்டர். இதையே யாருமே வந்து ஒரு அவேர்னஸ்
2: சொல்ல மாட்டேங்கிறாங்க.
0: இட் இஸ் நாட் பீன் டன். சோ ஐ திங்க் வி மஸ்ட் ஸ்டார்ட் டுயிங் தட்.
2: யா, வி மஸ்ட் ஸ்டார்ட்.
1: டெஃபினெட்லி டாக்டர், இது வந்து ஒரு பெரிய இதுதான். ஏன்னா இது ஒரு சேஞ்ச் இருக்குன்றதே யாருக்குமே
2: ரெவல்யூஷன் மாதிரியே இது கிரியேட்
0: பண்ணணும். வெரி ரைட், வெரி ரைட். சிமிலர் டு HIV அண்ட் டயபெட்டிஸ். In diabetes, for that matter, lot of patients personally I have diagnosed diabetes in patient's mouth just by seeing the patient's mouth.
2: Okay.
0: We when the risk is, when the appearance is like that, எழுதி கொடுத்தா டயபெட்டிஸ் பாசிட்டிவா தெரியும் நமக்கு. அந்த பேஷண்ட்க்கு தெரியாது சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயில பார்த்தோடனே மாற்றங்களை பார்த்தோடனே எழுதி கொடுத்தோம்னா அது சுகரா இருக்கும் நிற்கும். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு.
1: பட் அதுவாது இப்போ ஒரு 40 இயர்ஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு டெஸ்ட் பண்ணுன்ற ஒரு அவேர்னஸ்.
0: 35 வயசு இப்போ வந்து 35 வயசு WHO பிரகாரம் வந்து டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எனிபடி
1: HIV to mouth and teeth ன்றது இந்த வெரி நல்ல நியூஸ் சார். நீங்க வந்து அது டென்டிஸ்ட் டாக்டர்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ண அவேர்னஸ்.
0: கண்டிப்பா, வெரி ட்ரூ.
2: தட்ஸ் ட்ரூ. யூ ஹேவ் டு கிரியேட் an அவேர்னஸ் among the.
0: One more message which I like to pass now is any HIV positive patient, if they have a right to declare themselves HIV positive and demand treatment.
2: Okay.
0: No doctor can say no treatment to a HIV positive patient.
2: Oh.
0: This is a undeniable right. அதாவது HIV பாசிட்டிவ் பேஷண்டா இருந்தாங்கன்னா அவங்க HIV பாசிட்டிவ் தைரியமா போய் டிக்ளேர் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட அந்த வைத்தியம் எடுத்துக்கலாம். HIV பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் சார், நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்பக்கூடாது. தட் இஸ் அ வெரி ராங் திங் டு டூ. தே ஹாவ் அ அன்டெனியபிள் ரைட். Please remember this and you can tell it to everybody else also.
2: Yeah, and shall we go to the next topic? The next topic is recent trends. இப்போதைய ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து பல்லு ஒயிட்டா இருக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஸோ அந்த ஒயிட்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. எல்லா சில கமர்ஷியல் பிராண்ட்ஸ் அவங்க எல்லாம் ஒயிட்னர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க அந்த ஒயிட்னர்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
0: ஓவர் த கவுண்டர் டீத் ஒயிட்டனிங் கிட்ஸ் ஆர் அவைலபிள் நவ் இன் தெரி ஷாப்பிங் நெட்வொர்க். நாமளா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். நத்திங் ராங் இன் யூசிங் இட் ஒன்ஸ் ஆர் டுவைஸ். பட் த ஃபேக்ட் இஸ் ஆல் தீஸ் ஆர் கெமிக்கல்ஸ். எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான். எல்லாமே பெராக்சைடு பேஸ்ட் கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபார் கிளீனிங், ஃபார் மேக்கிங் த டீத் ஒயிட்டன். இப்போ ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸோட காம்போசிஷன் நமக்கு நிறைய தெரியாது. எந்த அளவுக்கு அது சேஃபா இருக்குன்றது வி வில் நாட் நோ. அண்ட் பேஷன்ஸ் வந்து அதை ஒரு மாடரேஷன் இல்லாமல் இன்டிஸ்கிரிமினேட்டா அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கு பக்க விளைவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சேஃப் சைடா என்ன பண்ணணும்னா, டீத் ஒயிட்டனிங் பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா பிளீஸ் விசிட் அ டென்டிஸ்ட்.
2: ஓகே,
0: கோ டு அ டென்டிஸ்ட் அண்டர் சூப்பர்விஷன். அதாவது கரெக்டான ஒரு முறையால டென்டிஸ்டோட சூப்பர்விஷன் கீழே அந்த ஒயிட்டனிங் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து இப்போ பிரைடல் மேக்கப் ஆர் பிரைட் ரூம் மேக்கப் சொல்லி பிஃபோர் த வெட்டிங் தே கோ ஃபார் ஃபேஷியல் பெடிக்யூர் மேனிக்யூர் பண்றாங்க இல்லையா? வெரி ஆஃபன் வி ஹேவ் பேஷன்ஸ் கமிங் டு அஸ் மேரேஜ் வருது சார், எனக்கு ஐ வாண்ட் டு ஒயிட்டன் மை டீத் சொல்றாங்க. ஒன் அவர் ப்ரொசீஜர், ஒன் அண்ட் ஹவர்ஸ் ப்ரொசீஜர் டீத் பிகம்ஸ் ஒயிட். இந்த சென்ஸ் ஐ டோன்ட் சே இட்ஸ் அ பெர்மனன்ட் சிச்சுவேஷன். ஒயிட் பண்றதால பேஷண்ட்டுக்கு வாழ்க்கை முழுக்க பல ஒயிட் ஆயிடுமானா? கண்டிப்பா கிடையாது. டெஃபினெட்லி நாட் பாசிபிள். ஏன்னா உங்க ஹேபிட்ஸ் கண்டிப்பா அதை மாத்திரும். இட்ஸ் அ டெம்பரரி ஒன். இப்ப நீங்க ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு பவுடர்லாம் போட்டு போனீங்கன்னா லைஃப் லாங் பல் ஃபேஸ் உங்க வெளியாயிடுமா இல்லையா? சம்திங் லைக் தட் ஒன்லி. பட் த எஃபெக்ட் இஸ் வெரி குட். அண்ட் த ப்ரொசீஜர் இஸ் அண்டர் கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்ட். தட் மீன்ஸ் ப்ராப்பர் சூப்பர்விஷனோட பல் டாக்டரோட ஒரு குவாலிஃபைட் டாக்டரோட கையில அந்த ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆர் மோர் ப்ரெடிக்டபிள். உங்களுக்கு ட்ரீட்மெண்டோட சக்சஸ் நல்லா இருக்கும், பக்க விளைவுகள் இருக்காது. This is what I would like to say. This
1: doctor and the mouth fresheners use பண்றதுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க?
0: Very good question. See, இப்போ mouth fresheners அப்படினு பாத்தீங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்ட் இப்போ வந்து we are now seeing sugar free chewing gums.
2: இப்போ
0: sugar free chewing gum mouth fresheners வந்து one more commercial products are sprays available. Sprays are
2: good.
0: I don't actually we don't normally
1: rinsing liquids லாம் கூட இப்ப நிறைய வருது.
0: Mouth washes is okay.
2: Okay,
0: nothing
2: okay.
0: wrong. So spray அப்படினு பாத்தீங்கன்னா I really don't recommend it personally. But இப்ப இருக்க ரீசன் ட்ரெண்ட்னு பார்த்தா sugar free chewing gum அப்படினு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்ல வந்து claims ஓட வருது, saying that dentist approve this and it is good for your oral hygiene அப்படினு சொல்லி உங்க வாயோட ஹெல்த்க்கு ரொம்ப நல்லது அப்படினு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய products மார்க்கெட்ல வந்திருக்கு. Nothing wrong again. Nothing wrong again. But ஓகே, அதோட அட்வான்டேஜ் முதல் சொல்லிடுறேன். சுகர் ஃப்ரீ சுவிங்கமா இருக்கிறதால, சுகர் ஃப்ரீயா இருக்கிறதால, நோ சுகர்ன்றதால அதனால பல் சொத்தை உருவாகாது. நம்பர் ஒன், தப்பு இல்லை, இந்த பேர் தப்பு கிடையாது.
2: டிகே
0: வராது, அது சாப்பிட்றதால டிகே வராது. அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்ஷன் கண்டினியூஸ் சூயிங் ஆக்ஷனால சலைவா ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் வாயில, எச்சிலோட உமிழ்நீரோட சுரப்பி சுரக்கிறது நிறைய அதிகமாகும். அந்த சலைவை ஃப்ளோவே வந்து வாயை சுத்தப்படுத்தும். தட்ஸ் நம்பர் ஒன், டெஃபினட் அட்வான்டேஜ். நம்பர் டூ, சூ பண்ணி சூ பண்றதால என்ன ஆகும்னா உங்களுக்கு வாயில் இருக்கிற அழுக்குகள் வந்து கொஞ்சம் வெளியேறதுக்கு ஒரு வாய்ப்பு தரீங்க. தட்ஸ் ஃபைன். தீஸ் ஆர் தி டூ அட்வான்டேஜ், அன்டெனேபிள் அட்வான்டேஜஸ். நல்லது தான் அது.
1: பட் அது சூ பண்ணிட்டலாம், அது அப்படியே உள்ள இன்டேக்
0: தான. நோ நோ நோ, வி டோன்ட் ரெக்கமெண்ட் தட். துப்புறதுதான் பெட்டர்.
1: நான் சொல்ற அந்த சலைவா கிரியேட் இது பண்ணி இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நாம அது வெளிய துப்புறது இல்ல டாக்டர்.
0: தட்ஸ் நாட் ராங். இட்ஸ் நாட் தப்பு கிடையாது. ஆனா சி அகைன், ஆஸ் அ ஹாபிட் வுட் யூ ரெக்கமெண்ட் இட் அப்படிங்க கேட்டிங்கன்னா பர்சனலி ஐ வில் சே நோ. சி எனிதிங் விச் இஸ் அ டிபெண்டன்ஸ் இஸ் ராங். சி பீப்புள் ஹாவ் அ ஹாபிட் ஆஃப் யூசிங் சூயிங் கம் கண்டினியூஸ்லி, அது ஒரு பழக்கம் ஆயிடும். கிளாஸ்ல இருந்தாலும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, அது ஒரு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ் ஆயிடும். அது தட் வே இட் இஸ் ராங். ஐ டோன்ட் அக்செப்ட் எனி திங் ஆஸ் அ ஹாபிட் அட் ஆல். அண்ட் நம்பர் டூ, கான்ஸ்டன்ட் சூயிங் என்ன நடக்கும்னா உங்களுக்கு உங்களோட மசில்ஸ் இருக்கும் ஹைப்பர்ட்ராஃபி, அதாவது மசில்ஸ் வந்து சைடில் இருக்கிற சதைகள் வந்து கெட்டி ஆயிடும். ஸோ இன்கேஸ் வி ஹவ் சீன் பேஷன்ஸ் வேர் ஈவன்

0: அண்ட் இப்போ வந்து நாக்கள் எல்லாம் பியர்ஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் தென் இங்க லிப்ஸ் பக்கத்துல எல்லாம் பியர்ஸ் பண்ணிக்கிறாங்க, இஸ் இட் அட்வைசபிள்?
1: டெஃபினெட்லி நோ. சீ, பியர்சிங் ஹேபிட் வந்து காதில் இருந்தது, அப்புறம் தொப்புள்ள போச்சு, மூக்குல போச்சு, ரைட்? ஆல் தி திங்ஸ் ஆர் அக்செப்டபிள் பிகாஸ் தே ஆர் ரிலேட்டிவ்லி ஏரியாஸ் வேர் யூ கேன் மெயின்டைன் ஹைஜீன் டு சம் எக்ஸ்டென்ட், ரைட்? பட் ஓரல் கேவிட்டி வரும்போது யூ ஆர் நவ் கிராசிங் பவுண்டரிஸ், தட் மீன்ஸ் உங்களோட பவுண்டரி தாண்டி நீங்க மியூக்கஸ் மெம்பரேன், அதாவது உள்ள வந்து உள்ள இருக்கிற பகுதிக்கு போயிடுறீங்க. ஸோ இந்த ஏரியாஸ் நம்ம பியர்ஸ் பண்ணும்போது they are already areas of high infection. அதாவது வாய் என்று சொல்லும் போதே நம்ம வந்து ஏரியாஸ் ஆஃப் ஹை இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம பியர்ஸ் பண்ணி போகிறதால நாமளே வந்து இன்ஃபெக்ஷன் உடம்புக்குள்ள போறதுக்கு ஒரு பாதையை உருவாக்கி காமிச்சுட்டு இருக்கும். ஸோ நாக்கில் பியர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. லிப் ஆகுது உலகம் ஓகேன்னு சொன்னா நாக்கு ரொம்ப ரொம்ப தப்பு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போ ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ லிட்டில் ஹார்ம்லெஸ் டைப் ஆஃப் ட்ரெண்ட் இஸ் டூ ஜுவல்லரி.
0: ஓகே,
1: ஸோ திஸ் இஸ் அ வெரி நைஸ் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் யூ கேன் மேக். ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவலிட்டி, ஒரு யூனிக்னஸ் காமிக்கலாம். செமி ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ், அதாவது சின்ன சின்ன கல் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு. தே ஆர் நான் டாக்ஸிக், உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது. டெஃபினட்டா பல்லு சர்ஃபேஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி பாண்ட் பண்ணி ஒட்ட வச்சிரும். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து அது பாக்கிறதுக்கு படிச்சுன்னு ஒரு டாஸ்லிங் ஸ்மைல் கொடுக்கும். யூ கேன் லிட்டரலி ஹேவ் அ டாஸ்லிங் ஸ்மைல் அந்த மாதிரி. ஸோ திஸ் டூ ஜுவல்லரி இஸ் தங்கப்பல், அந்த காலத்து தங்கப்பல் போட்ட மாதிரி. இப்போ வந்து சின்ன ஜுவல் ஒன்று பல்ல வச்சிருக்காங்க. யூ ஹேவ் மல்டி கலர் ஒன்ஸ் அவைலபிள், or you can choose different colors for different teeth also.
0: Can you change it also.
1: See, it's bonded to teeth. ஆல்மோஸ்ட் பர்மனன்ட்னு சொல்லலாம். தேவையில்லாத பிடிக்கலாம் எடுத்துடலாம் நீங்க ஈஸியா. பிரஷ் பண்ணலாம், சாப்பிடலாம், எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா வி யூஸ் அ பாண்டிங் சிமெண்ட் ஃபார் தட். நல்லாவே பத்திரமா உட்காரும், அது நல்லா ஒட்டி உட்காரும். ஸோ யங்ஸ்டர்ஸ் இஃப் தே வாண்ட் டு கோ ஃபார் சம் கைண்ட் ஆஃப் சச் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், தே கேன் ஆல்வேஸ் மேக் தி ஸ்டேட்மெண்ட்.
0: ஸோ is it affordable because everyone should be able to
1: certainly with the kind of amount you spend for your footwear, I'm sure everything is affordable.
0: Okay, so it is moderate.
1: Everything is moderate.
0: Okay. So one thing is that in recent trends many of them have started using all sort of sugar free matra illama bubble gums kuda use panna aarambichirukanga. அவங்க பபிள் கம் யூஸ் பண்றது கரெக்டா
1: இல்ல? எனிதிங் விச் கண்டெய்ன்ஸ் அடிஷனல் அமௌண்ட் ஆஃப் சுகர்ஸ், இந்த மாதிரி ரெடியூசிங் சுகர்ஸ் இருந்தால கண்டிப்பா தப்புதான்.
0: பிகாஸ் அதுல வந்து அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யூஸ் பபிள் கம்ஸ் அண்ட் அந்த பபிள் ப்ளோ பண்ற அந்த இதுக்காகவே அவங்க யூஸ் பண்றாங்க. இஸ் இட் கரெக்ட்?
1: யூ டிசைட் ஹவு மச் வேல்யூ யூ ஹேவ் ஃபார் யுவர் ஒரிஜினல் டூத். That's all I can say. உங்க பல்லோட ஹெல்த்துக்கு அது நல்லதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னு சொல்லுவேன். That's about all.
0: And usually asked question by everyone, இப்போ வந்து நம்மளுக்கு பால் பல்லுன்னு இருக்கும், பெர்மனன்ட் பல்லுன்னு இருக்கு, எதுக்கு நம்மளுக்கு ரெண்டு செட் ஆஃப் பல் இருக்கு?
1: வெரி குட் டெக்னிக்கல் க்வெஸ்சன். இப்போ நார்மல் உடம்புல வந்து ஒரு குழந்தை பிறந்தப்புறம் குழந்தையோட விரல் பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் விரல் சைஸ் பெருசாண்டி இருக்கு இல்லையா?
0: ஆமாம்,
1: ரைட்? இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஒரு ஆள் ஒரே ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து பர்மனன்ட் பல்லுன்னு பார்க்கணும் இல்லையா? பர்மனன்ட் பல் சைஸ், அது பல்லு முளைச்ச அப்புறம் அந்த சைஸ் லைஃப் லாங்காக மாறவே மாறாது.
0: ஓகே,
1: யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? பல்லு சைஸ் என்ன வெளில வருதோ அதுதான் அடல்ட் சைஸ்.
0: ஓகே,
1: ஆனால் ஒரு பிறந்த குழந்தைக்கு முகம் எந்த அளவுக்கு சைஸ் இருக்கு? சின்ன முகம், சின்ன ஃபேஸ், சின்ன ஹெட். ஓகே, இப்போ அந்த சின்ன ஃபேஸ் அண்ட் சின்ன ஹெட்ல சின்ன தாடை தான் இருக்கும். அந்த சின்ன தாடைக்குள்ள 32 பல் வருமா?
0: That's true.
1: வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அடல்ட் சைஸ்ன்றது பெரிய சைஸ் டைமென்ஷன். அந்த 32 பல்லு வந்து நமக்கு சின்ன தாடையில வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டிரான்சிட்டரி ஃபேஸ்ல குழந்தைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டூல் வேணும்ன்றதால இயற்கை நமக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு டெசிடுவஸ் டீத், அதாவது டிரான்சிட்டரி டீத் செட் ஆஃப் டீத் கொடுத்துருக்கு. இதுதான் பால் பல்லுன்னு சொல்றோம். இந்த பால் பல் நமக்கு 20 பல்லா இருக்கு. நமக்கு இந்த 20 பல்லு வந்து பர்ஃபெக்டா அதோட பொசிஷன் வந்து நிற்கும்.
0: ஓகே,
1: அது நின்று அதோட வேலையை முடிச்சப்பறம் உள்ள இருந்து பல்லு வெள்ள முளைக்கும் போது பர்மனன்ட் பல் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 6 வயசு ஆகும். ஒரு குழந்தை வந்து பிறந்து 6 வருஷம் ஆனப்புறம் தான் பெர்மனன்ட் பல்லே வெள்ள வரத்துக்கு ரெடி ஆயிட்டு
0: இருக்கு.
1: அந்த 6 வருஷம் ஆகும்போது இந்த பால் பல் மெல்லமா ஒன்னா விழ ஆரம்பிக்கும், அது விழுந்து முளைச்சிரும். அதனாலதான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டாரு ஒருத்தர், பால் பல் விழுந்தப்பறம் உள்ள வந்துருது, அது தப்பு கிடையாது, அது கொஞ்சம் ஆகலாம், ஆனா சைஸ் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், உள்ள இருக்கும், உள்ள இருக்க மாதிரி இருக்கும், ஒரு லைன்ல இருக்காது. அவர் கேட்ட கேள்வி அதுதான். இப்போ அந்த சைஸ் பெருசா இருக்கிறதாலதான் லைன்ல இல்ல, ஆனால் அது என்ன ஆகும், நாள் ஆக ஆக தாடை எலும்பு வளர ஆரம்பிக்கும். ஸோ தாடை எலும்பு வளர ஆரம்பிக்கும் போது பல்லு சரியான இடத்துக்கு வந்து நிக்கும். ஸோ டூ செட்ஸ் ஆஃப் டீத்துக்கு ஒரே காரணம் வந்து குழந்தைகள் வளரும் போது அதை சாப்பிடறதுக்கு பல்லு வேணும். ஸோ அதுக்கு ஒரு செட்டு தனியாக கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு, இயற்கை நம்ம கொடுத்துருக்கு. அந்த செட்டோட வேலை முடிஞ்ச உடனே உள்ள எப்போ பல்லு ரெடி ஆகுதோ இந்த செட்

0: விழுந்துட்டு பர்மனன்ட் செட்டு வெளில வந்துடும். This is the reason for the evolution.
1: இப்போ வந்து வயசானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல் எடுத்துட்டு அவங்க பல் செட் வச்சுப்பாங்க, அதாச்சும் டென்சர்னு நம்ம சொல்றது. அது வந்து சில அது எதுக்கு வச்சுக்காங்க? பிகாஸ் டு தே நீட் டு டூ சம்திங்?
0: அவங்க சாப்பிடணும் இல்லையா? பல்லை இல்லாட்டி எப்படி சாப்பிட முடியும்? பல்லாம் விழுந்தப்பறம் பல் இருந்தாலும் சாப்பிட முடியும். இல்லாட்டியும் நம்ம கரைச்சி தான் குடிக்கணும். எல்லாமே எல்லாமே லிக்விடா குடிச்சுட்டு தான் நமக்கு நியூட்ரிஷனே ஏறாது உடம்புல.
1: ஓகே,
0: அரைச்சு ஃபுல்லா மென்னு சாப்பிட்டாதான் உங்களோட டயட்ல இருக்கிற நியூட்ரிஷன் சத்து வந்து உடம்புக்குள்ள ஏறும். நம்ம எதுவுமே மென்ல மெல்லாம அப்படியே நேரா முழுகிட்டோம்னா அப்படியே உள்ள போயிட்டு கொஞ்சோண்டு உள்ள போயிட்டு மீதான வெளில
1: வந்துடும்.
0: ஸோ எந்த வயசா இருந்தாலும் நம்ம உணவு நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், நியூட்ரிஷனும் மிக முக்கியமான விஷயம். ஸோ அது மென்னு சாப்பிட்றதுக்கு பல்லு வேணும்.
2: இப்ப நீங்க பல்லு வைக்கிறத பத்தி சொன்னீங்க இல்லையா டாக்டர், ஏஜ் வயசானவங்களுக்கு இன்கேஸ் அவங்க ஒரு கார்டியாக் பேஷண்ட்ல ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கவங்களா இருந்தா பல்லு வந்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே?
0: நார்மல் கயிட்டி மாட்டக்கூடிய பல் செட், முழு பல் செட் யாருக்கு வேணா வைக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அவங்களோட தாடை எலும்பு வந்து நல்லா இருந்ததுன்னா லோக்கல் ஃபேக்டர்ஸ் சில விஷயங்கள் பார்ப்போம், அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா எந்த விதமான மெடிக்கல் காம்ப்ளிகேஷனும் பிரச்சனையே கிடையாது, நோ ப்ராப்ளம் அட் ஆல். இம்ப்ளான்ஸ் பத்தி சர்ஜிக்கலா ஏதாவது செய்யறதுனால கொஞ்சம் யோசிச்சு செய்வோம். இப்ப இம்ப்ளான்ட் வைக்கிறோம் வச்சுக்கோங்க, வயசான ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி ஆயிருக்கு,
2: தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு பாதி பல் எடுத்தாங்க
0: வேற
2: பல் செட் வைக்கணும்ன்றதுக்காக, அத கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. ஒரு 4 teeth இருக்கிற ஸ்டேஜ்ல ஷி அண்டர்வென்ட் இமீடியட் பைபாஸ் சர்ஜரி, தட் வாஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அதுல இருந்து வந்ததே பெரிய விஷயம். அதனால டாக்டர்ஸ் வந்து இப்ப அவங்களுக்கு பல்லு வேண்டாம், இருக்கிற அந்த 4 பல்லு உங்களுக்கு போதும், தட் இஸ் ஒரிஜினல் டீத் அந்த 4 மட்டும் இருக்கு, நீங்க வேற வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தட் ரிலேட்டட் டு அந்த ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால
0: மீதி பல் எடுத்தாதான் முழு பர்சன்ட் கொடுக்க முடியும் சிச்சுவேஷன் இருந்தால் அந்த மீதி 4 பல் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. என்ன ரீசன்னா பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சு ஒரு 6 மாசம் 8 மாசம் வரைக்கும் எந்த விதமான டென்டல் சர்ஜரி செய்யக்கூடாது.
1: ஓகே,
0: தட் இஸ் a ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக், மயோகார்டல் இன்ஃபார்க்ஷன், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்தப்பறம் அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு நோ எக்ஸ்ட்ராக்ஷன்,
2: அதுக்கப்புறம் பண்ணலாமா?
0: அப்புறம் பண்ணலாம். இந்த பேஷண்ட் இஸ் கம்ப்ளீட்லி பேக், தி ஹார்ட் மசில் மஸ்ட் ரீஜெனரேட் இல்லையா, அதுக்கு தேவையான சில ஒரு ஒரிஜினல் ஷேப்புக்கு வரணும் மறுபடியும். அது அடிஷனல் ஸ்ட்ரெஸ் தானே, பல் எடுக்கிறது கூட ஒரு ஸ்ட்ரெஸ் தான், உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான், நம்ம ஊசி போடுறோம் புடுங்குறோம் எல்லாம் செய்யறோம் இல்லையா. ஸோ எந்த விதமான ஒரு ஒரு ட்ராமா ஒரு ஷாக் உடம்புக்கு தரக்கூடாதுன்ற ஒரு அந்த எண்ணத்தால ஒரு தம் ரூல, 6 மாசத்துக்கு எந்த பல்லும் எடுக்காதீங்கன்னு சொல்லி கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. நாங்க சொல்றது இல்ல, கார்டியாலஜிஸ்ட் சேல்ஸ். சோ வி ஃபாலோ தட் ரூல் டைரக்ட்லி.
1: இப்போ வந்து எங்க பாட்டிக்கு அவங்க வந்து பல்லு வச்சுக்கிறதுக்கு அவங்க ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால அவங்க வந்து அவங்களோட டயட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த என்ன சொல்யூஷன் அவங்களுக்கு?
0: கயிட்டி மாட்டக்கூடிய பல் செட்ஸ்ல கண்டிப்பா தேர் ஆர் லிமிடேஷன்ஸ், சர்டன் லிமிடேஷன். சில பேருக்கு வந்து மெட்டீரியல் ஒத்துக்காம போயிடலாம், சில பேருக்கு வந்து அவங்களோட மியூகோசா அதாவது உள்ள இருக்க சதை பகுதி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கலாம். ஸோ எந்த விதமான ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஃபாரின் பாடி உள்ள வச்சாலும் அது அடிக்கடி புண்ணாயிடும், அந்த பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல அவங்க வாய் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடலாம், அவங்க போடுற மற்ற மாத்திரைகள் பிபி மாத்திரை போடலாம் சில பேஷன்ஸ், அந்த மாத்திரையோட சைட் எஃபெக்ட் வந்து வாய் ட்ரை ஆயிடும்.
1: ஓகே,
0: செரோஸ்டோமியா அப்படின்னு சொல்லுவோம், மவுத் வந்து ட்ரை ஆயிட்டு உமிழ்நீர் சுரப்பியே இல்லாம எப்பவுமே வாய் வந்து உலர்ந்தே இருக்கும்.
1: இப்போ வியூவர்ஸ்க்கு ஜென்ரலா என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்?
0: சி டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீ ட்ரூ டு யோர் டீத் ஆர் தே பிகம் ஃபால்ஸ் டு யூ. இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி நைஸ் ஹியூமரஸ் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் வி ஹேவ் அண்ட் அஸ் அ டென்டல் டிக்டம், அதாவது பல்லுக்கு நீங்க உண்மையா இருங்க இல்லாட்டி அது பொய்ப்பல் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அதே மாதிரி மேடம் வாஸ் டாக்கிங் அபவுட் காஸ்ட் ஆல் தட், கடவுள் நமக்கு 2 செட்டு ஃப்ரீயா கொடுத்தாங்க, பால் பல் பெர்மனன்ட் பல்னு சொல்லிட்டு, 3வது செட் நீங்க பே பண்ணணும். You have to pay for it, right? So the best bet would be to save your original teeth. Okay. Don't lose them.
2: Generally, we have to think about it a little bit. If you go to the doctor, you will be able to get the doctor.
0: Correct.
2: There is a lot of reason for it. Right.
1: Rental is really
2: good. But that is our permanent solution. We have realized.
0: See, you must value the benefit in the long term. If you are going to eat it, you will be able to
2: eat it. If you are going to do it, you will be able to do it. If you are going to get the doctor, you will be able to get
0: it. It is just a paradigm shift. மன ஓட்டம் மாறணும், அந்த கண்ணோட்டம் மாறணும் கொஞ்சம். சோ பெர்செப்ஷன் மாறிடுச்சுன்னா ஐ திங்க் பீப்பிள் வில் அக்ரி வித் டென்டிஸ்ட்ரி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தர் ஹெல்த் கேர் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அவங்க. சோ பேசிக் டேக் ஹோம் மெசேஜ் வாட் ஐ லைக் டு சே இஸ் ஃபர்ஸ்ட் இஸ் ஈட் ரைட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் கேன் பி செட் ரைட் பை ஈட்டிங் ரைட். கான்சியஸா நல்ல உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. பி கான்சியஸ் அபவுட் யுவர் ஃபுட்ஸ். தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பிரஷிங். அதாவது பல்லு கிளீன் பண்றதுக்கு எந்த ஆல்டர்னேட்டிவும் கிடையாது. எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, நான் மவுத் வாஷ் யூஸ் பண்ணி வாய் கொப்பளிச்சு போயிடுறேன் போது எனக்கு அப்படின்னு சொன்னால் முடியாது. நாட் பாசிபிள். யூ மஸ்ட் பிரஷ் டுவைஸ் டெய்லி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிக்டம் அகைன்.
1: ஓகே.
0: விசிட் அ டென்டிஸ்ட் அட்லீஸ்ட் ட்வைஸ் அ இயர்.
1: கண்டிப்பா
0: வருஷத்துக்கு ரெண்டு முறை பல் டாக்டர் பாக்குறது மிக மிக அவசியம். இது வந்து உங்க வாயில பிரச்சனை இல்லாம இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். மேற்கொண்டு பிரச்சனை வருதான் உங்களுக்கு தெரியாது, பல் டாக்டர் தான் தெரியும். திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். நீங்க நிறைய வேலை பண்ணிருக்கீங்க வாயில, டென்டல் ஒர்க் நிறைய பண்ணிருக்கு, ஃபில்லிங்ஸ் பண்ணிருக்கீங்க, பல்சர் கட்டிருக்கீங்க, பிரிட்ஜ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படி இருந்தா கூட யூ ஹாவ் டு ஈவன் தென் விசிட் அ டென்டிஸ்ட் ட்வைஸ் இயர். அதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுதான் பாக்குறதுக்கு, அது மெயின்டெனன்ஸ் நல்லா பண்றீங்களா, அது அது கரெக்டான அளவுக்கு உடச்சுட்டு இருக்கான்னு பாக்குறதுக்கு பல் டாக்டர் தான் அதுக்கு தெரியும். ஸோ விசிட் அ டென்டிஸ்ட் ஃபார் ஆல் தீஸ் பர்பசஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் விச் லைக் ஆல் தி யங்ஸ்டர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டொபாக்கோ செசேஷன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தெரிஞ்சவங்க, யுவர் நியர் அண்ட் டியர், உங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், யார் டொபாக்கோ யூஸ் பண்ணா கூட அந்த டொபாக்கோ செசேஷன் பத்தி, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் உங்க காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே கூட யூ கேன் கிரியேட் அவேர்னஸ் பை டாக்கிங் அபவுட் டொபாக்கோ, தி ராங் திங்ஸ் ஆர் தி பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. அண்ட் வாட் வி ஹவ் டன் இன் ஆர் காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் வி ஹவ் மேட் அபவுட் 100 மீட்டர்ஸ் அஸ் அ நோ டொபாக்கோ ஜோன். இஸ் காலேஜ் கேம்பஸ்க்கு பக்கத்துல 100 மீட்டர்ஸ்க்கு வந்து எந்த பகுதியிலையும் வந்து பெட்டிக்கடையில இருந்து எந்த கடையில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து டொபாக்கோ சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு we have made a awareness.
2: ஒன் திங் டாக்டர், இந்த டொபாக்கோ ஒரு ரீசன் சொன்னீங்க, அதே மாதிரி இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸ் இது பண்றாங்களே, that will affect teeth இல்லையா?
0: Very right. That is my next take home message. This is the demographic audience whom I am talking to. The youngster generation are highly they have been brought up with aerated drinks. I should say, no, they thrive on carbonated fizz drinks and sodas, right? Even iced teas or whatever it is. So this is a group which I would like to definitely tell this. The aerated drinks, now during a course of my talk konjam munadi I spoke about pH levels, acidity, idala pesna illaya, ipo adhe mari all these drinks, all these fizz drinks or carbonated drinks, idu irukkakoodiya oru vishayam vandu phosphoric acid, citric acid, idu ellame vandu palla erode pandrathukku, palloda sidaiva erpadrathukku adhiga vaipu irukku. idu habit ah aidichu appadina ungalku pallu vandu konja konjama vandu erode aayi poyindi irukum. That means karanji poyagavathu vaipu irukku. So romba chinna vayasile, oru 25 vayasu 30 vayasile vandu ungal palloda enamel content nalla koraiyadhukku vaipu irukku. So in the habit we should control it. If you are drinking one bottle of whatever product per day, fizz drink per day, now make sure neenga vaaya rinse panninga odane.
1: Okay,
0: that's the simplest thing you can do. First is to avoid it as much as possible. Cut down the intake, nalla kammi panidunga. Mudiyadha na appo kudiche aagum appadina, okay fine, kudicha odane vaaya rinse panni vittirunga. That's all. At least on the activity, on the local activity, what are you going to stop pandringa? Second thing I would like to say, if you still want to drink a fizz drink or a any other bottle drink, use a straw and then drink it. Direct a kudikama straw use panni drinkunga. This is a simple thing which you can do.
1: Okay, nearly. Ippo vandu namba Dr. Raghavendra Karthik vandu nammaloada kelvikku ellathukkum porumaiya answer pannanga. Mara neengala ungala pathi solidunga.
2: I am Krishna Kumari Jayakumar.
1: ஓகே மேம், நீங்களும் ரொம்ப நல்லா என்னோட சேர்ந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் நான் யாருன்னு, நான் தான் உங்கள் வர்ஜி மாலவிகா. நான் வந்து இப்போது நம்ம உங்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, அண்ட் நான் சைன் ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா, பை பை.
0: அண்ட் ஐ தேங்க் த அத்தாரிட்டிஸ் ஆஃப் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் அண்ட் மை ஆர்ஜே மாலவிகா அண்ட் மேடம் கிருஷ்ணகுமாரி ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி to talk about my message to your younger generation here in this college. In the na sonna ipo facts la vandu neenga just mind la vechittu try to use it as much as possible in your personal life. Kandipa vandu prevention is better than cure. That's a punch statement I would like to make. And unga dental complaints porthu varaikkum 90% problems preventable la irukkaladala neenga vandu kandipa unga dental problems oru you can nip it in the bud. Chinna vishayama irukkumbodhu adu easy ah neenga handle pannalam. This is the message I'd like to give it to all of you. Thank you so much for your opportunity.
1: Thank you, doctor. Bye.
3: சமுதாய வானொலி 107.8 டாக்டரை கேளுங்கள், இது ஒரு நேரலை நிகழ்ச்சி.

0: I knew from the interview which I did, you could have known that a fact HIV/AIDS can be detected from the dentures and by the help of a dental surgeon. With this, I conclude my Dr. K. Lingal, that is dental care.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. MOP சமுதாய வானொலியில பல பல புதிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், சமுதாயத்திற்காக இவர்கள், மனசாட்சி பேசுகிறேன், ஆலோசனை நேரம், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். அந்த வகையில உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம வந்து கேட்டுக்கிட்டே வரோம். இந்த உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஹோட்டலுக்கு போனாலே வந்து இந்த ஹோட்டல்னா இந்ததான், ஒரு ஹோட்டல்ல வந்து ரவா தோசை போய் தேடி சாப்பிடுவாங்க, அதே மாதிரி இன்னொரு ஹோட்டல்ல போய் ஒரு உத்தப்பம் சாப்பிடுவாங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ரைஸ் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலுக்கும் தேடி தேடி போய் அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நம்ம அந்த உணவுல இருக்கிற ருசியை தான் பாக்குறோமே தவிர அதுல எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து உணவிலேயே மருந்து நிறைய இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து நாம தினசரி கண்டிப்பா புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே இருக்கிற உணவு தான் வந்து சரி விகித உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம சாப்பிடுற இந்த தென்னிந்திய உணவுகள், குறிப்பா தமிழ்நாட்டுல சேர்ந்த இந்த உணவு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நாம சாப்பிடுற இந்த உணவுல வந்து இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நடமாடுறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு சக்தி கொடுக்கறது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ், இந்த புரோட்டீன் வந்து சாம்பார், பருப்பு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துப்போம், நிறைய வகையான காய்கறிகள் சேர்த்துப்போம், தேங்காய் போட்டு ஒன்னு, பருப்பு போட்டு ஒன்னு, கூட்டு மாதிரி ஒன்னு, இது எல்லாத்துலயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நம்மளோட தென்னிந்திய உணவு வந்து ஜூசஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அப்படியே வெட்டி வேக வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரசம் நம்ம சாப்பிடறது வந்து ஜீரண சக்திக்காக, அதே மாதிரி நம்ம உணவுல சேர்த்துக்கிற நெய்யோ இல்ல கடைசியா சாப்பிடுற தயிர் சாதமோ, இது ரெண்டுத்திலயுமே வந்து ஃபேட் நிறைய இருக்கு. ஃபேட் இஸ் அகெயின் ஃபார் எனர்ஜி, நம்ம அன்றாட வாழ்க்கையில நல்லா வேலை செய்யறதுக்காக இதுல இருந்து நமக்கு ஃபேட் கிடைக்குது. சோ இந்த மாதிரி இப்போ வந்து நார்மலா நம்ம சேர்த்துக்கிற பாயசம், அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு விருந்துக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து வாழைப்பழம் வைப்பாங்க, இல்ல எல்லா வகையான பழத்தையும் வந்து வெட்டி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. சோ இந்த மாதிரி நாம சாப்பிடுற தென்னிந்திய உணவு தான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட், இதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. சோ இந்த மாதிரி நாம உணவு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இப்படி நாம கரெக்டா, அதாவது ஃபுல்லா ஒரு சாம்பார் சாதம், கொஞ்சம் காய், அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லா சாப்பிடுறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வந்து நம்மளோட பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலோபதி டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கை வைத்தியம் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மூலிகைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சும்மா ஜுரம் வந்தாலே வந்து டாக்டர் கிட்ட ஓடுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாருக்குமே வந்து அவங்களோட வயசான காலத்திலையும் கூட அவங்களுக்கு 80-85 கூட நல்லா நடமாடிக்கிட்டு ஒரு பல் கூட கீழே விழாம அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா உடம்புல உறுதியோட இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க சாப்பிட்ட சரி விகித உணவு தான் காரணம். கண்டிப்பா வந்து நாம சரி விகித உணவு தினமும் சாப்பிட்டாதான் இப்ப நமக்கு, நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வயசானா கூட நம்மளால இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டி அப்படிங்கறது எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதாவது சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் வற்றல், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து அதுல இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற ஒண்ணத்துல வச்சிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சரை பெட்டியில இருக்கிற ஸ்பைசஸ் வந்து மெடிசினல் வேல்யூஸ் அதுல நிறைய இருக்கும். திப்பிலி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற அந்த ஒரு டப்பால வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லையா. இந்த ஸ்பைசஸ்னால நம்ம உணவுக்கு மட்டும் ருசி கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இதுக்கு இதுதான் இந்த ஸ்பைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இதுலேருந்து நமக்கு இந்த வகையான ஒரு சத்து கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியாமலே வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளால வந்து அந்த மாதிரி ஃபுல் சாப்பாடு சமைச்சு ரைட் ஃப்ரம் சாம்பார் ரசம் காய் பாயசம் அந்த மாதிரி வெல் பேலன்ஸ் டயட் அந்த காலத்துல பண்ண மாதிரி இப்ப நம்மளால பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுதாங்க பதில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து ஃபுல் சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறதுலாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து கிடைக்கிற உணவுகள் கிடைக்கிற ஃபுட்ஸ் இதையிலேயே வந்து எந்த அளவுக்கு நம்மளால சத்து குறையாம சமைக்க முடியும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து அப்படின்ற நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுற உணவு தானே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்பெஷலா எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்ல. இப்ப நான் சொன்ன எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி நாம அன்றாடம் தினமுமே சமைக்கும் போதே நம்ம எந்தெந்த வகையான காய்கறிகள் எந்தெந்த வகையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி. இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்ம என்ன கேட்க போறோம், எந்த வகையான சத்து பத்தி, எந்த வகையான காய்கறி பத்தி

0: ஸோ வணக்கம் நேர்களே, ரெண்டு நாளாக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். என்ன நிகழ்ச்சின்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க நம்ம உணவை மருந்து ஸ்பெஷல். நான் தாங்க உங்கள் ஆர்ஜே பாலமீனாட்சி, நம்ம டாக்டர் வர்ஷா கூட இருக்கோம். இன்னைக்கு வந்து இது ரொம்பவே ஒரு நம்மளுடைய சமுதாய வானொலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொம்பவே அழகான நிகழ்ச்சி, அதாவது விமன் விமன் விமன் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இது பெண்களுக்குள்ளே உரிய பிரச்சனைகள், அவங்களுக்குரிய தீர்வுகள், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர், எப்படி ஒரு பெண்களுக்கு எங்கேயிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது, அவங்க எப்படிலாம் அவங்க அதை சரி செஞ்சுக்கலாம், என்னெல்லாம் அதுக்கு தீர்வு இருக்குது, அதாவது வந்து பெண்கள் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து அதாவது நம்ம நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து எல்லாமே சொல்லுங்கள் டாக்டர்.
1: வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் கவர் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் இது வந்து எனக்கு இன்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. எனக்கு வந்து சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம காஞ்சி சங்கராச்சாரியா வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அது வந்து சுகன்யா, ஒரு கேர்ள் இந்த காலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபார் ஹர் டு கெட் இன் டு அ மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவங்க ஒரு நாலு ஸ்டேஜஸ்க்கு கொடுத்தாங்க. ஆனால் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எம்ஓபி வைஷ்ணவ். ஸோ இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு கேர்ள் சைல்ட் பிறந்ததுலேருந்து அது வந்து த ஹோல் சிஸ்டம் இஸ் டோட்டலி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ஒரு மேல் சைல்டும் ஃபீமேல் சைல்டுக்கு த ஹோல் சிஸ்டம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் டு கம். பிறந்ததுலேருந்து அந்த போராட்டம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியன்னா, யூ நீட் டு லுக் அட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் த பர்த் வெயிட். ஓகே, பர்த் வெயிட் எப்படி இருக்கிறது பிறக்கும் போது, அந்த அதுக்குத்தான மாதிரி வளர்ச்சி வந்து மேலே போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்தா நம்ம நாட்டில் நிறைய கேர்ள் பேபிஸ்க்கு வந்து தே ஆர் டெரிபிளி பார்ன் அண்டர் வெயிட் இட் செல்ஃப். ஆனால் ஒரு ஒரு டைமில் அவங்களுக்கு வளர்ச்சியில் வந்து எந்த விதமான பாதிப்பு வரும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேர்ள் சைல்டு வந்து அந்த பிறந்ததுலேருந்து கரெக்டாக உணவு வந்ததுன்னா, தே ஷுட் பி இன் அ பொசிஷன் வேர் அவங்களோட பாடி ஃபேட் காம்போசிஷன் கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பீரியட்ஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க, மெனார்கி அட்டைன் ஆகாது.
0: மேம், இந்த பீரியட்ஸ் சொன்னீங்களா, இதுக்கு வந்து எது சரியான ஏஜ்?
1: அதான், பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வந்து பாடியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வரணும்னா, நமக்கு

0: வந்து கொழுப்பு உடம்புல ஓரளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம வந்து பார்பி டைமென்ஷன்ஸ் மாதிரி இப்போல்லாம் வந்து இந்த ஃபிலிம் ஸ்டைலில் சைஸ் ஜீரோன்னு சொல்கிறாங்க, அந்த சைஸ் ஜீரோ எல்லாம் நம்ம இல்லை இப்போ. ஆனால் அதே மாற்றிட்டு இப்போ வந்து இந்த டர்ட்டி பிக்சர்னா இல்லை, நம்ம நல்லா கொலுகொலாக குண்டப்பாக இருக்கணும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகக்கூடாது. நம்ம கரெக்டான வளர்ச்சி இருந்தானா, நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எபிசோடில் சொன்னேன், ஒரு குழந்தையோட வயசுக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இட் க ஸ்டார்ட்ஸ் வித் நியோனேட், இன்ஃபென்சி, டாட்லர், ப்ரீ ஸ்கூல், ஸ்கூல் ஏஜ், அடாலசன்ஸ். அடாலசன்ஸ் வந்து மூணு பங்களை பிரிக்க வேண்டியிருக்குது, ஏர்லி அடாலசன்ஸ், அடாலசன்ஸ், லேட் அடாலசன்ஸ். ஆனால் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 10 இயர்ஸ், என்ஸ் அட் 18. 10 to 18 வயசு, அவ்வளோ 8 வருஷம் வந்து அதோட ஸ்பேன் இருக்கு. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம், எவ்வளோ பெரிய வளர்ச்சி அதில் இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்கிறோம், ஒரு பெண்ணு வந்து ஒரு லேடியாக மாறிடுறது, ஓகே, ஒரு சின்ன கேர்ள் சைல்ட் பிகம்ஸ் அ உமன் இந்த வயசில். ஸோ அந்த வயசுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணல. எப்போ சின்ன வயசில் வளர்ச்சி வந்து 2 வயசு வரைக்கும் மூளை வளர்ச்சி, 5 வயசு வரைக்கும் உடம்பு வளர்ச்சி முடிஞ்சு போய்டுறது. அதே வேகத்தில் தாய் உடம்புல ஒரு ஃபீட்டஸ் வந்து க்ரோ ஆகுறது, அந்த லெவலுக்கு திருப்பி ஹை லெவல் க்ரோத் வந்து எப்போ வருது, இந்த அடாலசன்ஸ் பீரியடில். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் கேச்சப் பண்ணலன்னா நிறைய குறையோட தான் நீங்கள் வந்து யூ வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, இப்போ இந்த அடாலசன்ஸில் 2 முக்கியமான இது இருக்கு. ஒன்று வந்து த பாடி க்ரோத், ஓகே, கேர்ள் வில் ஹாவ் பிரெஸ்ட் ஃபார்ம், பியூபிக் ஹேர் க்ரோயிங் இல்லையா, அதெல்லாமே வருது, பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது. ஸோ த செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ஒரு வளர்ச்சி, ஹைட் வெயிட் அது 2வது வளர்ச்சி. சில பேர் என்ன ஆவாங்க, திடீர்னு ஹைட்டு வெயிட்டு அதிகமாக போட்டுடுவாங்க, ஆனால் பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், தே ஆர் கால் லேட் ப்ளூமர்ஸ். சில பேருக்கு என்ன ஆகும், பீரியட்ஸ் ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தான் ஹைட் வெயிட் வளர்ச்சி வரும். They are early bloomers.
1: But ana oru thappana myth irukku, adhaavadhu oruthangalukku period start aichuna inume valaramaatanga appdi nariya per decide panniduvaanga illaya.
0: No, it all depends. Certain amount of adjustments does happen, but it you will still gain. Okay, maximum and the time lende innoru konja few inches o edho weight namba vaalke full la namba increase pannalam.
1: Ma'am, but inda edathila enakku oru chinna sandegam varudhu personally. Height vandu oru female ku endha vayasu varaikkum ma'am irukum correct ah sollanum?
0: No, it goes on because until your growth is totally closed, okay, it is not only that, but the periods means it starts, but ipo vandu nariya perukku vandu they are getting the periods much earlier. So we need to document, but this is the usual characterization: early bloomers, late bloomers, normal bloomers. Okay, and idhukku kanakle vandu neenga pathinga nammalode idu enna irukirathu, they must attain puberty, they must gain height, they must put on proper weight. Okay, so and the adolescent period for a girl is very very important, preparing her for the next stage. Idhila enna enna prachna maina varrathukku vaipu irukena, they can be underweight, they can be stunted, they might have started late periods. Periods vanda kuda nariya gap irukum, illa avangalukku nariya vaithu valiyoda varum, bleeding heavy irukalam illa scanty irukalam, indha maari ellame lot of little problems will be there. Okay, idellame namba vande if the body's growth is all right, idella problem ave irukadu. Okay, that is important. Then innonu vande idella indha time la anemic avaradhukku vaipu irukku. They have not eaten properly, vegetables saap matanga, oru thappana ennam irukona, ulliya irukono, adanal nariya saapida matta, idu saapida matta, adu saap matta, and the finicky, the peer pressure, ipdi da saapnu, ipdi da pannanu, idellame all that time is a big stressful time for an adolescent.
1: Ma'am, like in the stomach pain varudhu illaya periods time la, adu back pain, nariya muttila pain idella varum illaya, so avanga and the பீரியட்ஸ் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதாவது பிற்காலத்தில் வயத்தை வலிக்காமல் இருக்கிறதுக்கு இதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அவங்களுக்கு?
0: See, that's what we said. It's a balanced normal diet. உங்க வளர்ச்சி நார்மலாக இருந்தானா, your body will function as per the rhythm.
1: Okay.
0: When you are getting all the complications or you are getting all these symptoms, it only means that your body is not working, the hormones are not going in a proper way. That is what it means, okay? So you need to correct your system and bring it back with a minimal invasion, whatever we can do. And the best thing is to eat properly, okay? Anemia irundana, anemic condition vandu namba correct pannanum. ஏன்னா அது இருந்தாலும் பிரச்சனை வரும். ஓகே, இந்த வயசில் வந்து தான் நம்ம வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், தட் மீன்ஸ் டூ மச் ஆஃப் இம்பேலன்ஸ் இன் த சிஸ்டம் வேர் த ஓவரிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ஃபங்க்ஷனல் ஆர் பிகமிங் ஹேவிங் சிஸ்ட் இன் தெம், தே ஆர் பிகமிங் நாடுல தேர் பிகமிங் நான் ஃபங்க்ஷனல். ரொம்ப ஒபிசிட்டி, வி நீட் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டு அட்டைன் மெனார்கி. பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருந்தால் தான் பீரியட்ஸ் ஆரம்பிக்கும். ஆனால் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டை போனால் அதுவும் பிரச்சனை பண்ணிக்கும். கம்மி இருந்தாலும் பிரச்சனை, அதிகம் இருந்தாலும் பிரச்சனை. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கணும், ஆப்டிமலாக பாடி கம்போசிஷன் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த அடாலசன்ட் பீரியடில் நம்ம வந்து அதான் சொல்கிறது, கேர்ள் சைல்டு இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த மதர்ஹுட். அவள் பீரியட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு ஷீஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மதர்ஹுட். அவள் உடம்போட வளர்ச்சி முடிஞ்ச பிறகு தான் ப்ரெக்னென்ட் ஆனால் சேஃபு. அவள் வளர்ச்சி போயிட்டு இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆயிட்டானா குழந்தையும் தாயும் ரெண்டு பேர் ஒரு பெரிய போராட்டம், சண்டே நடக்கும், மகாபாரத் நடக்கும்.
1: அதனால தான் சொல்றாங்க 18 வயசுக்கு மேல திருமணம் பண்ணணும்.
0: ஆமா, ஓகே ஓகே, பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் த மதர் அண்ட் த சைல்டு டு ஃபைட் ஃபார் த நியூட்ரியன்ஸ். ஓகே, ஸோ அதனால அதனால தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு குழந்தைக்கே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவள் தாயை மாறிடுச்சுன்னா அதனால அவனோட குழந்தை தத்துவம் போயிடாது, அதனால தான் பிரச்சனை ஆயிடுறது. So the girl has to mature properly and then when she gets married, before marriage number vandu height correct ah iruka, weight correct ah iruka, weight ram mukkiyam na, the amount of weight she will gain from that time of induction of pregnancy right till the delivery. ஓகே, அது தன மாதிரி தான். சில பேருக்கு வந்து 12-14 kilo ரொம்ப வெயிட் கம்மி இருந்தானா 12-14 kilo போடுவாங்க. வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு 10 kilo எவ்வளோ இருந்தான்னா போதும். ஏன்னா தே டோன்ட் நீட் இட் ஃபார் தெம் செல்ஸ், தே ஒன்லி நீட் ஃபார் த ப்ரெக்னன்சி, த ஃபீட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அட்டு மட்டும்தான் வேணும் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் வை வெயிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹைட் ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் தட் அலவ்ஸ் தட் மச் ஆஃப் அ பெல்விக் திஸ் திங். ரொம்ப ஸ்டண்டடாக இருந்தானா அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு பேசேஜுக்கு பிரச்சனை ஆகிடும். So height and weight is important. Idella vandu they need to concentrate when they are adolescent because and the time la growth maximal a irukku. Adukapram kalyanamku minnave vandu they need to check on their weight, they need to check on anemia.
1: மேம், நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடின்னு பேசுகிறப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வெளிநாடுகள்லாம் வந்து இந்த ஃபாலிக் ஆசிட் அது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சத்து இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் எப்படின்னா ஒருத்தவங்க வந்து கல்யாணம் ஆகி அவங்க கருத்தரிச்சதுக்கு அப்புறமா 4-5 months தான் செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆசிட் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க.
0: ஃபாலிக் ஆசிட் இஸ் அ பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்.
1: Okay.
0: Okay, and all B complex vitamins are in relation to our energy level. And this particular folic acid is important for neural development. Nerves, brain oda development kaga in the folic acid rambu thevaipadum. So when you're looking at brain and the spinal cord, this is all relating to the nerves. Spina bifida, that is a pinnadi and the break oda varum, and the vandu that is a major complication for a child to be born with. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் திஸ் இஸ் அ மேஜர் வெஸ்டர்ன் கன்செப்ட் வேர் தே ஃபவுண்ட் தட் வாஸ் மோர். பட் அதனால தான் நம்ம இங்கே என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறோன்னா, நான் சொல்கிற அளவுக்கு காய்கறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தனியாக ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பேலன்ஸ்டாக எல்லாம் இருக்கும். இஃப் யூ வில் ப்ரிவெண்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பீங் எனிமிக், ஏன்னா எனிமியால் வெறும் அயன் மட்டும் முக்கியமும் கிடையாது, ஃபோலிக் ஆசிடும் இம்பார்ட்டன்ட், சைனோகோபால்மின் B12 இம்பார்ட்டன்ட், ப்ரோட்டீன் குளோபின் செக்ஷன், ஹீமோக்ளோபின்ல குளோபின் இஸ் ப்ரோட்டீன், ஸோ ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருந்தால் ப்ரோட்டீன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனிமியா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் தென் யூ ஆல்சோ நீட் டு செக் ஆன் யுவர் ஸ்டேட்டஸ் அண்ட் இஃப் நீட் பி கிவன் எக்ஸஸ், ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் இஸ் ஈக்குவலி ஹார்ம்ஃபுல் அஸ் மச் அஸ் த தேர் இஸ் அ டெஃபிஷியன்சி. ஸோ பீப்புள் ஷுட் நாட் ஜஸ்ட் பிளைண்ட்லி டூ OTC, that is across the counter purchase and do what they want. They must get themselves assessed for it. In fact, இன்னைக்கு வந்து நம்ம பெண்களுக்காக தான் பேசுறோம்னு சொல்லிட்டு, ஆனா என்னால இந்த பிரெக்னன்சின்னு சொல்லும் போது இது சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா பிரெக்னன்சி இஸ் நாட் சம்திங் யூ கேன் கிளாப் ஒன்லி வித் டூ ஹேண்ட்ஸ். இட் இஸ் நாட் ஒன்லி த விமன் சென்ட்ரிக் இஷ்யூ. பிரெக்னன்ட் ஆகிறது வந்து லேடி, ஆனா பிரெக்னன்ட் பண்றது ஃபாதர், மேல். ஸோ இப்போ வந்து ஃபாதர்க்காக மேல்காக கூட இந்த பீரியடில் ஒரு நியூட்ரிஷனல் கைட்லைன்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா 50% ஆஃப் த குரோமோசோம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர். ஃபாதர் வந்து ஸ்மோக் பண்ணுறா, அவனுக்கு வந்து பிபி இருக்குது, இதெல்லாம் இருந்தானா தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த அஃபெக்ட் த சைல்ட். ஸோ நவ் வி கிவ் கைட்லைன்ஸ் நாட் ஓன்லி டு த மதர், வி ஆல்சோ மதர் டு பி, வி ஆல்சோ செல்ஃப் ஃபார் த ஃபாதர் டு பி. இன்னைக்கு அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன்.
1: ஏன்னா
0: நிறைய பேர் இது நிறைய பேர் வந்து இது புட் த ஹோல் ஆனஸ் ஆன் த கேர்ள். நோ, இனிமே வந்து நம்ம வந்து ஃபாதர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹேஸ் டு. அவங்க வந்து அவங்க வெயிட் அதிகமா இருக்கிறதா கம்மி இருக்கிறதா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது, இதெல்லாமே கரெக்ட் பண்ண பிறகுதான் அவங்க ஒய்ஃப் பிரெக்னென்ட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வர காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போ வர இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, பிரெக்னென்ட்டுக்கு வந்து அகெயின் வி டிவைட் இன் டு த்ரீ பார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர். ஈச் இஸ் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் டியூரேஷன், ரைட். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் நம்ம வந்து வி ஆர் நாட் ஈட்டிங் ஃபார் டூ ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர். ஓகே, அப்போது வந்து ரெண்டு பேருக்காக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அட் தட் டைம் இட் இஸ் ஒன்லி டு சீ தட் அப்போ தான் ஃபோலிக் ஆசிட், தட் இஸ் ஈட்டிங் இனஃப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஈட்டிங் இனஃப் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஈட்டிங் வெல். ஆனா அப்ப வாந்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அதுக்கு வந்து தி மஸ்ட் பி காஷியஸ். வாந்தி வருது அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கிடையாது. மார்னிங்ல அந்த மாதிரி இருந்தா அதுக்கு ஏர்லி மார்னிங், ஃபியூ வீக்ஸ், ஃபியூ திஸ் திங் இஸ் ஓகே. பட் இஃப் யூ ஹவ் ஸ்டார்டட் ஆன் அ ஹெல்தி வே அட் பிரெக்னன்சி, அந்த அந்த பிகினிங் பீரியட் உங்களால தாங்கிக்கலாம்.
1: வாந்தி வரதோட ரீசன் வந்து குழந்தைக்கு முடி இருக்கிறதுனால தான் சொல்வாங்க. அதுதான்
0: that is later. First, இது வந்து when it is forming, the baby needs, the hormonal changes are happening to the mother. And that is what causes, they are all circadian. They are in relation to the sun. If you are healthy before, you will have less of these abnormal conditions. அதிகமாக நாசியா, அதிகமாக வாமிட்டிங், கொஞ்சமாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது எக்ஸஸாக இருக்கிறதுனா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் த மதர் வாஸ் not prepared in a healthy way prior. And then we have different, அதுக்கு அந்தந்த கண்டிஷனுக்கு வி ஹவ் டிஃப்ரெண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். காலம்பரை ஏந்துக்கிறதுக்கு முன்னவே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏதோ சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் யூ கெட் அவுட் ஆஃப் த பெட், அதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. தட் இஸ் நாட் த வரி. பட் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் தே ஒன்லி ஹாவ் டு கேச் அப் டு சீ தட் தே டேக் கேர் ஆஃப் தேர் வெயிட், தேர் ஹைட், தேர் திஸ் திங், அவங்க க்ரோத், ஸோ தட் தேர் சப்போர்ட்டிங் த பேபி. Second trimester, by that time, you know, the organs are all formed. And third trimester is only when the eating for two is important because the weight gain starting. Because the baby has to come to 2.5 plus kg at that time. That is the time when they eat the maximum. So even in pregnancy, at different stage, there is different requirements. It's not that, you know, you just generalize everything as such. சரி, பிரெக்னன்சிக்கு அப்புறம் இம்மிடியட்லி பிஃபோர் லேபர், டியூரிங் லேபர், ஆஃப்டர் லேபர், அதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது. ஓகே, பிஃபோர் த லேபர், ஜஸ்ட் பிஃபோர் த டெலிவரி ஸ்டார்ட்ஸ், வாட் த லேடி ஷுட் ஹவ் கன்சியூம்ட் ஸோ தட் யூ நோ ஷி ஹேஸ் இனஃப் ஸ்ட்ரென்த் டு கோ த்ரூ த லேபர். டியூரிங் லேபர் என்ன கொடுக்கலாம் அதுக்கும் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆஃப்டர் லேபர் என்ன கொடுக்கணும் அதுக்கும் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதர் தென் தட், நமக்கு வந்து லாக்டேஷன், ஏன்னா குழந்தை வலையில் வந்த பிறகு தாய்ப்பால் கொடுக்கணும், அதுக்கு உணவு எப்படி கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ யூ கேன் ரியலைஸ், நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறது சமையல் ஒன்று தான், ஆனால் நம்ம லைஃப்பில் என்ன ஸ்டேஜஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி சாப்பிடணும் அது நம்ம கணக்கு, இண்டிவிஜுவல் கணக்கு. ஓகே, அதுக்கப்புறம் லாக்டேஷன், ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்க போகிறீங்க.
1: டாக்டர், இதுக்கு முன்னாடி இந்த பிரெக்னன்சி இருக்கு இல்லையா, அது வந்து சிசேரியன் நார்மல் டெலிவரி ரெண்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சிசேரியனா ரொம்ப கஷ்டம், அதனால நிறைய பயம், நிறைய பேர் வந்து சிசேரியன் சொன்னதுமே ரொம்ப பயந்து அதனாலே காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ இந்த பயப்படாம இருக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்?
0: நோ, சி, தே கேன், நார்மல் வே ஆஃப் டெலிவரி இஸ் ஒன்லி த்ரூ த வெஜைனா, சிசேரியன் கிடையாது. பட் தட்ஸ் வேர் ஐ எம்ஃபசைஸ் ஆன் த ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் எவ்ரி திங் அண்ட் வாட் தே நீட் டு டூ. நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி ஒரு வியாதி மாதிரி நினச்சிட்டு தி ஜஸ்ட் ப்ரொடெக்ட் தம் செல்ஸ், நகரவே மாட்டாங்க. தே திங்க் யூ நோ தட் இஸ் தி ஒன்லி வே தே நீட் டு ப்ரொடெக்ட் த சைல்ட். நோ, நமக்கு கொழுப்பு உடம்புல அதிகமாக இருக்கிறது, வி ஆர் ஷாக், தட்ஸ் ஆல் ஷாக் அப்சார்பர்ஸ் ஃபார் அ பேபி. சும்மா நமக்கு வந்து காட் இஸ் நாட் மேட் அஸ் கர்வேஷியஸ் ஃபார் நத்திங். வி ஹவ் மோர் ஃபேட் தென் மென் because we are supposed to protect the baby, the fetus. We are prepared for that. அதனால அந்த அளவுக்கு நம்ம வந்து படுத்துட்டே இருக்கணும் இல்லை உட்காந்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வி கேன் டூ த ரைட் திங் அண்ட் தென் சீ தட் இட் இஸ் நார்மல் டெலிவரி. அஸ் ஃபார் அஸ் இட் இஸ் நார்மல் டெலிவரி தெர் இஸ் நத்திங் டு ஃபியர் அபவுட் இட். வேர்ஸ் கம் வேர்ஸ் ஃபார் எனி ரீசன் சிசேரியன் ஆச்சுன்னா கூட யூ நீட் டு லுக் அட் இட் லைக் எனி சர்ஜரி தட் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் தென் கெட் பேக் டு லைஃப் அட் தி ஏர்லியஸ்ட் பாசிபிள். அதனால நான் வந்து குழந்தை தூக்கக்கூடாது, பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியல, வலி இதெல்லாம் அந்த ஆட்டிடியூடை பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹர்ட் யோர் செல்ஃப் அண்ட் த பேபி.
1: ஸோ சிசேரியன்னா அவங்க எத்தனை நாள் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கணும்?
0: நோ, ஜென்ரலி தே அலவ் யூ, யூ நோ தெர் இஸ் அ சூச்சர்ஸ் கிவன், த டாக்டர் கிவ்ஸ் யூ அட்வைஸ், பட் யூ ஸ்டார்ட் ஃபீடிங் த பேபி மோமெண்ட் யூர் அவுட் ஆஃப் அனஸ்தீசியா. அதனால அதுக்கு அதனால ஒன்றும் ரொம்ப லாங் டியூரேஷன் இது கிடையாது. இதை ஒன்ஸ் த லாக்டேஷன், ஸோ தாய்ப்பால் கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், 2 இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம், மற்ற சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் யூ கேன் கண்டினியூ டு பிரஸ்ட் ஃபீட் ஆன் அண்ட் ஆஃப் யுவர் சைல்ட் டில் 2 இயர்ஸ். ஸோ யூ நீட் டு பி மென்டலி ப்ரிப்பேர் டு டூ தட். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் 2 இயர்ஸ் சொல்லலை.
1: பட் டாக்டர், இப்போ வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் இது சம்மந்தமாக வந்து நிறைய ஆய்வு செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 56% ஆஃப் லேடிஸ் வந்து இப்போது பிரஸ்ட் ஃபீடிங்கே பண்ணுறதில்ல. இட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு அழகு போயிடும் அந்த மாதிரி அவ நிறைய காரணங்களில் பண்ணுறதில்ல. அது வந்து
0: இது வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட் அதிகம், நம்ம கான்செப்ட் கம்மி.
1: ஓகே
0: ஓகே, we don't have a tendency to do evidence based documentation. Namma western media vechittu na idu varaikkum paathathu ladies yaarume na en kulandukku thaipal kudukamaatten sonnade kediyadu. And namma gramatha and kanakla paathona kuda ange vandu thaipal dhaan kudukuraanga. Enakku prachna enna irukiradhuna seegrama nirthidraanga. Okay, na ketana alav kammi pathala குழந்தைக்கு பிடிக்கல நிறுத்திட்டோம் அப்படின்னா 1 மாதம் 2 மாதத்தில் நிறுத்திடுறாங்க. தட் இஸ் அ பிகர் ப்ராப்ளம் தென் தாய்ப்பால் கொடுக்கறது. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆள் அழுகுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது நம்ம நாட்டு கிடையாது. ஆனால் தே நீட் சப்போர்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் டைப். இஃப் தே ஆர் இந்த ப்ரைவேட் செக்டர்னால் அவங்களுக்கு லீவ் இருக்காது. கவர்மெண்ட் செக்டரில் கூட நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து லாஸ் ஆஃப் பேயில் போனோம் ஆனால் வீட்டில் வந்து சூரியனை அந்த மாதிரி நான் லீவ் போட முடியாது. 3 மாதம் லீவ் சொல்கிறாங்க, ஆனால் டெலிவரி ஆனது முன்னவே நான் 2 மாதம் எடுத்துட்டேன், ஏன்னா என்னால் முடியல, மேனேஜ் பண்ண முடியல. அப்போ குழந்தை பிறந்த பிறகு 1 மாதம் லீவ் தான் இருக்கிறது. ஸோ ஆல் தீஸ் ஆர் லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் தேர், யூனோ. அண்ட் ஓகே, கவர்மெண்ட்டில் லீவ் கிடைக்கிறதுனா ப்ரைவேட் செக்டரில் நோபடி கிவ்ஸ் தம் பெய்ட் லீவ். சரி, அது பண்ணது பிறகு குழந்தைக்கு வந்து நம்ம லாக்டேஷன் பண்ணுறோம், 6 மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீட், யார் லீவ் கொடுக்குறாங்க? ஸோ வி ஆர் டெல்லிங் தட் யூ ஷுட் ஃபீட், பட் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் த மதர் டு டூ தட்? ஸோ அழகுக்காக நம்ம நாட்டில் யாருமே பிரஸ்ட் ஃபீட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதில்ல, பட் வித் தெர் ஆர் வெரி மெனி அதர் ரீசன்ஸ் வை தே ஆர் அண்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். Lactation period, the mother has to not only eat well herself to get back her health, okay? Same time, she has to feed the baby that's growing. The requirements are increasing. Yeah, porakkum bodhu 2.5 or 3 kg irundana, every day the baby has to keep growing. So the quantity of milk that she produces has to support that growth. That means she has to eat appropriately. Okay, lactation ku appra adutha major area menopause. When we have to worry about ourselves. Yeah. Menopause, na ipo nariya per enna nanikranga, ayyo period seegrama ninnu pochu na thole pochu. No, the longer you are menstruating, the safer is your body's health. Heart attack we give to the men, we never got heart attack as long as we get our periods.
1: Doctor, so ipo 40 years la oruthangalukku vandha menopause varudna avangalukku vandha adinala first vara complication adu enna va irukum?
0: The moment you finish, moment you stop your periods, you are equal to man. But you have become a man-like much earlier in your age. That means you get your, what men get much later, heart problems and BP and diabetes and all that, women get it earlier. So as long as you get your menopause, the female hormones are protecting you. So there is no this thing. Yadavadhu prachna vandhadana, it's better you take a precaution, you take this thing and prevent yourself from getting into menopause early than what is required.
1: So correct age for
0: menopause 50 52 அது வரைக்கும் போயிட்டே இருக்குது. That's no problem.
1: So அது அதுக்கு அப்புறம் வந்தா கூட அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கும்.
0: No, if you stop earlier then even you know osteoporosis all those things complications start in much earlier. So it is safer to have your periods go in till the full potential. It should not stop early. இருந்தானே you need to check with your

0: endocrinologist as well as gynecologist and take care of this thing as such. அதுக்கப்புறம் மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம டயட்டில் கவனிக்க வேண்டியது முக்கியமான இது டு அவாய்ட் அனீமியா, டு அவாய்ட் ஆஸ்டியோபரோசிஸ், போன் ஹெல்த் நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் போன் ஹெல்த்துக்காக நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் போன் ஸ்ட்ராங் இருக்கணும்னா அது வந்து ஒரு பெண் குழந்தை அவள் வந்து வயசுக்கு வரத்துக்கு முன்னவே நீங்கள் உங்கள் டெபாசிஷன் போன்ஸில் பண்ணிடணும். ரெண்டு இது வச்சுட்டு பால் குடிச்சிட்டு விளையாடிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ பால் குடித்தாலும் உங்கள் போன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் விளையாட முடியாது. The responsibility as it goes, you cannot be playing to that extent. But as a child, if you have played and if you have drunk enough milk, your bones will be strong enough to take you through your life. Your bone density test, I have drunk. I have drunk almost 1 liter of milk every day when I was studying and I was an athlete. Ippo enoda bone age is at least 15 to 20 years less than my age, my chronological age, which is to my advantage. Ippo vilundadna enakku dislocation da irukku, fracture avala. That is the advantage of building up your bones. அதுக்கப்புறம் நம்ம கால்சியம் டேப்லெட்ஸ் அப்புறம் சாப்பிட்டுருக்குறது, போன்ஸ் வீக் ஆயிடுச்சு இப்படி எல்லாம் சொல்றது பிரயோஜனமே கிடையாது.
1: So 30 plus calcium நிறைய சேர்த்துக்கணும்னு சொல்றாங்களே, there is no use.
0: Calcium from the milk is best absorbed. ஏன்னா பால்ல லாக்டோஸ் இன் த மில்க் இஸ் த ஒன் விச் அசிஸ்ட் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். இப்போ ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது, விட்டமின் டி இருந்தால் தானே. விட்டமின் டி நம்ம நாட்டில் நமக்கு கிடைக்கும், நம்ம வந்து கலந்துட்டு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, வெயிலில் போய் நின்னாலே போதும். ஆனால் லாக்டோஸ் மில்க் சுகர் தேவை டு அப்சார்ப் கால்சியம். அது அது ஒன் மோர் ரீசன் வை சில்ட்ரன் மஸ்ட் பி மேட் டு ட்ரிங்க் மில்க்.
1: ஓகே, ஸோ டாக்டர், மென் கம்பேர் பண்ணுறப்போ விமனுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக வருது? அதாவது இப்போ நீங்கள் நிறையா மென்னும் பார்த்துருப்பீங்க, விமன் பார்த்துருப்பீங்க, யாருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் நிறையா வருது, விமனுக்கா மென்க்கா?
0: சி, விமன் ஹவ் ப்ராப்ளம்ஸ் மெயின்லி ரிலேட். இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விமன் டோன்ட் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ்.
1: ஓகே,
0: நான் மேக்சிமலாக வந்து எந்த கேம்புக்கு போனாலும், நான் சின்ன வயசுலேருந்து ஐ மீன் யூனோ மை காலேஜ் டேஸ் அந்த மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் போகும்போது மெயினாக ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்வாங்க தெரியுமா, அந்த கேம்ப்பில் ஆல் மெயில் டாக்டர்ஸ் அண்ட் அதர் பீப்புள்னு கே கியூப்டு அப்படின்னு எழுதிட்டு அனுப்பிச்சுடுவாங்க. கே கியூப்டு, கே டு த பவர் ஆஃப் 3, கே கே கே என்ன கை கால் குடைச்சல். Every lady who walks in will talk about kai kal kodachal. Doctor, enakku kai kal kodachal irukudhu appadina. For one thing, many women do not take care of themselves, especially as far as their hygiene is concerned. I'm talking of in the tropical climate, many women do not give emphasis to hygiene. Adhu romba mukkiyam. Ena our vagina allows the whole world, we are open to the whole world from there. Urinary tract infection vandhudu, constantly you will have that feeling of sickness, back pain, leg pain, kai kal kodachal. Maina it is because some low degree of infection through urinary tract infection poite irukudhu. They don't drink enough water, okay, and they don't take care of themselves generally on these issues. So my one message is, எந்த லேடி வந்து கை கால் குடைச்சல் இருக்கிறதுனா அதுக்கு காரணம் வந்து வயசு கிடையாது, யூ ஹவ் நாட் டேக்கன் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, திஸ் இஸ் ஒன். தெர் இஸ் ஆல்சோ டெஃபிஷியன்சி இன் த சென்ஸ், வீட்டில் சமைச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கார் மெயினாக நிறைய சாப்பிட்டுடுவார், பசங்க கொடுப்பாங்க, மிச்சம் இருக்கிறது. மீன் குழம்புனா மீன் வந்து மற்றவங்க சாப்பிட்டுடுவாங்க, இவங்க வெறும் குழம்பு சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ யூ ஃபைண்ட் தட் தெர் இஸ் அ கான்ஸ்டன்ட் டெப்ரிவேஷன். ப்ரெக்னன்சி இருக்கும் போது ரிக்குவயர்மெண்ட்ஸ் பத்தலை, அவங்க சாப்பிட்னது பத்தலை, அப்புறம் லாக்டேஷன் பத்தலை, கான்ஸ்டன்ட்லி இட்ஸ் கோயிங் டவுன் த ஹில். தட் இஸ் வை தே ஹாவ் ப்ராப்ளம்ஸ்.
1: ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக இந்த எபிசோடில் வந்து நம்ம ஃபுல்லாமே விமன் பற்றி தான் பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும், அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் எல்லாத்த பற்றியும் நம்ம பேசணும். இந்த நிகழ்ச்சி இங்கே முடியுது, ஆனால் நாளைக்கு இதே உணவே மருந்து ஸ்பெஷல் தொடரும் நம்ம டாக்டர் வர்ஷா கூட. நீங்க கேட்டு கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.
2: நேயர்களே, இப்போ நீங்க உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்க. சோ நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கிற உணவுலேயே எந்தெந்த வகையான காய்கறி, பழங்கள், தானியங்கள், அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும் அப்படிங்கறத இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த மாதிரியான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து எங்களோட விருப்பம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ நீங்க கேட்ட நிகழ்ச்சி உணவே மருந்து.

0: know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio,
2: our pride.
4: Hello.
5: Hello.
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேலே இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு பிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiyu seidu vittrunga, unga nalathukagum ellaru nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kaduvasi patuvasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல்.

இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தீர்மானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏமா போனா
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாமல் எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: வீட்டுல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவு நடக்குது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, காலை வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க. ஐயோ சார், சார் நிறுத்துங்க சார், இறங்கணும்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட் குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.

0: கம்யூனிட்டி ஆர் பிரைட். வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி சமுதாய வானொலியில பல பல புதிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், சமுதாயத்திற்காக இவர்கள், மனசாட்சி பேசுகிறேன், ஆலோசனை நேரம், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். அந்த வகையில உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம வந்து கேட்டுக்கிட்டே வரோம். இந்த உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஹோட்டலுக்கு போனாலே வந்து இந்த ஹோட்டல்னா இந்த இதுதான், ஒரு ஹோட்டல்ல வந்து ரவா தோசை போய் தேடி சாப்பிடுவாங்க, அதே மாதிரி இன்னொரு ஹோட்டல்ல போய் ஒரு ஊத்தப்பம் சாப்பிடுவாங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ரைஸ் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலுக்கும் தேடி தேடி போய் அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நம்ம அந்த உணவுல இருக்கிற ருசியை தான் பாக்குறோமே தவிர அதுல எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து உணவிலேயே மருந்து நிறைய இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து நாம தினசரி கண்டிப்பா புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே இருக்கிற உணவு தான் வந்து சரி விகித உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம சாப்பிடுற இந்த தென்னிந்திய உணவுகள், குறிப்பா தமிழ்நாட்டுல சேர்ந்த இந்த உணவு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நாம சாப்பிடுற இந்த உணவுல வந்து இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நடமாடுறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு சக்தி கொடுக்கறது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ், இந்த புரோட்டீன் வந்து சாம்பார், பருப்பு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துப்போம், நிறைய வகையான காய்கறிகள் சேர்த்துப்போம், தேங்காய் போட்டு ஒண்ணு, பருப்பு போட்டு ஒன்னு, கூட்டு மாதிரி ஒண்ணு, இது எல்லாத்துலயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நம்மளோட தென்னிந்திய உணவு வந்து ஜூசஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அப்படியே வெட்டி வேக வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரசம் நம்ம சாப்பிடறது வந்து ஜீரண சக்திக்காக, அதே மாதிரி நம்ம உணவுல சேர்த்துக்கிற நெய்யோ இல்ல கடைசியா சாப்பிடுற தயிர் சாதமோ, இது ரெண்டுத்திலயுமே வந்து ஃபேட் நிறைய இருக்கு. ஃபேட் இஸ் அகெயின் ஃபார் எனர்ஜி, நம்ம அன்றாட வாழ்க்கையில நல்லா வேலை செய்யறதுக்காக இதுல இருந்து நமக்கு ஃபேட் கிடைக்குது. சோ இந்த மாதிரி இப்போ வந்து நார்மலா நம்ம சேர்த்துக்கிற பாயசம், அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு விருந்துக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து வாழைப்பழம் வைப்பாங்க, இல்ல எல்லா வகையான பழத்தையும் வந்து வெட்டி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. சோ இந்த மாதிரி நாம சாப்பிடுற தென்னிந்திய உணவு தான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட், இதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. சோ இந்த மாதிரி நாம உணவு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இப்படி நாம கரெக்டா, அதாவது ஃபுல்லா ஒரு சாம்பார் சாதம், கொஞ்சம் காய், அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லா சாப்பிடுறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வந்து நம்மளோட பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலோபதி டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கை வைத்தியம் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மூலிகைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சும்மா ஜுரம் வந்தாலே வந்து டாக்டர் கிட்ட ஓடுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாருக்குமே வந்து அவங்களோட வயசான காலத்திலயும் கூட அவங்களுக்கு 80-85 கூட நல்லா நடமாடிக்கிட்டு ஒரு பல் கூட கீழே விழாம அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா உடம்புல உறுதியோட இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க சாப்பிட்ட சரி விகித உணவு தான் காரணம். கண்டிப்பா வந்து நாம சரி விகித உணவு தினமும் சாப்பிட்டாதான் இப்ப நமக்கு, நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வயசானா கூட நம்மளால இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டி அப்படிங்கறது எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதாவது சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் வற்றல், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து அதுல இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற ஒண்ணத்துல வச்சிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சரை பெட்டியில இருக்கிற இந்த ஸ்பைசஸ் வந்து மெடிசினல் வேல்யூஸ் அதுல நிறைய இருக்கும். திப்பிலி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற அந்த ஒரு டப்பால வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லையா. அந்த ஸ்பைசஸ்னால நம்ம உணவுக்கு மட்டும் ருசி கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இதுக்கு இதுதான் இந்த ஸ்பைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இதுலேருந்து நமக்கு இந்த வகையான ஒரு சத்து கிடைக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியாமலே வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளால வந்து அந்த மாதிரி ஃபுல் சாப்பாடு சமைச்சு ரைட் ஃப்ரம் சாம்பார் ரசம் காய் பாயசம் அந்த மாதிரி வெல் பேலன்ஸ் டயட் அந்த காலத்துல பண்ண மாதிரி இப்ப நம்மளால பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுந்தாங்க பதில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து ஃபுல் சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறதுலாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து கிடைக்கிற உணவுகள் கிடைக்கிற ஃபுட்ஸ் இதையிலேயே வந்து எந்த அளவுக்கு நம்மளால சத்து குறையாம சமைக்க முடியும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து அப்படின்ற நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுற உணவு தானே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்பெஷலா எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்ல. இப்ப நான் சொன்ன எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி நாம அன்றாடம் தினமுமே சமைக்கும் போதே நம்ம எந்தெந்த வகையான காய்கறிகள் எந்தெந்த வகையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி. இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்ம என்ன கேட்க போறோம், எந்த வகையான சத்து பத்தி எந்த வகையான காய்கறி எந்த

0: வணக்கம் நேர்களே, ரெண்டு நாளா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். என்ன நிகழ்ச்சின்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க நம்ம உணவை மருந்து ஸ்பெஷல். நான் தாங்க உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி, நம்ம டாக்டர் வர்ஷா கூட இருக்கோம். இன்னைக்கு வந்து இது ரொம்பவே ஒரு நம்மளுடைய சமுதாய வானொலிக்கு ஏத்த மாதிரி ஒரு ரொம்பவே அழகான நிகழ்ச்சி, அதாவது விமன் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இது பெண்களுக்குள்ள உரிய பிரச்சனைகள், அவங்களுக்குரிய தீர்வுகள், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர், எப்படி ஒரு பெண்களுக்கு எங்கேந்த பிரச்சனை ஆரம்பிக்குது, அவங்க எப்படிலாம் அவங்க அதை சரி செஞ்சுக்கலாம், என்னெல்லாம் அதுக்கு தீர்வு இருக்கு, அதாவது வந்து பெண்கள் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து அதாவது நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதுல இருந்து எல்லாமே சொல்லுங்க டாக்டர்.
1: வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் கவர் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் இது வந்து எனக்கு இன்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. எனக்கு வந்து சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்ம காஞ்சி சங்கராச்சாரியா வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அது வந்து சுகன்யா, ஒரு கேர்ள் இந்த காலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபார் ஹர் டு கெட் இன் டு அ மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவங்க ஒரு நாலு ஸ்டேஜஸ்க்கு கொடுத்தாங்க. ஆனால் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எம்ஓபி வைஷ்ணவ். ஸோ இன்னைக்கு இதை பற்றி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு கேர்ள் சைல்ட் பிறந்ததுலேருந்து அது வந்து த ஹோல் சிஸ்டம் இஸ் டோட்டலி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ஒரு மேல் சைல்டும் ஃபீமேல் சைல்டுக்கு த ஹோல் சிஸ்டம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் டு கம். பிறந்ததுலேருந்து அந்த போராட்டம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியன்னா, யூ நீட் டு லுக் அட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் த பர்த் வெயிட். ஓகே, பர்த் வெயிட் எப்படி இருக்கிறது பிறக்கும் போது, அந்த அதுக்குத்தான மாதிரி வளர்ச்சி வந்து மேலே போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்தா நம்ம நாட்டில் நிறைய கேர்ள் பேபிஸ்க்கு வந்து தே ஆர் டெரிபிளி பார்ன் அண்டர் வெயிட் இட் செல்ஃப். ஆனால் ஒரு ஒரு டைமில் அவங்களுக்கு வளர்ச்சியில் வந்து எந்த விதமான பாதிப்பு வரும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேர்ள் சைல்டு வந்து அந்த பிறந்ததுலேருந்து கரெக்டாக உணவு வந்ததுன்னா தே ஷுட் பி இன் அ பொசிஷன் வேர் அவங்களோட பாடி ஃபேட் காம்போசிஷன் கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பீரியட்ஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க, மெனார்கே அட்டைன் ஆகாது.
0: மேம், இந்த பீரியட்ஸ் சொன்னீங்களா, இதுக்கு வந்து எது சரியான ஏஜ்?
1: அதான், பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வந்து பாடியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வரணும்னா, நமக்கு வந்து கொழுப்பு உடம்புல ஓரளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம வந்து பார்பி டைமென்ஷன்ஸ் மாதிரி இப்போல்லாம் வந்து இந்த ஃபிலிம் ஸ்டைலில் சைஸ் ஜீரோன்னு சொல்கிறாங்க. அந்த சைஸ் ஜீரோ எல்லாம் நம்ம இல்லை இப்போ. ஆனால் அதே மாற்றிட்டு இப்போ வந்து இந்த டர்ட்டி பிக்சர்னா இல்லை, நம்ம நல்லா கொலுகொல்லா குண்டப்பா இருக்கணும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகக்கூடாது. நம்ம கரெக்டான வளர்ச்சி இருந்தானா, நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எபிசோடில் சொன்னேன், ஒரு குழந்தையோட வயசுக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இட் க ஸ்டார்ட்ஸ் வித் நியோனேட், இன்ஃபென்சி, டாட்லர், ப்ரீ ஸ்கூல், ஸ்கூல் ஏஜ், அடாலசன்ஸ். அடாலசன்ஸ் வந்து மூணு பங்களை பிரிக்க வேண்டியிருக்குது, ஏர்லி அடாலசன்ஸ், அடாலசன்ஸ், லேட் அடாலசன்ஸ். ஆனால் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 10 இயர்ஸ், என்ஸ் அட் 18. 10-18 வயசு, அவ்வளோ 8 வருஷம் வந்து அதோட ஸ்பேன் இருக்கு. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம், எவ்வளோ பெரிய வளர்ச்சி அதில் இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறோம், ஒரு பெண்ணு வந்து ஒரு லேடியாக மாறிடுறது. ஓகே, ஒரு சின்ன கேர்ள் சைல்ட் பிகம்ஸ் அ உமன் இந்த வயசில். ஸோ அந்த வயசுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணல. எப்போ சின்ன வயசில் வளர்ச்சி வந்து 2 வயசு வரைக்கும் மூளை வளர்ச்சி, 5 வயசு வரைக்கும் உடம்பு வளர்ச்சி முடிஞ்சு போயிடுறது. அதே வேகத்தில் தாய் உடம்புல ஒரு ஃபீட்டஸ் வந்து க்ரோ ஆகுறது, அந்த லெவலுக்கு திருப்பி ஹை லெவல் க்ரோத் வந்து எப்போ வருது, இந்த அடாலசன்ஸ் பீரியடில். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் கேச்சப் பண்ணலன்னா நிறைய குறையோட தான் நீங்கள் வந்து யூ வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, இப்போ இந்த அடாலசன்ஸில்

0: முக்கியமான இது இருக்கு. ஒன்று வந்து த பாடி க்ரோத். ஓகே, கேர்ள் வில் ஹாவ் பிரெஸ்ட் ஃபார்ம், பியூபிக் ஹேர் க்ரோயிங் இல்லையா, அதெல்லாமே வருது, பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது. ஸோ த செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ஒரு வளர்ச்சி, ஹைட் வெயிட் அது ரெண்டாவது வளர்ச்சி. சில பேர் என்ன ஆவாங்க, திடீர்னு ஹைட்டு வெயிட்டு அதிகமாக போட்டுடுவாங்க, ஆனால் பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். தே ஆர் கால்ட் லேட் ப்ளூமர்ஸ். சில பேருக்கு என்ன ஆகும், பீரியட்ஸ் ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தான் ஹைட் வெயிட் வளர்ச்சி வரும். தே ஆர் ஏர்லி ப்ளூமர்ஸ்.
1: பட் ஆனால் ஒரு தப்பான மித் இருக்கு, அதாவது ஒருத்தங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இனிமேல் வளர மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் டிசைட் பண்ணிடுவாங்க இல்லையா?
0: இன்னும் இட் ஆல் டிபெண்ட்ஸ், சர்டன் அமௌண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டஸ் ஹேப்பன், பட் இட் யூ வில் ஸ்டில் கிரெயின். ஓகே, மேக்ஸிமம் அந்த டைம்லேருந்து இன்னொரு கொஞ்சம் ஃபியூ இன்ச்சஸும் இது வெயிட் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்.
1: பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது பர்சனலாக, ஹைட் வந்து ஒரு ஃபீமேலுக்கு எந்த வயசு வரைக்கும் மேம் இருக்கும், கரெக்டாக சொல்லணும்?
0: நோ, இட் கோஸ் ஆன் பிகாஸ் அன்டில் யுவர் க்ரோத் இஸ் டோட்டலி க்ளோஸ்ட். ஓகே, இட் இஸ் நாட் ஓன்லி தட், பட் த பீரியட்ஸ் மீன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ். பட் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தே ஆர் கெட்டிங் த பீரியட்ஸ் மச் ஏர்லியர். So we need to document, but this is the usual characterization. Early bloomers, late bloomers, normal.
1: Normal bloomers.
0: Okay. அந்த இதுக்கு கணக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது என்ன இருக்கிறது, they must attain puberty, they must gain height, they must put on proper weight. Okay. So and the adolescent period for a girl is very, very important. Preparing her for the next stage. இதில் என்ன என்ன பிரச்சனை மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, they can be underweight, they can be stunted, they might have started late periods. Periods வந்தா கூட நிறைய கேப் இருக்கும், இல்ல அவங்களுக்கு நிறைய வயிற்று வலியோட வரும், bleeding heavy இருக்கலாம், இல்ல scanty இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே lot of little problems will be there. Okay, இதெல்லாமே நம்ம வந்து if the body's growth is all right, இதெல்லாம் ப்ராப்ளமாவே இருக்காது. Okay, that is important. Then இன்னொன்னு வந்து இதுல இந்த டைம்ல anemic ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. They have not eaten properly, vegetables சாப்பிட மாட்டாங்க, ஒரு தப்பான எண்ணம் இருக்கும், நான் ஒல்லியாக இருக்கணும், அதனால் நிறையா சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், அந்த ஃபினிக்கு இது பியர் ப்ரெஷர், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் பண்ணணும், இது எல்லாமே ஆல் தட் டைம் இஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் ஃபார் அன் அடாலசன்.
1: மேம், லைக் இந்த ஸ்டமக் பெயின் வருது இல்லையா பீரியட்ஸ் டைம்ல, அது பேக் பெயின், நிறைய முட்டியில பெயின், இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அவங்க அந்த பீரியட்ஸ் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதாவது பிற்காலத்தில் வயத்தை வலிக்காம இருக்கிறதுக்கு இதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா அவங்களுக்கு?
0: See, that's what we said. It's a balanced normal diet. உங்க வளர்ச்சி நார்மலா இருந்தானா, your body will function as per the rhythm.
1: Okay.
0: When it is, when you are getting all the complications or you are getting all these symptoms, it only means that your body is not working, the hormones are not going in a proper way. That is what it means. Okay, so you need to correct your system and bring it back with a minimal invasion, whatever we can do. And the best thing is to eat properly. Okay, anemia irundana anemic condition vandu namba correct pannanum, ena adu irundalum prachne varum. Okay, இந்த வயசுல வந்து தான் நம்ம வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், தட் மீன்ஸ் டூ மச் ஆஃப் இம்பேலன்ஸ் இன் த சிஸ்டம் வேர் த ஓவரிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ஃபங்க்ஷனல் ஆர் பிகமிங் ஹேவிங் சிஸ்ட் இன் தெம், தே ஆர் பிகமிங் நாடில, தேர் பிகமிங் நான் ஃபங்க்ஷனல். ரொம்ப ஒபிசிட்டி, வி நீட் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டு அட்டைன் மெனார்கி. பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருந்தால் தான் பீரியட்ஸ் ஆரம்பிக்கும், ஆனால் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டை போனால் அதுவும் பிரச்சனை பண்ணிக்கும். கம்மி இருந்தாலும் பிரச்சனை, அதிகம் இருந்தாலும் பிரச்சனை. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்கணும், ஆப்டிமலாக பாடி கம்போசிஷன் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த அடாலசன்ட் பீரியடில் நம்ம வந்து அதான் சொல்கிறது, கேர்ள் சைல்டு இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த மதர்ஹுட். அவள் பீரியட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு ஷீஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மதர்ஹுட். அவள் உடம்போட வளர்ச்சி முடிஞ்ச பிறகு தான் ப்ரெக்னென்ட் ஆனால் சேஃபு. அவ வளர்ச்சி போயிட்டு இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆயிட்டானா, குழந்தையும் தாயும் ரெண்டு பேர் ஒரு பெரிய போராட்டம், சண்டே நடக்கும், மகாபாரத் நடக்கும்.
1: சோ அதனால தான் சொல்றாங்க 18 வயசுக்கு மேல திருமணம் பண்ணணும்.
0: ஓகே ஓகே, பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் த மதர் அண்ட் த சைல்டு டு ஃபைட் ஃபார் த நியூட்ரியன்ஸ். ஓகே, ஸோ அதனால அது அதனால தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவ தாயை மாறிடுச்சுன்னா அதனால அவனோட குழந்தை தத்துவம் போயிடாது, அதனால தான் பிரச்சனை ஆயிடுறது. So the girl has to mature properly and then வென் ஷி கெட்ஸ் மேரிட், பிஃபோர் மேரேஜ் நம்ம வந்து ஹைட் கரெக்டாக இருக்கா, வெயிட் கரெக்டாக இருக்கா, வெயிட் ரேம் முக்கியம்னா, த அமௌண்ட் ஆஃப் வெயிட் ஷி வில் கெயின் ஃப்ரம் தட் டைம் ஆஃப் இண்டக்ஷன் ஆஃப் பிரெக்னன்சி ரைட் டில் த டெலிவரி. ஓகே, அது தகுந்த மாதிரி தான். சில பேருக்கு வந்து 12-14 kilo ரொம்ப வெயிட் கம்மி இருந்தானா 12-14 kilo போடுவாங்க. வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு 10 kilo எவ்வளோ இருந்தானா போதும். ஏன்னா தே டோன்ட் நீட் இட் ஃபார் தெம் செல்ஸ், தே ஓன்லி நீட் ஃபார் த ப்ரெக்னன்சி, த ஃபீட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அட்டு மட்டும்தான் வேணும் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் வை வெயிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹைட் ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் தட் அலவ்ஸ் தட் மச் ஆஃப் அ பெல்விக் திஸ் திங். ரொம்ப ஸ்டண்டடாக இருந்தானா அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு பேசேஜுக்கு பிரச்சனை ஆகிடும். So height and weight is important. Idella vandu they need to concentrate when they are adolescent because and the time la growth maximal ah irukku. Adukapram kalyanamukku minnave vandu they need to check on their weight, they need to check on anemia.
1: மேம், நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடின்னு பேசுகிறப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வெளிநாடுகள்லாம் வந்து இந்த ஃபாலிக் ஆசிட் அது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சத்து இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் எப்படின்னா ஒருத்தவங்க வந்து கல்யாணம் ஆகி அவங்க கருத்தரிச்சதுக்கு அப்புறமா 4-5 months தான் செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆசிட் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க.
0: ஃபாலிக் ஆசிட் இஸ் அ பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்.
1: Okay,
0: and all B complex vitamins are in relation to our energy level, and this particular folic acid is important for neural development, nerves, brain oda development kaga in the folic acid romba thevaipadum. So when you're looking at brain and the spinal cord, this is all relating to the nerves. Spina bifida, that is a pinnadi and the break oda varum and vandu that is a major complication for a child to be born with. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் திஸ் இஸ் எ மேஜர் வெஸ்டர்ன் கன்செப்ட் வேர் தே ஃபவுண்ட் தட் வாஸ் மோர். பட் அதனால தான் நம்ம இங்கே என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறோன்னா, நான் சொல்கிற அளவுக்கு காய்கறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தனியாக ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பேலன்ஸ்டாக எல்லாம் இருக்கும். இஃப் யூ வில் ப்ரிவெண்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பீங் எனிமிக், ஏன்னா எனிமியால் வெறும் அயன் மட்டும் முக்கியமும் கிடையாது, ஃபோலிக் ஆசிடும் இம்பார்ட்டன்ட். சைனோகோபால்மின் B12 இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன் குளோபின் செக்ஷன், ஹீமோக்ளோபின்ல குளோபின் இஸ் ப்ரோட்டீன். ஸோ ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருந்தால் ப்ரோட்டீன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனிமியா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் தென் யூ ஆல்சோ நீட் டு செக் ஆன் யுவர் ஸ்டேட்டஸ் அண்ட் இஃப் நீட் பி கிவன் எக்ஸஸ். ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் இஸ் ஈக்குவலி ஹார்ம்ஃபுல் அஸ் மச் அஸ் த டெர் இஸ் அ டெஃபிஷியன்சி. ஸோ பீப்புள் ஷுட் நாட் ஜஸ்ட் பிளைண்ட்லி டூ OTC, that is across the counter purchase and do what they want. They must get themselves assessed for it. In fact, இன்னைக்கு வந்து நம்ம பெண்களுக்காக தான் பேசுறோம்னு சொல்லிட்டு, ஆனா என்னால இந்த பிரெக்னன்சின்னு சொல்லும் போது இது சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா பிரெக்னன்சி இஸ் நாட் சம்திங் யூ கேன் கிளாப் ஒன்லி வித் டூ ஹேண்ட்ஸ். இட் இஸ் நாட் ஒன்லி த விமன் சென்ட்ரிக் இஷ்யூ. பிரெக்னன்ட் ஆகுறது வந்து லேடி, ஆனா பிரெக்னன்ட் பண்றது ஃபாதர், மேல். ஸோ இப்போ வந்து ஃபாதர்க்காக மேல்காக கூட இந்த பீரியட்ல ஒரு நியூட்ரிஷனல் கைட்லைன்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா 50% ஆஃப் த குரோமோசோம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர். ஃபாதர் வந்து ஸ்மோக் பண்ணுறான், அவனுக்கு வந்து பிபி இருக்குது, இதெல்லாம் இருந்தானா தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த அஃபெக்ட் த சைல்ட். ஸோ நவ் வி கிவ் கைட்லைன்ஸ் நாட் ஓன்லி டு த மதர், வி ஆல்சோ மதர் டு பி, வி ஆல்சோ செல்ஃப் ஃபார் த ஃபாதர் டு பி. இன்னைக்கு அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இது நிறைய பேர் வந்து இது தி புட் த ஹோல் ஆனஸ் ஆன் த கேர்ள். நோ, இனிமேல் வந்து நம்ம வந்து ஃபாதர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹேஸ் டு. அவங்க வந்து அவங்க வெயிட் அதிகமாக இருக்கிறதா கம்மி இருக்கிறதா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது, இது எல்லாமே கரெக்ட் பண்ண பிறகு தான் அவங்க வைஃப் ப்ரெக்னென்ட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ வர காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போ வர இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ப்ரெக்னென்ட்டுக்கு வந்து அகெயின் வி டிவைட் இன் டு 3 parts. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர். ஈச் இஸ் ஆஃப் 3 months டியூரேஷன், ரைட்? ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் நம்ம வந்து வி ஆர் நாட் ஈட்டிங் ஃபார் 2 ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர். ஓகே, அப்போது வந்து ரெண்டு பேருக்காக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அட் தட் டைம் இட் இஸ் ஒன்லி டு சீ தட், அப்போ தான் ஃபோலிக் ஆசிட், தட் இஸ் ஈட்டிங் இனஃப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஈட்டிங் இனஃப் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஈட்டிங் வெல். ஆனா அப்போ வாந்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து தி மஸ்ட் பி காஷியஸ். வாந்தி வருது அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கிடையாது. மார்னிங்கில் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஏர்லி மார்னிங் ஃபியூ வீக்ஸ் ஃபியூ திஸ் திங் இஸ் ஓகே, பட் இஃப் யூ ஹவ் ஸ்டார்டட் ஆன் அ ஹெல்த்தி வே அட் ப்ரெக்னன்சி, அந்த அந்த பிகினிங் பீரியட் உங்களால் தாங்கிக்கலாம்.
1: வாந்தி வரதோட ரீசன் வந்து குழந்தைக்கு முடி இருக்கிறதுனால தான் சொல்லுவாங்க.
0: ஃபர்ஸ்ட் இது வந்து வென் இட் இஸ் ஃபார்மிங் த பேபி நீட்ஸ் த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங் டு த மதர் அண்ட் தட் இஸ் வாட் காசஸ் தேர் ஆல் சர்க்காடியன் தேர் இன் ரிலேஷன் டு த சன். இஃப் யூர் ஹெல்த்தி பிஃபோர் யூ வில் ஹாவ் லெஸ் ஆஃப் தீஸ் அப்நார்மல் கண்டிஷன்ஸ், அதிகமாக நாசியா, அதிகமாக வாமிட்டிங். கொஞ்சமாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அது எக்ஸஸாக இருக்கிறதுனா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் த மதர் வாஸ் not prepared in a healthy way prior. And then we have different, அதுக்கு அந்தந்த கண்டிஷனுக்கு we have different prescriptions. காலம்பரை ஏந்துக்கிறதுக்கு முன்னவே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏதோ சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் யூ கெட் அவுட் ஆஃப் த பெட், அதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் நாட் த வரி. பட் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் தே ஒன்லி ஹாவ் டு கேச் அப் டு சீ தட் தே டேக் கேர் ஆஃப் தேர் வெயிட், தேர் ஹைட், தேர் திஸ் திங், அவங்க க்ரோத், ஸோ தட் தேர் சப்போர்ட்டிங் த பேபி. செகண்ட் ட்ரைமஸ்டர் ஓரளவுக்கு பை தட் டைம் யூ நோ த ஆர்கன்ஸ் ஆர் ஆல் ஃபார்ம்ட். அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் இஸ் ஒன்லி வென் த ஈட்டிங் ஃபார் டூ இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த வெயிட்ஸ் கெயின் ஸ்டார்டிங் பிகாஸ் த பேபி ஹேஸ் டு கம் டு 2.5 பிளஸ் கேஜி அட் தட் டைம். தட் இஸ் த டைம் தென் தி ஈட் த மேக்ஸிமம். ஸோ ஈவன் இன் பிரெக்னன்சி அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் தெர் இஸ் டிஃப்ரெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இட்ஸ் நாட் தட் யூ நோ யூ ஜஸ்ட் ஜென்ரலைஸ் எவ்ரி திங் அஸ் சச். சரி, பிரெக்னன்சிக்கு அப்புறம் இம்மிடியட்லி பிஃபோர் லேபர், டியூரிங் லேபர், ஆஃப்டர் லேபர், அதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரியாது. ஓகே, பிஃபோர் த லேபர், ஜஸ்ட் பிஃபோர் த டெலிவரி ஸ்டார்ட்ஸ் வாட் த லேடி ஷுட் ஹவ் கன்சியூம் ஸோ தட் யூ நோ ஷி ஹாஸ் இனஃப் ஸ்ட்ரென்த் டு கோ த்ரூ த லேபர். டியூரிங் லேபர் என்ன கொடுக்கலாம் அதுக்கும் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஆஃப்டர் லேபர் என்ன கொடுக்கணும் அதுக்கும் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதர் தென் தட் நமக்கு வந்து லாக்டேஷன், ஏன்னா குழந்தை வலையில் வந்த பிறகு தாய்ப்பால் கொடுக்கணும், அதுக்கு உணவு எப்படி கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ யூ கேன் ரியலைஸ் நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறது சமையல் ஒன்று தான், ஆனால் நம்ம லைஃப்ல என்ன ஸ்டேஜஸ் இருக்கோ அதுக்கு தான மாதிரி நம்ம எப்படி சாப்பிடணும் அது நம்ம கணக்கு, இண்டிவிஜுவல் கணக்கு. ஓகே, அதுக்கப்புறம் லாக்டேஷன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்க போறீங்க.
1: டாக்டர், இதுக்கு முன்னாடி இந்த பிரெக்னன்சி இருக்கு இல்லையா, அது வந்து சிசேரியன் நார்மல் டெலிவரி ரெண்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சிசேரியனா ரொம்ப கஷ்டம், அதனால நிறைய பயம், நிறைய பேர் வந்து சிசேரியன் சொன்னதுமே ரொம்ப பயந்து அதனாலே காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ இந்த பயப்படாம இருக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்?
0: நோ, சி தே கேன், நார்மல் வே ஆஃப் டெலிவரி இஸ் ஒன்லி த்ரூ த வெஜைனா, சிசேரியன் கிடையாது. பட் தட்ஸ் வேர் ஐ எம்ஃபசைஸ் ஆன் த ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் எவ்ரி திங் அண்ட் வாட் தே நீட் டு டூ. நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி ஒரு வியாதி மாதிரி நினச்சிட்டு தே ஜஸ்ட் ப்ரொடெக்ட் தம் செல்ஸ், நகரவே மாட்டாங்க. தே திங்க் யூ நோ தட் இஸ் தி ஒன்லி வே தே நீட் டு ப்ரொடெக்ட் த சைல்டு. நோ, நமக்கு கொழுப்பு உடம்புல அதிகமாக இருக்கிறது வி ஆர் ஷா, தட்ஸ் ஆல் ஷாக் அப்சார்பர்ஸ் ஃபார் அ பேபி. சும்மா நமக்கு வந்து காட் இஸ் நாட் மேட் அஸ் கர்வேஷியஸ் ஃபார் நத்திங். வி ஹவ் மோர் ஃபேட் தென் மென் because we are supposed to protect the baby, the fetus, we are prepared for that. அதனால அந்த அளவுக்கு நம்ம வந்து படுத்துட்டே இருக்கணும் இல்லை உட்காந்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. We can do the right thing and then see that it is normal delivery. As far as it is normal delivery, there is nothing to fear about it. Worse come worse, for any reason, cesarean aachina kuda, you need to look at it like any surgery that has happened and then get back to life at the earliest possible. அதனால நான் வந்து குழந்தை தூக்கக்கூடாது, பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியல, வள்ளி இதெல்லாம் அந்த ஆட்டிடியூட பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹர்ட் யுவர் செல்ஃப் அண்ட் த பேபி.
1: ஸோ சிசேரியன்னா அவங்க எத்தனை நாள் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கணும்?
0: நோ, ஜென்ரலி தே அலவ் யூ, யூ நோ தெர் இஸ் அ சூச்சர்ஸ் கிவன், த டாக்டர் கிவ்ஸ் யூ அட்வைஸ், பட் யூ ஸ்டார்ட் ஃபீடிங் த பேபி எ மோமெண்ட் யூ ஆர் அவுட் ஆஃப் அனஸ்தீசியா. அதனால அதனால ஒன்றும் ரொம்ப லாங் டியூரேஷன் இது கிடையாது. இதை ஒன்ஸ் த லாக்டேஷன், ஸோ தாய்ப்பால் கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், டூ இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம், மற்ற சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம், ஆனால் யூ கேன் கண்டினியூ டு பிரெஸ்ட் ஃபீட் ஆன் அண்ட் ஆஃப் யுவர் சைல்டு டில் டூ இயர்ஸ். ஸோ யூ நீட் டு பி மென்டலி ப்ரிப்பேர்ட் டு டூ தட். எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் டூ இயர்ஸ் சொல்லலை.
1: பட் டாக்டர், இப்போ வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் இது சம்மந்தமாக வந்து நிறைய ஆய்வு செய்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 56% ஆஃப் லேடிஸ் வந்து இப்போது பிரஸ்ட் ஃபீடிங்கே பண்ணுறதில்ல. இட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு அழகு போயிடும், அந்த மாதிரி அவ நிறைய காரணங்களில் பண்ணுறதில்ல. அது வந்து
0: இது வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட் அதிகம், நம்ம கான்செப்ட் கம்மி.
1: ஓகே
0: ஓகே, we don't have a tendency to do evidence-based documentation. நம்ம வெஸ்டர்ன் மீடியா வச்சுட்டு நான் இது வரைக்கும் பார்த்தது லேடிஸ் யாருமே நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. அண்ட் நம்ம கிராமத்தை அந்த கணக்கில் பார்த்தோன்னா கூட அங்கே வந்து தாய்ப்பால் தான் கொடுக்குறாங்க. எனக்கு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா சீக்கிரமாக நிறுத்திடுறாங்க. ஓகே, நான் கேட்டேன்னா அளவு கம்மி, பத்தலை, குழந்தைக்கு பிடிக்கல, நிறுத்திட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நிறுத்திடுறாங்க. தட் இஸ் அ பிகர் ப்ராப்ளம் தென் தாய்ப்பால் கொடுக்கறது. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆள் அழுகுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறத நம்ம நாட்டு கிடையாது. ஆனால் தே நீட் சப்போர்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் டைப். இஃப் தேர் இந்த ப்ரைவேட் செக்டர்னா அவங்களுக்கு லீவ் இருக்காது. கவர்மெண்ட் செக்டரில் கூட நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து லாஸ் ஆஃப் பேல போகணும், ஆனால் வீட்டில் வந்து சூரியனை அந்த மாதிரி நான் லீவை போட முடியாது. மூணு மாதம் லீவ் சொல்கிறாங்க, ஆனால் டெலிவரி ஆனது முன்னவே நான் ரெண்டு மாதம் எடுத்துட்டேன், ஏன்னா என்னால் முடியல, மேனேஜ் பண்ண முடியல. அப்போ குழந்தை பிறந்த பிறகு ஒரு மாதம் லீவ் தான் இருக்கிறது. ஸோ ஆல் தீஸ் ஆர் லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் தேர், யூனோ. அண்ட் ஓகே, கவர்மெண்ட்டில் லீவ் கிடைக்கிறதுனா ப்ரைவேட் செக்டரில் நோபடி கிவ்ஸ் தம் பெய்டு லீவ். சரி, அது பண்ணத பிறகு குழந்தைக்கு வந்து நம்ம லாக்டேஷன் பண்ணுறோம், சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீட், யார் லீவ் கொடுக்குறாங்க? ஸோ வி ஆர் டெல்லிங் தட் யூ ஷுட் ஃபீட், பட் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் த மதர் டு டூ தட்? ஸோ அழகுக்காக நம்ம நாட்டில் யாருமே பிரெஸ்ட் ஃபீட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதில்ல, பட் வித் தெர் ஆர் வெரி மெனி அதர் ரீசன்ஸ் வை தே ஆர் அண்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். லாக்டேஷன் பீரியடில் த மதர் ஹேஸ் டு நாட் ஓன்லி ஈட் வெல் ஹர் செல்ஃப் to get back her health, okay? Same time, she has to feed the baby that's growing. The requirements are increasing. இல்லையா, பிறக்கும் போது 2.5 or 3 kg இருந்தானா, எவ்ரி டே த பேபி ஹேஸ் டு கீப் க்ரோயிங். ஸோ த குவான்டிட்டி ஆஃப் மில்க் தட் ஷி ப்ரொடியூசஸ் ஹேஸ் டு சப்போர்ட் தட் க்ரோத். தட் மீன்ஸ் ஷி ஹேஸ் டு ஈட் அப்ரோப்ரியேட்லி. ஓகே, லாக்டேஷனுக்கு அப்புறம் அடுத்த மேஜர் ஏரியா மெனோபாஸ். When we have to worry about ourselves. Yeah. Menopause na ipo nariya per enna nanikranga, ayyo period seegrama ninnu pochu na thole pochu. No, the longer you are menstruating, the safer is your body's health. Heart attack we give to the men, we never got heart attack as long as we get our periods.
1: Doctor, so ipo 40 years la oruthangalukku vandha menopause varudna avangalukku vandha adinala first vara complication adu enna va irukum?
0: The moment you finish, the moment you stop your periods, you are equal to man. But you are become a man like much earlier in your age. That means you get your, what men get much later, heart problems and BP and diabetes and all that, women get it earlier. So as long as you get your menopause, the female hormones are protecting you. So there is no this thing. Edavadhu prachana vandhadana, it's better you take a precaution, you take an this thing and prevent yourself from getting into menopause early than what is required.
1: So correct age for
0: menopause 50 52 adavarikam poite irukudu, that's no problem.
1: So adukapra vanda kuda adinala complications edavadhu irukum?
0: No, if you stop earlier then even you know osteoporosis, all those things, complications start in much earlier. So it is safer to have your periods go in till the full potential. It should not stop early. Irundana you need to check with your endocrinologist as well as gynecologist and take care of this thing as such. அதுக்கப்புறம் மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம டயட்டில் கவனிக்க வேண்டியது முக்கியமான இது, டு அவாய்ட் அனீமியா, டு அவாய்ட் ஆஸ்டியோபரோசிஸ், போன் ஹெல்த் நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் போன் ஹெல்த்துக்காக நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் போன் ஸ்ட்ராங் இருக்கணும்னா அது வந்து ஒரு பெண் குழந்தை அவள் வந்து வயசுக்கு வரத்துக்கு முன்னவே நீங்கள் உங்கள் டெபாசிஷன் போன்ஸில் பண்ணிடணும். ரெண்டு இது வச்சுட்டு பால் குடிச்சிட்டு விளையாடிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ பால் குடித்தாலும் உங்கள் போன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் விளையாட முடியாது. த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் இட் கோஸ், யூ கெனாட் பி பிளேயிங் டு தட் எக்ஸ்டென்ட். பட் ஆஸ் அ சைல்டு, இஃப் யூ பிளேட் அண்ட் இஃப் யூ ட்ரங்க் இனஃப் மில்க், யுவர் போன்ஸ் வில் பி ஸ்ட்ராங் இனஃப் டு டேக் யூ த்ரூ யுவர் லைஃப். ஒரு போன் டென்சிட்டி டெஸ்ட்டு, ஐ ஹாவ் ட்ரங்க், நான் என் வாழ்க்கையில் ஐ ஹவ் ட்ரங்க் ஆல்மோஸ்ட் 1 liter ஆஃப் மில்க் எவ்ரி டே வென் ஐ வாஸ் ஸ்டடிங் அண்ட் ஐ வாஸ் அன் அத்லீட். இப்போ என்னோட போன் ஏஜ் இஸ் அட்லீஸ்ட் 15 to 20 இயர்ஸ் லெஸ் தென் மை ஏஜ், மை க்ரோனலாஜிக்கல் ஏஜ், விச் இஸ் டு மை அட்வான்டேஜ். இப்போ விழுந்ததுன்னா எனக்கு டிஸ்லோகேஷன் தான் ஆயிருக்கு, ஃப்ராக்சர் ஆகலை. தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் பில்டிங் அப் யுவர் போன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கால்சியம் டேப்லெட்ஸ் அப்புறம் சாப்பிட்டு இருக்கிறது, போன்ஸ் வீக் ஆயிடுச்சு இப்படி எல்லாம் சொல்றது பிரயோஜனமே கிடையாது.
1: 30 பிளஸ் கால்சியம் நிறைய சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க.
0: கால்சியம் ஃப்ரம் த மில்க் இஸ் பெஸ்ட் அப்சார்ப்ட். ஏன்னா பால்ல லாக்டோஸ் இன் த மில்க் இஸ் த

0: one which assists in absorption of calcium. இப்போ ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது, விட்டமின் டி இருந்தால் தானே. விட்டமின் டி நம்ம நாட்டில் நமக்கு கிடைக்கும், நம்ம வந்து கலந்துட்டு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, வெயிலில் போய் நின்னாலே போதும். ஆனால் லாக்டோஸ் மில்க் சுகர் தேவை டு அப்சார்ப் கால்சியம். அது அது ஒன் மோர் ரீசன் வை சில்ட்ரன் மஸ்ட் பி மேட் டு ட்ரிங்க் மில்க்.
1: So, Doctor, men compare பண்றப்போ விமனுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் அதிகமா வருது? அதாவது இப்போ நீங்க நிறைய மென்னும் பார்த்திருப்பீங்க, விமன் பார்த்திருப்பீங்க, யாருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் நிறைய வருது, விமனுக்கா மென்கா?
0: See, women have problems mainly related. இப்போ வந்து பொதுவா பாத்தீங்கன்னா, women don't take care of themselves.
1: ஓகே,
0: நான் மேக்சிமலா வந்து எந்த கேம்புக்கு போனாலும், நான் சின்ன வயசுலேருந்து ஐ மீன் யூனோ மை காலேஜ் டேஸ் அந்த மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் போகும்போது மெயினாக ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கேம்பில் ஆல் மெயில் டாக்டர்ஸ் அண்ட் அதர் பீப்புள்னு கே கியூப்டு அப்படின்னு எழுதிட்டு அனுப்பிச்சுடுவாங்க. கே கியூப்டு, கே டு த பவர் ஆஃப் த்ரீ, கே கே கே என்ன கை கால் குடைச்சல். Every lady who walks in will talk about kai kal kodachal. Doctor, enakku kai kal kodachal irukku appadina. For one thing, many women do not take care of themselves, especially as far as their hygiene is concerned. I'm talking of in the tropical climate, many women do not give emphasis to hygiene.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடலலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. சோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.
2: You are listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: ஹலோ லிசனர்ஸ், திஸ் இஸ் மீ யுவர் ஆர்ஜே விலாசினி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. விஷ் யூ ஆல் எ ஹாப்பி ரிபப்ளிக் டே. இன்னைக்கு நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில மறைந்த இசைக்கலைஞர் திரு டி.பி. பைரவர் அவர்களுடைய இசை சாதனைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம 2015 ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்றோம். இதே மாதிரி 26 ஜனவரி 1958 அன்னைக்கு தாங்க டி.வி. பைரவனுக்கும் மிஸ்ஸஸ் ராஜி பைரவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. இப்போ நம்ம கூட அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ராஜி பைரவன், அவங்களோட டாட்டர் மிஸ்ஸஸ் தேவி விஸ்வநாதன், அப்புறம் நம்ம கூட மகாகவி பாரதியாரோட கொல்லுப்பேரன் ராஜ்குமார் பாரதியும் இருக்காருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இப்போ மிஸ்ஸஸ் தேவி விஸ்வநாதன் அவங்க அப்பாவை பத்தி சொல்ல போறாங்க.
1: நினைவலைகள், யாருடைய நினைவலைகள்? என் தந்தை திரு டி.பி.

0: என்ற போதிலும் அவர் வாசிப்பை அணு அணுவாக நாங்கள் ரசித்திருக்கிறோம் என்ற சந்தோஷத்தை அவருடைய மகள் என்கிற ஸ்தானத்தில் இருந்தும் அவருடைய மகள் என்கிற உரிமையிலிருந்தும் உங்களுடனும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆவல் உண்டாயிற்று. அந்த ஆவல் நிறைவேறும் விதமாக என்னுடைய தாய் தந்தையரின் திருமண நாளான ஜனவரி 26 அன்றும் தந்தையினுடைய நினைவு நாளான பிப்ரவரி 3 அன்றும் இந்த பாடல்களை MOPCRS 107.8 FM மூலமாக ஒலிபரப்பி நாம் எல்லோரும் ரசிக்கலாம் வாங்க. தனிப்பட்ட முறையில் என் தந்தையாருக்கு இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியை நான் சமர்ப்பணம் செய்கிறேன்.
1: ஒரு பாட்டுக்கு மியூசிக் டைரக்டர் மெட் அமைக்கிறாரு, பாடல் ஆசிரியர் பாடல் எழுதுறாங்க, பாட்டு பாடுறவங்க பாடிட்டு போயிடுறாங்க. இது மட்டும் ஒரு பாடலுக்கு போதுமா மேடம்? பாடலுக்கு உயிர் கொடுக்க வேண்டாமா? இத பத்தி நீங்க சொல்லுங்களேன்.
0: நீங்க கேக்குற கேள்வி வந்து மிகவும் சரியான கேள்வி. எங்க அப்பா பற்றி சொன்னாலே இந்த கேள்விக்கு வந்து பதில் கிடைச்சிடும். எங்க அப்பா மறைந்த இசை மேதை திரு ஜி ராமநாதன் அவர்களுடைய இசை ட்ரூப்ல வந்து திரைப்பட பாடல்களுக்கு தபேலா, டோலக், டோல்கி, மிருதங்கம் வாசிக்கிற இசைக்கலைஞராக இருந்தார். அந்த காலத்துல வந்து பாடல்கள் எல்லாம் மிகவும் ஜீவன் உள்ளதாக இருந்தது. இசை கருவிகளுடைய இசையை பாடல் காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்க வைத்து பாடல்களுக்கும் சரி அல்லது பாடல் காட்சிகளின் பின்னணி இசைக்கும் சரி தனி இடத்தை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு என்ற பாட்டு வந்து இந்த அம்பிகாபதி என்ற படத்திலிருந்து வருது. அம்பிகாபதி அமராவதி என்பது வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு காவியம். பாடல்களுக்காகவும் இசைக்காகவுமே அதிக நாட்கள் ஓடிய திரைக்காவியம் அது. அதுல வந்து இந்த பாட்டு பாடலுக்கு நடுவில் டைலாக் ஃபார்மேட் காதலும் காதலியும் பேசுறது, அதுதான் அன்பே இன்பம் எங்கே இங்கே அப்படின்னு அதுல முழுக்க முழுக்க பின்னணி இசை வாசித்தது வந்து எங்க அப்பா தான். இப்போ அந்த பாடலை வந்து நம்ம கேட்டு மகிழலாம்.

0: இப்ப புரியுது மாம், அந்த தபலாவோட சத்தம் எல்லாம். ஏமாம், பாஸ் பீட்லாம் தபலால வாசிக்க முடியுமா மாம்?
1: கண்டிப்பாக வாசிக்க முடியும். எங்க அப்பா அதை வந்து சாதனையே பண்ணியிருக்காரு. ஜி ராமநாதன் அவர்களோட மியூசிக் ட்ரிப்ல எங்க அப்பா வந்து இணைஞ்சு செஞ்ச சாதனைகளுக்கு சான்றுதான் இந்த பாடல்கள் எல்லாம். உதாரணத்துக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வர ஒரு பாட்டு, இந்த அஞ்சாத சிங்கம் என் காளை என்கிற பாட்டு, ஒவ்வொரு மாட்டு பொங்கல் போதும் ரேடியோவில் டிவியில நம்ம கேட்டு பார்த்து ரசிச்சிருப்போம். அந்த பாட்டுல முதல்ல அந்த காளை வந்து எவ்வளோ வேகமா ஓடி வருமோ அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து எங்க அப்பா வந்து அந்த சோலோ ஒன்று அந்த டோல்கியில வாசிச்சிருப்பது வந்து இன்னும் அந்த இசை ரசிகர்களை வந்து இயக்க வைக்குது. இந்த பாட்டை இந்த நிகழ்ச்சியில கேட்கும் போது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன்.

0: மேம், நீங்க அஸ் எ டாட்டர் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணி எல்லாமே நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அப்பா எப்படியெல்லாம் சாதிச்சாரு, என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்ட்டு அஸ் எ டாட்டரா நீங்க எல்லாமே சொன்னீங்க. ஆனா மனைவியா அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா மேம் இந்த நிலைய வலையில?
1: கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
2: எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் திருமதி டிபி பைரவன், அதாவது ராஜி பைரவன். எங்களுக்கு திருமணம் நடந்தது 1958 ஜனவரி 26 அன்று. அதாவது நமக்கு மிக முக்கியமான இந்தியாவின் குடியரசு தினத்தன்று. திருமணமான புதிதில் என் கணவர் என்னை உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்கு அழைத்து சென்று காண்பித்தார். அந்த திரைப்படத்தின் பாடல்களுக்கு அவர்தான் தபலா வாசித்திருக்கிறார் என்று அன்றுதான் தெரிந்து கொண்டேன். அந்த நினைவு இன்னும் என் மனதில் பசுமையாக இருக்கிறது. அவர் மறைந்தது பிப்ரவரி 2, 1988 அன்று. அதாவது தைப்பூசத்தன்று எங்களது குலதெய்வமான முருகனின் திருவடிகளில் அவர் சென்று அடைந்து விட்டார். அவருடன் நான 30 ஆண்டுகள்தான் வாழ்ந்தேன் என்ற போதிலும் அவர் தபலா வாசித்து நான் ரசித்த பாடல்களை உங்களுடனும் சேர்ந்து ரசிக்க விரும்புகின்றேன்.

0: உன்னழகை கண்ணியர்கள் கண்டதினாலே. இந்த பாட்டு எவ்வளவு இனிமையா இருந்ததுங்களை இசைக்கலைஞர் திரு டிபி பைரவன் அவர்களுடைய நினைவலைகளை கேட்டுட்டு இருக்கோம். மாம், நீங்க மேலும் அப்பா வாசிச்ச பக்தி பாடல் பத்தி தான் சொல்லுங்க மாம்.
1: அவர் மறைந்தது வந்து பிப்ரவரி 2nd அன்னைக்கு 1988 அன்று, அதாவது வந்து தைப்பூசத்தன்று. அது வந்து முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். அந்த ஞாபகார்த்தமாக அவர் வாசித்த ஒரு முருகன் பாடல் ஒன்று, அதை நாம் இப்ப கேட்கலாமா?
0: கேட்கலாம் மேடம்.

0: மேடம், பக்தி பாடல்களுக்கும் கிளாசிக்கல் பாடல்களுக்கும் மட்டும்தான் தபலா வாசிக்க முடியுமா மேடம்? மற்ற ஜானர்களுக்கெல்லாம் பாடல் வாசிக்க முடியாதா?
1: கண்டிப்பா முடியும். பாடல்களை வந்து இசையமைக்கும் போது இசை கருவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில சங்கதிகள் போடுவாங்க. அந்த சங்கதிகள் அந்த இசை கலைஞரின் திறமையை மட்டுமே நம்பி இசையமைப்பாளர்கள் வந்து அதனை வந்து வடிவமைச்சிருக்காங்க. உத்தமபுத்திரன் படத்தை யாராலும் மறக்க முடியாது. அதுல வந்து அந்த யாரடி நீ மோகினி என்ற பாடல் வரிகளாலேயே மக்களினுடைய மனதை கொள்ளையடித்த அந்த உத்தமபுத்திரன் படத்துல அந்த ராக் அண்ட் ரோல் டான்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஈடு கொடுத்து எங்க அப்பா வாசிச்ச அந்த தபலாவோட இசை மயக்கம்ங்கிறது வந்து எனக்கு மட்டுமல்ல இசை ரசிகர்களுக்கு அத்தனை பேருக்குமே உள்ளதுதான் அது.

0: அந்த வெஸ்டர்ன் பீட்ல தபலா வாசிச்சது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேடம்.
1: இப்ப அடுத்தது வந்து ஒரு ரொமான்ஸ் பாட்டு ஒன்னு கேக்கலாமா? அடுத்தது
0: கேக்கலாம் மேம்.

0: மகாகவி பாரதியாரின் கொள்ளு பேரனான டாக்டர் ராஜ்குமார் பாரதி. அவர் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர். மகாகவி பாரதியினுடைய கொள்ளு பேரன் ராஜ்குமார் பாரதி பாட தேனிசை தென்றல் தேவா அவர்கள் ஹார்மோனியம் வாசிக்க, எங்க அப்பா தபேலா வாசிக்க, என்னுடைய கல்யாண கச்சேரி வந்து ரிசப்ஷன் கச்சேரி கலை கட்டியது அன்றைக்கு 14 மே மாதம் 1986. எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு இதன் மூலம் கிடைச்சது. அதுதான் வந்து எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த கல்யாண பரிசு. அதை என்றும் என்னால் மறக்க முடியாத ஒன்று.
1: மகாகவி பாரதியாரோட கொள்ளு பேரனாகிய ராஜ்குமார் பாரதி அவர்கிட்ட இந்த நினைவலையில அவரோட எண்ணங்களை அவர் சொல்ல வராரு.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜ்குமார் பாரதி. நமது தேசிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய கொள்ளு பேரண்ணா. திரு பைரவன் அவர்களை எனக்கு 1982 பழக்கம். 1982 பாரதியின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. அப்பொழுது சென்னை தொலைக்காட்சியிலே திரு MS பெருமாள் அவர்கள் தயாரிப்பில் பாரதி பாடல்களை நான் பாடினேன். அந்த பாரதி பாடல்களுக்கு இசையமைத்தது நம்முடைய அன்புக்குரிய தேனிசை தென்றல் தேவா அவர்கள், உடன் தபேலா வாசித்தது பைரவன் அவர்கள். அன்று தொடங்கிய எங்கள் பழக்கம் ஒரு ஆழ்ந்த நட்பாக மலர்ந்தது. நான் அவரை என் தந்தை போன்றே பார்த்து வந்தேன். அவருடன் வாஞ்சியுடனும் அன்புடனும் பழகி மாமா என்ற உரிமையில் அழைப்பதும் உண்டு. அதே போன்று அவரும் என்னிடத்தில் மிகுந்த பிரியத்துடன் ராஜு ராஜு என்று அடைமொழி போட்டு அழைப்பார். நானும் தேனிசை தென்றல் தேவாவும் பைரவன் மாமாவும் சேர்ந்து பல நிகழ்ச்சிகள் பாரதி இன்னிசை என்ற பெயரில் நடத்தியிருக்கிறோம். பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறோம். அந்த நினைவுகள் எல்லாம் இன்னும் என் மனத்தில் பசுமையாக வாழ்ந்து வருகின்றன. திரைப்பட பாடல்களில் ஜி ராமநாதன் அவர்கள் இசையில் திரு பைரவன் தான் தபேலா வாசிப்பார் என்பதை அவருடைய தனி பாணியிலிருந்தே நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த அளவுக்கு தன்னுடைய பாணியில் ஒரு முத்திரை பதித்தவர் அவர். வருகின்ற 3 அன்று அன்னாரது நினைவு நாள் வருகின்றது. அவரது அந்த நினைவு நாளிலே அவருடைய அற்புதமான தபேலா வாசிப்பை, என்றும் நம்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கப் போகின்ற அந்த பாடல்களை நாம் அவருடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து கேட்டு ரசித்து மகிழ

0: உண்மையிலே மேடம், இப்ப கேட்ட பாடல்ல அப்பா வாசிச்ச தபலாவா இசை உண்மையிலே இன்பம் பொங்குது மேடம். பாரதியாருக்கு பிடிச்ச கடவுள் கண்ணன் தான். அவரு காக்கை சிறகிலும் மேகங்களையும் கருமை நிறத்தை தாங்க அவர் பாக்குறாரு. அவரு கண்ணனை பத்தியே தாங்க சொல்றாரு.
1: உண்மைதான், அவரு வாசிச்ச பாடல்ல இருந்து ஒரு கண்ணன் பாட்டு ஒன்னா நாங்க ஒளிபரப்புறோம். இப்போ

0: பாரதியார் வரிகளுக்கு தபலா வாத்தியம் ரொம்ப அருமையா இருந்துச்சு மேடம். பாடலுக்கு இந்த மாதிரி பாடல்களுக்காக நாங்க எப்பயுமே காத்திருப்போம் மேடம். பாடல்களுக்கு உயிர் கொடுக்கறது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் மேம். அதை பத்தி நீங்க என்ன மேம் சொல்றீங்க?
1: வித்தியாசமான குரலுக்கு சொந்தக்காரர் வந்து திருமதி பானுமதி அம்மா. இனிமையான அவரோட குரலுக்கு எங்க அப்பா வந்து வாசிச்ச பாடலை வந்து நம்ம இப்ப கேட்கலாம்.

0: கேட்க கேட்க திகட்டாம இருக்கு மேடம். இன்னும் இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கலாமா?
1: கேட்கலாமே.
2: அன்பே அமுதே.

0: தேவி,
1: கானகத்தை விட்டு கன்னி மாரத்தை அடுத்து கடுந்தாவும் புரியும் பக்தனே, நீ வேண்டுமரம் யாதோ?
0: வரமளிக்க வந்த திருபுர சுந்தரி, நான் விரும்பியதை கேட்டால் தடையின்றி தருவீரா?
1: கேள், எது வேண்டுமானாலும் கேள்.

0: எங்க அப்பாவோட இசை ரசிகை ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இப்ப அவங்கள ஒரு ரெண்டு வார்த்தை பேச சொல்லலாம்.
1: வணக்கம். இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில திருமதி தேவி விஸ்வநாதன் அவங்க என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்த எம்ஓபி சமுதாய வானொலிக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு எத்தனையோ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் பழைய பாடல்கள், குறிப்பா 1960s 70s 45ல இருந்து எத்தனையோ பாடல்கள் மூலமா தான் நம்ம வந்து தேசபக்தியை ஊட்டினோம், காதல சொன்னோம், தாலாட்ட சொன்னோம், இன்னும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஒரு வரிகளும் அப்படியே கவிதைகள் மாதிரி விழுந்த காலம் அது. இன்னைக்கும் வார்த்தைகள் நல்லா தான் இருக்குன்னா கூட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. வெறும் கூச்சலும் சத்தமும் அதிகமா இருக்கு இன்னைக்கு காலகட்டங்க பாடல்கள்ங்கிறத இளைய தலைமுறை எல்லாருமே அவங்களே ஒத்துப்பாங்க. ஆனா பழைய பாடல்கள்ல ஒரு பாடகன் பாடகியோடைய குரலுக்கு போட்டி போடுற மாதிரி வாத்தியங்களோட இசை வந்து தனியும் முத்திரை கொடுக்கும். உதாரணத்துக்கு இதே கமலம் நீங்க படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா அப்படிங்கறது வந்து பாடல் வரி. அதுக்கு முழுக்க முழுக்க பிஜிஎம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வீணை இசை மட்டுமே தான் வரும். இந்த மாதிரி தபலா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இன்னைக்கு தேதியில தபலாலாம் வந்து நம்ம பார்க்கறதே ரொம்ப அரிதா போயிடுச்சு. இந்த நினைவலைகளில் மறைந்த திரு பைரவர் அவர்களுடைய தபலா போட்ட ரேர் சாங்ஸை வந்து இன்னைக்கு எம்ஓபி சமுதாய வானொலியில் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய பாடல்களில் குறிப்பாக வந்து ஒரு பாட்டு இருக்கு, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேன் அப்படின்னு அந்த பாட்டு போயிட்டே இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து ஏறக்குறைய கிளாசிக்கல் இருக்கும், வெஸ்டர்ன் கலந்துருக்கும், சாதாரண ஒரு ஃபோக் ஸ்டைலில் மூணு காம்பினேஷனில் வந்த ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாட்டு வந்து அதில் டபுளாக வந்து நடுவில் நடுவில் இந்த பிஜிஎம்ல வரும். உண்மையிலே இந்த பாட்டு வந்து யாராலையுமே மறக்க முடியாது. மொழி தெரியாதவங்க கூட, வெறும் இசையை ரசிக்கிறவங்க கூட இந்த பாட்டுக்கு நடுவில் வர்ற அந்த பிஜிஎம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸு அது எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த பாட்டை எனக்காக இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பினா ரொம்ப நல்லாயிருக்கும்.
2: வசந்தம்

இவ்வளவு நேரம் நினைவலை நிகழ்ச்சியில டிபி பைரவர் அவருடைய இசை மழையில நினைஞ்சோம். ரொம்ப நன்றி மேடம். உங்களோட குடும்பத்தினராகிய மிஸ்ஸஸ் ராஜி பைரவன், அவங்களோட டாட்டர் மிஸ்ஸஸ் தேவி விஸ்வநாதன், மை ஹார்ட்டி தேங்க்ஸ் மேம். நீங்க வந்து இந்த டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பேசினீங்க. இது மட்டும் இல்லாம அவரை பத்தின பாடல்களையும் அவரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்காக ராஜ்குமார் பாரதி நமக்காக சொன்னாரு. ரொம்ப நன்றி சார். இதுலேருந்து நிறைய தெரிய வருது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா இருக்கு. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் நாங்க நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வர மியூசிக்கை விட அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டிருக்காங்க. ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னா அதுக்கு மியூசிக்கோட அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு இப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே லிசனர்ஸ், கீப் டியூனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானே என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிக்கிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க சாந்தினி. இன்னைக்கு நம்ம இல்யூஷன்ஸ் பத்தி பேசலாம்னு இருக்கேங்க. நானு இல்யூஷன்ஸ் ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலயும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஆமாங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒவ்வொரு மூவிலயும் இருக்கும், அதே மாதிரி அனிமேஷன்லயும் இருக்காங்க. சோ அனிமேஷன் வந்து பேசிக்கலா வந்து ரெண்டுன்னு சொல்றாங்க, ஒன்னு 2D இன்னொன்னு 3D. முதல்லாம் வந்து 2D தான் இருந்தது, போட்டோகிராஃப்ஸ் மூலமா, மோஷன் பிக்சர்ஸ் மூலமா, அந்த மாதிரி வரையறது, டிராயிங், பென்சில் டிராயிங் மூலமா வந்து அனிமேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்திருக்கு, புதுசு புதுசா நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கார்ட்டூன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி இப்ப மூவிஸ்க்கு போயிருக்காங்க. என்ன சொன்னாங்க கேப்போம்.

0: We now have Smriti, a student of animation, here with us. She's going to share all the knowledge that she knows and enlighten us. Can you tell us what is 2D and 3D according to you?
1: Well, 2D and 3D is basically animation. இப்போ பாத்தீங்கன்னா 2D animationன்றதுல வந்து ஒரு டைமென்ஷன் இருக்காது. நேரா வந்து இது ஃபிளாட்டா எப்படி நீங்க போட்டோஸ்லாம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கும் 2D animation. இதுக்கு நாங்க வந்து ஃபிளாஷ் அப்படிங்கற இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா நம்ம வந்து பாப்புலரா பாக்குறது வந்து இந்த ஈ-கார்ட்ஸ்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க, அந்த தேங்க்ஸ் கிவிங் கார்ட்ஸ், கிறிஸ்மஸ் கார்ட்ஸ், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி அந்த பேர் அந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறீங்களா? சோ அதுல தான் வந்து 2D அனிமேஷன் பண்ணுவாங்க. அதுல வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் இருக்கு. ஒரு குட்டி குட்டி ஃப்ரேம்ஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பை ஃப்ரேம் டெவலப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதுல வந்து பிக்சர்ஸையும் போட்டு பிக்சர்ஸையும் டிரான்சிஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இப்போ அப்படியே ஃபேட் ஆறுது, ஃபேட் அவுட் ஆறுது, ஆர் யூ கேன் மேக் லைக் த சைக்கிள் ஓட்டிட்டு போற மாதிரி, அந்த ஸ்டிக் ஃபிகர்ஸ்ல வந்து யூ கேன் சி த கார்ட்டூன்ஸ் இன் ஆல் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் நம்ம வந்து 2D அனிமேஷன்ல பண்ணலாம். 3D அனிமேஷன் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு ரியல் கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு ஹியூமன் பீங் போற மாதிரியே நம்ம வந்து பார்க்கலாம். 3D animation வந்து we use Maya, அப்புறமா 3ds Max அப்படிலாம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்க பாப்புலரா இது எதுல பாக்கலாம் அப்படின்னீங்கன்னா இந்த ஐஸ் ஏஜ் மூவிஸ் நீங்க பாத்திருப்பீங்க, அண்ட் வாலி ஈவன் த மூவி விச் ஒன் அனிமேஷன் அவார்ட் வாங்கிச்சுல. சோ அந்த மூவிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து 3D தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இதுல என்ன பிரச்சனைனா 2D வந்து இட் இஸ் ஈஸி டு மேக், வேற 3D அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னொரு ஒரு இன்ச் பை இன்ச் பை இன்ச் பை இன்ச் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டர் பண்ணி அது பண்றதுக்கே ரொம்ப ஆகும். அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றது, டெக்ஸ்டர்ஸ் எல்லாமே அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். நீங்க 2D பாத்தீங்கன்னா அது கார்ட்டூன், அது ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க கம்ப்யூட்டர் வச்சு அப்படின்றது தெரியும். 3D வந்து மோர் ரியலிஸ்டிக், ஆல்மோஸ்ட் வந்து ஹியூமன். இப்ப வந்து முன்னாடி அந்த காலத்துல அந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணும் போது அப்படியே ஹீரோ வருவாங்க, அப்படி ஹீரோ போன உடனே நம்மளுக்கு வேற ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் யாரா வந்து பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு இப்ப வந்து அதுக்கு அதையே வந்து மர்ஜ் பண்ணி அனிமேஷன் அதெல்லாமும் போட்டோம்னா நம்மளுக்கு எது டிஃபரெண்டா இருக்குன்றதே தெரியாது. ஃபேமஸா நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த தசாவதாரம்ல வந்து அந்த சுனாமி சீன் ஒன்னு வரும் தெரியுமா, அது ஆல்மோஸ்ட் இட் லுக்ஸ் லைக் சுனாமியே வரா மாதிரி இருக்கும். அது என்னன்னா இந்த மாதிரி 3ds Max அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இஸ் அந்த ஒரு ஆல்மோஸ்ட் 2 minutes வீடியோ பண்றதுக்கு இட் டுக் 10 months டு டூ, அண்ட் அது ஆல்மோஸ்ட் ஒரு 300 பேர் கிட்ட வந்து அதுல ஒர்க் பண்ணிருந்தாங்க.
0: That was very, very interesting. So, could you tell us what are the software that, you know, that are mainly used in the industry?
1: Softwares in terms of animation, அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2D நான் சொன்ன மாதிரி 2D வந்து ஃப்ளாஷ் இருக்கு. அதுவே வந்து ரெண்டு கம்பெனியோடது இருக்கு, மேக்ரோ மீடியா ஃப்ளாஷ் இருக்கு, அதில் MX அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வருது. அண்ட் அடோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் அண்ட் இது இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா யூ யூஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ த கீ பை கீ அனிமேஷன் இருக்கு, ஒரு ஒரு கீ. அது ஆல்மோஸ்ட் வந்து 30 ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு செகண்டோட அனிமேஷன். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ வேலை இருக்கும் அதில் அப்படின்றது. ஸோ கீ பை கீ வந்து அப்படி ப்ராசஸஸ் பண்ணுறது, அது ஒரு அனிமேஷன் இருக்கு. இன்னொன்று ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சுட்டு நான் அது வந்து எனக்கு ஒரு 100 ஃப்ரேம் வரைக்கும் ப்ளே பண்ணணும் அந்த மாதிரியும் நான் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பிக்சர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி வி கேன் டூ தட் அனிமேஷன். வாட் யூ சி லைக் ரீப்ளே பட்டன் ஆல் தோஸ் திங்ஸ் வந்து அந்த இ-கார்ட்லாம் வரும் தெரியுமா, இட் இஸ் லோடிங் பிளேயிங் அதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதுக்கெலாம் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். வேரஸ் இட் கம்ஸ் to 3D animation. 3D animation வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. லைக் பேசிக்கலா இண்டஸ்ட்ரியில என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆர்கிடெக்சரல், இப்போ ஆர்கிடெக்சருக்கே போனோம்னா நம்ம அதில் வந்து பில்டிங்ஸ் அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படி அந்த பில்டிங் பிளான் ஆல் தோஸ் திங்ஸ் காமிக்கிறதுக்கு 3ds Max சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பேசிக்காக ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். யூ ஹாவ் த பாக்ஸ் அந்த மாதிரி ஸ்கொயர், தென் யூ ஹாவ் சர்க்கிள்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ் ஸ்பியர், அது மாதிரி நிறைய அதுலேயே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு இன்கார்பரேட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இல்லை. அண்ட் ஆல்சோ அதுலேயே வந்து யூ கேன் ட்ரா கர்வ் பண்ணி நிறையா இருக்குது, அது பேர் ஸ்ப்ளைன் டூல்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கு. அண்ட் இதில் பேசிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் அது மட்டும் கிரியேட் பண்ண பார்த்தாது, யூ கேன் ஆட் டெக்ஸ்டர்ஸ், கிவ் அ மோர் ரியலிஸ்டிக் இது, அண்ட் ரெண்டர் பண்ணலாம். ரெண்டர் பண்ணால் ஆல்மோஸ்ட் அந்த என்ன சொல்கிறது ஒரு ஒரிஜினல் ரியல் வீடு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதில் லைட் போடலாம், நீங்கள் எப்படி ஒரு வீட்டை வந்து ஷூட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்புறமா லைட்டிங் கொடுக்கலாம், எனக்கு இங்கே தான் ஷேடோ வேணும் அதுதான் வேணும் இந்த மாதிரி வந்து தான் லைட்டிங் அந்த டோன் ஆஃப் லைட்டிங் வேணும், ஸோ அதெல்லாமும் பண்ணலாம். அண்ட் பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆர் த டைம் கன்சியூமிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ரெண்டரிங். ஆல்மோஸ்ட் ஒரு நாள், ரெண்டு நாள், நாலு நாள் கூட ஆகலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அந்த 30 ஃப்ரேம்ஸ்ன போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் அதில் ஆட் பண்ணுறீங்களோ, ஸோ இட் டேக்ஸ் அ லாங் டைம். நம்பர் ஆஃப் இது வந்து பொறுத்து தான் இருக்கு. அண்ட் அதர் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் அப்புறம் ஹியூமன் ஃபிகர்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு மாயா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இட் இஸ் சிமிலர் டு திஸ் தான், 3ds Max பார்த்தீங்கன்னா. அண்ட் வி ஹாவ் நிறைய வெர்ஷன்ஸ் லைக் 9, 2009 அந்த மாதிரி, அதில் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். அண்ட் அப்கிரேடட் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேபி த ரெண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா த குவாலிட்டி வுட் பி பெட்டர். அண்ட் வாட் எல்ஸ், மெட்டீரியல்ஸ் நீங்கள் தான் ஆட் பண்ணணும், ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் பார்த்து பார்த்து தான் எடுத்து போடணும் அண்ட் ரெண்டர் பண்ணணும், அவ்வளோதான்.
0: That was very, very informative. So, are you working on any project right now? Could you just brief us about what project you're working on?
1: Well, I'm actually right now working on a CG film. CG film na computer graphics film. அதில் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸில் சொன்னதில் லைவ் கேரக்டர்ஸ் வச்சு ஷூட் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் அப்படி தான், என்னோட படத்தில் வந்து த கேரக்டர்ஸ் ஆர் லைவ் அண்ட் இட்ஸ் அ ஃபன்னி லவ் ஸ்டோரி விச் ஹேப்பன்ஸ் இன் மூன். ஸோ என்னோட என் கேரக்டர்ஸ் ஆர் லைவ் அண்ட் த பேக்ரவுண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அது ஒரு கார்டன் பேஸ்ட் ஸ்டோரி. ஸோ அண்ட் இட் ஹாஸ் அ ஏலியன் ஆஸ் அ வில்லன், அதனால ஏலியன் ஐ கிரியேட்டட் வித் மாயா. And the background in 3ds Max அதில் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு அது வீடியோவாக ரெண்டர் பண்ணி கொண்டு வந்து கம்பர்ஷன் சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த விஎஃப்எக்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி வந்து விஎஃப்எக்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த ப்ளூ மேட்டில் இருக்கிறத வந்து கீயிங் பண்ணிவிட்டு வியூ மிக்ஸ் இட் வித் த லேயர், பிலோ லேயரில் வந்து இந்த எது பேக்ரவுண்டோ அது நான் அந்த 3ds Max பண்ணி கொண்டு வந்ததில் அதை வச்சு இன்கார்பரேட் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் அவுட் வெல் ஐ கெஸ்.
0: So could you tell us which is your favorite animated film and why?
1: Well, if it comes to animation movie, I think it will be like a stereotyping again. With the crowd, I'll go with Ratatouille. It's like amazing. First thing, it deals with food. So enak ad saapad paakumbodhe the way they cook the cheese sauce and it makes raviola and all those things ad paakumbodhe saapanum pola irukum. And it's so cute that mouse does so much things. The way it, you know, mudiya pudicha aati aati illa mandrathu. It doesn't look like something ice age onnu paathinga vechukonga engiyo nadakkiradhu, something out of reality abindra mari irukku. This doesn't enak vandu I couldn't differentiate this with something happening for real or something which is very imaginary and a fantasy kind. So it was very, very cute and the way it, you know, throughout the movie you can't see it talking, it doesn't talk anything, but the way it emotes, adoda emotion vandavanga avlo alaga capture pannirupanga adoda faces, adoda expressions were amazing. So it is one movie when I see, you know, I just feel like, oh god, why can't I be that cook, why can't I be with the Ratatouille. So I think that would be my favorite movie.
0: Neenga vandu, you've given us a lot of information about animation. So could you tell us where exactly video effects come into place?
1: It is video effects solradha veda nama adha visual effects appdin solluvom. Visual effects is almost like enna solradhu, ipo na 2D sonna illa, 2D version of anything is visual effects. Ena nama flat ada image paapom and it becomes the background mari vandrom. நீங்க நிறைய இப்ப எல்லாம் முக்கவாசி எல்லா படத்துலயுமே வந்து எங்கெல்லாம் முடியறதோ இல்லையோ கூட யூஸ் பண்றாங்க. நீங்க அந்த குசேலன் படம் பாத்தீங்கன்னா வந்து வேண்டாத இடத்துல கூட அந்த ஒரு பாண்ட்ல திடீர்னு ஒரு அப்படியே ஒரு டால்பின் குதிச்சு வரும். ஸோ அதெல்லாம் கூட வந்து இட் இஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ். அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இட் இஸ் நீங்க அந்த விருமாண்டியில பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஜல்லிக்கட்டு இது போடுவார் இல்லையா, அது அது கூட வந்து இன்ட்ரெஸ்டிங் விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் தே. இதுக்கு நான் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா ஐ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் திஸ் திங் கால் குரோமா கீயிங். குரோமா கீயிங் அப்படின்றது என்னன்னா வந்து ஒரு விஷயம் இவன் எங்கேயோ கீழே விழறான் அப்படின்னா ஒரு ஹை கேட்ட ஏரியா வச்சு ஒரு ப்ளூ மேட்டோ கிரீன் மேட்டோ போட்டு அந்த ஷூட் பண்ணுவோம். அப்புறமா அவரை தனியா கிராப் பண்ணி எடுத்து பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷுவல்ல அதை இன்கார்பரேட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கால் குரோமா கீயிங். அது வந்து கலர் அட்ஜஸ்டிங் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் ப்ளூவும் கிரீன் மட்டும்தான் யூஸ் பண்றீங்க, வேற எந்த கலருமே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா பேசிக்கா என்னன்னா நம்ம ஸ்கின் டோன்ல இருக்கிற கலர்ஸ் வந்து அது அப்படி நம்ம பின்னாடி போட்டு வச்சுக்கோங்க. கிராப் பண்ணும் போது நீங்க அந்த பின்னாடி இருக்கிறது ரிமூவ் பண்ணும் போது உங்க ஸ்கின் கலர்ல இருக்கிறது ரிமூவ் ஆயிடும், ஸ்கின்லயும் அங்கேயும் ஓட்ட ஓட்டையா தெரியும். அண்ட் ப்ளூ அண்ட் கிரீன் இஸ் நாட் த டோன் ஆஃப் ஆர் ஸ்கின். இப்ப ரெட்டோ இல்ல எல்லோவோ ஆரஞ்சோ பிங்கோ எதை எடுத்திருந்தாலும் இந்த ஃபிளஷ் டோன் இருக்காதுல, ஸோ அதனால அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை இந்த இது பண்ண போனா வி வில் ஷூட் ஃபர்ஸ்ட் அந்த விஎஃப்எக்ஸ் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னா வி வில் ஷூட் ஃபர்ஸ்ட் இன் பேக்ரவுண்ட் த ப்ளூ மேட் ஆர் த கிரீன் மேட் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அந்த குட் ஷாட் எடுத்துட்டு கீயிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் நாங்கள். கீயிங் அப்படின்றது எந்த ஏரியா வேணுமோ அது மட்டும் இது பண்ணிட்டு வி ஹவ் சாஃப்ட்வேர்ஸ் லைக் கம்பர்ஷன், அப்புறமா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அப்புறம் ஃபயர் வயர் அப்படின்ற நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல என்ன பண்ணுவோம், இதை வந்து போட்டு என்ன வேணுமோ அந்த லேயர் ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து இந்த போட்டோஷாப் மாதிரி தான், ஃபர்ஸ்ட் லேயர்ல யூ வில் கீப் த வீடியோ, கீழே வந்து அது பின்னாடி என்ன வரணுமோ அந்த லேயர் பின்ன வச்சுட்டு இதை இடத்துல கீப் பண்ணோம்னா அது கரெக்டா அது போயிடும். போன அப்புறமா எந்த ஏரியால வேணும் அப்படின்றது வச்சோம்னா லைக் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒன்னு இருக்கும், முன்னாடி வந்து இவங்க எல்லாம் மூவ் ஆகும். ஸோ அதுதான் விஷுவல் எஃபெக்ட்ஸ். இப்ப மோஸ்ட்லி வந்து படத்துல வந்து ஒரிஜினலா எதுவும் பண்றது கிடையாது. முன்னாடி இல்ல தே ஹேட் அ ட்ரெண்ட் கொஞ்சம் பாத்தீங்கன்னா வந்து 2000 ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எல்லா படத்துலயும் இருக்கோ இல்லையோ ஒரு டூயட்டை கொண்டு போய் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வச்சிருவாங்க. இப்ப பட்ஜெட் இல்ல அப்படின்னா இந்த மாதிரியும் பண்றாங்க, விஷுவல் எஃபெக்ட்ஸ்லயே பாதி முக்காவாசி படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அனிமேஷனும் வரும், விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கும் வரும். இப்ப என்ன பண்ணலாம், அனிமேஷனே நம்ம பண்ணிட்டு அதையே வந்து விஷுவல் பேக்ரவுண்டா யூஸ் பண்ணி இப்ப லைவ் கேரக்டர்ஸ் ஷூட் பண்ணுவோம்ல அதையும் நீங்க அதுல போடலாம். அதுக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றோம் நம்ம. ஸோ அதுலயே பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறமா டோனல் அரேஞ்ச் பண்ணலாம், அப்புறம் கலர் பேலன்ஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து மார்பிங் தான் இந்த இதோட பிரின்சிபல். After all the information you've provided, could you just tell us what are the career opportunities in this field? In the field of career opportunities, pathina na sonna mari you can get into character modeling, from you can get into web designer or graphic designer, visualizer appdine on irukku, and you can get into normal designing part of it irukku. VFX ne eduthindinga VFX artists appdinale irukanga, avanga da roto appdina pannuvanga, face la irukra pimple la kuda theriyadha alavu வந்து அழகாக்கி காமிப்பாங்க. அண்ட் டெக்ஸ்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. டெக்ஸ்டர் ஆர்டிஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க இந்த ஸ்கின் கிராஃப்டிங் சிவாஜி பிலிம்ல பாத்திருக்கீங்கல்ல, அவர் வந்து அந்த ஒரு குடை சன்லைட் சாங்ல கூட அவருக்கு வந்து ஹி வில் ஹாவ் ஃபாரினரோட ஸ்கின் டோன். ஸோ தட் இஸ் டெக்ஸ்டர் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து கிராஃப்டிங் பண்ணி இல்லை இப்போ வந்து கேரக்டர்ஸ்க்கு எப்படி வேணும் ஸ்கின்னு, இல்லை வந்து இந்த மாதிரி தான் டெக்ஸ்டர் வந்து ஆர் திஸ் மெட்டீரியல் ஒன்லி நீட்ஸ் டு பி தேர் இந்த இது அப்படின்றது தே வில் டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் தென் லைட்டிங் ஆர்டிஸ்ட், எப்படி இங்கே நம்மளுக்கு வந்து லைட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல படத்தில் நார்மலாக, அந்த மாதிரி தே வில் டேக் கேர் ஆஃப் வாட் வேர் ஷுட் பி, என்ன லைட்டிங் எங்கே இருக்கணும், எங்கே ஷேடோ வேணும், வாட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் இட், அந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு அவங்க இருப்பாங்க. அண்ட் கேமரா ஆர்டிஸ்ட் ஆல்சோ ஆர் தேர், தே வில் ஒன்லி ஃபிக்ஸ் த கேமரா வேர் ஹவு இட் ஷுட் பி, தே வில் விஷுவலைஸ் ஆன் ஹவு த ஹோல் திங் வில் லுக் லைக். அண்ட் அனிமேட்டர்ஸ், அனிமேட்டர்ஸ் வில் நார்மலாக அனிமேட் பண்ணி இப்போ நார்மலாக அந்த டெக்ஸ்டர் ஆர்டிஸ்ட் அவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இட் வில் கோ டு த லைட்டிங் ஆர்டிஸ்ட், அவங்க லைட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இவங்க பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் கெட் இன் டு தட். இன் ஈவன் த காக்னிசென்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே லுக் ஃபார் தே ஹாவ் த கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இட்ஸ். அந்த கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வெப் டிசைனர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ் அப்படின்னா, ஏன்னா அந்த பாப்அப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பாப்அப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் அவங்களோட வெப் பேஜஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு, ஆர் தே மைட் ஹாவ் கிளைண்ட்ஸ் ஃபார் இப்போ நீங்கள் பண்ணி கொடுக்குற ப்ரோக்ராம் வந்து அவங்க கண்டென்ட் டெவலப் பண்ணுவாங்க, பட் இது இப்படி தான் டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்கும் வந்து தே கேன் கெட் இன் டு தாட். அண்ட் டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த சுட்டி டிவி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பண்ணுறவங்க, அண்ட் இந்த சன் மியூசிக் அந்த மாதிரி இதுலலாம் வந்து விஎஃப்எக்ஸ் பின்னாடி வந்து ஒரே ஒரு அப்படியே அந்த ஆள் எல்லாம் பயோ இவங்க முன்னாடி இருந்து பேசுவாங்க. ஸோ அதுக்கும் இப்போ இருக்க ஆட்ஸ், ஆட்ஸ் ஹஸ் ஸோ மச் ஸ்கோப். அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இட் இஸ் சிந்தசைஸ்ட். அது பார்த்தாலே தெரியும் ரா அப்படியே ஷூட் பண்ணினதை காமிக்க முடியாது. ஸோ அப்படியே இந்த சாக்லேட் வெடிக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்ணு பாப் அவுட் ஆகுது, அப்படியே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ டு மேக் இட் விஷுவலி அப்பீலிங், ஏஸ்தட்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா அதில் நிறைய பண்ணுவாங்க. அண்ட் ஃபிலிம்ஸ், ஃபிலிம்ஸ் மேஜர் இது கரியர் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விஷுவல் ஆர்ட், விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் அனிமேட்டர்ஸ் ஆல்சோ, அதில் வந்து எப்படின்னா நீங்கள் எந்த படத்தில் வந்து டைட்டிலிங் இருக்கட்டும் அண்ட் கேரக்டர்ஸ், இப்போ இந்த படம்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு படம் வேலண்டைன்ஸ் டேயோ இல்லை பிப்ரவரி 14th அப்படின்னு கூட ஒரு படம் வந்தது, அதில் கேரக்டர்ஸ் வந்து அனிமேட்டட்

0: கேரக்டர் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆட்ல வந்து பில்ஸ்பரி ஆட்ல வந்து அந்த கூக்கூ ஒன்று ஒன்று வரும். அப்புறம் அந்த சன்ஃபீஸ் ஆட், சாக்கோஸ்ல வந்து அந்த பேர் வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட வந்து யூ கேன் கெட் இன் டு தட் இன் டு விஷுவலைசஸ் மோர் ஸ்கோப். இப்போ வந்து என்னன்னா இட்ஸ் அ வெரி பூமிங் இண்டஸ்ட்ரி. ஸோ நல்ல பேல் ஸ்கேல் இருக்கு அண்ட் பீப்புள் கேன் ஒன்லி திங்க் இஸ் யூ நீட் டு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் யூ கெட் இன் டு இட், போக போக போக போக யூ வில் ஆல்சோ கேட்ச் அப் வித் வாட் த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் நீங்களும் யூ கேன் ஷைன் ரியலி ரியலி வெல் இன் திஸ்.
1: Could you tell us what is the criteria to get into the animation industry?
0: Well, if you want to get into the industry, vandu idhukku oru degree venum appadina illa. Basically, you need to have the knowledge of designing. Eppadi vandu design pananum therinjirukkanum and also, you know, you need to be creative and think out of the box. You can't be ore monotonous and go online all the time like looking for what is there appadina panna mudiyadhu. Adhe pe indha logos la pandravanga appadi dhaan pannuvaanga. Like rendu moonu logos seithu potta oru logo appadina mari kodupaanga. So when it comes to animation industry, basically vandu enna panuvaanga appdin pathina animate pannaradhukku munadi first character modeling appdin onnu panuvom nama adha vandu ipo indha character ipdi da irukum abindrathu story board mari like what is the texture almost modhula vandu pencil sketch mari panuvaanga ipdi da enak venum indha da indha edathla edha positioning ipdi da indha composition eppadi nama normally padathukala pandroma andha mari story board panuvom and also idhila enna na detailing um panuvom render panni render panna mari varanju adukku வாட்டர் கலர்ஸ்லாம் கூட கொடுத்து ஆர் எனி கலர் கொடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந்து யூ ஹேவ் டு முதல்ல விஷுவலைஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் என்னன்னா யூ ஹேவ் டு பி அ விஷுவலைசர். எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து யூ ஹேவ் டு விஷுவலைஸ் பிஃபோர் ஹேண்ட் ஃபோர்காஸ்ட் ஹவு இட் லுக் அண்ட் யூ ஹேவ் டு பி வெரி கிரியேட்டிவ் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு கீப் நாட் த்ரோயிங் லைக் ஒன்றுத்தையே கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிலாம் இல்லை. ஸோ வந்து நிறைய இங்கே டபாய்க்க முடியாது இந்த இதில் அண்ட் ஆல்சோ யூ நீட் டு லாங் ஹார்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வில் பி தேர் அண்ட் கம்ப்யூட்டர் knowledge absolutely. Softwares like 3ds max, Maya, and you have to keep abreast with what is happening, what is the new version come up. So indha mari nariya test panni kuda kattukla and you have the tutorials irukku, so adhiley nam kattukla and the criteria. And what else you need to have the patience to work, because oru frame ah nam work panumbodhu camera set pananum, neenga da the cameraman, the lighting artist, neenga da the artist ah move pandrathu ellame pananum. So ஆல்மோஸ்ட் நீங்கள் தான் ஆளு நாள் ராஜா மாதிரி அந்த இடத்துல. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும் போது யூ நீட் ஸோ மச் பேஷன்ஸ் பிகாஸ் ரெண்டர் பண்ணுறது அண்ட் ஆல்சோ நாலேஜ் ஆஃப் கலர் யூ ஷுட் பி தேர். வாட் கலர் வில் சூட் ஹியர், யூ ஹாவ் டு நோ வெரி ஸ்டைலிஷாக எப்படி எங்கே எதை பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற வந்து அந்த ஒரு நாலேஜ் வேணும் நம்மளுக்கு. சும்மா ஜட்டாங்க நானும் போடுற மெட்டீரியல் கலர் கலராக போட முடியாது. ஸோ வாட் வில் கோ அப்படின்றது வந்து லைக் அ செட் டிசைனர் ஒரு ஆர்ட் டிரெக்டர் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ. ஸோ யூ நீட் ஹாவ் லைக் யோ ஆஸ் ஐ செட் விஷுவலைசர் அப்படின்னும் போது இதெல்லாம் அதுலயே வந்துடும். ஸோ இது நீங்க பண்ணணும். அண்ட் கிரைட்டீரியா வேற என்னன்னா இஃப் யூ ஹாவ் எனி டிப்ளமா ஆர் you know you have some portfolio unga ketta vandu edha neenga munadi panna works apdi irundhadna industry neenga vandu when you get into this you can easily get in like na idhu dhaan pannirken abindrathukku neenga onnu kaamikalam and also idhu vandu it's more of technical abindradnala idhu theoretical ah na vandu indha degree padichirukenga bsc animation padichirken abindradla oru idhu prashnam illa nee enna pannirken abindrathu dhaan anga paapanga. So basically neenga ipo indha industry la join panna pora apdina idhula vandu web designers andha mari nariya career opportunities irka. Not only animation mode apdi illa, naanga vandu in animation it can be used for ad films la use pannalam, films la use pannalam, illa full rated vandu animation movie da panna porena adhiliyum pannalam. And ipo neenga vandu web banners apdi web pop up idla pathina adhula kuda vandu you have 3d characters and 3d la pannalam and even architecture apdin pona andha edathla kuda idla paakalam. So you have overall knowledge of edhila neenga panna poringa, specialize panna poringa. Animation mode adhiliye evlovo irka, லைட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கேரக்டர் மாடலிங் இருக்காங்க, நான் அனிமேட்டர் வெறுமன அனிமேட் தான் பண்ண போறேன் அதுவும் இருக்கு, மெட்டீரியல் டெக்ஸ்சர் ஆர்டிஸ்ட் அப்படி இருக்காங்க, அவங்க வந்து டெக்ஸ்சரை மட்டுமே பார்ப்பாங்க. ஸோ இட் கோஸ் த்ரூ சோ மச் ப்ராசஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில வர போறீங்கன்னா முதல்ல நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும் எது நான் பண்ண போறேன். ஸோ அதுல நீங்க எக்ஸல் பண்றீங்களா பார்த்து அதுக்கேத்த போர்ட்போலியோஸ் நீங்க கிரியேட் பண்ணி அண்ட் அதை நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கனாலே போதும், யூ கேன் கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி. அதுக்கு வந்து டிகிரி வேணும்னு இல்லை, இஃப் பாசிபிள் யூ கேன் டூ வந்து டிப்ளமா படிச்சீங்கன்னா டெப்த் சாஃப்ட்வேர்ஸ் பத்தி கத்துக்கலாம். சோ நீங்க போனீங்களா புதுசா இண்டஸ்ட்ரிக்குள்ள போனா நீங்க உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தெரியுமா இல்லங்க எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு அசிங்கம். சோ அதனால யூ கேன் கீப் அப்ரஸ் வித் வாட் சாஃப்ட்வேர்ஸ் இன் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனேன், இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்.
1: That was very, very informative, and I'm sure all our listeners would have gained a lot of knowledge. Thank you for being on the show with us, ma'am.
2: வாவ் ஒரு ஸ்டூடெண்டே இவ்வளோ பேசுறாங்கன்னா ப்ரொஃபஷனல் எவ்வளோ தெரிஞ்சிருக்கும்னு நான் யோசிக்கிறேங்க. இப்போ உட்காந்து சரி, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் சாந்தினி. சரி, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டோம், ப்ரொஃபஷனல் கிட்ட லேட்டரா கேட்போம், இப்போ மக்கள் கிட்ட கேட்போம். ஒவ்வொரு அனிமேஷன் மூவி பார்த்தா வியூவர்ஸ் கிட்ட அவங்களுக்கு என்ன அனிமேஷன் மூவி பிடிச்சிருக்கு, எதனால அந்த அனிமேஷன் மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சாய்னிதா நேத்து போய் கேட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம அதை கேட்போம்.
3: This is Shriya here. I have always been fascinated with animated movies. It's always been a fascination for me from my childhood days. Even when I see Cartoon Network and other movies like Cars and Lion King. But then I've always had the opinion that, you know, animation movies have always been only for children. I've always wanted, you know, animation movies for the adults also. That's when Persepolis came in the year 2007. It was not only entertaining, but it actually addressed a lot of issues like war, rape and drugs in a very classy manner, but in a very realistic way.
4: Hi, I'm Kanya. I love Finding Nemo. I like it for many reasons. The very first reason, it is so cute. Second thing, it's colorful, entertaining, and the music is awesome. And most importantly, I love the storyline. In a very simple way, the director has shown us how a parent will go through any length, no matter how difficult it is to protect the child.
5: வணக்கம், என்னோட பேர் அபர்ணா. எனக்கு ஃபேவரட்டான அனிமேஷன் ஃபிலிம் அப்படின்றது வந்து ஜென்ரலாக அனிமேஷன் ஃபிலிம்னாலே ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் அவங்க தான் எக்ஸ்பர்டைஸ் நம்ம பிலீவ் பண்ணுறோம். பட் எனக்கு பிடிச்ச அனிமேஷன் ஃபிலிம் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி எ ஃபிலிம், ஒரு சாங்ல ஒரு பார்ட்டாக வரும். அதாவது முதல்ல தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியிலே தே யூஸ்ட் இந்த கார்ட்டூன் கைண்ட் ஆஃப் அனிமேஷன் இன் திஸ் மூவி கால்ட் ராஜா சின்ன ரோஜா. அது வந்து ரஜினி சார் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு, அதுல ஏவிஎம் ப்ரொடக்ஷன். அதுதான் என்னோட ஃபேவரட் அனிமேஷன் ஃபில்ம். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த பழைய காலத்து டாம் அண்ட் ஜெரி எல்லாம் எப்படி இந்த பேப்பரால அனிமேஷன் பண்ணிருப்பாங்களோ, லைக் கேன்வாஸ்ல வரைஞ்சு தென் மூவ் பண்ணி வச்சு, ஆர் லைக் நார்மல் இருக்குமோ, தட் இஸ் லைக் த பேசிக் கைண்ட் ஆஃப் அனிமேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரியே தே வுட் ஹவ் டன் திஸ் மூவி. சோ திஸ் ரிமைன்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட்.
6: Hi, I'm Diya, and my favorite animated film is Up by Pixar Animations. Up is about a young lad who wishes to travel the world and his life-changing experiences on meeting the love of his life. I like the movie because it shows us that even when we go through hard times and feel like we can never let people into our lives again, we realize that there are so many people out there who are going through the same thing, and that could be a link to connect two people and their emotions, and they can find that love in each other. The movie also has a very happy, colorful, vibrant vibe to it, and it's one movie that can truly tug at the heartstrings of anybody.
7: Hi, I'm Kalpana. Finding Nemo is one of the movies I've enjoyed so much. I didn't imagine that an animated movie would be able to get such a reaction out of me, which dealt with such deep topics of a father's protective love for a son who had a handicap. The relationship between the father, Nemo, and the forgetful fish, Dory, is so hilarious, yet the interplay of the characters and how much they complement each other's character is so heartening. The vibrant colors of the underwater world is truly breathtaking, and the movie leaves you with a good feel in the end.
8: Hi, I'm Maya here. I would pick How to Train Your Dragon as my favorite animated movie. Toothless is a phenomenal creation who honestly had more life and personality than just about anything in animation. His character is developed without any speaking parts whatsoever. It's absolutely touching and realistic as a dragon can be. The way Toothless and Hiccup bond and create their lasting friendship, oh God. The added feature is the climactic battle at the end. Honestly, one of the best action sequences in any film I have seen.
2: பாருங்க மக்கள் பேசினதை கேட்டீங்களா, நிறைய பேர் ஃபைண்டிங் நீமோ, அவதார் இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் அனிமேட்டட் மூவிஸ் தான் பிடிக்கும், அதுல யூஸ் பண்ற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அதுல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்ப நம்ம குரூப் டிஸ்கஷன் பாப்போங்க, அதே அனிமேஷன் வேர்ல்ட் லெவல்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க, வாங்க கேட்போம்.
9: Welcome to MOPCRS 107.8. Today we're going to talk about the world of animation and we have three panelists with us, Nikita Nagesh, Kritika and Shantini. So guys, today you see every movie has little animation here and there. So what is your comment, the animation, I mean Bollywood or Hollywood?
10: Okay, hi, this is Shantini. Animation, if you look at it, it has been growing in all the Hollywood, all the industry, all languages in India and even abroad. It's like special effects agatom ellathilume every movie has animation now. Even or chinna chinna vishayatha kuda erase pananona, if you want to remove something in the movie, in the clip, you use animation or use some animated character in it. So ipo vandu it's like a trend, I should say.
11: Hi, I'm Nikita, and yeah, these days animations are like really, really, you know, useful and really interesting. It makes characters more interesting and lively. The, you know, there was a first animated feature movie which was made. It was an Argentinian movie which was made in 1917. And, you know, lots of people, you suppose, even if you've seen a present movie, Endiran, where... Rajnikant, that was Rajnikant's movie. So major animation was done in that. And even the first Star, I think Star Wars was the first movie which started off with animation those days. And it was a brilliant movie which had lots of effects because it was like the outer space and all. So I think animation has caught up a lot today and people are getting, you know, lots of them who want to specialize in animation and all, which is amazing and brilliant, but it's a tough job.
9: Yeah, Nikita, you're right. You can see every movie has been animated today. You can see so many animated movie coming in this world today. So what do you want to say about the epics of the Indian, all epics have been transformed in animation movies? What do you want to comment about it, Kritika?
12: ஹாய், நான் வந்து கிருத்திகா. இப்போ சொல்ல போனால் மீன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து மகாபாரதம் எல்லாமே ஸ்டார்டிங்கில் அவங்க ஆக்ட் பண்ணி வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே இப்போ கார்ட்டூன் ஸ்டைலில் அது வந்து அனிமேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கணேஷா அப்புறமா ஹனுமான் எல்லாருமே இப்போ வந்து அனிமேட்டட் கேரக்டர்ஸாக வருது. ஸோ அது ரொம்ப ரீச் ஆகிருக்கு. அதோட தமிழில் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்டாக வந்து அனிமேட் பண்ணது வந்து ராஜா சின்ன ரோஜா, அது ரஜினிகாந்தோட மூவி. அந்த சாங்கில் வந்து நிறைய பேர் அந்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ் ரேபிட்ஸ் அதை மாதிரி பின்னாடி இது மங்கி பின்னாடி ஃபாரஸ்ட் இதெல்லாம் என்வாயன்மெண்ட் எல்லாமே பக்காவாக அனிமேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஸ்டார்டிங்கில் வந்து பழைய மூவிஸ்னால அனிமேஷன் அப்படின்னு ஒன்றுமே இல்லை, நிறைய மூவிஸ் வந்துச்சு. ஆனால் அதில் வந்து காட்டுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி எடிட்டிங்லேயே அவங்க வந்து நிறைய சீன்ஸ் கட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பட் இப்போ வந்து அனிமேஷன் டெக்னாலஜி வந்ததால் அது அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்க. இப்போ வந்து மூவிஸ்லலாம் மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் சைட்லலாம் வந்திருக்கு. ஸோ அது எவ்வளோ முன்னேறி இருக்குன்றதுல வந்து நாங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம்.
2: மோரோவர் இப்போ கார்ட்டூன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி கார்ட்டூன்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா 2D அனிமேஷன் பிகாஸ் தே யூஸ் தி சாஃப்ட்வேர் கால் பென்சில், அதை வச்சு தான் தே டூ இட். வி ஆக்சுவலி லேர்ன் இட் நான் காலேஜ். ஸோ இட்ஸ் லைக் யூ ஹாவ் டு லைக் ட்ரா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் யூ ஹாவ் டு லைக் ட்ரா ஒரு தடவையும் மறுபடியும் இப்போ இந்த ஆக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒவ்வொரு இப்போ கை இப்படி தூக்குறோம்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் யூ ஹாவ் டு லைக் ட்ரா. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் லைக் 2D 2D அனிமேஷன் பண்ணி தே டூ கார்ட்டூன்ஸ். முதல்ல ராமாயணம் இந்த எபிக்ஸ் எல்லாமே முதல்ல கார்ட்டூன்ல தானே வந்தது, அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டூ அனிமேட்டட் 3D கன்வெர்ட் பண்ணி தே ஸ்டார்ட் டூயிங் இட்.
12: ஸ்டார்டிங்லதான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பண்ண கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால வந்துட்டே இருக்கு.
2: ஆமா, பாலிவுட் ஹாஸ் மோர் ஆஃப் இட் என்ன சொல்லணும். மோரோவர் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா தேர் லாட் ஆஃப் மூவிஸ் இப்போ அப்கமிங் மூவிஸில் அனிமேஷன் இல்லாமல் அனிமேட்டட் கேரக்டர் ஒன்று இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அது மோஸ்ட்லி இந்த டாக்டர் சங்கர் மூவிஸில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி அவர் ஏதாவது ஒரு அனிமேஷன் யூஸ் பண்ணியிருப்பாரு, எல்லா மூவிஸ்லையுமே ஹியூட் ஹவ் யூஸ்ட். அதே மாதிரி ஆட்ஸ்லேயும் இப்போ வருது அனிமேஷன். ஸோ இட்ஸ் லைக் இப்போ நாங்களே எங்கள் ப்ராஜெக்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹாவ் டு டூ அனிமேட் அனிமேட் கேரக்டர்ஸ் அனிமேட் என்விரான்மெண்ட் வி ஹவ் டு கீ திங்ஸ். கீங்கிறது வந்து இட்ஸ் லைக் யூ ஷூட் இட் இன் ப்ளூ மேட், இதில் பார்த்துருப்பீங்க எந்திரன் மேக்கிங் லைஃப் யூ மஸ்ட் ஹவ் சீன். அதில் வந்து பின்னாடி வந்து கிரீன் மேட் இல்லை ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணிட்டு தே ஹாவ் தே வில் கீ இட், அதுக்கப்புறமா அது பின்னாடி வந்து யூ கிரியேட் என்விரான்மெண்ட்.
11: So whereas if you see Indiran has most, like most of it was animated, like half of it was done in blue mat or green mat, and like whereas the train scene and when Rajnikant's head turns when he's a robo to know if he's a real robo or no. So I think the majority of the movie was animation more than acting. It's like half animation. But even English movies, if you see Alice in Wonderland and Avatar and what more, yeah. So, Toy Story, all these are really nice. They are well done animation. But I think the Tamil industry has to still pick up on the animation because it's not that well portrayed as how it is in English or in Hindi also is even not that well picked up. I think they're still average. But whereas English, I mean, Hollywood movies are comparatively better, amazing, I must say, because Alice in Wonderland, the animation of that movie was brilliant because you couldn't make out the difference between the real character and the animated character because they sunk together very well. And, you know, it was very well done. A brilliant job. And the even Johnny Depp, he looked like, you know, he looked like an animated creature, but he wasn't because his makeup was so well done. It looked like as if it was animated or real, you couldn't make out. So it's, that's how it needs to be done. And now I think because we are still picking up on animation, I think we have done pretty decent job, but I think we need to improve on it.
12: Yeah,
11: still.
12: But ipo vandu India ku vandu reach anadhu konjam late ah thaan. Analu starting le vandu normally Shankar movie, Robert kuda Shankar movie thaan. Ana starting le ovvoru movie layum vandu start அதுக்கப்புறமா காதலன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதான். காதலன்ல முக்கலா சாங்ல வந்து லாஸ்ட்ல ஒரு பிட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ மேட் அது வச்சுதான் பண்ணிருப்பாங்க. அப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணதான். அவர் ஒவ்வொரு மூவிஸ்லயும் வந்து ஒவ்வொரு அனிமேஷன் ஒவ்வொரு டெக்னிக்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்ப வந்து இந்திரன்ல வந்து செம்மையா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப அனிமேஷன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி பண்ணியிருக்கார். ஆனாலும் நார்மலி வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் மூவின்னு சொல்லி வர்றது குறைவு. இப்போ ஹனுமான் அதுதான் இப்போ வந்து வந்திருக்கு. ஆனாலும் மூவிஸில் வந்து அவ்வளோ பெருசாக வரவே இல்லை. மோஸ்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் கேரக்டர்ஸ் வச்சு இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் கூடுதலாக வருது.
10: மோரோவர் இப்போ வந்து இந்த மாயா பஜார் இந்த மாதிரி மைடியர் குட்டிச்சாத்தான் இதெல்லாம் வந்து பழைய தமிழ் மூவிஸ் வேர் யூ வேர் 3D கிளாஸ்லாம் போட்டுட்டு யூ சிட் அண்ட் லைக் வாட்ச் இன் தி தியேட்டர். அதுக்குன்னே அப்போ ஒரு கிரேஸ் இருந்தது. 1980s 1990s வந்து அதுக்குன்னே ஒரு கிரேஸ் இருந்தது. அந்த மாதிரி போய் 3D மூவிஸ்ல போய் பார்க்கணும். ஆமா, மயிரி குட்டிச்சாத்தான். அப்புறம் வந்து இது மாயா பஜார் இன்னொன்னு, அதோட செகண்ட் பார்ட் கூட இப்ப வந்திருக்கு. சோ இட்ஸ் லைக் கிரேஸ், அந்த 3D கிளாஸ் போட்டு பாக்குறது. ஈவன் அவதார் வந்தப்போ பாலிவுட் இங்கிலீஷ் மூவில வந்து இட்ஸ் லைக் வெரி பிக் 3D பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கிளாஸ் போட்டு பாக்குறதுலதான் நிறைய குட்டீஸ்க்கு ரொம்ப கிரேஸ் ஆனது.
11: அது வந்து அனிமேஷன், யூ நோ, இட்ஸ் இட் ஈவன் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் எஜுகேஷன், லைக் யூ நோ, ஃபார் சில்ட்ரன் இட் மேக்ஸ் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். இட் மேக்ஸ் பீப்பிள், இட் அட்ராக்ட்ஸ் young children so that it's more, you know, you can use it even as, you know, for studying as well as it's more like attractive, creative, so people will love it a lot and these kids will even love it more because it's fascinating. It's like Wonderland. Whereas if you see Cinderella and if you
12: Harry
11: see
12: Harry Potter, you know,
11: Harry Potter, yeah, but it's for little more like this, it's teenage but I'm talking about little children who really are just getting into studies. So when you see them, if you play Cinderella story, Cinderella, you know, Cinderella, Beauty and the Beast and all, so that movie is more, those movies
1: are pretty. Yeah, Nikita, very true. The animators are making the movie more interesting, especially for the younger generation. They can portray things very interestingly in a very different manner. So I think and then the new softwares have come in the market which can really make the things more interesting, more fascinating to the kids.
10: So there are even tutorials available in internet.
1: Yeah, very.
10: அது வந்து சிடி ல கூட யூ கெட் இட். சோ வந்து ஈவன் ஐ ஹாவ் 3DS மேக்ஸ் இந்த அந்த சாஃப்ட்வேர் வி யூஸ். அப்புறம் வந்து மாயா வி யூஸ். மாயா இஸ் லைக் வெரி வெரி காஸ்ட்லின்னு சொல்றாங்க. பட் தென் இன்டர்நெட்லயே யூ கெட் டியூட்டோரியல்ஸ் நவ். இப்போ ஏதாவது சின்ன டூல் பார் இஃப் யூ டோன்ட் நோ அதை வந்து எப்படி ஒர்க் பண்றது இல்லை அந்த சாஃப்ட்வேரே தெரியாது அப்படின்னும் போது யூ கேன் லைக் கோ செக் டு வேரியஸ் வெப்சைட்ஸ் தட் அவைலபிள் இன்டர்நெட். அதில் போயிட்டு யூ கேன் லைக் கிளிக் ஆன் என்ன ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட்ல டிரா பண்றதுலேருந்து தே வில் லைக் டீச் யூ. ஸோ இட்ஸ் லைக் வெரி ஈஸி நவ் டு லேர்ன் அனிமேஷன் ஆல்சோ ஐ ஃபீல்.
11: and the scope in the animation.

0: industry is becoming increasing day by day. Many students in the colleges, they want to take their subject as an animation, and they want to become an animator in future. And the software which has come in the market, like Maya, 3ds, and many others, have made this stuff easier for the person to learn.
1: And After Effects thing is on a mari After Effects in the inner software.
0: Yeah, which made even, the things more interesting and appealing.
1: Even Premiere Pro le you can do keying and all. Edit panni you can even key in Premiere Pro.
2: Premiere Pro means over idhile animator means the softwares le kuda means pudu pudu versions vandu kandupidichite irukanga apdi.
1: ஆமா யூ மஸ்ட் பி ரொம்ப அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஈவன் த சாஃப்ட்வேர் வில் நாட் ஒர்க் ஆஃப்டர் சம் ஒன் இயர்க்கு அப்புறம் இஃப் யூ அகெயின் ஸ்டில் ஒர்க் ஆன் த சேம் வெர்ஷன் ஆஃப் த சாஃப்ட்வேர் இட் வில் நாட் ஒர்க் யூ மஸ்ட் கீப் அப்டேட்டிங் இந்த மாதிரி இருக்கும் நிறைய டூல்ஸ் புதுசு புதுசா இருக்கும் ஈவன் நான் சொன்னால பாத்தீங்களா பென்சில் வந்து 2D அனிமேஷன் இட் டசன்ட் ஹாவ் தட் மச் டூல்ஸ் இட் ஜஸ்ட் ஹாவ் 6-7 டூல்ஸ் யூ ஹாவ் டு லைக் டிரா ஃபார் ஈச் ஃப்ரேம் ஆனா வந்து 3ds மேக்ஸ் இட்ஸ் நாட் லைக் தட் அண்ட் மாயாஸ் நாட் லைக் தட் இட்ஸ் லைக் பிட் ஈஸி 3D இஸ் லைக் bit easy
2: starting la maya na adu periya or idha irundhuchu but ipo na maya
1: even I know
2: evlo evlo in the institutes irukku naanga anga poi padichikalam avlo simple aidchu so idhile theriyum naanga vandu means evlo munna irukku nu solleenga ungalku vandu animation padikkanona okay over over place ungalku option nereya ipo college kuda polalam illa institute vandu side la kuda pannalam nereya options irukku.
0: So listeners, you're listening to MOPCRS 107.8 and today we are talking about animation world. So in the earlier time, the animation was little difficult. We need to use little different tools, but now the animation has become so easy with so many softwares which has been launched. So what about your comment about the softwares in animation industry?
1: Okay, yeah. Minnarila vandu they used editing as one of the animation nu solano. They like or tamil padathla pathina didin or aal vandu illa or amman varanga na if god comes he'll like appear very big update sadana or or frame ko he'll like appear very big it's like they edit over frame ko like they magnify the person they magnify the person reframe it and then they stick it together it's like andagathla it's like very very difficult ipo vandu you have andagathla vandu editing therinjavanga la vandu animators ipo vandu software therinjavanga la animators and editors nu solnom ena ella software therinjuchuna I am editor appadi dhaan solvanga
2: ena andagathla neriya double acting la pannirukanga so appadina paadi frame cut pannittu oru character irukku adukku mini frame la vandu marichu marichu ovvoru oru character um paadi paadi la appadi ரொம்ப கஷ்டம் அது அந்த
1: பட் வாட் ஐ ஃபீல் இஸ் அந்த காலத்துல அவங்க பண்ணதுக்குலாம் நம்ம பண்றது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா அப்ப டெக்னாலஜி எதுவுமே இல்லை பட் ஸ்டில் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நவகிரகன்னு ஒரு படம் அதுல வந்து ஃபுல்லா சிவாஜி கணேசன் 9 சிவாஜி கணேசன் வருவாரு ஸோ ஒருத்தர் ஒரு ஒரு கெட்டப்ல இருப்பாங்க ஒருத்தர் ரொம்ப சின்ன பையனா இருப்பாரு இன்னொருத்தர் ரொம்ப பெரியவா இருப்பாரு ஒருத்தர் மாடரேட் ஏஜ் போலீஸ் இன்ஸ்பெக்டரா வருவாரு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்ல இருப்பாங்க ஒரு ஒரு போய் மேக்கப் போட்டு ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் தே ஹாவ் டு லைக் ஆக்ட் அதுவும் ஒரே டேக்ல முடிக்கணும் ஏன்னா வந்து ரீல் வந்து இப்ப சப்போஸ் வேற மாதிரி ரீல் வந்து தப்பாயிருச்சுன்னா மறுபடியும் அந்த இடத்துல போய் கரெக்டா அந்த எடிட்டர் வந்து கட் பண்ண முடியாது நடுவுல ஏன்னா இப்போ வந்து இட்ஸ் லைக் ஈஸி கம்ப்யூட்டர்ல இம்போர்ட் பண்ணிட்டு லைக் சக் இட் அப்புறம் ரீல் அது மறுபடியும்
2: வந்துட்டே பண்ணிடலாம் ஆனா ரொம்ப டெக்னிக்கலா அது பண்ணணும் ஓகே அதாவது பிழைச்சிருச்சுன்னா அந்த திரும்ப அந்த ரோலே சரி அவ்வளவுதான் திரும்ப அதை நாங்க டேக் எடுக்கணும் அதோட இது இருக்குல்ல அந்த பழைய சாங் ஒன்னு ரொம்ப பழுசாது கல்யாண சமையல் சாதம் அதுல வந்து பெரிய ஒரு தட்டுல 100 லட்டு இருக்கும் அப்படி அடுக்கி வச்சுட்டு அவர் ஒவ்வொன்றும் அப்படி உறிஞ்சுற மாதிரி ஆக்ஷன் கொடுப்பாரு அப்படியே எல்லாமே உள்ள போற மாதிரி அது ஒவ்வொரு ஒரு ஃப்ரேம்லயுமே கட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொரு ஒரு லட்டா தூக்கிட்டு தூக்கிட்டு தூக்கிட்டு தூக்கிட்டு ஃபுல்லா அதை எடுத்திருப்பாங்க கடைசியா அது வந்து ஒரு ஃப்ளோல போகும்போது அது ஃபுல்லா அப்படியே அவர் உறிஞ்சுற மாதிரியே இருக்கும் உண்மையாவே ஸோ அந்த காலத்துல பண்ணிருக்க ஒர்க் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பக்காவா பண்ணிருப்பாங்க ஆனா எடிட்டிங் மூலமா தான் ஆனா அனிமேஷன் ஒன்றுமே யூஸ் பண்ணவே இல்லை ஆனா இந்த காலத்துல சும்மா நாங்க சிம்பிளா ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து சும்மா தட்டிட்டு சிம்பிளா பண்ணிட்டு போறோம் உண்மையா அவங்களுக்கு செம கிரேட்
1: உண்மையிலே தே ஹாவ் டு பிளான் பண்ணணும் பயங்கரமா இப்போ ஒரு ஷார்ட் எடுக்கிறாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஷார்ட் அவர் வந்து இப்போ ஒரு லட்டு வருதுன்னா அது வந்து நூல் வச்சு கட்டி தே ஹாவ் டு லைக் பிக் இட் அப் உள்ள போடணும் அந்த வாய்க்குள்ள போடுற வரைக்கும் தே ஹாவ் டு லைக் பர்ஃபெக்ட்லி ஷார்ட் இட் அது மாதிரி ஒவ்வொரு லட்டும் தே ஹாவ் டு லைக் ஷார்ட் ஷார்ட் ஷார்ட் அது எல்லாத்தையும் ஃபாஸ்டா போடும் போது ஆடியன்ஸ் கண்ணுக்கு வந்து இட்ஸ் லைக் வெரி ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி
3: things are made much more easier than those days because these days they have for everything there's one person, like for VFX one person, then for animation one person, for drawing one person, and for editing one person, where the editor does only editing and he gives it to the other people, you know, to the animator, so that they go frame by frame to sit and animate it. So work is distributed and it's easier for people to work on. But those days, I think one person had to do all the work, which took a lot of time. And
1: they'll simultaneously work for 4-5 projects.
3: Yeah, so it's not one project that they work for multiple projects. Mm-hmm. Whereas here, they work for multiple projects as well as the work is easier. So basically, and they have their own time slot, so accordingly, they'll finish and they'll do.
1: And moreover, drawing is very important in animation, and you must know to act. Hollywood movies, even Avatar, I have to say this, because the character is created in the original way, and the character they made them act. Face, they had three cameras, it seems. Kaad, they had a camera, and forehead, they had a camera to shoot their face expression. So, and the complete the shot, your face, the mark, and the dots, they drew it. அதுக்கு மேல வந்து அந்த ஃபேஸ் வந்து எப்படி கொஞ்சம் லைட்டா தான் மாடிஃபை பண்ணிருப்பாங்க. அந்த அந்த ஹீரோனோட ஃபேஸ் வந்து ஆக்சுவலா ஃபேஸ் அது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் தென் கொஞ்சம் லைட்டா அந்த வில்லேஜ்ல ஜங்கிள்ல வாழ்ற பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து லைட்டா மாத்திருப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒவ்வொரு ஷார்ட்டும் தே ஹாவ் லைக் அந்த ஹெலிகாப்டர்ல போற சீன்ஸ் அது எல்லாமே பயங்கரமா தேவ் ஷார்ட். ஸோ ஐ ஜஸ்ட் சா த வீடியோ. ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங். இவ்வளோ ஒர்க் இருக்கா அண்ட் வி ஜஸ்ட் திங்க் இட்ஸ் ஜஸ்ட் டிசைன். We just need not plan. நம்ம அப்படியே போலாம். பட் தென் ஸ்டோரி போர்ட் இஸ் லைக் வெரி மச் நீடட்னு சொல்லணும். யூ ஹாவ் டு லைக் ட்ரா ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட். ஒரு சின்ன கை தூக்குறதுனா கூட யூ ஷுட் லைக் ட்ரா அண்ட் சி. அப்பதான் யூல் நோ த அவுட்புட் எப்படி வரும் ஒவ்வொரு ஃப்ரேம்.
2: அதுல பார்க்கும் போது ஓகே இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, ஓகே நாங்க எப்படி மாத்தினா என்னன்னு சொல்லி திரும்ப அதை ரீடு பண்ணி அதுல தப்பு எல்லாமே கண்டுபிடிச்சு சரியா பண்ணலாம். நல்ல பிளானிங் வந்து ஸ்டோரி போர்ட்ல தான்.
3: So listeners, we have come to the end of this discussion. So panelists, would you like to give any comments or opinions about the animation to our listeners?
1: So what I would like to say is ella field me there are good and bad things, not only in media industry, not only in animation industry. Ella field me you have good and bad things. So it's like நிறைய பேர் வந்து தேர் கம்மிங் டு ஆக்ட் நவ். அவங்களுக்குலாம் வந்து ஐ ஃபீல் தே ஹாவ் லெஸ் ஸ்கோப் இன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி. பட் தென் வேர் எஸ் டிசைனர்ஸ் அனிமேஷன் ஆர்டிஸ்ட்லாம் தே ஹாவ் ஹையர் ஸ்கோப். இஃப் தேர் பேயிங் லைக் சோ மச் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து தே லைக் கோயிங் அண்ட் ஸ்டடிங் அப்ராட், அதுக்கப்புறம் தான் கம்மிங் அண்ட் ஒர்க்கிங் ஹியர். ஸோ இட்ஸ் லைக் தேர் கெட்டிங் சோ மச் ஆஃப் பிளென்டி ஆஃப் எக்ஸ்பென்சிவ் மணி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் லைக் அனிமேஷன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் லைக் ரியலி குட். ஸோ ஐ லைக் டு சே தட்
3: Animation in India is just picking up, and I hope they do really well. I hope they come up to the standards of Hollywood, because every movie is animated there and they do a wonderful job. So let's hope for the best. As Shantini said, every industry has some pros and cons. I thank all my panelists for coming and having an interacting session. Thank you, Nikita Nagesh. Thank you, Kritika. Thank you, Shantini. I hope the listeners, you enjoyed this session, the very interesting and very interacting topic that is animation. Guys, you're listening to MOPCRS 107.8. Me, Nidhi Jain, signing off.
4: கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் சாந்தினி. சரி, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டோம், ப்ரொஃபஷனல் கிட்ட லேட்டரா கேட்போம், இப்ப மக்கள் கிட்ட கேட்போம். ஒவ்வொரு அனிமேஷன் மூவி பார்த்த வியூவர்ஸ் கிட்ட அவங்களுக்கு என்ன அனிமேஷன் மூவி பிடிச்சிருக்கு, எதனால அந்த அனிமேஷன் மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சாயினி தான் நேத்து போய் கேட்டுட்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம அதை கேட்போம்.
5: My name is Prashanti. My favorite animated film is obviously Ratatouille, because it's such an amazing film. That's one of the films that didn't seem animated, and it seemed very natural and it was very well done. And more so because I really like cooking, I could connect more to that film. I thought that guy's character was really, really cute and very well characterized. I like the way he transformed to be one of the most talented chefs, and the way his relationship with the rat itself was portrayed was really genuine, and it was very nice. I like the way the animations seemed very natural. Of course, there are many other films that came after that which was much better, probably in terms of animation. But I thought story wise that was one of the best films. Of course, there's Wall-E. I've always loved Wall-E. It made me cry in the end. It almost seemed like I was watching a real movie with real life actors. But Ratatouille wins the race. Off late, I watched Tangled and I thought it was a really cute movie, but I thought it was just a messed up version of Rapunzel. They should have just stuck to Rapunzel and not included their own twist to the plot, and they should have just named it Rapunzel. But the animations were really good and I thought that guy looked hot. But coming back to Ratatouille, that's one movie I watch when I'm down. It makes me laugh, it makes me cry. It's a very happy movie and it's my favorite animated.
6: Hi, this is Preeti here. Shrek is one of my favorite animated movies because it is both visually stimulating and very dialogue driven, which I think is a perfect recipe for a great movie. And this is one of the very few movies that can keep people across ages thoroughly entertained.
7: Hi, my name is Rashmi. According to me, my favorite animated movie or character will be Avatar. Because why? In the sense, Avatar movie is itself so very realistic. And we all know James Cameron as like the best filmmaker ever. But being an animator is actually a challenge, if you can see. See, like the place where they all move to the Pandora village, you will feel like as though you yourself going into the village. Everything, every single frame, like the big tree and the bird kind of thing, the horse and the heroine mating, the environment, every single thing will be like so real. It's just like, you know, another part of the world. You will be feeling like as though, whoa, where was I all this while? So, you know, if, for example, that the horse thing, you know, when it gets hit by the hero, you will feel like as though you yourself are getting hit. It's like so realistic. So I will always prefer, you know, Avatar. Thank you.
8: Hi, I'm Sab here. The animated movie I'm going to talk about was directed by James Cameron called Avatar. I like the movie because the amount of effort taken by James for this movie was extraordinary. Talking about James, James is one of the most creative directors of all time. He even risks his life for bringing out creative stuff. You know, one such incident was once when James and his crew were sailing across the ocean. They saw another ship wrecked and sunk underwater. Anybody who'd seen this would think about saving themselves and run away from the scene. But James took his life under risk, going underwater and capturing a few shots of the outside and inside of the wrecked ship. So, what else can I say about him? There are a lot of many things if I keep talking about him. So that's why I chose Avatar, and I'm waiting for another Oscar film by James Cameron. Thank you.
9: Hello, I'm Subarna Das. I'm doing diploma in animation and visual effects. I mean, I have many favorite films in animation, but the best I find is Ratatouille, because once, like, it's more than an animated movie, I feel. Like, once you keep watching it, you'll forget that it's an animated movie. It looks so original and natural. When we start doing animation, we need to understand each character, the behavior of the character, each step, each moving, everything we need to notice, everything we have to understand. Like, if a person walks from a bedroom to the door, so we have to notice each step, how he's putting it, the style of it, everything, how he's moving his face, how he's moving, everything we need to notice. So it's very difficult actually for an animator to do all these things. It takes a lot of time. This movie has been done by Pixar. Pixar is always good at animated movie. The other movies like A Bug's Life, Finding Nemo is wonderful movie, Incredibles, and there's nothing to say about all this. Like, it's too good. And you know, you can see everything. It has been detailed analysis of the inside part of the character and the outside and mind of the audience. Like, you know, proper analysis has been done here. And usually if you look at an animated movie, this film is very lengthy. If for 2 hours an animated movie doesn't go, but this movie didn't suffer the length problem. It is very lengthy and it is very interesting and an excellent job. I mean, it's too good. Thank you.
10: Hello, my name is Varun Chablani and my favorite animated film is Shrek 2 by Pixar Animations. This is a story which is a continuation of its prequel, that is Shrek 1, about this big ogre called Shrek and his princess Fiona, along with some of the friends which he makes, Donkey and the cat. This movie was a groundbreaking and a record-breaking movie because firstly, it has brilliant animations, its dubbing is awesome, it has wonderful twists and turns here and there, the ending is superb, and overall it makes for a perfect family theater gathering on a lazy Sunday evening. And this is what makes Shrek my favorite animated movie. Thanks.
1: என்னங்க மக்கள் பேசினதை கேட்டிங்களா, நிறைய பேர் ஃபைண்டிங் நீமோ, அவதார், இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் அனிமேட்டட் மூவிஸ் தான் பிடிக்கும், அதில் யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லி.

0: நம்ம ஸ்டுடியோல வந்திருப்பவர் வந்து ஃபிலிம் எடிட்டர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இவர் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அது எல்லாமே வந்து இவரோட எடிட்டிங்ல இருக்கும். சார், உங்களோட ஒர்க் பத்தி சொல்லுங்க சார்.
1: இப்போ ஃபிலிம் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் அப்படின்ற கான்செப்ட்லாம் முன்னமே தான் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் பேஸ்டா இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் பேஸ்டா ஆனவன் என்னன்னாக்கா, நீ வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன் எல்லாமே வந்து ஈஸியா வந்து காம்போசிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் பாத்தீங்கன்னா, நீங்க அனிமேஷன் எடுத்துட்டீங்கன்னா, முன்னம் வந்து அனிமேஷன் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க வந்து மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க. அனிமேஷன் பாத்தீங்கன்னா மேனுவலா வந்து நீங்க ஒரு பிக்சர் வச்சு அதை டிரா பண்ணி அதை ஷூட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமா பண்ணி அந்த மாதிரி வந்து அனிமேஷன் ஒர்க் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையும் கூட அது வந்து. ஸோ எனக்கு டிஜிட்டல் மீடியம் வந்துட்டுனா என்னன்னா, அனிமேஷன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. இப்போ அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா 2D அனிமேஷன் இருக்கு, 3D அனிமேஷன் இருக்கு. 2D அனிமேஷன் அதுக்குண்டான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதுல நீங்க என்ன பண்ணுனாக்க, நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பேப்பர்ல வரையறோமோ அதே மாதிரி நீங்க வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வரைஞ்சி அந்த சாஃப்ட்வேர்ல வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி அதை வந்து மேனிபுலேட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கூட. ஒரு தப்பு பண்ணா கூட அதை வந்து உடனே சரி பண்ணி அதை வேற மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வசதிகள் இருக்கிறனால அனிமேஷன் வந்து 2D அனிமேஷன் வந்து சும்மா இந்த கார்ட்டூன் பாக்குறீங்க. ஸோ கார்ட்டூன்ல இப்போ வந்து கிராபிக்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னமும் வந்து மேனுவலா படம் டிரா பண்ணி தான் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு ஃப்ரேமா வரைஞ்சி பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி 3D அனிமேஷன், இப்போ 3D அனிமேஷன் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு இருக்குது. போலார் எக்ஸ்பிரஸ் வந்து, அவதார் படம் வந்தது. இப்போ சில படங்கள் பாத்தீங்கன்னாக்கா முழுக்க 3D அனிமேஷன் யூஸ் பண்ணி வந்துருக்குது. ஸோ இந்த போலார் எக்ஸ்பிரஸ் உதாரணத்துக்கு அந்த படம் பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு ட்ரெயின் வந்து நார்த் போலுக்கும் ஐ திங்க் சவுத் போலுக்கும் அந்த ட்ரெயின் போகுது. ஸோ அந்த போற விஷயத்த வந்து அதுல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 3D அனிமேஷன்லேயே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி படம் மட்டும் இல்லாம நம்ம சாதாரணமான ஒரு சினிமாவிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம 3D அனிமேஷனை வந்து மேல காம்போசிட் பண்ண முடியும். ஸோ இந்த காம்போசிட்டிங் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து நடுவில் வந்து ஒரு பெரிய ஃபேன் வந்து கீழே கலண்டு டேபிள் மேல விழணும் அப்படின்ற ஒரு சீன் இருக்குனாக்கா, நம்ம வந்து முன்னம் என்ன பண்ணுவாங்க, டேபிள் வந்து கழட்டி அங்கே கரெக்டாக விடணும். இப்போ என்னன்னா, இந்த வீடியோ வந்து டேபிள் இல்லாமல் இந்த வீடியோ ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 3D சாஃப்ட்வேர்ல வந்து என்னன்னாக்கா, அந்த ஃபேன் கிரியேட் ஆகி கரெக்டாக கீழே விழற மாதிரி ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணனாக்க இந்த வீடியோ நம்ம என்ன ஃபர்ஸ்ட்ல ஆளுங்களை வச்சு ஷூட் பண்ணமோ அதோட இந்த 3D இமேஜை வந்து காம்போசிட் பண்ண முடியும். காம்போசிட் பண்ண ரியலா வந்து ஒரு ஃபேன் உடஞ்சி விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ நிறைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா வந்து அனிமேஷன் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அனிமேஷன் வந்து தனியா பண்ணிட்டு அதை காம்போசிட் பண்ண வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதில் வரும். இப்போ சில சமயம் பாத்தீங்கன்னா அனிமேஷன் பண்றது அனிமேஷன் மட்டும் ஃபேன் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபேன் வந்து கீழே விழுந்தவொன்னே இப்போ ஃபேன் வந்து டேபிள் விழுது, டேபிள்ல விழுந்தவொன்னே ஒரு சின்ன ஒரு நெருப்பு பறக்கணும் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி நீங்க 3D அனிமேஷன்ல மோஸ்ட்லி கிரியேட் பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஃபேன் கீழே உடஞ்சி விழுந்த மாதிரி கொடுத்துட்டுனாக்கா அதை காம்போசிட் பண்றதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கு, கம்பஷன் இருக்குது, அந்த மாதிரி ஃபிலிம் ஒர்க் பண்ற பாதி ரொம்ப லேட்டஸ்டான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதுல வந்து அந்த ஃபேன் கீழே உடஞ்சி அந்த டேபிள்ல மோதும் போது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நெருப்பு போற மாதிரி ஒரு பொறி பறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த இடத்துல போய் அந்த மவுஸ் எடுத்துட்டு போய் அந்த ஃபேன் கரெக்டா டேபிள்ல மீட் ஆகிற இடத்துல வந்து லேசா ஒரு கோடு எடுத்து விட்டாச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் பொறி பறக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எடிட்டிங், விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன் எல்லாமே வந்து கம்பைண்டான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. முன்னம் வந்து எல்லாமே ஒவ்வொரு ஃபீல்டும் தனியா இருக்கும். எடிட்டிங்ல தனி, விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல தனி, கிராபிக்ஸ்ல தனி, அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து வீடியோ டிஜிட்டல் அப்படின்னு மீடியா வந்ததுனால ஒரு எடிட்டர் வந்து எல்லா வேலையும் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும்.
0: இப்போ வந்து டபுள் ஆக்டிங் எல்லாமே பண்றதுலாம் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ப்ளூ மேட் அதெல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க. எத்தனையோ இப்போ மீன்ஸ் கமல்ஹாசன் மூவிலேயே மீன்ஸ் 9க்கு மேற்பட்ட இது கூட பண்ணலாம். மீன்ஸ் அதுல 9 கேரக்டர்ஸ் தான், பட் அதுக்கப்புறமா நிறைய கேரக்டர்ஸ் கூட பண்ற அளவுக்கு இருக்கு. பட் பழைய எடிட்டிங் பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? அப்ப வந்து அனிமேஷன் வரவே இல்லை,
1: ஒரு கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் டெக்னிக்கல் அந்த மாதிரி கிடையாது. எடிட்டிங்றது எடிட்டிங்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 மணி நேரம் ஒரு படம் எடுத்துகிட்டு வராங்க, அதில் எந்த போர்ஷன் வேணும் வேணாம், அது எப்படி கண்டென்ஸ் பண்ணலாம், இப்போ எது வேணும் எது வேணாம், எது எப்படி கண்டென்ஸ் பண்ணலான்ற நினைக்கிற ஒரு ப்ராசஸ் தான் எடிட்டிங். இப்போ அதே மாதிரி எடிட்டிங்

0: பழைய படம் எடிட்டிங் புது படம் எடிட்டிங்ன்ற கான்செப்ட் என்னைக்குமே ஒண்ணுதான். எடிட்டிங்ல எங்க டெக்னாலஜி வந்தனாக்கா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங்னா டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் எல்லாமே பண்றது வந்து எடிட்டிங்ல பண்றது கிடையாது. இப்போ வீடியோன்ற ஒரு ப்ராசஸ் வந்ததுக்கு அப்புறம் எடிட்டிங்ல வந்து ப்ராப்பரா ஷூட் பண்ணதை பண்ணிக்கலாம். சோ அந்த காலத்து கேமராலே பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நம்ம சிவாஜி கணேசன் படம் நவராத்திரியா ஏதோ சினிமா, அந்த நவராத்திரி படத்தில் பார்த்தீங்கன்னா 9 கேரக்டர் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஷூட் பண்ணக்கு அப்புறம் பண்ணுறது கிடையாது. ஷூட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு சைடு ஒபேக் பிளாக், நீங்கள் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எக்ஸ்போஸ் ஆகாது. ஸோ நீங்கள் பிளாக்கை க்ளோஸ் பண்ணி எத்தனை வாட்டி எக்ஸ்போஸ் பண்ணாலும் திரும்ப ஆன் பண்ணனாக்கா அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 9 மாஸ்க் வச்சு ஒபேக் பண்ணி அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் இதில் இப்போ வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோட்டலாக கட் பண்ணி வேற ஒரு ஊரில் பேசுகிற மாதிரி நம்ம காம்போசிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பஷன் ஆஃப்டர் இந்த மாதிரி ரோட்டோஸ்கோப்பின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த ரோட்டோஸ்கோப்பி டெக்னாலஜி என்னன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஷூட் பண்ணுறது வந்து நீங்கள் உங்கள் காலேஜில் வந்து வெளியில் ஒரு காரிடாரில் உட்காந்துருக்கீங்க, வீடியோ ஷூட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே கரெக்டாக இதை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வேணாம், இதே வந்து நமக்கு வந்து ஒரு கேஞ்சஸ் ரிவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு வந்து ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எப்படி உட்காந்துருக்கோமோ அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக அந்த ரோட்டோஸ்கோபிக் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக கிராப் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இங்கே காரிடாரில் ஒரு சிமெண்ட் இதில் உட்காந்துருந்தாக்கா அங்கே வந்து ஒரு மரத்தை பின்னாடி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இப்போ இருக்கிறது. சொன்னால் பழைய படங்கள் புது படங்கள் கம்பேர் பண்ண விஷயம், அப்போ வந்து அப்போ அவங்க என்ன பாசிபிலிட்டிஸ் டெக்னாலஜி அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு இமேஜஸ் கிராஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக பேசுகிறோம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்க.
1: இந்தியன் மூவிஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு, ஆனா இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய இருக்கு. சோ அத பத்தி சொல்லுங்க சார்.
0: எங்க ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கீங்க
1: மூவிஸ்ல சார்?
0: ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ன்றது நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல விட்டலாச்சாரியார்னு சொல்லி படங்கள் எல்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப பழைய 60 வருஷம் முன்னாடி உள்ள படங்கள் நினைக்கிறேன். அதெல்லாம் அதுல பாத்தீங்கன்னா பேய் பறக்கிறது, கால் கால் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கோம், இந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து விஷுவல் எஃபெக்ட் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அனிமேஷன்றது அப்போ கிடையாது, அப்போ அனிமேஷன் படம்ன்றது அப்போ கிடையாது. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி அனிமேஷன் ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸ் நம்ம மேஜராக யூஸ் பண்ண முடியாது அவங்க வந்து. இப்போ அவங்க என்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு வீடு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, ஒரு 10 மாடி பில்டிங் இருக்குது, 10 மாடி பில்டிங் வந்து நீங்க அப்படியே வந்து பில்டிங் காமிக்கணும், ஆறு கீழே உடஞ்சி விழுகணும், அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 3D வந்து 10 மாடி கட்டிடுவாங்க ஈஸியா, கட்டிட்டு அதுக்கப்புறம் உடஞ்சி விழும்போது அதுல இருந்து புகையா டஸ்ட் வர, அதுக்கு தனித்தனி சாஃப்ட்வேர் இருக்கு, பிளக்இன் இருக்கு, யூஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பில்டிங் உடையிற மாதிரி இப்ப காமிச்சிடறாங்க. ஸோ முன்னவ என்ன பண்ணுவாங்க, அந்த பில்டிங் ஒரு ரியல் பில்டிங் எவ்வளவு விட்த்ல இருக்கு ஹைட்ல இருக்கோ அதே பெர்ஸ்பெக்டிவ்க்கு சின்னதா செய்வாங்க, மினியேச்சர் செய்வாங்க. கேள்விப்பட்ட அந்த போர்வை இழுத்த உடனே அப்படியே ஒவ்வொன்றா உடஞ்சி விழுது, உடஞ்சி விழும்போது ரியலா உடஞ்சி விழுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது மினியேச்சர்னு ஒன்று இருக்குது, அது இன்னும் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு தான்
1: இருக்காங்க. சார் இப்போ வந்து அனிமேஷனுக்கும் எடிட்டிங்கும் எப்படி இந்த காலகட்டத்தில் ஸ்கோப் இருக்கு?
0: ஸ்கோப் பார்த்தீங்க எல்லாமே வந்து வேலை செய்யறத வச்சுதாங்க. எடிட்டிங் ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க அளவு, அதாவது நீங்க ஒரு கம்பெனியில இப்போ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமிங்ன்றது வந்துட்டு இருக்குது, வீடியோ கேம் ப்ரோக்ராமிங் வீடியோ கேம் அனிமேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதாக தான் இருக்கும். இப்போ வீட்டில் டிவி வர்ற மாதிரி இன்னும் 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் வந்து நெட்டில் வரும், சாரி அந்த கேபிள் டிவி மாதிரி ஒரு கேபிளில் வந்து வீட்டுக்கு விட்டு கேபிள் கொடுத்துருவாங்க, அதில் வீடியோ கேம் வந்துட்டு வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வரும்போது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் படித்தவங்க வந்து ப்ரோக்ராமிங் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ டிவி வந்து இப்போ டிவி இருக்கனால நிறைய பேர் வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதே மாதிரி அனிமேஷன் சேனல் வந்த மாதிரி வந்தாலும் வரலாம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல இந்த அனிமேஷன் வரும் வீட்டுக்கு, நீங்க விளையாட்டுக்கலாம் காசு கொடுத்துன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாங்க, அந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு இருக்கும். இதுல நல்லது கெட்டது நீங்க எதுவுமே சொல்லவே முடியாதுங்க. டெக்னாலஜி போகும்போது சூழ்நிலை எல்லாம் மாறிட்டு தான் இருக்கும், மாறும்போது அடாப்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். நீங்க அடாப்ட் பண்ணலனாக்கா நம்ம காணாம போயிடும். இருக்கிறத வந்து மேக்சிமம் வந்து சர்வைவல் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு 60 வயசு தான் வச்சுக்கோம். இந்த இதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி வரும்போது அடாப்ட் பண்ண முடியல, இது வேணாம் நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு இருந்தானாக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது, பின்னாடி தள்ளி போயிடும். இப்போ டெக்னாலஜி புதுசாக கம்ப்யூட்டர் வந்திருக்குது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து கம்ப்யூட்டர் பார்த்து பயந்தேன். நான் வந்து படிச்சு முடிச்சு எடிட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா மேனுவல் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சொல்லுவோம், கம்ப்யூட்டர் பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஏன்னா ஸ்டார்ட் டவுனும் நமக்கு தெரியாது. ஸோ நான் கம்ப்யூட்டர் எப்போ தொட்டது பார்த்தேனாக்கா ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், ஒரு 8 இப்போ கம்ப்யூட்டர் பார்த்தேனாக்கா நான் ஒரு 8-9 வருஷமாக தான் வந்து கம்ப்யூட்டர்ல பழக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் கம்ப்யூட்டர் பழகாம தான் என்ன இருப்பேன், இப்போ உங்க கூட ஒரு நேரம் பேசியிருக்க முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் டச் பண்ணுற ஏஜ் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து என்ன, நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கும்போது கம்ப்யூட்டர் டச் பண்ணிட்டு வரீங்க, இப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப் இருந்தால் வச்சிருக்கீங்க. நான் எனக்கு படிக்கும்போது கம்ப்யூட்டர் தொடலை, படித்து முடிச்சோன்னு ஒரு 10 வருஷம் தொடலை, ஒரு 30-32 வயசுல வந்து கம்ப்யூட்டர் டச் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணலாம், இப்போ என்ன இருப்போம். ஸோ அதனால் டெக்னாலஜி வந்து நல்லதாக கெட்டான்னு எதுவுமே பண்ணவே முடியாதுங்க. நம்ம குளோபல் வார்மிங் பேசுகிறோம், அதை மாதிரி தான் குளோபல் வார்மிங் சொல்றாங்க. பட் நீங்க என்ன பண்ண முடியும், ஏசி இருக்கு தான் இருக்குது, ராக்கெட் லான்ச் பண்ண ஃபிளைட் போயிட்டு இருக்கு, ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது.
1: சார் இப்போ நீங்க வந்து மேனுவல் எடிட்டிங் பத்தி சொன்னீங்களா சார், அதை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க சார்.
0: மேனுவல் எடிட்டிங் நீங்க அதுவும் டிஃபர் ஆகும் வீடியோக்கும் ஃபிலிமுக்கும். ஸோ வீடியோன்னு வந்துட்டாலே வந்து எலக்ட்ரானிக் சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் தான் உங்களுக்கு வந்து. வீடியோவில் மேனுவல் எடிட்டிங் என்னன்னாக்கா வெட்டி ஓட்டுறது எல்லாம் கிடையாது, கேசட்ல இருக்கும். எலக்ட்ரானிக் சிக்னல் வந்து ஒரு சோர்ஸ் இன்னொரு சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து ஃபிலிமில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிம் வந்து மேனுவலாக வெட்டி ஓட்டணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்க்குள்ள வந்து நுழையிறாரு, அடுத்து வந்து ஆஃபீஸ் ரூமுக்குள்ள உட்காடுறானாக்கா ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஷாட்டில் நுழையிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அந்த இடத்துல சிசட்டு லிட்டரலாக சிசட்டு கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உள்ளே வந்து உட்கார்ற ஷாட் இருக்கும், அதுலேயும் கரெக்டாக சிசட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். இப்போ பாசிட்டிவ்லேருந்து சாரி ஷூட் பண்ண நெகட்டிவ், நெகட்டிவ்ல வந்து பாசிட்டிவ் ஒரு பிரிண்ட் போட்டுருவாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் தான் எல்லா வேலையும் பண்ணி பார்ப்பாங்க. பாசிட்டிவ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ்ல என்ன வீடியோ விஷுவல்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவ்ல அகைன் தேவ் டு கட். ஸோ அந்த பாசிட்டிவ் ஃபிலிமில் வந்து நம்ம எட்ஜ் நம்பர் இருக்கும், எட்ஜ் நம்பர் ரோல் நம்பர்லாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவ்ல திரும்ப கட் பண்ணி
1: பாசிட்டிவ் வந்து ஒரு ரஃப்பா வச்சு.
0: ஆமா, நம்ம வந்து ஒர்க்கிங் பிரிண்ட் பாசிட்டிவ் ஃபிலிம்ன்றது, அது நெகட்டிவ் பத்திரமா இருக்கும், நெகட்டிவ் ரஃபா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக அக்கார்டிங் டு த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக கட் பண்ணுவாங்க. அந்த நெகட்டிவ் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கட் பண்ணி ஒரு பிளேடு இருக்கும், பிளேடுட்டு அதை சுரண்டி அதில் ஒரு பேஸ்ட் ஃபிலிம் சிமெண்ட் பேஸ்ட் அப்ளை பண்ணி அப்புறமா அதை ஒட்டுவாங்க. இன்றைக்கும் அந்த ப்ராசஸ் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. என்ன டிஜிட்டல் டெக்னாலஜி வந்தாலும் ஒரு பாதி படங்களுக்கு மேலே பார்த்தோன்னாக்கா அந்த டெக்னாலஜி தான் போயிட்டு
1: இருக்குது. இப்போ நம்ம கேட்டுருக்குறது எம்ஓபி சமுதாய வானொலி. சார் அனிமேஷன் எடிட்டிங் பற்றி அதுக்கான அதுக்கு உண்டான கோர்சஸ் பற்றி சொல்லுங்க சார்.
0: அனிமேஷன் கோர்ஸும் பார்த்து இப்போ நிறைய இடங்களில் வந்து இமேஜ் அந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த 1 இயர் 6 மந்த்ஸ்ன்னு டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கறத விட சொல்லி கொடுக்கறத வந்து பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 10% தான் அனிமேஷன் சொல்லி கொடுக்குற. அனிமேஷன் வந்து எங்களோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதான் நீங்கள் 90% வரும். ஸோ அதே மாதிரி எடிட்டிங்கும், எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தான் ஒன்றுமே இல்லைங்க. சாஃப்ட்வேர்னு நீங்கள் ஈஸியாக சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ண எவ்வளோ நாளாக போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றதான். இப்போ எடிட்டிங் சொல்றாங்க, வீடியோ எடிட்டிங்னா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தெரியும். இந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா 3-4 ஆப்ஷன் தான், ஒரு ஷார்ட் எங்கேருந்து செலக்ட் பண்றோம், எங்க முடிக்கிறோம், அதை தூக்கி எங்க கொண்டு வந்து போடுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் சாஃப்ட்வேர் கத்துக்கிறது. அதுக்கப்புறம் எடிட்டிங்கிற விஷயம் வந்து நீங்க வந்து ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு அந்த இதே வரும். ஸோ எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய இருக்குது, ட்ரைனிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குது, அதுக்கு மேல நம்ம ப்ராக்டிஸ் பண்றத பொறுத்து இருக்குது. இப்போ வந்து எங்க ட்ரைனிங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 1 வாரம் போனா கூட போதும், ஏன்னா இப்போ இன்டர்நெட் இருக்குது, டியூட்டோரியல் இருக்குது, எல்லாமே நீங்கள் வீட்டிலே தெரிஞ்சிக்க முடியும். முன்னே வந்து எல்லாம் சென்டருக்கு போய் போய் கற்றுக்கணும் அவசியம் இப்போ அந்த மாதிரி கிடையாது. அதனால் எப்போ யாரும் எப்போ வேணால் கற்றுக்கலாம்.
1: ஆமாம் சார், சொல்கிறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் நாங்கள் வந்து எடிட்டிங் எல்லாமே எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்களா சார்?
0: கண்டிப்பாக.
1: சரி நேர்களே, இப்போ வந்து இறுதி கட்டத்துக்கே வந்தாச்சு. இந்த விசி ஷெடியூலில் கூட நம்மளுக்காக இங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்த கிருஷ்ணகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு விடைபெறுவது கிருத்திகா. வணக்கம்.
2: என்னங்க நீங்க எல்லா நிகழ்ச்சிகளும் கேட்டீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறோம். அனிமேஷன்ங்கிறது இப்ப வேணா இந்தியால வந்து ரொம்ப லோவர் லெவல்ல இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல ஹாலிவுட் ரேஞ்சுக்கும் மத்த எல்லா நாடுகள் ரேஞ்சுக்கும் இந்தியா வந்து பயங்கரமான ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரியா இது கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப நீங்க கேட்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு தயாரித்து வழங்கியது சாய் அனிதா, தேர்ட் எலக்ட்ரானிக் மீடியா. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வணக்கம்.
3: Hakuna Matata. What a wonderful phrase. Hakuna Matata.

0: நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பெல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேரு செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், நீங்கெல்லாம் வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் வாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
7: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 FM. டெய்லி உங்களுக்கு புது புது ப்ரோக்ராம வழங்கிட்டு இருக்கிறது தான் MOP-ஓட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இன்னைக்கு வாதம் விவாதம்னு ஒரு புது ப்ரோக்ராமோட நாங்க வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் பிரியங்கா ஆர். அது தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க RJ அஸ்வினி, RJ பிரியங்கா மற்றும் RJ ஸ்ராவணி. இப்போ நம்ம மீரா மற்றும் கவிதா வீடுங்கள்ல நடக்கிற விஷயத்த நாடகமா பாக்க

0: ரெடியா?
1: எங்க அந்த குக்கர்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு டிபன் பாக்ஸ்ல போடுங்க.
2: நான் ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன் மீரா, நீ போயாக்கு.
1: எனக்கும் தானே வேலைக்கு டைம் ஆச்சு, நானும் ஆபீஸ்க்கு ரெடி ஆக வேண்டாமா?
0: யாராவது ஆக்குங்களே, கிளாஸுக்கு லேட்டா போனா மிஸ் வெளியே நிறுத்திடுவாங்க.
1: இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இன்னும் ஒரு ரூபாய் வாங்கிக்கோமா, மூணு இட்லி கூட முழுசா சாப்பிடல.
0: அம்மா போதும்மா, வாட்டர் பாட்டில்ல தண்ணி போட்டாச்சா?
1: ஆக்கிட்டேன்.
0: லஞ்ச்
1: ஆக்கிட்டேன். புக் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
0: ஆ வெச்சிட்டேம்மா.
1: சரி பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, வா கிளம்பலாம்.
0: மா ஈவினிங் நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எனக்கு சுட சுட பஜ்ஜி செஞ்சு தரீங்களா?
1: செஞ்சு கொடுக்கறேன், வா போலாம்.

0: இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம எத்தனை வீட்டுல பாக்குறோம். ஒரு வீட்டுல என்னடானா பையனுக்கு டிஃபின் பாக்ஸ்ல லஞ்ச் நீயாக்கு நானாக்குன்னு போட்டி. இன்னொரு வீட்டுல என்னடானா பாசித்த பொழியற அம்மா. காசு மட்டுமே வாழ்க்கை ஆயிட்ட இந்த காலத்துல பாசத்துக்கு ஏங்கி அம்மா ஆபீஸ் விட்டு வர வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம்னா, குழந்தைகளுக்கு ஒன்லி த பெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுற வேலைக்கு போகிற அம்மாங்க ஒரு பக்கம், கரியர் முக்கியம் இல்ல பிள்ளையோட வளர்ப்பு தான் முக்கியம்னு நினைக்கிற ஹவுஸ் வைஃப்ஸ் ஒரு பக்கம்னா, என்னதான் பாசத்து புள்ளியற அம்மா வீட்டுல இருந்தாலும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கற காசு இல்ல அம்மாக்கு நினைக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம். இப்படி நான்கு கோணங்கள், நான்கு வெவ்வேறு ஆசைகள். இன்னைக்கு சொசைட்டில அம்மாங்களும் குழந்தைகளும் எதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க? வேலைக்கு போற அம்மாங்களா இல்லனா ஹோம் மேக்கர்ஸா?
1: இன்னைக்கு இந்த வாதம் விவாதம் ஷோல வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த கருத்து பரிமாற்றத்தை நடத்த போறது நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. கம் ஆன், லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஒரு பக்கம் வேலைக்கு போற அம்மாங்க தான் பெஸ்ட்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறது
2: கீர்த்தனா,
3: ஷரண்.
1: ஆனா இன்னொரு பக்கம் ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு பேசுறது வந்திருக்கிறது
4: வைஷ்ணவி,
5: ஐஸ்வர்யா.
1: ஹாய் ஹாய்
6: ஹாய்.
1: ஓகே, சரி, ஷோவை ஒரு சில்லி க்வெஸ்சனோட தொடங்க போறேன் நானு. உங்க அம்மா வீட்ல சராசரியா என்னென்ன டிஃபன் செய்வாங்க காலையில? ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட கேக்கலாம்.
7: இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு,
8: பொங்கல், பூரி, சப்பாத்தி, மசாலா தோசை.
1: சரி சரி சரி, அப்பா எவ்வளவு பெரிய லிஸ்டா போடுறீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. வர்க்கிங் விமன்,
9: இட்லி, சப்பாத்தி, அவ்வளவுதான்.
10: என்னோட அம்மா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க.
1: இப்படி சொல்றீங்க?
10: இல்ல இல்ல, வேலைக்கு போறாங்களே. How can she do? You can't expect her to do.
1: அப்போ நீங்க எப்படி சொல்றீங்க?
10: My maid will make everything.
1: Okay, சரி. அப்போ உங்க வீட்டுல மேய்ட் இருக்காங்களா?
10: ஆமா.
1: ஓகே, வாட் அபவுட் கீர்த்தனா?
11: எங்க வீட்டுல மேய்ட் இருக்காங்க, ஆனா சமைக்கிறதுக்கு வந்து எங்க அம்மா தான் சமைப்பாங்க.
1: இங்க ஹோம் மேக்கர் சைட்ல உங்க வீட்டுல மேய்ட் இருக்காங்களா? ரெண்டு வீட்லயும்
12: இல்ல இல்ல இல்ல.
1: ஓ, ரெண்டு வீட்லயும் மேய்ட் இல்லையா?
12: இல்ல இல்ல.
1: வெரி குட், வெரி குட். சரி, வேலைக்கு போற அம்மாங்க கிட்ட கேக்கலாம், அம்மாங்களோட பசங்க கிட்ட கேக்கலாம். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அம்மா வேலை முடிச்சு?
11: 5:30.
1: ஓகே,
10: சேம் டைம் 5:30 ஒரு 4:30 5:30.
1: ஓகே, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா லேட் ஆகுமா?
11: இல்ல, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா வேலை அது மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு வந்து பண்ணிடுவாங்க.
10: சேம், அதே மாதிரிதான்.
1: அப்போ நீங்க வீட்டுல வந்து அம்மா வேலை செய்யறது நிறைய நாள் பாத்துருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேக்கலாம். உங்க வீட்டுல சராசரியா அம்மா என்னென்ன வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னென்ன வேலை செய்யறத பாத்துருக்கீங்க?
12: மெயினா குக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, அதுக்கப்புறம் சாயங்காலம் அம்மா கார்டனிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த துணி துவைக்க, துணி வாஷிங் மிஷின் அப்படி அது துடைக்க, ஐ மீன்
4: போட முடியாத துணி எல்லாம் அவங்க செப்பரேட்டா வாஷ் பண்ணுவாங்க.
12: அது அது அதை எடுத்து போடுறதெல்லாம் அம்மா தான் பண்ணுவாங்க.
1: வேற என்ன வேலைங்க செய்வாங்க?
4: டிஷஸ் எல்லாம் வாஷ் பண்றது, அந்த மாதிரி வேலை எல்லாம் கூட பண்ணுவாங்க.
1: ஓ ஆமா, நீங்க சொன்னீங்க எல்லாம் வீட்டுல மேய்ட் இல்ல. வீட்டுல இருக்க எல்லா வேலையும் அம்மா
12: தான்.
1: அதை தவிர சமைக்கிறது, பின்ன நீங்க வந்தீங்கன்னா பரிமாறுறது,
4: மந்த்லி ஒன்ஸ் வீக்கெண்ட்ஸ்ல வந்து வீடை ஃபுல்லா கிளீன் பண்றதெல்லாம் கூட
1: அம்மா தான் செய்வாங்க எல்லா வேலையும்.
4: இல்ல, நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம், சோ ஃபேமிலியா சேர்ந்து.
1: ஓகே, வெரி வெரி குட். இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 6512133333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 6512133333. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். See you right after the break.
13: என்ன பண்ணுவாங்க?
14: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து விடுவாங்க.

0: வீட்டுல இருந்திருந்தா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆஃபீஸ்ல தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆஃபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸ்ல தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸ்ல தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க.
1: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் எம்ஓபி கம்யூனிட்டி எஃப்எம் 107.8. நான் உங்க ஆர்ஜி பிரியங்கா. இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. நம்ம கூட இன்னைக்கு 4 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெட்டர், எங்க அம்மாங்க வந்து ஒர்க் பண்றாங்க ஆனாலும் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் 2 பேர் வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, எங்க அம்மா எங்க மேல பாசத்து பொழியறாங்க அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற நம்ம 2 பேர்கிட்ட கேட்க போறோம். உங்க அம்மா வீட்டுல இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சந்தோஷம், உங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க?
1: அந்த வகையில பார்த்தோன்னா, இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த இப்போ பவர் கட்னால நான் வீட்டுக்கு போன உடனே பவர் கட், அந்த டைமிங் எங்களுக்கு இப்போ. அப்போ நான் வந்து அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா ஏசி போட்டு வை, இல்லைன்னா இப்போ ஏதாச்சும் கலந்து வை, ஜூஸோ ஏதோ கலந்து வை.
0: அதான் யூஸ் பண்றீங்க
1: அப்படியெல்லாம் சொல்லி. அப்போ அம்மா வீட்டுக்கு போகும்போது அது ஒரு இது, கரண்ட் போனாலும் அந்த கூல் லெஸ் இருக்கும் கொஞ்சம். சோ அதுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு அப்படி குடிச்சு சந்தோஷம்.
0: அம்மா பாக்குற சந்தோஷத்தோட இருக்க சந்தோஷம் அதிகமா. சரி சொல்லுங்க வைஷ்ணவி, நீங்க என்ன?
2: ஜூஸ் ஏசி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட வீட்டுக்கு போர்ச்சே, இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலியில தான் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போர்ச்சே வீட்டுல யாரும் இல்ல, நம்ம தான் கதவை திறந்துட்டு போனோன்றச்சே அதே ரொம்ப ஒரு மாதிரி போரா இருக்கும். இதே நான் வீட்டுக்கு போறேன், என் அம்மா வந்து எனக்கு கதவை திறந்து விட்டு வா காலேஜ்ல என்ன பண்ண அப்படிலாம் கேட்டு நான் ரொம்ப டயர்டா இருக்கச்சே கூட எனக்கு வந்து உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அம்மா இருந்தாங்கன்னா.
0: அருமையா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க வைஷ்ணவி. ஓகே, இப்ப நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற ஷேரன் கிட்டையும் கீர்த்தனா கிட்டயும் என்ன கேட்க போறேன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா உங்க 2 பேரோட அம்மாவும் வந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு ஒரு 10 டேஸ் இல்ல 1 வீக் உங்க அம்மாக்கு லீவ்னா என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு? வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்டுல?
3: I'm so used to my mom not being there at home.
0: Okay.
3: நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், மியூசிக் கேட்கலாம், லவுடா படம் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம், வீட்டுல
0: வெளியில போவீங்களா?
3: வெளியில போவேன். அது எல்லாம் சப்போஸ் அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா நான் அவங்க கூட வெளியில போவேன். ஆனா 1 வீக் மேல இருந்துச்சுன்னா எனக்கு போர்
0: அடிச்சிருமா?
3: ஆமா, I like to see her work because she won't have to be dependent on my dad for money. She didn't ask my dad gas ku kaas kudukno, telephone bill ku kaas kudukno, adhu ella.
0: Solunga Kirthana, neenga enna solreenga? Unga amma veetla irukkadhula ungalku enna oru sandosham? Unga amma veetla irundanga na ungalku enna oru enjoyment, enna oru happiness?
1: எங்க அம்மாவோட சேர்ந்து படம் பாக்குறது அதெல்லாம் இருக்கு. சினிமா கூட்டிட்டு போவாங்க, அப்படிலாம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போவோம், ஹோட்டல்லாம் போவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் வந்து குக் பண்ணி அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும், ஹாப்பியா இருப்பேன்.
0: ஓகே ஓகே. சரி, உங்க 2 பேர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் நானு. எப்பயாவது உங்க அம்மா வந்து உங்க பர்த்டே மிஸ் பண்ணிருக்காங்களா ஆபீஸ்க்கு போயிட்டு?
3: ஆஹா, சான்ஸே இல்ல.
1: ஆஹா, இல்ல, எந்தும் இல்ல. அவங்க ஏதாவது ஸ்பெஷல்லா வந்து பண்ணுவாங்க. லைக் ஒரு தடவை வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போனோடனே அவங்க வந்து லைக் எல்லாம் வந்து ஹவுஸ் எல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணி எல்லாம் கேண்டில் எல்லாம் ஏத்தி அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எல்லாம் பண்ணாங்க.
0: வெரி குட், வெரி குட். சரி, நம்ம தொடர்ந்து இந்த வாதம் விவாதம் என்ற நிகழ்ச்சியில பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் எடுத்துக்கலாம்.
4: ஹலோ மேடம், இது MOPCRS 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒர்க்கிங் விமனா மேடம்? ஓகே ஓகே ஓகே. ஒரு இப்ப ஷோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நாங்க இன்னைக்கு கேக்குற கேள்வி வந்து வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? உங்க ஒப்பீனியன் பிரகாரம் எது பெட்டர் மேடம்? ஏன் மேடம்?
5: ஏன்னாக்க நல்ல பசங்களை புருஷனை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கலாம். அவங்க வேலையை விட்டு வரும்போது நம்ம வீட்டுல இருந்து அவங்களுக்கு வேண்டியது ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க டென்ஷன் ஆவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும், பிள்ளைங்களை கவனிக்க முடியாது.
4: அது சரி மேடம். ஆனா இன்னைக்கு இருக்க சொசைட்டில வந்து ஒரு ஆள் சம்பாத்தியம் போதும்னு நினைக்கிறீங்களா மேடம் நீங்க?
5: பத்தாதுதான், ஆனா வந்து அதுக்காக வந்து நிம்மதி இருக்காது.
4: அப்ப வந்து பசங்க நிம்மதி, பசங்களை பாசமா பாத்துக்கிறது தான் முக்கியம், காசு விட
5: கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் வீட்டுல நான் இருந்ததுனால அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு தரேன்.
4: ஓகே மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மேடம், கீப் லிஸ்னிங்.
5: தேங்க்யூ
4: மேடம்.
0: வெல்கம் பேக். இது MOP கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நான் ஆர்ஜே பிரியங்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம மிஸ்ஸஸ் நிர்மலா கிட்ட பேசினோம். அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க சொன்னாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க பெஸ்ட். ஏன்னா வீட்டுல நம்ம இருக்கும் போது பசங்க வீட்டுக்கு வந்த உடனே பாசத்தை பொழியறது, பசங்களுக்கு வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பசங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வீட்டுல சமைச்சு போடுறது, ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் டென் டு தெம், அதுதான் முக்கியம்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. அடுத்து நம்ம வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ் டீம் கிட்ட என்ன கேட்க போறோம்னா, இப்ப உங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, ஒரு 10 நாள் உங்க அம்மாக்கு வந்து ஏதாவது ஊருக்கு போக வேண்டிய வேலை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்கேயாவது போறாங்கன்னா, அந்த 10 நாள் எப்படி இருக்கும் உங்க வீடு?
6: அந்த வகையில எனக்கு வந்து அம்மா ஒரு 10 டேஸ் கேரளா போயிருந்தாங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணுவேன், இந்த நெட்ல ஏறிட்டா நான் வெளியில வந்து சாப்பிடுறது அதெல்லாம் அம்மா கூப்பிட்டு அது இல்லைன்னா அம்மாவே எடுத்துட்டு வந்து தருவாங்க. அந்த ஒரு 10 நாள் பாத்தீங்கன்னா நான் எனக்கு பசி வந்தாலும் அதை விட்டுட்டு அது அந்த கண்டினியூட்டி போயிடும் சொல்லிட்டு சில நாள் நான் சாப்பிடாமலாம் இருந்து அதுக்கப்புறம் போய் நான் அதை எடுத்து வச்சு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியெல்லாம் ரொம்ப அதுதான் மேலே சாப்பாடே ஒரே குழப்பமா போச்சு.
0: வாழ்க்கையில முக்கியமே சாப்பாடு தான், அதுவே போச்சுன்னு சொல்றேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்து நம்ம வைஷ்ணவி கிட்ட கேட்கலாம்.
2: சத்தியமா சொல்றேன், என் அம்மா 10 நாள்லாம் விட்டுட்டு போறேன்னு சொன்னாலே நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு 2-3 நாள் இது வரைக்கும் 2

0: மூணு நாளா போயிருக்காங்க ஏதாவது கல்யாணத்துக்கெல்லாம். அப்பெல்லாமே நான் ஒரு நாளைக்கு அஞ்சாறு வாட்டி நான் ஃபோன் பண்ணுவேன், ஒரு அஞ்சாறு வாட்டி அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பிட்டியா, அது பண்ணியா, இது பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ ரெண்டு மூணு நாளுக்கு மேலே என்னால இருக்க முடியாது.
1: சரி, இப்ப அம்மா வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா யார் சமைப்பீங்க? நீங்க ரெண்டு பேரும் சமைப்பீங்களா?
2: நான் ஏதோ கத்து கொடுத்துருக்காங்க.
1: சாப்பிட முடியுமா ஐஸ்வர்யா?
2: இல்ல, எங்க அண்ணா அண்ணாவும் அப்பாவும் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் கேண்டீன்ல சாப்பிடுவாங்க.
1: சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 651-2-1-3-3-3. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ற 651-2-1-3-3-3. நீங்க போன் பண்ணி உங்க ஒபினியன் சொல்லலாம். உங்க ஒபினியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். See you right after the break.
3: காலை 5 மணிக்கு
1: அம்மா பால்,
3: காலை 8 மணிக்கு
1: அம்மு பேக்ல books எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆ சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வா. நா
4: பை மா
1: பை.
3: காலை 10 மணிக்கு
4: மிஸ் உஷா, can I have you in the cabin?
1: Yes sir, coming.
3: மாலை 6 மணிக்கு
1: ஸ்கூல்ல எப்படி போச்சு? ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காங்களா? பண்ணுங்க கடகடன்னு ஹோம்வொர்க் பண்ணோனா.
3: இரவு 8 மணிக்கு
1: சரி, தோசை சுடட்டா? நானு
3: நான் வேணா தோசை மாவு வாங்கிட்டேன்மா.
1: வேண்டாங்க, நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நேத்தே. நானு
3: இரவு 10:30 மணிக்கு
1: சரி, சீக்கிரமா தூங்கணும்னா குட் நைட். நான் அம்மா நாளைக்கு ஆபீஸ் போனும்.
5: குட் நைட் மா.
6: இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற அம்மாக்கள் எல்லாருமே சூப்பர் மாம்ஸா தான் இருக்கணும். ஆபீஸையும் சரி வீட்டையும் சரி சரி சமமா வச்சுக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் MOP கம்யூனிட்டி FM 107.8. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இதை தொகுத்து வழங்குறதுனா உங்க RJ பிரியங்கா. இப்ப நம்ம வந்து ஹோம் மேக்கர் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்டோம், ஒரு 10 நாள் உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது எமர்ஜென்சியா போனாங்கன்னா என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும் வீட்டுல அப்படின்னு கேட்டோம். ஒரு சின்ன சேஞ்ச் அந்த க்வெஸ்சன்ல. இப்போ நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்க போறோம். உங்களுக்கு வந்து இப்போ மாம் வந்து வீட்டுல இல்லாமயே பழக்கம் ஆயிருச்சு, நீங்க வந்து இதனால உங்களுக்கு இண்டிபெண்டன்சி கிடைச்சிருக்குன்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. எந்த வகையில எல்லாம் நீங்க வந்து யூ ஆர் இண்டிபெண்ட், எங்க அம்மா வேலைக்கு போறதுனால நான் இதெல்லாம் கத்துண்டேன், வீட்டுல இதெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
7: சாப்பாடுல ஐ டூ மை ஓன், ஐ மேக் மை ஓன் ரைஸ்.
1: நீங்க சமைப்பீங்களா?
7: ஆமா,
1: வெரி குட்.
7: எல்லாமே பண்ணுவேன் ஆக்சுவலா. பருப்பு சாதம் பண்ணுவேன், ரசம் பண்ணுவேன், அப்புறம் கேக் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அம்மா வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் கேக் குடுப்பேன், ஸ்வீட் குடுப்பேன், பால்கோவா குடுப்பேன், அந்த மாதிரி.
1: வெரி நைஸ், வெரி நைஸ். இது இது ஒரு புது சேஞ்சா இருக்கே, எந்த அம்மாக்கா இருந்தாலும் அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்.
7: ஆமா, கட்டாயமா. என் அம்மாக்கு ஆக்சுவலா சந்தோஷம், ஏன்னா நான் இண்டிபெண்டா இருக்கேன். ஃபியூச்சர்ல நான் மத்தவங்க எல்லாம் நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன், நான் ஜஸ்ட் அப்படியே பண்ணுவேன்.
1: ஓகே, வெரி நைஸ் சரண். கீர்த்தனா நீங்க என்ன சொல்றீங்க? கீர்த்தனா,
8: நான் ஷேரன் மாதிரி அவ்வளோலாம் குக் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்கா நான் வந்து ஆரம்பிச்சு வைப்பேன், சாப்பாடு வைப்பேன், சாதம் வைப்பேன், அவ்வளோதான். எங்க அம்மா வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க அந்த குக்கிங்க.
1: ஓகே ஓகே ஓகே.
7: சில நேரத்துல எல்லாம் அம்மா வேலைக்கு போன அப்புறம் நான் வீட்டு துடைப்பேன். சப்போஸ் மெய்ட் வரலன்னா நான் வீட்டு துடைப்பேன், ஸ்வீப் பண்ணுவேன், பாத்திரம் தேய்ப்பேன்.
1: வெரி குட், வெரி குட்.
8: ஸோ பேசிக்கா நாங்க வந்து எங்க அம்மா மேல டிபெண்டா இருக்க மாட்டோம், கொஞ்சம் இண்டிபெண்டா இருப்போம்.
1: அதே மாதிரி
8: எங்க அம்மா மேல டிபெண்டா இருக்க மாட்டோம், கொஞ்சம் இண்டிபெண்டா இருப்போம்.
1: அதே மாதிரி உங்க அம்மாக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணலாம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காலர் எடுக்கலாம்.
9: ஹலோ, இது MOP FM 107.8 FM. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
10: நல்லா இருக்கமா.
9: உங்க பேர் சொல்லுங்க.
10: என் பேர் பிரேமா.
9: ஓகே, நீங்க வர்க்கிங் உமனா இல்ல ஹோம் மேக்கரா?
10: வர்க்கிங் உமன்மா.
9: ஓகே ஓகே ஓகே. அப்ப ஒரு வர்க்கிங் விமன் இருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க மேடம்?
10: வர்க்கிங் உமனா இருக்கிறதுல வந்து மெயின் என்ன, ஏர்னிங். ரெண்டு பேரும் சம்பாதிச்சனா வீட்டுக்கு நல்ல இன்கம் இருக்கு, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம். ஒரு ஆள் சம்பளம் வச்சுட்டு இந்த காலத்துல முடியாது இல்லையா?

0: அதனால ரெண்டு பேர் சம்பாதிச்சா பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம்.
1: ஆனா நீங்க வர்க்கிங் விமனா வந்து ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கலையா மேடம் நீங்க?
0: இல்ல, கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ற வரைக்கும் வேலை செய்யாம இருந்துட்டு குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
1: அது கரெக்ட் மேடம்.
0: கொஞ்சம் வளர்ற வரைக்கும் நம்மளுடைய சப்போர்ட் வேணும் இல்லையா?
1: எஸ் மேடம்.
0: பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனேதான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
1: ஓகே ஓகே ஓகே. உங்க பசங்க எத்தனை வயசு ஆகுற வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்தீங்க மேடம்?
0: என் பசங்க ஒரு அதான் ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜி போக ஆரம்பிச்ச உடனேதான் நான் ஸ்கூலுக்கு போக வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
1: ஓகே மேடம், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். கீப் லிஸ்னிங் மேடம். ஒரு மதர் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம், அப்பதான் வந்து ஃபேமிலியில ஒரு பேலன்ஸ் இருக்கும், அப்பதான் பசங்களுக்கு வந்து வேண்டியதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும், அப்பதான் வந்து ஃபினான்ஷியலா ஃபேமிலியில ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க மிஸ்ஸஸ் பிரேமா ரவி. அடுத்து வந்து இப்போ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பத்தி மிஸ்ஸஸ் பிரேமா பேசினதுனால நான் அடுத்தது அதையே கேள்வியா கேட்கலாம் நினைச்சேன். உங்க அம்மா அங்க ஒர்க் பண்றதுனால உங்க வீட்டுல வந்து என்ன அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க நீங்க ஷாரன் அண்ட் கீர்த்தனா?
2: பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், we can spend more, we can enjoy certain facilities. Like Aishwarya said, she'll tell her mother to switch on the AC when the current is not there, her room will be a bit more cool. But because both my mom and dad are working, we are able to afford the AC which has the remote control, which has that phone facility where you can just text your AC and then it switches on its own. So adnala we are able to afford that and we are able to enjoy that.
1: Hold on Sharon.
2: கட்டாயமா யூ ஹேவ் யுவர் ஃபோன் வித் யூ வென் எவர் யூ கோ டு காலேஜ் அண்ட் யூ கம் பேக். நீ ஜாலியா டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஐ டெக்ஸ்ட் யுவர் ஏசி அண்ட் தி ஏசி வில் ஸ்விட்ச் ஆன் அண்ட் இட் வில் பி ரெடி ஒன்ஸ் யூ கோ பேக் ஹோம்.
3: எனக்கு
4: எல்லாத்தையும் அம்மா தான்
1: பண்றாங்க. வைஷ்ணவி என்ன வைஷ்ணவி சொல்லணும் உங்களுக்கு?
5: நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஹோம் மேக்கர்ஸா அம்மா இருக்கிறதுனால வந்து ஏசி வாங்க முடியல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அப்பா வந்து ஈக்குவலா அதாவது அந்த ஏசி நீங்க சொல்ற ஏசி அஃபோர்ட் பண்ற அளவுக்கு அப்பாவால சம்பாதிக்க முடியும்னா அம்மா வீட்டுல இருந்தா என்ன தப்புன்னு
2: நான் கேட்கல. இல்ல வைஷ்ணவி, பாரு, யுவர் ஃபாதர் கேனாட் டு ஆல் தி வர்க், கேனாட் பி வர்க்கிங் ஆல் தி டைம். திஸ் டெஃபினெட்லி ஹி வில் வாண்ட் டு ரிட்டையர் ஆஃப்டர் எ பாயிண்ட். And
4: yeah, that point நீங்க இப்ப பாருங்க, இப்ப உங்க அம்மா அப்பா வேலை செய்யறாங்க, சோ யூ மிஸ், நீங்க உங்க அம்மா அப்பா சி மணி வந்து இருக்கணும் தேவை நம்மளுக்கு, இதுக்கு லைஃபுக்கு தேவை. பட் அந்த எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பாச லைக் உங்க அம்மாக்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்ப எங்க அம்மா எடுத்தீங்கன்னா நான் ஒரு மூட் நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் அம்மாக்கு தெரியும்.
1: இல்ல ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவி என்ன சொல்ல வராங்கன்னா ஃபினான்சியல் பர்டனை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா வீட்டுல வந்து நீங்க காசு இருந்தாலும் வீட்டுல வந்து அவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வீட்டுல வேணும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
2: See, Amma will come after her work and she spends time with us. There's a lot of bonding time that we have after she finishes her work also. Eppome, we'll watch TV together. Me, my mom, my dad, my sister, we'll sit in front of the TV at the end of the day and we'll be talking. And every night we somehow have this thing of playing cards, Ludo, adiyala. So all that passes definitely there.
5: இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் போது உங்க அம்மா வந்து வேலையை வீட்டுக்கு கொண்டு வந்து செய்வான்னு சொல்றீங்க, அப்போ எப்படி நீங்க டிவி பாப்பீங்க? உங்க அம்மா நீங்க கேட்க மாட்டீங்களா, என்னம்மா வீட்டுல வந்தும் ஆபீஸ் வேலை பாக்குறியே அப்படின்னு உங்களுக்கு தோணாதா?
2: கட்டாயமா கேப்பேன், கட்டாயமா
5: கேப்பேன். அதுல நீங்க எவ்வளவு உங்க அம்மாவை மிஸ் பண்றீங்க அப்படின்னு, ஏன்னா உங்க அம்மா ஆபீஸ்ல இருக்கிறச்சு ஆபீஸ் வேலை பார்த்துதான் ஆகணும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆபீஸ் வேலை பாக்குறீங்களேன்னு நீங்களே கேட்டீங்கன்னா அதுலயே தெரியுது நீங்க உங்க அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு.
3: இல்ல எங்க அம்மா வந்து கரெக்டா ஷேர் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் தூங்கின அப்புறம் வேலை பார்ப்பாங்க அவங்க ஆபீஸ் ஒர்க், சோ வந்து அப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. சோ என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் ஒர்க் பார்த்தா மாதிரியும்.
1: ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் தட் தாட். அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க, காலர் எடுத்துட்டு அப்புறமா பேசலாம். திஸ் இஸ் MOP 107.8 FM. ஹலோ, இது MOP 107.8 FM. ஹலோ, நீங்க பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா, MOP 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
6: ஹலோ மேடம், ஸ்ரீஜாங்க என் பேரு.
1: ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா மேடம்?
6: கேட்டுட்டு இருக்கேங்க.
1: நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா இல்ல ஹோம் மேக்கரா மேடம்? நீங்க வந்து ஒர்க்கிங் விமன் பெஸ்டா இல்ல ஹோம் மேக்கர் பெஸ்டா நினைக்கிறீங்க?
6: ஹோம்மேக்கர் தான் பெஸ்ட்.
1: ஏன் மேடம்?
6: ஹோம்மேக்கர் தான் பெஸ்ட். அதாவது குழந்தைங்க நினைச்சுன்னா குழந்தைங்களை பாக்குறதுக்கு வீட்டுல இருந்துதான் ஆகணும்.
1: நீங்க வேலைக்கு போறீங்க ஆனா ஹோம் மேக்கர் பெஸ்ட் ஏன் மேடம் சொல்றீங்க?
6: அதனாலதான் சொல்றேன், போயிட்டு வர கஷ்டம் தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் தூங்கி இருப்பாங்க, அவங்க ஹோம் ஒர்க் எழுதுனாங்களா இல்லையான்னு தெரியல.
1: இப்போ காசு வீட்ல பணம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் மேம்
6: அது அத்தியாவசியம்னா போய்தான் மேடம் ஆகணும், ரொம்ப ஆடம்பரத்துக்காக எல்லாம் போக கூடாது. அத்தியாவசியம்னா மேனேஜ் பண்ண முடிஞ்சா எவ்வளவு மேனேஜ் பண்ணும், அது வந்து அந்த உமனோட டேலண்ட பொறுத்தது. இல்லத்து அரசின்னு சொல்லி பெண்களை தான் சொல்ல முடியும்.
1: அது சரி,
6: அதனால இல்லத்தரசி இல்லத்தரசியா தான் இருக்கணும்.
1: ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம். லைன்ல இருக்கீங்களா மேடம்?
6: லைன்ல இருக்கேன்
1: மேடம். இப்ப சின்ன வயசுல இருக்கும் போது பசங்க வந்து வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி இருந்ததுதான் கஷ்டப்படுவாங்க, ஆனா வயசு ஆக ஆக இப்ப வந்து ஹோம் மேக்கரா இருக்கனால அம்மாக்கு வந்து சம்பளம் இல்ல, அதனால வந்து அடுத்தவங்க அம்மா வந்து பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் போது நம்ம அம்மா வேலை செய்யாதனால நம்மளுக்கு இது வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஏங்க மாட்டாங்களா?
6: அது ஏற்கிற பசங்க இருக்கிறாங்க, ஆனா சில பசங்க பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, நான் போகும்போது பசங்க என் ஃப்ரெண்டு வீட்டுல போனா கட்சி அம்மா இருக்காங்க நீங்க மட்டும் இல்லையே ஏன் ஆபீஸ் போறீங்கன்னு கேக்குற பசங்களும் இருக்கு. அதாவது சில ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அம்மா ரொம்ப தேவை, பக்கத்துலயே இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க.
1: அந்த
6: ஏஜ் நம்ம கம்பல்சரி அது குடுத்துதான் ஆகணும்.
1: அப்ப வந்து நீங்க ஒரு ஹோம் நீங்க ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்துட்டு ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்ன்னு சொல்றீங்க மேடம்? வெரி குட் மேடம், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மேடம், கீப் லிஸ்னிங். வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் ஷோ இன் MOP கம்யூனிட்டி FM 107.8. நான் உங்க அஜய் பிரியங்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட டாபிக் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இப்ப நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா கிட்ட பேசணும். மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அவங்க என்னதான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் அவங்க வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, ரொம்பவே சென்சிபிளா பேசினாங்க மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா, ஒரு யங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஒரு சின்ன ரீகேப் நான் கொடுக்கணும்னா, அவங்க சொன்னாங்க என்னதான் நான் ஒர்க் பண்ணாலும் என் பசங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் இல்லைனா ஏங்குறாங்க, வீடு பூட்டி இருக்க வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே ஹையோ அப்படின்னு சொல்றாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னதான் நான் வந்து பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வேணும் ஃபேமிலிக்கு, என்னதான் ஃபினான்ஷியல் பர்டன் வந்து நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஷேர் பண்ணிக்கணும் நான் நினைச்சாலும் என் பசங்களுக்கு வந்து அந்த பாசமும் என் பசங்க வீட்டுக்கு வரும்போது நான் அங்க இருக்கேன்ற அந்த ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா பேசினாங்க. பேக் டு ஆர் கேர்ள்ஸ். இங்க நம்ம காலருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தனா ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சைட் என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா என்னதான் ஒர்க் பண்ணாலும் எங்க அம்மா வந்து வீட்டில் வந்து ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க, வீட்டில் இருக்க ஒர்க்கையும் வேலையில் இருக்க ஒர்க்கையும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பாயிண்ட் அதுவும். அதுக்கு வந்து என்ன கான்ட்ரடிக்ட் பண்ண விரும்புறீங்க வைஷ்ணவி அண்ட் ஐஸ்வர்யா ஃப்ரம்
4: அவங்க ஒரு பெர்மிஷன் போடணும், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வர முடியாது, அப்படியே எடுத்தோமா அப்படியே வந்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் எப்படி இருந்தாலும் பெர்மிஷன் கேட்கணும். அதெல்லாம் இப்போ என் ஃப்ரெண்ட் எடுத்துனா மேல ஒரு ஷார்ட் புட் விழுந்தது. ஸோ அந்த டைமுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல, அவங்க 1 hour அப்புறம் தான் வந்தாங்க. அது வரைக்கும் நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க தான் இருந்தாங்க அந்த ஒரு இதுக்கெல்லாம். ஸோ அவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் சொன்னா கூட அந்த ஒரு டைமுக்கு வந்து என்னோட அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1 hour அப்புறம் தான் வந்தது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ
1: ஓகே, நம்ம ஐஸ்வர்யா ஹோம்மேக்கர் சைட்ல இருந்து ரொம்ப அருமையா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து என்னதான் உங்க ஒர்க்கிங் மாம் காசு சம்பாதிச்சாலும் ஒரு எமர்ஜென்சி ஸ்கூல்ல வந்து குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுல இருந்தாதான் உடனே கிளம்பி வர முடியும். ஆபீஸ்ல இருந்தா பெர்மிஷன் கேட்கணும், அது இதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட். அதுக்கு ஷேர் என்னமோ நம்ம சைடு நம்ம ஒர்க்கிங் விமன் சைட்ல இருந்து பேசணும்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்கலாம், ஷேர் சொல்லுங்க.
2: ஐஸ்வர்யா, நான் ஐஸ்வர்யாவோட பாயிண்ட் அவ்வளோ ஒத்துக்கல. ஏன்னா நான் ஒரு ஆக்சிடென்ட்ல ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஆன் Feb 14 திஸ் இயர். ஓகே, அண்ட் மை மாம் ஒர்க்ஸ் இன் அ ஸ்கூல், மை டேட் ஒர்க்ஸ் இன் ஹேஸ் இஸ் ஓன் அட்வர்டைசிங் ஏஜென்சி. அதனால ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் ஒர்க்கிங் இட் டசன்ட் மீன் தட் ஷி குடன் கம் இம்மீடியட்லி. அஸ் சூன் அஸ் ஷி காட் த கால் தட் ஐ வாஸ் சென்ட் டு தி எமர்ஜென்சி வார்ட், இம்மீடியட்டா வந்தாங்க. என் அம்மா அப்படியே சீக்கிரமா வந்துட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் நான் தனியா இருந்தேன். நான் மயிலாப்பூர்ல இருந்தேன், ஸ்கூல் பெஸ் நகர்ல இருக்கு, அப்பாவோட ஆபீஸ் திருவாமியூர்ல இருக்கு. ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க வந்தாங்க.
1: ஓகே, இப்ப ஐஸ்வர்யா என்னமோ சொல்லணும்ன்றாங்க நம்ம ஹோம்மேக்கர் சைட்ல இருந்து, சொல்லுங்க ஐஸ்வர்யா.
4: சரி, அது வந்து இப்ப அவங்க டீச்சர் இருக்காங்க, சோ அது அவங்க ஸ்கூல் பொறுத்து இருக்கு. பட் இதே வந்து இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய ஐடி ஃபீல்ட் அது மாதிரி நிறைய ஃபீல்ட் எடுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பெர்மிஷன் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். என் ஃப்ரெண்டோட இது பார்த்தாலும் அவங்க அம்மா ஐடி ஃபீல்ட்ல இருந்தாங்க, அவங்களுக்கு 1 hour முடிஞ்சு அப்புறம் தான் வர முடிஞ்சது. அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இல்லைன்னா அவங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு ஜாப் போயிடும், திருப்பி பொண்ணை பாத்துட்டு வந்தா ஜாப் போயிடும்.
1: ஓகே கீர்த்தனா சொல்லுங்க.
3: அவங்க இப்போ இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னா லைக் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டல் வர முடியாத
1: நேரத்துல
3: அந்த நேரத்துல வேற யாராவது வந்து அமுச்சு விடுவாங்க.
1: இது வாதம் விவாதமா இல்ல கொழையடி சண்டையா நிஜமா எனக்கு தெரியலங்க. பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ரெண்டு டீமும். இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொடுத்து அப்படியே ஆப்பிள் ஜூஸ் மேங்கோ ஜூஸ் எல்லாம் கொடுத்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வந்துருங்க. இது வாதம் விவாதம் அட் MOPFM 107.8. நான் உங்க RJ பிரியங்கா.

0: இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 651-2-1-3-3-3. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 651-2-1-3-3-3. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம்.
1: ஹலோ மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பத்மா.
1: எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? சரி, நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா மேடம்? இப்போ இன்னைக்கு நம்ம ஷோட கேள்வி வந்து, வேலைக்கு போயிட்டு இருக்க அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர் பெட்டரா? நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கரா இல்ல வேலைக்கு போறீங்களா மேடம்?
2: வேலைக்கு போறேன்.
1: ஓகே, நீங்க யார் பெட்டர் நினைக்கிறீங்க?
2: யார் பெட்டர்ன்றது இல்ல, ஐ திங்க் ரெண்டு பக்கத்துல இருக்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஐ வுடன்ட் சே ஹோம் மேக்கர் இஸ் பெட்டர் ஆர் மேட் ஒர்க்கிங்.
1: அப்ப நீங்க ஹோம் ஒர்க்கிங் விமனா நீங்க என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்?
2: பிஃபோர் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும்னா, யூ குட் ஹேவ் சம் சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். நெகட்டிவ் சொல்லணும்னா, யூஆர் ஆல்வேஸ் நம்ம வந்து இந்த டைமோட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கோம், பிகாஸ் யூஆர் கம்பீட்டிங் வித் யுவர் ஃபேமிலி டைம் அஸ் வெல் அஸ் ஒர்க் டைம்.
1: ஓகே மேடம்.
2: சோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்பவுமே ஒரு சவாலஞ்ச் இருக்கும். நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் எப்பவுமே வந்து அதுவே ஒரு பெரிய பிளான் போட வேண்டியதா
1: இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா நீங்க அதை சூஸ் பண்ணுவீங்களா?
0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது MOPCRS 107.8 FM அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ரொம்ப காரசாரமா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும். ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அம்மாங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஒர்க்கிங் மாம்ஸா இருந்தாங்கன்னா உடனே அவங்க கிளம்பி வரது, பெர்மிஷன் கேட்கறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க, முக்கியமா ஐடி ஃபீல்ட்ஸ்ல. ஆன் தி அதர் ஹேண்ட் ஷேரன் என்னன்னா, அவங்களுக்கு பர்சனலா நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உடனே கிளம்பி அவங்க அம்மா வந்ததை சொன்னாங்க, தோ அவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இந்த ஷோ. அடுத்து என்ன கேள்வினா, உங்க அம்மா ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா, உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் சைட்ல கேட்கலாம், உங்க அம்மா ஒர்க் பண்றதுல உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன?
3: ஏன் என்னோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா, ஏன்னா ஃபினான்ஷியலா என்னோட அம்மா அப்பா மேல அவ்வளோ டிபெண்டா இல்லை. அப்புறம் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ ஏதோ உருப்படியா, நீ இப்போதான் ஏதோ பண்ற, இவ்வளோ வருஷம் நீ ஷேரனும் சேரா என்னோட தங்கச்சியும் பார்த்துருந்தாங்க. அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போதான் ஏதோ பண்ற,
0: ப்ரொடக்டிவா பண்ணிட்டு. ஓகே, வெரி நைஸ். இப்ப நம்ம ஹோம் மேக்கர் சைட்ல வைஷ்ணவி கிட்ட கேக்கலாம். வைஷ்ணவி என்ன சொல்றீங்க?
4: என் அப்பா வந்து அம்மா வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாரு, போக வேண்டாம்னு சொல்லுவாரு. அம்மாக்கு வந்து நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்பா. சோ அதனால அம்மாவே வந்து சூஸ் பண்ணாங்க நான் வேலைக்கு போக போறது இல்ல அப்படின்னு.
0: ஓகே ஓகே ஓகே. ஐஸ்வர்யா நீங்க என்ன சொல்றீங்க?
5: எங்க அம்மா ஆக்சுவலா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சோ எங்க அண்ணா பிறந்து, அண்ணாக்கும் எனக்கும் 9 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அண்ணா பிறந்துட்ட பிறகு அவனுக்கு வந்து டெய்லி அந்த கோல்டு அதெல்லாம் இருந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. சோ ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அம்மா வீட்லயே இருந்தாங்க, அம்மாவே எடுத்து. சோ அதுக்கப்புறம் அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க, சரி நான் வீட்லயே இருக்கேன், அது அப்பா ஓகேன்னு தரு, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே ஓகே. என்னங்க இவங்க நாலு பேரும் என்ன கேள்வியே கேட்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் ஹோம் மேக்கர் சைட்ல இருந்து ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவும் நாங்க ஒரு கேள்வி கேட்கறோம், நாங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நேரமா என்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க கிட்டே கேட்கலாம், அப்படி என்னதாங்க உங்க கேள்வி?
4: ஷாரன் கிட்டயும் கீர்த்தனா கிட்டயும் நான் என்ன கேட்கணும்னா, சப்போஸ் ஒரு வீக் டேல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நாட் ஓன்லி ஃபேமிலி ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் வருது, உங்க அம்மாவால ஆபீஸ்க்கு லீவ் போட முடியல, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபங்க்ஷன்
3: போக மாட்டோம், சிம்பிளான ஒரு ஆன்சர்.
4: ஆமா,
5: அதுல இருந்தே தெரியுது அவங்க அவங்க நாலு பேரு இல்ல அஞ்சு பேரு தான், அவங்க நாலோ அஞ்சோ பேரு தான். சோ அவங்க எப்படி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனா மோஸ்டா சில பேர் கோச்சுப்பாங்க, என்ன நீ வரல அப்படி இப்படி சொல்லுவாங்க, ஃபேமிலிக்குள்ள அது வரும். சோ அவங்க பாரு நான் சிம்பிளா அவங்க சொல்லிட்டாங்க போகலன்னு, ஆனா அதுக்கு விளைவுகள் ரொம்ப இருக்கு. அவங்க வந்து கேட்பாங்க ஏன் நீங்க அவங்க, அப்ப பாருங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க.
3: தம்பியோட கல்யாணம் இல்லைன்னா தம்பியோட புள்ளக்கு பர்த்டே அப்படி ஒன் இயர் ஓல்ட் பர்த்டே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அம்மா அப்பா கட்டாயமா போவாங்க. அட்லீஸ்ட் அம்மாவோட சைடு இருந்துச்சுன்னா அம்மா போவாங்க, அப்பாவோட சைடு இருந்துச்சுன்னா அப்பாவும் போவாங்க. ஆனா ஜென்ரலாவே நான் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர் இன் த நைட் ஒன்லி. சோ இட்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கோ.
5: இப்ப கிரக பிரவேசம்னா நைட்ல எங்க
4: வைக்கலாம்,
5: இதுல எப்படி வர
3: முடியும்?
0: இப்ப வந்து உங்க ஒரு செகண்ட் கசின்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம்னா உங்க அம்மாக்கு ஒர்க் இருக்குன்றதுனால நீங்க போக மாட்டேன்னா இட்ஸ் நாட் சிம்பிள், உங்க ஃபேமிலி ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க.
3: ஃபர்ஸ்ட் செகண்ட் கசின் கட்டாயமா போவாங்க, கட்டாயமா. அது அது போவாம
5: நாங்க எங்க கேள்வி என்னன்னா
3: அம்மா அப்பா கட்டாயமா அதுக்கெல்லாம் லீவ் எடுப்பாங்க. எந்த ஆபீஸ் லீவ் கொடுக்க மாட்டாங்க,
5: காலேஜ் லீவ் கொடுப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல ஈவன் பிரெக்னன்ட் விமன்ஸ் அவங்களுக்கு படி ஏற முடியலன்னா கூட அவங்க லீவ் கொடுக்காத நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. எங்க ஃபேமிலில நிறைய சிச்சுவேஷன்ஸ்
3: அப்படி இருக்கு, நல்லாவே தெரியும்.

0: போக முடியுமா போக முடியாதா? நீங்க அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மாக்கு லீவ் கிடைக்காதனால உங்க ஃபேமிலில இருந்து யாருமே போலனா இசன்ட் தட் அ ப்ராப்ளம்? அத பத்தி யோசிச்சுக்கோ.
1: இப்போ வந்து பெர்மிஷன் கிடைக்கலனா எங்க அம்மால போக முடியாதுனா அட்லீஸ்ட் ஃபேமிலில இருந்து யாராவது ரெப்ரசன்ட் பண்ணி போவாங்க.
0: ஓகே, ரொம்ப கரெக்டா சொன்னாங்க கீர்த்தனா. கீர்த்தனா என்ன சொன்னாங்கன்னா அம்மாவால வர முடியலனா வேற யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து அம்மா வொர்க் பண்றாங்க லீவ் கிடைக்கலன்னு தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
2: அப்போ அந்த இடத்துல வந்து உங்க அம்மா வந்து அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்றாங்கல்ல, ஷி இஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சோஷியலைசிங். ஒரு சேஞ்ச் தேவை இல்லையா? டெய்லி வொர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
3: அதை விட என்ன இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம்னா இப்போ ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு அம்மாவோட வீடு சைடு போக முடியல அப்பா போறாங்கன்னா, சோ அம்மா மிங்கிள் பண்ற ஒரு லெவல் இருக்கு இல்லையா? அப்பாங்க வந்து அவங்க ஒரு லெவல் கீப் அப் பண்ணுவாங்க, அம்மா மிங்கிள் பண்ற லெவல் ஒரு இருக்கும். சோ அவங்க எப்படி இருந்தாலும் அம்மா அப்பா போறாங்கன்னா அவங்க அதை மிஸ் பண்றாங்க இல்லையா? அவங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏதாச்சும் சொல்லுவாங்க.
4: ஓகே ஐஸ்வர்யா, see I mean functions ella won't come so often.
1: Yeah.
4: Then at least or once in 6 months illa once in
2: adanal dhaan naanga solrom.
4: So if you're talking about functions like that, then definitely my mom and dad will go. It's not like they have
1: the permission kadikum,
4: because yeah permission kadikum
1: 6 months ku namba oru tharava dhaan kekkrom, so easya permission kadikum
3: illa 6 months ku oru thada function varum, 6 months ku eppo vaachu odam seri illama varalam, so appa leave potru. So, அந்த லீவும் இந்த லீவும் காம்பன்சேட் ஆகாது இல்லையா? அவங்க சில டைம் இப்போ அர்ஜென்டா ஏதாச்சும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் அப்படி ஏதாவதுன்னா அவங்க ஆபீஸோட ரெபியூஷன் போயிடும்.
4: லீவ் கிடைக்குங்க. நீங்க எந்த ஆபீஸ் பத்தி பேசுறீங்க?
1: ஷுவரா அது எப்படி கிடைக்காத இருக்கும்?
0: வாதம் விவாதம் @MOP CRS 107.8. நான் உங்க RJ பிரியங்கா. பிரேக் முடிச்சு பாக்கலாங்க, ஸ்டே டியூன்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வாதம் விவாதம் நிகழ்ச்சி அட் MOPCRS 107.8 FM. அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இன்னைக்கு நம்ம கூட நாலு பேர் இருக்காங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் மாம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். இத்தனைக்கும் இவங்க மாம்ஸ் கூட இல்ல, ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டு இப்படி சண்டை போடுறாங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆக போதுன்னு தெரியல. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஹலோ மேம், இது MOPCRS 107.8 பேசிட்டு இருக்க ஆர்ஜே பிரியங்கா. உங்க பேர் சொல்லுங்க மேம்.
1: பிரியங்கா, நான் வந்து தீபா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன், தீபான்னு.
0: ஓகே, நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா ஹவுஸ் ஒய்ஃபா மேம்?
1: நான் வந்து ஒர்க்கிங் விமன் தான். நான் உங்களுடைய டிபேட் வாதம் விவாதம் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து நான் வந்து ரெண்டு விஷயம் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து கில்ட்டி கான்சியஸ் ரெண்டு பக்கமும் வந்து இருக்கும், ஒர்க்கிங் விமன் அஸ் வெல் அஸ் ஹோம் மேக்கர். ஆனா அஸ் ஒர்க்கிங் விமனா இருக்கும் போது இன்னைக்கு காலகட்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட படிச்ச பசங்க கூட வந்து அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, உனக்குலாம் வீட்டுக்கு போனா காஃபி உங்க கையில கிடைக்கும், ஆனா நான் போய் எங்க அம்மாவுக்கு காஃபி போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஓகே பத்தியா நம்ம ரொம்ப ப்ரௌடா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம்

0: கொஞ்சம் ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கும்போது, டாக்டராக இருக்கும்போது, டீச்சராக இருக்கும்போது அவங்க பார்க்குற விஷனில் வந்து அவங்க பசங்க வந்து இன்னும் கூட ரொம்ப எக்ஸல் ஆவாங்க. அதாவது வந்து இன்னும் அவங்க அவுட் சைடு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து, அதாவது வந்து கெரியராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குரோத்தில் வந்து அவங்களுடைய விஷன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பசங்களை வந்து ஷேப் பண்ணுறப்போ வந்து ரொம்ப தைரியமாக அனுப்புவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஹோம் மேக்கராக அவங்க அம்மா இருக்கும்போது சிலது வந்து எங்களுக்கு மிஸ் ஆச்சு. ஸோ இந்த அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட பசங்களுக்கு வந்து நான் வெளியில் பார்க்குறேன், எத்தனையோ அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து டிசைட் பண்றோம். வெறும் வந்து ஒரு வந்து வெறும் ஃபுட்டில் மட்டும் குழந்தை வீட்டுக்கு வந்தா சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்ப உண்மைதான். ஆனா அதையும் மீறி உலகத்துல எத்தனையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ குழந்தைங்களுடைய கேரக்டர் பர்சனாலிட்டியை ப்ராடன் பண்றதுக்கு, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷன் வந்து கொஞ்சம் விலாசமாகறதுக்கு அம்மா வந்து நிறைய வந்து வெளியில போய் அனுபவம் நிறைய அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அது வந்து நிச்சயமா அந்த குழந்தைய வந்து ஷேப் பண்றதுக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். பட் இருந்தாலும் ஆஸ் அ ஒர்க்கிங் விமனா எங்களுக்கு வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க வந்து அவங்க அம்மா அன்எக்ஸ்பெக்டட் ஒர்க்கிங் விமென்க்கு வந்து திடீர்னு வந்து அவங்க அம்மாவால வர முடியாம போகும்போது அந்த குழந்தைங்க எவ்வளவு தவிச்சு போறாங்கன்னு இப்ப அந்த டிபேட்ல பேசினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சோ அதை பத்தி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இந்த கால்ல ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். Shall I go ahead?
1: Yes, ma'am. சொல்லுங்க மேம்.
0: ஓகே. சோ வந்து பிரியங்கா நீங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. சோ அதனாலதான் இந்த இன்சிடென்ட் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் வேலையில இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா காலையில கிளம்ப வேண்டியதா போச்சு. சோ நான் என் பையனை வந்து எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு போனேன். அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்க அவன் வந்து திடீர்னு வந்து ஹி வான்ஸ் அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் சாதப்பாடு லஞ்ச் வந்து எனக்கு வந்து ரொட்டீன்ல லஞ்ச் வேண்டாம், அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த லஞ்ச் வேண்டாம்னு சொல்லிட்டான். சோ வந்து எனக்கு வந்து இட்லி சாப்பிட்டா ஓகேயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அவன் வெறும்னு எப்படியும் அவன் சாப்பிட மாட்டான் அது ரைஸ் எடுத்துட்டு போனா அப்படிங்கறதுனால எங்க அம்மா வந்து அப்ப வந்து இட்லி வந்து இமீடியட்டா பண்ண முடியல. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் ஒரு இதுக்காக போய் ஒரு ஹோட்டல்ல போய் வாங்கி பேக் பண்ணி சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. சோ பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னா அந்த இட்லி வந்து லஞ்ச் டைம்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது ஃபுல்லு ஃபங்கஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. சோ லக்கிலி வந்து அன்னைக்கு வந்து அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து திறந்து பாக்குறதையும் ஸ்மெல் பண்றத பாக்குறதையும் எப்படி நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க பாத்துட்டாங்க. பாத்துட்டு அதை கொட்டிட்டு அப்புறம் திருப்பி அவங்க ஆபீஸ் ரூம்ல போய் நல்லா வந்து ஒரு வேற நல்ல ஹோட்டல்ல இருந்து ஒரு நல்ல ஃபுட்டை வந்து அவங்களுக்கு ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணாங்க. சோ அந்த இன்சிடென்ட் வந்து என் பையன் வந்து வீட்டுல வந்து சொல்லும் போதும் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னால அன்னைக்கு நைட்டு சாப்பிட முடியல. பட் வென் அவர் வந்து எனக்கும் எனக்கு கில்ட்டி ஆனதோட எங்க அம்மாவுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி அவங்க பண்ணதுனால அந்த அவங்களுக்கு வந்து இதாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஐ ஃபீல் வெரி அஷேம் பிகாஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சாப்பாடு வந்து சரியில்லை அப்படிங்கும் போது அந்த பையனுடைய ஆட்டிடியூட்ல அவன் அன்னைக்கு எவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பான், ஒரு கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து எப்படி அவங்க வந்து டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆபீஸ் ரூம்ல இப்படி அமைச்சிருக்காங்க பாரு அப்படின்னு ரெண்டு மூணு ஆயாஸ் வந்து சொன்னா கூட இட் மே ஹர்ட் த சைல்டு. ஸோ அது வந்து எனக்கு வந்து இட் அஃபெக்ட்ஸ். ஆக்சுவலி இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கும், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துடலாம். பட் ஆஸ் அ மதர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து வேலைக்கு போற அம்மாக்கள் வந்து எவ்வளவோ வலிகளை வந்து மனசுல தாங்கிட்டு தான் போறாங்க. அதை வந்து த சில்ட்ரன் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பட் ஈவன் தோ இட் இஸ் ஆல் மோர் பெயின்ஃபுல் சம் விசிட்டிங் தி அதர் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயம் பாதிக்கப்படும் போது அம்மா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஸ்கூல்ல ஏற்படுற சில உடல் ரீதியான பிரச்சனை வரும்போது கூட ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆகிடும். அதே மாதிரி த நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ட் யூனோ எனக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு ஸ்கூல்லேருந்து. நான் வந்து ஒரு ஒரு நான் அன்அவாய்டபிள் ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது நான் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. ஸோ நான் ஒரு ஃபோனை வந்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 hours கழிச்சு தான் அந்த ஃபோன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 calls வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு, மிஸ்ட் கால்ஸ். ஸோ நான் பதறி அடிச்சுட்டு எதுக்கு கால்ஸ் இவ்வளோ கால்ஸ் வந்திருக்குன்னு கேட்கும்போது ஒரு பையனோட இன்னொரு பையன் புஷ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு பெஞ்சோடைய கார்னரில் போய் தலையில மோதி அந்த தலையில ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து அதனால என்ன அவங்க தலை வலிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால எனக்கு கால் பண்ணி உடனே வந்து கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நடந்தது வந்து கிட்டத்தட்ட 11:30. நான் போனை திருப்பி பார்த்துட்டு அவங்களை கூப்பிடும்போது மணி

0: 2.5. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. இன்னும் நீங்க வரீங்களான்னு கேட்கும்போது ஸ்கூலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும், நீங்க வந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அதை கூலா சொன்னா கூட என்ன ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு அம்மானு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம் மனசுல. ஸோ ஈவன்தோ வி ஆர் அ சின்சியர் ஒர்க்கர், ஒர்க்ல பொறுத்து நம்ம பண்ணா கூட சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் வந்து இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அண்ட் பையன் வந்து சாயந்தரம் வரும்போது வந்து அழுதுட்டே வந்துட்டு, நீ வந்து போனே எடுக்கலையம்மா, எங்க ஸ்கூல்லேருந்து உனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, நீ ஒரு போன் கூட எடுக்க மாட்டியாமா அப்படின்னு கேட்கும்போது we feel very very guilty as well as vandha and 4 hours vandha with the pain the child irukumbodhu it's very painful for us actually. So it will indha maadhiri vandha nariya ammakalukku vandha nadakkum. I know so many mothers actually crutch la vandha 3 maasa kuzhandha 4 maasa kuzhandha ella vittittu povanga. So apdi irukumbodhu vandha oru oru time vandha actually especially vandha infant ah vidumbodhu it's very painful for a mother, you know, and the breastfeeding பண்ற சில பேரண்ட்ஸ் மதர் எல்லாம் வந்து என்னன்னா, அதுக்கு இப்ப மெஷின்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க வந்து மில்க் வந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போக முடியும். பட் ஈவன் தோ ஈச் எவ்ரி டைம் யூனோ லைக் ஐ நோ மதர் வித் ஃபுல் ஆஃப் பெயின் ஆக்சுவலி. ஸோ ஆனா அதெல்லாமும் மீறி வந்து விமன் ஆர் கம்மிங் ஃபார் த ஒர்க் யூனோ, பட் தே வாண்ட் டு கிவ் த குவாலிட்டி டைமோட குவான்டிட்டி டைம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மாறி இருக்கு. ஸோ வேலைக்கு போறாங்களோ நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வீட்லயே இருக்காங்க அப்படின்னு, ஆனா வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளோட பேசுற டைம், செலவழிக்கிற டைம் ரொம்ப வந்து குவான்டிட்டி டைமை வந்து குவாலிட்டி டைமை மாத்துறாங்களா அப்படின்னா, அது எல்லா ஹோம் மேக்கர்ஸும் கொடுக்குறாங்களாங்கிறது டவுட். ஆனா அதே ஒர்க்கிங் பண்ற விமன் கூட அவங்க வந்து ஷேரிங் வித் த டைம் வித் த சில்ட்ரனோட அவங்க ஷேர் பண்ற டைம் வந்து, ஏன்னா அது கிடைக்கிறது அந்த 1 hour தான், அந்த 1 hour வந்து அவங்க வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாம ரொம்ப வந்து அவங்களுக்கு கேப் இல்லாம ஃபில் பண்ணிப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு. அதனால வந்து இந்த எபிசோட்ல வந்து பெயின்ஃபுல் அண்ட் கில்டி கான்சியஸ் ஃபார் த வொர்க்கிங் விமன் இஸ் ஆல்சோ மோர் தேன் அ ஹோம் மேக்கர். ஒருவேளை வீட்டில் இருந்ததுதான் உடனே அந்த போன் அட்டன் பண்ணி அவங்க போயிருக்க முடியும், சாப்பாடு கேட்டிருந்தா கூட உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்க முடியும். ஸோ இதெல்லாம் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் தான். இதெல்லாம் குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டா கூட, புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட, அது இது நம்மளா நமக்கு வந்து ஒரு கில்டி ஃபீலிங் ஃபார் அ மாம் இஸ் ரியலி இட்ஸ் வெரி ஹை அண்ட் பெயின்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நிறைய இட்ஸ் அ சாம்பிள் தான் நான் சொல்றது. எத்தனையோ அம்மாவுக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வலிகள் இருக்கும், வேதனை இருக்கும். பட் மை சின்சியர் அட்வைஸ் இஸ் லைக் குவான்டிட்டி டைம் அண்ட் குவாலிட்டி டைம் வந்து நம்ம வந்து பாகுபாடு படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லா குழந்தைங்களும் வந்து என்னோட பசங்கள்லாம் சொல்லுவாங்க, அவங்க அம்மா எங்க ஒர்க் பண்ற அம்மா, இனி உங்க அம்மா எங்க ஒர்க் பண்றாங்க, எங்க ஒர்க் பண்றாங்கிறதா எல்கேஜில இருந்தே ஒரு குவெஸ்டினா இருக்கு. ஸோ உங்க அம்மா ஹோம் மேக்கரா அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்கற ஆட்டிடியூட் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்க அம்மா ஹோம் மேக்கர்னு வெளியில சொல்லிக்கிறதுக்கு கூட எந்த குழந்தையும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா உலகம் போய்கிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் திஸ் ப்ரோக்ராம்.
1: ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க மிஸ்ஸஸ் தீபா. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ப்ரோக்ராம் பார்த்து கேட்டுட்டே இருங்க.
0: ஓகே, தேங்க்ஸ் டு ஈவன் ஷேர் மை ஓன் கில்ட்டி டு அதர்ஸ் அண்ட் என்னோட ஒப்பீனியனை சொல்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு ஐ தேங்க்யூ பிரியங்கா ஃபார் யுவர் ஷோ வாதம் அண்ட் விவாதம். And hope you also will give so more this kind of social issues.
1: Yeah, thank you, ma'am. இப்போ நம்ம கிட்ட பேசின காலர் சைதாப்பேட்ல இருந்து மிஸ்ஸஸ் தீபா, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து ரொம்ப சென்சிபிளா அழகா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம், ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருந்தாலும் குவான்டிட்டி டைம் அவங்க கிட்ட இருந்தாலும் குவாலிட்டி டைம் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்றதில்ல. அதே நேரம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ், தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க பசங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. இப்போ நம்ம ஷேரன், கீர்த்தனா அண்ட் ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கத்துல வந்து ஷேரன் அண்ட் கீர்த்தனா ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. ஷேரன் அண்ட் கீர்த்தனா என்னமோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன
2: சொல்றீங்க கீர்த்தனா? கேளு,
3: நீங்க இப்போ வந்து எவ்வளவுதான் வந்து ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் இப்போ ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து வேலை செய்யாத இருப்பீங்களா? இவ்வளவு படிப்பு படிச்ச அப்புறம் கூட நீங்க வந்து எதுவும் ஒர்க் பண்ணாத இருப்பீங்களா? சொல்லுங்க.
1: அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு, ஆனா தனக்குன்னு வரும்போது இவ்வளவு படிச்சுட்டு உங்களால ஒர்க் பண்ணாம இருக்க முடியுமா? கணவனே கண் கண்ட தெய்வம், புருஷனே முக்கியம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு குழந்தைங்களே முக்கியம், நீங்க வீட்லயே இருப்பீங்களா? அப்படி இல்லனா நீங்க படிச்ச படிப்புக்கு யூ வில் கோ அவுட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் தி வேர்ல்ட்.
3: சொல்லுங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து படிச்ச படிப்புக்கு நான் வேலைக்கு போவேன், பட் ஒன்ஸ் ஐ கிவ் பர்த் டு அ சைல்ட், அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வயசு 4 வயசு ஆகுற வரைக்கும் ஆகுது, நான் கண்டிப்பா வேலைக்கு போக
2: மாட்டேன்.
3: அப்போ ஐ சூஸ் சச் அ ஒர்க் தட் இட் வில் நாட் அஃபெக்ட் மை சைல்ட் ஆல்சோ.
4: MBBS, there are 100 people, so many people fighting for one seat.
2: நான் படிச்ச படிப்பு அது என்கிட்ட இருக்கும், ஆனா குழந்தை அந்த குழந்தையோட ஏஜ் வந்து என்கிட்ட இருக்காது, சோ நான் படிச்ச படிப்பு எப்ப வேணா நான் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
3: அதாவது
2: என் குழந்தை நான் 3 or 4 years வரைக்கும் பாப்பேன். சி இன்னும் என் குழந்தைய பாக்கணும்னு எனக்கு அவசியம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா பாப்பேன். ஐ வில் லூஸ் மை ஜாப், நான் வேற எப்பாச்சும் பிராக்டிஸ் பண்ணிப்பேன். என்னோட எஜுகேஷன் என்கிட்ட இருக்கும், ஆனா குழந்தையோட ஏஜ் என்கிட்ட இருக்காது. அது அவ பாட்டு வளர்ந்து அவனும் அவ்வளோ பாட்டு வளர்ந்து போவாங்க, ஆனா என் எஜுகேஷன் நான் படிச்சது என்கிட்ட இருக்கும். ஐ கேன் பிராக்டிஸ், அவ வளர்ந்துட்ட பிறகு கூட நான் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்றேன்.
1: ஓகே, ஒரு ஒரு சின்ன கேள்வி, நம்ம மிஸ்ஸஸ் தீபா காலர் பேசினது கேட்டோம், அவங்க குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம் பத்தி பேசினாங்க. ஹோம் மேக்கர்ஸ் வீட்டுல இருந்தாலும் குவான்டிட்டி டைம், குவான்டிட்டி பிரகாரம் அவங்க கிட்ட நிறைய டைம் இருந்தாலும் குவாலிட்டி டைம் அவங்க பசங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்களா, அதுதான் என்னோட கேள்வி.
2: கண்டிப்பா பண்றாங்க.
4: இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல, ஏன்னா நீங்க பாத்திரம் தேய்ப்பீங்க, அது பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, சமையல் பண்ணுவீங்க,
2: வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பண்ணுவீங்க.
3: எல்லா வேலையும் பண்றச்சே குழந்தையும் கூடவே தான் இருக்காங்க. சோ குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு எங்களால சூப்பர்வைஸ் பண்ண முடியும். குழந்தைங்க டிவி பாக்குறாங்கன்னா நாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். சரி குழந்தைங்க டிவி சேனல் பாக்குறா, அந்த சேனல் வந்து குழந்தைக்கு ப்ரொடக்டிவா இருக்குமா இல்லையா, இல்ல ஏதாவது சும்மா சினிமா அது இதுன்னு பாத்துட்டு இருக்கா, இதெல்லாம் நாங்க சூப்பர்வைஸ்
4: பண்ணுவோம். ஒன்ஸ் அகைன் யூ வில் திங்க், ஐ மீன் இவன் தோ யுவர் சைல்ட் வாட்சஸ் டிவி அண்ட் ஆல் தட் ஸ்டஃப், யூ வில் டெஃபினெட்லி வாண்ட் டு வாட்ச் யுவர் சீரியல் அண்ட் எவ்ரிதிங். தட்ஸ் ஹவ் வேல வெட்டி யூ ஆல் வில் பிகம்.
2: சி அது இல்ல, இப்போ நிறைய இப்போ அது மாதிரி கிடையாது. ஓகே, நான் என்னோட குழந்தை இல்ல யாரையாச்சும் பார்க்கவும் முடியும். இன்ஃபேக்ட் நாங்க நிறைய பேர் வந்து அந்த நிறைய ஈவன் வீட்டுல இருந்தே ஜாப் பண்ற மாதிரி அவங்க கூட பண்றாங்க.
3: சரி, ஆனா இப்போ
4: அதுக்கு ஜாப் வேணும்.
3: சரி, ரெண்டு பேரும் கூட சேர்ந்து வீட்டுல இருக்கீங்க, உங்க அம்மா வந்து நினைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே போலாம்.
2: வீட்டுக்கு போனதுல இருந்தே ஷீ நோஸ் நான் என்ன மூட்ல இருக்கேன், எப்படி ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் என்ன மூட் சரியில்லைன்னா ஷீ லாஸ்க் என்ன ப்ராப்ளம் அப்படி இப்படி. சோ அது இருக்கும், வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டெல்லாம் பேசாம அப்படிலாம் இருக்கா.
4: Okay, see, Aishwarya, like you said, Aishwarya and Vaishnavi, like you said, my mom, when she's at home, homemaker, nala, she's able to watch what I'm, I mean, check what I'm watching. She's able to monitor whether the TV show productive irka illaya. அப்படி பார்த்தா ஐ மீன் இவன் தோ பிரசன்ஸ் இஸ் தேர், ஏதாச்சும் பாண்டிங் டைம் ஏதாச்சும் இருக்கா? I mean, do you share stuff? I mean, because sometimes the child won't realize, because, I mean, since the mom is there all the time, the child, he or she will not realize the importance of her being there.
1: Correct point, Sharon. ஷேரன் என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, இப்போ இல்லைன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கும். அதேமாதிரி அந்த அம்மாவுக்கும் வந்து நம்ம குழந்தை கூட எப்பயுமே இருக்குமே. அதனால இப்போ ஒர்க்கிங் விமன்ஸ் ஒர்க்கிங் விமன் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் முடிச்சு வந்தவொடனே 1 hour 2 hours தான் டூ ஹவர்ஸோ தான் டைம் இருக்கும் வீட்டில் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அந்த 1 hour 2 hours வந்து குழந்தைங்க கூட பேசணும், குழந்தைங்களோட ஸ்கூலில் காலேஜில் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறாங்க. அதே நிலைமை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட இருக்கா?
2: அதுதான் நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ அது அந்த இன்சிடென்ட் மாதிரி தான் எல்லாம். இப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சில குடும்பத்துல நடக்கலாம், நடக்காதுன்னு எல்லாம் சொல்லலை. பட் மோஸ்ட் இப்போ எல்லாரும் எஜுகேட்டட் அம்மா, அப்போ அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணோடய இல்லை பையனோடய ரேப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ வந்ததுலேருந்து எல்லாமே என்ன நடந்தது, யார் என்ன பண்ணாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அது சில குடும்பம் ரேர் கேசஸ் தான் அந்த மாதிரி நடக்கலாம்.
4: இல்லை ஐஸ்வர்யா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நோ த சில்ட்ரன் வோன்ட் இவன் கிவ் ரெஸ்பெக்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட். ரொம்ப செல்லமா இருந்தேனா ஃபார் ஷுர் ஹோம் மேக்கர்ஸ் ஆர் ஆல் ஆஃப் தெம் ஆர் செல் தேல் ரொம்ப
2: பாசமா.
4: தென் த சைல்ட் டசன்ட் இவன் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ்.
2: ஹவுஸ்
4: டெஃபினெட்லி
2: இட் இஸ் அவுட் ஆக்சுவலி. அது வந்து திருப்பி வந்துரும்.
1: அப்போ இந்த பாயிண்ட்ல நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைச்சேன். ஒர்க்கிங் மாம்ஸ் இருக்காங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் குழந்தைங்களோட எக்ஸ்போஷரை எவ்வளவு அஃபெக்ட் பண்றாங்க, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தைங்க எவ்வளவு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்காங்கன்றது ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் எவ்வளவு அளவுக்கு அஃபெக்ட் பண்றாங்க
4: சொல்லுங்க.
3: ஒர்க்கிங் மாம்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வெளியில, வெளி உலகத்துல வந்து என்ன நடக்குதுன்னு. ஒர்க்கிங் மாம் வில் நோ பெட்டர் தேன் a housemaker.
2: Yeah, அதுதான் நான் சொல்றேன். See, one minute of Sharon. கீர்த்தனா, அதுதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனா அது எவ்வளவு தூரம் அவங்க குழந்தையோட பகிர்ந்திருக்காங்க அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் they'll have work stress. அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கே தவிர குழந்தைக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஹோம் மேக்கர்
4: ஐஸ்வர்யா, ஒன்ஸ் அகேன், இஃப் யூ சீ யுவர் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங், நீங்க கட்டாயமா யூ will also want to work like your parents. If you see your mom cooking, see, childhood சின்ன வயசுல whatever our mom does we copy. If she's cooking in the kitchen, we'll take vessels from the kitchen and sit in our bedroom and act like we are cooking. அப்படி தான் பண்ணோம். ஆனா if we see our mother going to work, நாங்க ஹேண்ட்பேக் தூக்கிட்டு சும்மா வீட்லயே
3: நடந்து
1: சின்ன குழந்தைங்களோட ஃபேவரட் விளையாட்டு டீச்சர் விளையாட்டு விளையாடுறதுதான். இல்ல அவங்களும் ஹேண்ட் பேக் மாட்டிட்டு,
4: யா, just because the parent, just because they see, if they see their parents working, it will instill something in them that they should also work and they should also work hard.
2: நல்லா
1: நான் சொல்றேன், நல்லா டீச்சர் விளையாட்டு விளையாடுறச்சே அவங்க வந்து அவங்களே ஒரு டீச்சரா தான் கற்பனை பண்ணிக்கிறாங்க. டீச்சர் வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது,
4: கட்டாயமா ப்ரொஃபஷன் தான்.
1: சோ அவங்க அம்மா ஹோம் மேக்கரா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு வந்து தன்னை ஒரு டீச்சரா இமேஜின் பண்ணிட்டு she is able to connect to that.
4: See, a homemaker in the, when the mother is a homemaker, the child will only look at, if it's a girl, she'll look at herself only being like her mother. She will not look at herself
2: being a boy. அந்த ஒரு example, நாங்களே எடுத்துக்கலாம். நாங்களே எடுத்தது மீடியா. எங்க அம்மா வந்து housewife. Okay.
4: Anna, you are saying that you're planning to work, right? After your child
2: comes up to one place. I told you the answer for that, right? என்னோட குழந்தையோட இது எப்படி இருக்கோ, அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் மாறிடுவேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன்.
1: சொல்லுங்க வைஷ்ணவி. நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஒரு குழந்தை வந்து அம்மாவை மட்டும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது கிடையாது, அப்பா வேலைக்கு போறாரு அதை பார்த்து கூட குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்.
2: இருக்கு, சோ அப்பா அண்ணா இருக்கு, எல்லாரும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ். அண்ணா அம்மாவை பார்த்து மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க,
1: எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஈக்குவலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க.
3: Girls will look only
4: at moms.
2: No, girls will look at their dad.
4: அப்பா, if அப்பா is going to do some lift carry, carrying a weight business, you will also carry or what?
2: No, it's not like if he makes him study,
4: you look at generally your mother. Generally, it's always like
2: Abba,
4: that.
2: You mean to say like, you mean everyone is a homemaker? உங்க வீட்டுல எல்லாரும் அம்மாவை பார்த்து வராங்கன்னா, சோ இப்போ உங்க அம்மா டீச்சர், அப்ப நீங்களும் டீச்சர் போவீங்களா? அததான் நான்
4: கேக்குறேன். எனக்கு அந்த மாதிரி இஷ்டம் இருந்துச்சு டு பிகம் அ டீச்சர். அண்ட் பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், ஐ ஹேவ் தட் திங் இன் மீ டுடே தட் ஐ ஷுட் வர்க் ஹார்ட் அண்ட் ஐ ஷுட் பிரிங் அப் மை ஓன் ஃபேமிலி.
1: ஓகே ஓகே,
0: அப்ப மத்தவங்களுக்கு இல்லன்னு சொல்ல வரீங்களா?
4: ஆமா.
1: ஓகே,
2: அது எப்படி இப்ப நாங்கள இருக்கோம்?
1: ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்கணும் எல்லார்கிட்டயும். நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து நீங்க படிச்ச படிப்பு வீணாக
2: கூடாதுன்னு?
1: நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா பசங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நீங்க நாலு பேருமே வந்து ஃபியூச்சர்ல வந்து எனக்கு நான் படிச்ச படிப்பு வேணா கூடாது, நான் வந்து என் சொந்த காலில் நிக்கணும்னு நாலு பேரும்
2: நினைக்கிறீங்களா?
1: ஆமா. இப்ப இதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன்?
2: ஆமா,
4: வேலை செய்யணும்,
2: வேலை செய்யணும்,
0: வீட்டுல இருக்கணும்.
2: என்ன வீட்ல இருந்து வெட்டியா இருப்பீங்களா?
0: வீட்டுல இருந்தா வெட்டியா?
1: இதுக்கு வீட்டுல இருந்தா
0: சொல்யூஷன்
2: ஒண்ணு நிறைய படிப்பு,
0: நிறைய ஜாப்
2: ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நாட் ஹோம். Then you're not a homemaker, you're working still. From your house you're working.
1: Okay, இதுக்கு இதுக்கு இருக்க ஒரே இதுக்கு ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் ப்ராப்ளம் தட் எஸ்பெஷலி ஆர் கண்ட்ரி ஹஸ் பின் ஃபேசிங் ஃபார் த பாஸ்ட் டிகேட். நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, ஒர்க்கிங் படிச்ச படிப்பை வந்து வீணாக்க கூடாது. Everybody needs money at the end of the day. ஒரு ஆள் வந்து வீட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது. Financial stability is very important. Burden வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும். So working is very important. On the other hand, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இஸ் வெரி வெரி எசென்சியல். அதனால வந்து எந்த ஒரு மதரா இருந்தாலும், அப்பா நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோன்றது பசங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனா அம்மா வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருக்கணும்ன்றது பசங்க ஆசைப்படுறது. அதனால வந்து பசங்க குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்குமாவது கண்டிப்பா மாம்ஸ் ஷுட் ஸ்டே அட் ஹோம். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி.
2: தேங்க்யூ
1: அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஷேரன் அண்ட் கீர்த்தனா.
4: தேங்க்யூ.
5: இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசணும். வேலைக்கு போற அம்மாக்கள் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு ஒரு பெரிய டிபேட் முடிவில் ரெண்டு டீம்ஸும் ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக அம்மாஸ் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட்றதும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை ஒரு ரெண்டு மூணு வயசு ஆகிற வரைக்கும் குழந்தை கூடவே இருக்கணும்னு அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒருங்கே இருக்கிற ஆசை. ஆனால் இப்போ இருக்கிற சொசைட்டியில் இது சாத்தியமா? இதே போல அம்மாக்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தாலும் குழந்தைங்களோட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியம். படித்த படிப்பை வீணாக்க யாரும் தயாராக இல்லை. அதே சமயம் குழந்தைங்களோட வளர்ப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதாங்க இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியோட முடிவு. இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் இஸ் யோர் ஆர்ஜே ஷ்ராவ்னி ஃப்ரம் MOPCRS 107.8 FM. கீப் லிஸ்னிங்.

പൊതുനലം കരുതി വെളിയിടുവോർ MOP സമുദായ വാനൊലി 107.8.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்துல அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆனா இதோ நாளைக்கு பாருங்க கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழறாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்க இருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளா இங்கே உட்காந்து கைத்தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்னு அப்படின்ற அவார்ட அவர் மேடை ஏறிவாங்க. நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹாவ் கான்பிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து கொட்டிக்கிற நேரம் இது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த வேலை பழு அதிகமா இருக்கிறதுனால 24 மணி நேரமும் எல்லாரும் வேலையை பத்தியே சிந்திக்கிறாங்க. உடல் உழைப்புங்கிறது வந்து சுத்தமா யாருக்கும் இல்லாமையே போயிடுச்சு. ஒரு டிவியை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு கூட நம்ம போய் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்றது இல்ல, ரிமோட்டை யூஸ் பண்றோம். எல்லாத்துக்கும் சமையலுக்காக இருக்கட்டும், மாடிப்படி ஏறுறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு எந்திரத்தை தான் நம்ம பயன்படுத்துறோம். இதனால என்ன ஆகுது, நம்ம உடல் பயிற்சி அப்படிங்கறது வந்து நம்ம உடலுக்கு சுத்தமா கொடுக்கறது இல்ல. அப்புறம் நம்மளுடைய திறமையை வந்து காமிக்கிறதுக்காகவும் போட்டியில வந்து நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுக்காக பல்வேறு விதமா நம்ம யோசிச்சு யோசிச்சு எப்ப பாரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டு இருக்கும். 24 மணி நேரத்துல வந்து 12 மணி நேரத்துல இருந்து 15 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். ஆனா என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல தான் நம்ம வந்து போய் அது நிக்குது. அதனால நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் கூட நம்மள வந்து சரியா நம்மளால கவனிச்சுக்க முடியல. காலையில அவசரமா தட்டை வச்சுட்டு சாப்பிடுறது, கையிலேயே தட்டை வச்சுட்டு சாப்பிடுறது, மத்தியானம் வந்து 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவை வந்து சாயந்தரம் 4 மணிக்கு போய் சாப்பிடுறது, ராத்திரி 9 மணிக்குள்ள முடிக்க வேண்டிய உணவை வந்து 12 மணிக்கு 1 மணிக்கும் போறது. இப்ப இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் அதிகமா வந்ததுக்கு அப்புறம் நைட் எல்லாம் வர்க் பண்றாங்க, அப்ப கண்ட நேரத்துல காஃபி டீ சாப்பிடுறது. சோ இந்த உணவு பழக்கங்கிற அந்த பழக்க வழக்கங்கிறது வந்து சுத்தமா நம்ம கிட்ட வந்து இல்லாமையே போயிடுச்சு. இதனால என்ன விளைவுகள் வருது, பிறந்த குழந்தைக்கு கூட டென்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல வந்து பிரச்சனைகள் வருது. 20 வயசுல ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க, 40 வயசுல முதுகு வலின்னு சொல்றாங்க. நமக்கு முந்தின ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 70 வயசு 80 வயசுல கூட வந்து கூடையை தூக்கிட்டு ரோட்ல வந்து விக்கிற எத்தனையோ பேரை நம்ம பாக்குறோம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கூட நம்மளுடைய குழந்தைங்களை எல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மாக்களுக்கு வந்து அது அந்த நிலைமை வந்து முடிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு கிரட்ச டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், சரியான உடற்பயிற்சியோ சரியான உணவு உட்கொள்ளாததுதான் முக்கியமான காரணம். இதனாலேயே அவங்களுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்போ இந்த மாதிரி மனிதர்களுடைய உடல் நிலையும் உணவு கட்டுப்பாடும் இல்லாததுனால பல்வேறு விதமான மருந்துகளுக்கு அவங்க அடிமையாயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலை வந்து நம்மளுக்கு இப்போ இருக்க கவர்மெண்ட்டும் சரி, நம்மளுடைய பல்வேறு இந்த யோகா ஆசிரியர்களும் சரி, அந்த கலையை பத்தி நிறைய நம்மளுக்கு வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு அதிகமா வந்து மருந்துக்கு அடிமையாகாம நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகக்கலை, இது மூலமா வந்து தங்கள் உடல்நிலையை மட்டும் பாதுகாக்காம தங்களுடைய திறமையும் நல்ல நிரூபிக்கிறதுக்காக பல்வேறு யோகக்கலை நிபுணர்கள் இதுக்காக நிறைய பாடுபடுறாங்க. ஸோ அந்த வகையில தொழில் முனைவர் சந்திரா சுவாமிநாதன், டாக்டர் சந்திரா சுவாமிநாதன், இவங்க வந்து யூஎஸ்ஏல போய் வந்து டயட்டீஷியன், அதுல வந்து ரிசர்ச் பண்ணி டாக்டர் பட்ரேட் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இந்த உணவுத்துறை மட்டும் இல்லாம யோகக்கலையும் இவங்க வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அதோட மட்டும் இல்லாம பிராணிக் ஹீலிங் நிபுணரும் இவங்க. இந்த தொழில இருக்கிற இவங்களை வந்து நம்ம அரங்கில கூட்டிருக்கோம். இவங்க கிட்ட வந்து இதோட வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இந்த துறையில என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அவங்க கிட்ட கேள்விகள் கேட்க போறோம். உங்க சார்பா நாங்க அவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பயனடைஞ்ச பல்வேறு டிப்ஸுகளை கொடுப்போம். வணக்கம் மேடம். மேடம், நீங்க வந்து யூஎஸ்ஏல போய் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா வந்து ஒரு அந்த நாட்டிலேயோ இல்ல நம்ம நாட்டிலேயோ ஒரு பெரிய நிறுவனத்துல நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். நிச்சயமா நீங்க அந்த மாதிரி தான் சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்படி வந்து இந்த தொழில இறங்கணும், இதை வந்து ஒரு முழு நேர தொழிலா ஈடுபடணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது, அதுக்கான முயற்சி எப்படி நீங்க ஈடுபட்டீங்க?
1: போது ஒண்ணுமே தெரியாம தான் பிறந்திருக்காங்க. நம்ம உடம்ப வளர்க்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல சர்டன் திங்ஸ். அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம உடம்ப நம்ம விட்டுடுறோம், அதுமே தானே வளர்ந்துக்கிட்டு தானே சாப்பிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு சாப்பிட்டு போறாங்க எல்லாரும். ஸோ ஐ வாண்ட் டு மேக் பீப்புள் டு ஃபீல் தட் தேர் பாடி வாட் தே ஆர் ஈட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் எல்லா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்கு, நம்ம நாட்டில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த அவேர்னஸை கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியணும் அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க உடம்பை எப்படி வச்சுக்கணும், எப்படி பண்ணினா எப்படி வச்சுக்கலாம், எப்படி உடம்பு வராமல் பார்த்துக்கலாம், உடம்பு தொல்லைகள் ஓடாமல் உபாதைகள் வராமல் பார்த்துக்கலாம், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால இந்த வந்து சொல்லி கொடுக்கும்போது இங்கே பார்க்கும்போது இங்கே நிறையா பேர் வராங்க, கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டம், மருந்து கிடைக்கிறது சாப்பிட்லாம், பட் ஆனால் மருந்து சாப்பிடணுமா அப்படின்னு யோசிச்சு நிலம ஒரு நாளைக்கு வந்துடுறது எல்லாருக்கும். ஸோ அதனால வேற ஏதாவது எனக்கு ஆல்டர்னேட்டிவா எனக்கு வேணுமா.
0: மருந்து சாப்பிட்றது ஒரு பக்கம் இருக்கா கூட அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாராலையுமே
1: அதுதான், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பென்ஸ் மணி வைஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். அந்த உபாதை சி எல்லா மருந்து எல்லாருக்கும் ஒத்துக்குங்க சொல்லவும் முடியாது. ஸோ அதனால அவங்க அதையும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து வியாதியே வராமல் இருக்குன்னு ஒரு பக்கம் இருக்காங்க, வியாதி வந்துட்டா நான் எப்படி அது கிளியர் பண்ணிக்கணும்னு ஒரு பக்கம் இருக்காங்க எல்லாரும். சி இப்ப எனக்கு வந்திருக்க நிறைய கிளைண்ட்ஸ் வரலாம் பார்த்தாக்க பிரிவென்ஷன் சொல்லி கொடுத்துட்டேன், வருமுன் காப்போம். அது வந்து கொடுத்தாக்க அது எப்படி நீ கியூர் பண்ணிக்கலாங்கிறதுக்கும் நான் தெரபிட்டிக் யோகா சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அது அலாங் வித் தட் பிராணி ஹீலிங் சொல்லி கொடுக்குறேன்.
0: நீங்க எங்க மேடம் யோகா கத்துக்கிட்டீங்க?
1: பாம்பே.
0: பாம்பேல கத்துக்கிட்டீங்க. இந்த யோகா கலை வந்து முதல்ல வந்து இதன் முழு நேர பணியா முழு நேர இத தொழிலா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்ததுன்னு சொன்னீங்க. சோ அதுக்கு வந்து எப்படி வந்து அதுக்கான முயற்சிகளை நீங்க எப்படி ஈடுபட்டீங்க, எப்படி யோகால இருந்து நீங்க உணவு துறையில வந்து நீங்க நிபுணரா இருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு உதவியா இருக்கு உங்களுக்கு இந்த துறையில?
1: சி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூ ஆர் வாட் யூ ஈட், அது ஒரு சப்ஜெக்ட். அது பண்றதுக்கு உடம்பு வாகு ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம எஸ் ஐ சைட் ஏர்லியர் நம்ம உடம்பு வராமல் பார்த்துக்கிறதுக்கு இருக்கணும். இதை நினச்சி பார்த்தோமோ யோகா தான் பெஸ்ட் வே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம நல்லா ப்ரீத் பண்ணுறோமோ நம்ம செக் பண்ணிக்கணும் நம்மளை, அதுவே நம்ம சரியாக பண்ணுறது இல்லை.
0: ப்ரீதிங்
1: ப்ரீதிங் பிராணாயம். ஸோ நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஹை ஆகும்போது பாதி ப்ரீதிங் விட்டுடுறோம் நம்ம, ஆக்சுவலி செஸ் ப்ரீதிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் நம்ம. அதனால தான் வி என்கவுண்டர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. நான் ஐ வாண்ட் டு கிவ் த அவேர்னஸ் டு த பீப்புள், உன் உடம்பை உங்கள் உடம்பை எப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் த்ரூ யோகா, யூ ப்ரிவெண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. இது வந்து ஏன்னாக்க ஃபுல் டைம் யோகா எப்படி வருதுன்னாக்க யோகா பண்ணினா தான் உங்களோட சாப்பாடு கட்டுப்பாடு வர முடியும். கிரீட் ஃபார் சர்டன் திங்ஸ் வில் பி ப்ரிவெண்டட் த்ரூ யோகா ஒன்லி. நீங்கள் சாப்பிட்றதை இதை இது நிறுத்திக்கணும், கண்டதை சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்பு பேலட்டபிள் இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு. என்ன சாப்பிட்ணும் எப்படி பண்ணிக்கணும் அதை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கு யோகாவை டியூன் பண்ணிக்கும், யோகா மைண்டு செட் பண்ணும், பாடி வில் கோஆப்ரேட் அலாங் வித் தட். ஸோ இது பண்ணினா தான் நீங்கள் என்ன சாப்பிட்றலைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி அது இதுக்கு தான் யோகா நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பீப்புள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டா யோகா பண்ணினாக்க அவங்கள சாப்பாடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தெரியாமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவங்க தெரியாமல் தட்டில் வச்சுன்னு சாப்பிட்றாங்க அப்படிலான்னு சொல்லி அந்த அவேர்னஸ் இல்லாமல் என்ன சாப்பிட்றோம் தட்டை பார்த்து சாப்பிட முடியும். நான் இன்னைக்கு இது சாப்பிட்றேன்னா இது ஐம் என்ஜாயிங் திஸ் ஃபுடுங் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் சரி. ஸோ எனக்கு என்னன்னாக்க உங்கள் முன்னாடி என்னென்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு நீங்கள் எல்லா நியூட்ரியன்ஸும் வேணுங்கிற அளவுக்கு பாடிக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பிடணும்.
0: இப்போ ஒரு டயட்டீஷியன் கிட்ட போனாலே அவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் என்ன இருக்கு மக்கள் கிட்ட அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சத்துள்ள உணவுகள் அப்படிங்கிற வகையில வந்து கொடுப்பாங்க. அது நம்மளால அஃபோர்டபிலிட்டி, அதாவது நம்மளால அதை வந்து வாங்கி சாப்பிட முடியுமா. டயட்டீஷியன் அப்படின்னாலே வந்து ஜூஸ் எழுதி கொடுப்பாங்க. ஒரு சராசரி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தினமும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுள்ள சத்துள்ள உணவுகளை வந்து கொடுக்க முடியுமா, அவங்க நம்மளால அஃபோர்டபிள் பண்ண முடியுமா அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க அந்த வகையில வந்து உங்க கிளைண்ட்ஸ்க்கு ஏதாவது மாற்று கொடுக்கறீங்களா, ஏதாவது அவங்க கிட்ட இருக்கிறத வச்சே டைட்டிங் கொடுக்கறீங்களா?
1: ஆமா, அவளுக்கு என்ன கிடைக்கிறதோ நான் சொல்றது என்னக்க நீ வந்து இதுதான் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டயட்
0: உதாரணமா ஏதாவது சொல்லுங்க.
1: இப்படி கீரை வகைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது. இப்ப நம்ம சென்னையில பார்த்தாலும் எல்லா வித கீரையும் கிடைக்கிறது, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆக்சுவலி. சோ இட் வில் யூ ப்ரிவென்ட் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அயன் மாத்திரை சாப்பிட வேண்டாம் சொல்லுவேன். அது மாதிரி பால் தயிர் இஸ் சிம்பிள் திங்ஸ், உங்களால என்ன முடியுமோ அதான். வெஜிடபிள்ஸ்ல எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு, அது இங்க கிடைக்கிறது. எந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அதை போய் சொல்லி தருவேன். நான் வந்து எக்ஸ்ட்ராடனரியா போக மாட்டேன், நீங்க இதுதான் சாப்பிடணும். நட்ஸ் நட்ஸ் சாப்பிட்டா நல்லது, உன்னால முடிஞ்சா நீங்க வாங்கி சாப்பிடுங்க, முடியலன்னாக்க அதே கால்சியம் நீங்க வந்து இதுல சாப்பிடுங்க. பால் தேயில என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நான் டயட் ப்ரோக்ராம் பண்ணி தரேன். எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிக்கா நான் சொல்லிடுவேன், உங்க உடம்பு

0: ஃபஸ்ட்டு டியூன் பண்ணிவிடுங்க. டியூன் பண்ணுறது யோகா, அப்புறம் டயட்டு. டயட் வில் ஹெல்ப் யூ போத் டுகெதர். யுவர் பாடி கேன் பி இன்னும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உற்பத்திக்காகவும் பாடி போகும். உங்களால் அப்போ ஸ்ட்ரெஸ் லெவல்லையும் டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கிற சக்தி உங்களுக்கே இருக்கும். அதை நான் குரூம் பண்ணுவேன், அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணுவேன். ஸோ என்னால் எல்லாம் பண்ணிக்க முடியும், எனக்கு இது சாப்பிட்டா நல்லது, அந்த மாதிரி அந்த அவேர்னஸை கொடுக்கணும். அதுதான் என்னோட ஐடியா.
1: ஒருத்தர் வந்து யோகா கற்றுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு வந்து அவங்க வரணும், எத்தனை மாதங்களா இல்லை நாட்களா? இப்போ வந்து பேப்பரை திறந்தீங்கன்னா யோகா ஒரு வாரத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு போடுறாங்க, விளம்பரங்களை நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒருத்தவங்களுக்கு எத்தனை நாள் வந்து குறைந்தபட்சம் வந்து அவங்க யோகா கலையை கற்றுக்கிட்டு அவங்க செய்ய முடியும்?
0: சி, ஆக்சுவலி நான் சொல்லித்தரது 8 கிளாஸ் தான் சொல்லித்தருவேன், அவங்க கற்றுப்பாங்க. என்னோடது வந்து 2 விதமான யோகா, தெரப்பிட்டிக் யோகா. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் முதுகுவலின்னு வராங்க, அவங்கள்ட்ட போய் நான் சில செவி ஆசனம் சொல்லித்தரக்கூடாது, ஏன்னா அவங்க முதுகுவலியை ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஆர்டினரி யோகாவுக்கு போகணும். அவங்க அதை நான் சரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த அவங்க வந்து என்கிட்ட வரவங்க மோஸ்ட்லி அவங்க 6 மந்த்ஸும் கற்றுக்கலாம். பட் அவங்க இன்னும் கத்தின்றே போகலாம், என்கிட்ட பண்ண பண்ண இன்னும் அவங்களுக்கு நல்லா குரூம் ஆகிட்டே போகும் பாடி, அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸும் உள்ளுக்குள்ளே வரும். அதனால யூ கேன் லேர்ன் இட் இன் 1 மந்த், யூ கேன் லேர்ன் இட் இன் 6 மந்த், யூ கேன் ஹவ் டு கீப் ஆன் டூயிங் யோகா. நிறுத்தக்கூடாது, ஒரு தான் கத்திட்டோம் எவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கூடாது, பண்ணிட்டு இருக்கணும்.
1: அப்ப வர்றவங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்ற
0: தலைவலி மைக்ரேன் வராங்க, நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அவங்க பிராணாயம் கொடுத்து அவங்க பாடியை கிளீன் பண்ணுவேன். அவங்களோட ஆரா செக் பண்ணிக்கணும், அவங்களோட பிராணா லெவலை செக் பண்ணிக்கணும், எனர்ஜி லெவல் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆசனம் வருமா அவங்களுக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஆசனமாக தான் பண்ணணும், ஸ்லோவாக தான் பண்ணணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க உடம்புல இருக்கிற ப்ராப்ளத்தை எடுத்துடணும், அதுக்கப்புறம் யோகா ஸ்டார்ட் பண்ணணும். டக்கானு போய் டக்குன்னு உட்கார.
1: ஸோ இப்போ ஒருத்தர் வந்து யோகா கலையில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடல்நிலைக்கு ஏற்றதா
0: மாதிரி
1: மாதிரியான ஆசனங்கள் அவங்களுக்கு சூட் ஆகுங்கிறத வந்து நம்ம யோசிச்சு அந்த கலையை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி
0: அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லி தரணும்.
1: நம்ம அதில் வந்து அதுதான் அவங்களுக்கு ரொம்ப
0: இப்ப 4 பேர் வராங்கன்னா ஒருத்தருக்கு ஷோல்டர் பெயின், ஒருத்தருக்கு இதுனாக்க, சோ யூ கேன் நாட் ஹேண்டில் போத் டுகெதர்.
1: ஒரே கலை ஒரே ஆசனங்களை சொல்லி கொடுக்க
0: முடியாது. ஒவ்வொருத்தருக்கு இப்ப பிகினிங் சி ஃபார்ம் தெரபிட்டி யோகா இஸ் டிஃபரண்ட். தட் இஸ் இன் தி இஸ் ரிலேட்டட் டு தி ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர், டயபெட்டிஸ். இப்ப அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணனும். அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ணினா மத்த ஆசனம் நல்லா வரும். இப்ப ஹேண்ட் பெயின் வரவங்களுக்கு திடீர்னு ஆசனம் பண்ணாக்க ஹேண்ட் பெயின் இன்னும் ஜாஸ்தியா
1: இருக்கும்.
0: அந்த பெயினை எடுத்துட்டு அவங்க பண்ணாக்க நல்லா பண்ண முடியும்.
1: இது தெரியாம சில பேர் வந்து நாங்க 2 நாள் யோகா கிளாஸ்க்கு போனோம், எங்க கை கால் எல்லாம் போச்சு, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
0: வேகமா பண்ணிடுவாங்க, அவங்க கத்துக்கிறது ஆசை இல்ல, வேகமா கத்துக்கணும். நம்ம யோகா பண்ணா யோகா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே, திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப், யோகா இஸ் அ வே ஆஃப் லைஃப், நீங்க பண்ணிட்டே போகின்ற
1: இந்த டிப்ஸ் வந்து நம்ம வந்து நேர்கள் கவனிச்சுக்கணும். அவங்க உடல்நிலைக்கு ஏத்த மாதிரியான ஆசனங்களை அந்த முதலே அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத யோகா கலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க தெரிஞ்சிட்டு அந்த பிரச்சனைகளை வந்து அந்த ஆசிரியர்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க உடலுக்கு ஏத்த மாதிரி வச்சு அவங்க ஆரம்பிக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது. எக்ஸசைஸஸ் வந்து நிறைய வந்து ஜிம் எல்லாம் இருக்கு, அதுக்கும் யோகாக்கும் என்ன மேடம் வித்தியாசம்?
0: எக்ஸசைஸ் நீங்க பண்ணும்போது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், நீங்க கை கால உதறிந்து நடக்கும்போது எனக்கு கான்சென்ட்ரேஷன்ங்கிறது வராது. ஆனா அட் தி சேம் டைம் நீங்க யோகா பண்ணும்போது பாடி அண்ட் தி மைண்ட் இஸ் யோகா. நீங்க மைண்ட் அப்ளை பண்ணனும், பிரீதிங் கரெக்டா வருதான்னு பாக்கணும். இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யோகா. ஸோ நீங்கள் அது பண்ணினாதான் உங்களால் யோகா பர்ஃபெக்டாக இருக்கும். போஸ்டர், யோகா போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் உங்கள் பாடி க்ரூம் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸசைஸ் வந்து நீங்கள் உங்கள் தியானம் வேற எங்கேயான் இருக்கலாம், நீங்கள் எதா நினச்சிட்டு நடக்கலாம், எதா நினச்சிட்டு ஓடலாம். பட் ஆனால் யோகாவில் அப்படி கிடையாது, நீங்கள் இது பண்ணணும், இந்த ஆசனம் பண்ணணுன்னாக்க அதில் நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தான் அந்த ஆசனம் நன்னா வரும். அதுக்கு வேண்டிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆல்சோ, சி யோகாவில் என்ன நடக்குது, இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் கிளீனிங் நடக்கிறது, தே ஆர் கெட்டிங் எனர்ஜைஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களுக்கு வந்து வி ஆர் எலிமினேட்டிங் த ப்ராப்ளம் ஃப்ரம் த ரூட், எல்லா ப்ராப்ளமும் ரூட்லேயே போய். இப்போ யோகா பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்க டெஃபினெட்லி யூல் ஃபீல் ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங்கர். அப்போ உங்களை இன்டேக் ஆல்சோ நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடணும் ஆசைப்பட மாட்டேன், நான் இதை தான் சாப்பிடணும், எனக்கு என்ன பேலட்டபிளாக இருக்கோ, வாட் இஸ் இன்னோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் தி க்ரீன் வெஜிடபிள்ஸ், பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ், அந்த மாதிரி தான் சாப்பிடணும் நம்மளுக்கு ஆசை வரும். அந்த ஆசை கிரியேட் யோகா கிவ்ஸ் யூ லாட்ஸ் ஆஃப் இன் ஹாப்பினஸ், more happiness and good health.
1: இப்போ வந்து இந்த யோகா வந்து கத்துக்கிட்டு ஒரு ட்ரைனிங்கோ ட்ரைனிங் செஷனோ இல்லை உங்களை மாதிரி ஒரு ட்ரெய்னர் ஆகி ஒரு வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற டிப்ஸ் என்ன மேடம்?
0: கத்துக்கலாம், யாருனாலும் பண்ணலாம்.
1: அதுக்கு சர்டிபிகேட்ஸ் கொடுப்பாங்களா?
0: சர்டிபிகேட்ஸ் இருக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பண்ணி சி இஸ் மோர் தென் சர்டிபிகேட், இட் இஸ் யூ நோ ஆக்சுவலி உங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸை பார்த்தே வருவாங்க உங்கள்கிட்ட.
1: உடல் பயிற்சிக்கு சர்டிபிகேட்ஸ் குடுக்கறாங்க, டயட்டீஷியன் நீங்க
0: சொன்னீங்க, இல்லன்னா உங்க போஸ்டரை பார்த்தே உங்கள்ட்ட ஆள் வருவாங்க. அதனால நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க சொல்லி தரத பொறுத்து, அவங்க புடிச்சுக்கிறத பொறுத்து.
1: அதுக்கு என்ன மேடம் மூலதனம் வேணும்? என்ன
0: ஒண்ணும் வேண்டாம், உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் இருந்தா போதும், நாலு மேட் இருந்தா போதும்.
1: இவன் வந்து ரூம் கூட தேவையில்ல, ஏன்னா மொட்டை மாடி இருந்தா
0: மொட்டை மாடி கூட பண்ணலாம். ஆனா நீங்க இன்னும் ஞாபகம் வச்சுங்க, யோகால ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் பீப்பிள் ரொம்ப குரூப்ஸ்ல போகாதீங்க. குரூப்ஸ்ல போய் உங்களால சொல்லி தர முடியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்ம் எல்லாரும் சி நான் யூ ஹாட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் த ப்ரொஃபஷன், அதுதான் யோகா. சும்மா இது வந்து நான் வந்து ஏன் அங்க விட்டுட்டு இங்க வந்தேங்கிறத பணம் பண்றது இஸ் நாட் மெயின் திங்கா இருக்கக்கூடாது. பணத்தோட உடம்பையும் நம்ம கவனிக்கணும், உன்னத்தோட உடம்ப நம்ம விளையாடக்கூடாது. அவங்களுக்கு சொல்லி தரதுல அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கணும். நான் நீ கத்துனே இதை நல்லா பண்ணினேன்னு பண்ண, அதுல உங்களுக்கு அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. அட் த சேம் டைம் யூ வில் ஆல்சோ ஏர்ன் யுவர் மணி.
1: இல்ல அது வந்து ஒரு ஒருத்தருக்கு நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க போய் அந்த செய்தியை பரப்பினாலே
0: போது பல்வேறு பீப்புள் வருவாங்க உங்கள்ட்ட. ஆர்டினரி உங்கள்ட்ட தானே வருவாங்க. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ண வேண்டாம். இவங்களோட உடம்பு நீங்க கியூர் பண்ணீங்கன்னா, இவங்களோட ஸ்பான்டிலிட்டிஸ் கியூர் ஆயிடுச்சு, இவங்களுக்கு பிளட் பிரஷர் ரெடியூஸ் ஆயிடுச்சு இப்படின்னு சொன்னாக்க, இவங்க போய் மத்தவர்கள் சொல்லுவாங்க வேர்ட் ஆஃப் மவுத். அந்த பப்ளிசிட்டியும் உங்களுக்கு நிறைய.
1: ஒரு ஜிம் வைக்கணும்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 1000 சதுரடி ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இவ்வளவு இடம் வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இவ்வளவு முதலீடு வேணும். ஆனா வந்து யோகா வந்து எதுவுமே தெரியல, இடம் கூட
0: மொட்டமாடிச்சா போதும்.
1: சோ இது வந்து இந்த தொழில் வாய்ப்பு வந்து நிச்சயமா வந்து நேர்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். யோகா கலைங்கிறது வந்து கத்துக்கிறதுனால தன்னுடைய உடலும் சீராகிறதோட இன்னும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க குழந்தைகள், எத்தனையோ அவங்கள சுத்தி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் கலையை வந்து சொல்லி கொடுக்கறது மூலம் அமைச்சருடைய உடல்நிலையை வந்து அவங்க சந்தோஷப்படுத்திடலாம். அதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு மன நிம்மதி கொடுத்த சந்தோஷத்தோட அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பும் கிடைக்கும் அவங்களுக்கு. சோ இதுல வந்து நிறைய முதலீடும் இல்ல அப்படிங்கறது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல
0: பிளஸ் பாயிண்ட்
1: நீங்க சொன்ன மாதிரி. இப்ப வந்து இந்த யோக கலையில வந்து குழந்தைகள்லாம் வந்து எத்தனை வயசுல இருந்து சொல்லிக்கலாம்? ஏன்னா இப்ப வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து இது வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க. சோ எந்த வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து யோகா கலை சொல்லிக் கொடுக்கலாம்?
0: சி யோகா கலை ஸ்டார்ட்ஸ் வெரி ஏர்லி. இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 5 அண்ட் தே வில் பிக் இட் அப் வெரி ஃபாஸ்ட்.
1: 5 வயசுல இருந்து அஞ்சு
0: லேஞ்சு பண்ணலாம். 4 வயசுல பேர் கொஞ்சம் கூட என்ன குழந்தைகள் பார்த்து பார்த்து கத்துக்கிறாங்க. அம்மா அப்பா பண்ணும்போது அவங்களும் கத்துக்கிறாங்க. சோ அதனால ஈஸியா வரும் அவங்களுக்கு ஆசனம். போக போக ஈஸியாவே ஆசனம் வந்துடும்.
1: நான் பாத்திருக்கேன் மேடம், பெரும்பாலும் சின்ன குழந்தைங்க வந்து உட்கார்றப்ப வந்து அவங்க காலை மடிச்சு உட்காந்து, அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க பாருங்க சின்ன குழந்தைங்களா எப்பயும்
0: குழந்தைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஏன்னா இருக்கிற டென்ஷன் வேர்ல்ட்ல வந்து அவளுக்கு பாவம் படிக்கணும், அந்த ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு வந்து யோகா இஸ் த பெஸ்ட் வே. அது அவங்க கத்துக்கவும் கத்துப்பாங்க, ஃபாஸ்டா கத்துப்பாங்க. சின்ன வயசுல நீங்க போட்டீங்க பிரெயின் பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். எல்லா ஆசனாக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான், பிரெயின் பவர் இம்ப்ரூவ் பண்றதுதான் ஆசனாஸ்.
1: இந்த குழந்தைங்களுக்கும் இதுல இருக்கிறதுனால நிறைய வந்து இதுல நல்ல தொழில் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா எல்லா காலேஜஸ் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் பிளே ஸ்கூல்ஸ் இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து யோகா கத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து யோகா சொல்லி கொடுக்கறதன் மூலம் ஒரு சாதாரணமா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட ஒரு உங்களுடைய காலையில 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் செலவிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து ஒரு யோகா ஆசிரியர்கள் ஆகலாம். வீட்டிலேயே கூட வந்து பல குழந்தைகளை ஒரு 10 குழந்தைங்களை 1 மாசத்துக்கு சொல்லி அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இது வந்து அந்த குழந்தைங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். தேவையில்லாம அவங்க வந்து
0: டென்ஷன்
1: மாத்திரைகள்லாம் இப்ப வந்து எல்லாரும் எல்லாரும் வந்து குழந்தைங்களுடைய பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்றாங்க. வந்து நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு போறாங்க, அதுக்கான உடல் ஸ்டாமினா யோகா மூலம் வருங்கிறீங்க. இது வந்து உண்மையிலே வந்து அந்த பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யோகா வந்து உதவுது அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல டானிக் மாதிரியான விஷயம் தான். மேடம்,

0: பாருங்கோ, நான் போயிட்டு ஆஃபீஸில் உட்காருப்பாரேன். தட் செடென்டரி ஒர்க்குனாக்க நான் எவ்வளோ சாப்பிட்ணும், வயிறு நிறையா சாப்பிட்டு போய் உட்காரக்கூடாது. அதனால என்ன செய்யணும், பாதி வயிறு தான் சாப்பிட்ணும், பாதி வயிறுக்கு தண்ணி இருக்கும் உள்ளுக்குள்ளார. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ. ஆனால் திங் இது தான் சாப்பிட்ணும் கிடையாது. காரத்தால் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் லெவல் ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால நிறைய சீரியல் சாப்பிடணும். தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிட்ணும். அது மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்களா, இட்லி அது மாதிரி ஓட்ஸ் எது கிடைக்கிறது அது இதுதான் சாப்பிட்ணும். நெசர் செய்யணும். நம்மளுக்கு கிடைக்கிறது இட்லி நிறையா
1: காலையில் வந்து கார்போஹைட்ரேட்
0: வேணும்.
1: அதனால மார்னிங் பிரேக்
0: இட்லி. ஆமா, இட்லி இஸ் ஃபுல்லி நியூட்ரிஷியஸ். உங்களுக்கு அது கிடைக்கவும் கிடைக்கிறது. வாழைப்பழம் கிடைக்கிறது, அது சீப் தானே, அது கூட சாப்பிடலாம். நீங்க ஒரு பழம் சாப்பிடணும் கரெக்டா, ஒரு
1: ஆப்பிள் தான் போகணும்.
0: ஆப்பிள் நெசசிட்டி இல்ல. நீங்க நீங்க வந்து இதுதான் சாப்பிடணும் நெசசிட்டி கிடையாது. கிடைச்சா நட் சாப்பிடணும், கிடைக்கலன்னா நீங்க வாழைப்பழத்திலயும் சாப்பிடலாம், அதே இட்லியிலயும் சாப்பிடலாம். சோ காஃபி டீ இது உங்களுக்கு மோரு கிடைக்கும். பிராணாயம் Asanas is helping you to eat. What you are supposed to eat.
1: மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரி கஞ்சி வகைகள்ல
0: கஞ்சி
1: வகைகள்ஸ்
0: இல்ல, ராகி மால்ட், ராகி இருக்கே, கோதுமை கஞ்சி, கோதுமை ரவா கஞ்சி. நீங்க இது நான் சொன்னேன், நீங்க எக்ஸ்பென்சிவ் சாப்பிட்டாதான் உடம்புன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ, உங்க பக்கத்துல என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி ஆப்டர்நூனுக்கு மத்தியான லஞ்சுக்கு நீங்க வந்து உங்களால கோதுமை கிடைக்கி சப்பாத்தி பண்ணி சாப்பிடுங்க. கீரை வகைகள் கிடைக்கிறது, வெஜிடபிள்ஸ் நிறைய கிடைக்கிறது இங்க, நல்ல எல்லா வெஜிடபிள் கத்திரிக்காய்ல முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா கிடைக்கிறது. இதெல்லாமே வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ நீங்க எது சாப்பிடலாம். அது மாதிரி ஈவினிங் வந்து எகெயின் நீங்க வந்து சாப்பிடும்போது குறைச்சலா சாப்பிடணும். ஏன்னா பாடி இஸ் கோயிங் டு பி ரெஸ்ட். நீங்க சொல்ற மாதிரி 10 மணி 11 மணிக்கு ராத்திரி சாப்பிடக்கூடாது. நீங்க சாப்பிட்ற டைம் வந்து ஷுட் பி பிஃபோர் 8 o'clock. டின்னர் ஷுட் பி பிஃபோர், அது ஷுட் பி லைட் ஆல்சோ. அதுக்கு எப்போது நீங்க வந்து லைட்டா சாப்பிடுங்க, ஹெவியா சாப்பிடறாதீங்க. எகெயின் அது அப்பயும் எகெயின் நீங்க இந்த மூங்க வந்து இருக்கேன், இந்த பச்சை பயிர் இது போட்டிருக்கேன், அதே மாதிரி அதெல்லாம் போட்டு மொளை விட்ட பயிர் இதெல்லாம் காத்தாலையும் சாப்பிடலாம். காத்தாலி சாயங்காலம் சாலட் சாப்பிடலாம். வெங்காயம் நிறையா கிடைக்கிறது, அந்த வெள்ளரிக்காய் கிடைக்கிறது, இதெல்லாம் போட்டு ஒரு சாலட் பண்ணி சாப்பிடலாம். எகேன் 2 சப்பாத்தி சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நீங்கள் எது வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 5 மீல்கூட சாப்பிடலாம். இதுதான் சாப்பிடணும். ஒரே மீலாக ஹெவியாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, அதுதான் டயட்.
1: இப்ப ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய சாப்பிடுறாங்க குழந்தைங்கள, அதை வந்து அவாய்ட் பண்ணி அதே
0: இது அம்மாவோட வேலை, பேரண்ட்ஸோட வேலை. அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாம பாது, இட்ஸ் நாட் தட் சாப்பிட்டா கெடுது சொல்லல, கண்டினியூஸா சாப்பிட முடியல.
1: அவங்களுக்கு அம்மாக்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப வசதியா இருக்கு.
0: வசதியை பத்தி
1: பண்றாங்க.
0: ஆமா கரெக்ட், நீங்க வசதி இருக்கு. நீங்க சொன்ன மணி பவர் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா நான் என்ன சொல்றேன்னாக்க, ஃபார் சர்டன் பீரியட்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு அது ஒத்துக்காது.
1: கரெக்ட். அதனால நம்ம பார்த்தோம்னா சைல்ட் ஒபேசிட்டி கூட ரொம்ப
0: ஜாஸ்தியாவே இருக்கு இந்தியால. ஜாஸ்தியா என்ன சொல்றோம், நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கணும். இது அம்மாக்கள் நம்ம வீட்டு வேலை தான். இதை வந்து நீங்க வெளில போய் கிடைக்கிறது என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஓகே, நீங்க வெளில போறீங்க ஹாம்பர்கர் சாப்பிடலாம். தினத்துக்கு சாப்பிட்டா அந்த குழந்தைகளுக்கு ஏன்னா ஒயிட் பிரெட் மைதா அது ஒத்துக்காது. அதே நீங்க வந்து வீட்டுலயே நீங்க பண்ணலாமே, அதை நீங்களே வீட்டிலேயே பண்ணி அந்த பீஸாவை கொடுக்கலாம். அது கத்துட்டீங்கன்னாக்க அந்த ரெசிபிஸா எப்படி பீஸா பண்றது பண்ணினீங்கன்னா அந்த பீஸா நீங்களே பண்ணி கொடுக்கலாம். அதையும் கோதுமாவில் பண்ணி கொடுக்கலாம். மைதால தான் பண்ணணும், நெசசிட்டி கிடையாது. அது மாதிரி நீங்க நூடுல்ஸ் நீங்களே வீட்டு பண்ணி கொடுக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை இது சாப்பிட்டு அதை சாப்பிடணும் ஆசைப்படுற குழந்தைக்கு நீங்க பண்ணி கொடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஹைஜீன் நல்லா பார்த்துப்பேன், நீங்க குவான்டிட்டி எல்லாம் நல்லா போட்டு கரெக்டா போட்டு கொடுப்பேன். அதுல வந்து எக்ஸ்ட்ரா என்ன எக்ஸசைஸ் சாப்பிடாது குழந்தைகள், குறைச்சலாம் சாப்பிடும் அப்ப. ஸோ அதனால வீட்லயே கொஞ்சம் தரமான சாப்பாடை கொடுத்தீங்கன்னாக்க குழந்தைகளுக்கு நல்ல பிரெயின் பவர் இம்ப்ரூவ்மெண்ட்.

0: டாகுமே ஒரு வியாதியும் வராது குழந்தைகளுக்கெல்லாம்.
1: இப்போ வந்து யோகா பற்றி சொன்னீங்க, உணவு பற்றி சொன்னீங்க, டயட்டீஷியன் பற்றி சொன்னீங்க, ப்ராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ராணிக் ஹீலிங்னா என்ன?
0: ப்ராணிக் ஹீலிங் இஸ் இங்கே பாருங்க, நம்மளுக்கு மூணு செக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் யோகா, தட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம். செகண்ட் இஸ் டயட், தட் இஸ் இஃப் யூ ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்தா அதை எப்படி டயட் மூலம் க்யூர் பண்ணு. தேர்ட், ஆக்சுவல் ஹீலிங் பிரகாரம் அந்த வியாதியை எப்படி எடுக்கிறது. இப்போ முதுகுவலி, லோவர் பேக் பெயின் வராங்க, அவங்களை அறியாமல் வந்துருத்து அந்த வியாதி, அது எதனால் வருதுன்னு அதையும் சொல்கிறேன். டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் லெவல் பாடியில் நிறைய இன்க்ரீஸ் ஆனாக்க, உங்களோட ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகும்போது இந்த ப்ராப்ளம் வருது. அதை ஹீலிங் பிரகாரம் தான் எடுக்க முடியும். எடுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து பாடி அந்த ப்ராப்ளம் திருப்பி வராது உங்களுக்கு. இது என்னன்னாக்க, ப்ராணிக் ஹீலிங்ஸ் ரிலேட்டட் டு எகெயின் யோகா. யோகாலையும் சக்ரா ஸ்பீக், இங்கேயும் சக்ராஸ் இருக்குது. பிராணி ஹீலிங்கில் வி ஓன்ட் டச் த பர்சன், டச் பண்ணாமல் இல்லையா, அவள் ஆரா செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஆரா செக் பண்ணும்போது இதில் ஸ்கேனிங் இருக்குது, லைக் அலோபதி ஸ்கேனிங் மாதிரி இங்கே பிராணி ஹீலிங்கில் ஸ்கேனிங் இருக்குது. ஸ்கேனிங்கில் பார்க்கும்போது எந்த உங்கள் பாடியில் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹவ் எனி ப்ராப்ளம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோவர் பேக் பெயின் வச்சுங்கோ, அதுக்கிட்ட போகும்போது வி கேன் சி பிராணா டிப்ளீஷன் டேக்ஸ் பிளேஸ் ஓவது. அதை பார்க்கும்போது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அந்த அங்கே இருக்கிற சக்ராவை ஆக்டிவேட் பண்ணணும். வெதர் வந்து இஸ் கன்ஜஸ்டடா, இது டிப்ளீட்டடான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேண்டிய கலர். ஐ மே வெல் அட்வான்ஸ்டு ஹீலர், ஸோ ஐ யூஸ் இட் வித் கலர், ஃபாஸ்டர் மெத்தட் கலர். நீங்கள் பேசிக் கிளீன் பண்ணலாம் ரொம்ப நேரம் கிளியர், குட் வில் டேக் அபவுட் சே 20 minutes, அதில் கலரில் இன்னும் கொஞ்சம் குறைச்சலாம் நடக்கும். அடுத்தது கிறிஸ்டல் ஹீலிங். சர்டன் எடுத்து கிறிஸ்டல் பண்ண முடியாது, சில ஏரியா கிறிஸ்டல் பண்ண முடியாது, சில பேருக்கு கிறிஸ்டல் பண்ண, லைக் ப்ரெக்னென்ட் லேடிக்கு பண்ணக்கூடாது, அதனால சில ஏரியாக்கெல்லாம் பண்ணக்கூடாது கிறிஸ்டல். பட் சில ஏரியா கிறிஸ்டலில் பெயின் வேகமாக வந்துடும், லைக் ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் வேகமாக வரும். ஸோ அதனால என்னன்னாக்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரா செக் பண்ணி எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராப்ளத்தை நீங்க எலிமினேட் பண்ணணும். அதுதான் பிராணிக் ஹீலிங்.
1: வந்த கலையா இல்ல
0: இந்தியால இருந்தா வெளில போச்சு. ஆக்சுவலி யோகா அண்ட் பிராணிக் ஹீலிங் போத் வென் ஃப்ரம் ஹியர் அண்ட் இட் இஸ் பிகம் வெரி ஃபேமஸ் அவுட் சைடு, எல்லா வேர்ல்டு முழுக்க இது ஃபேமஸ் ஆயிடுச்சு.
1: அங்கிருந்து திருப்பி
0: நமக்கு வந்துருக்கு, இப்ப திருப்பி தெரியும் நம்மளுக்கு அவேர்னஸ். என்ன சொன்னேன், நானே வந்தது இங்க அவேர்னஸ் கொடுக்கறதுக்குன்னா வந்து. ஆக்சுவலி எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் என்ன விட நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருமே. எனக்கும் பிடிச்சிருக்கு, ஐ ஆல்சோ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் மை செல்ஃப். ஸோ என்னோட இது வந்து என்னோட, நான் வந்து தமிழ்நாடு பொண்ணு, ஆக்சுவலி தமிழ்நாட்டில் தானே நாங்கள் பிறந்தோம், அதனால என்னோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால ஐ வாண்ட் டு கிவ் த அவேர்னஸ் டு த பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் லேர்னிங் ஹியர், தட்ஸ் வெரி நைஸ் இல்லையா. அதனால தான் ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள் ஆல்சோ.
1: நீங்க வந்து யோ பிராணிக் ஹீலிங் மூலமா வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து அந்த க்யூர் பண்றீங்க,
0: க்யூர் பண்றேன்.
1: பிராணிக் ஹீலிங் சொல்லியும் கொடுக்குறீங்களா?
0: பிராணிக் ஹீலிங் சொல்லி, ஆமா, இஷ்டப்பட்டவங்க கத்துக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க ஹீலிங் பண்ணிட்டு உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க யோகாவுக்கு போயிடுறாங்க. யோகா இஸ் ப்ரிவென்ஷன். நாங்க வந்து பிராணிக் ஹீலிங் ப்ராப்ளம் எடுத்ததுக்கு அப்புறம் உடனே ஐ டோல்ட் யூ நோ தெரபிட்டிக் யோகா கொடுத்துட்டு உடனே ஆர்டினரி யோகா கத்துன்னு போயிடுறாங்க. அதனால லைஃப் முழுக்க அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது.
1: இந்த பிராணிக் ஹீலிங் வந்து இந்த கலையை வந்து கத்துக்கிட்டு அதே வந்து ஒரு தொழிலா செய்ய
0: பண்ணலாம்.
1: அதுக்கு வந்து என்ன மேடம், அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்கு?
0: பயிற்சிகள் அவங்க உடம்ப ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கான்னு பாக்கணும். அவங்க அவங்களோட ஆரோக்கிய அவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், அவங்க கொஞ்சம் யோகா இதெல்லாம் பண்ணி அவங்க உடம்ப நல்லா செய்யணும். உங்களுக்கு நீங்க ஹெல்த்தியா இருந்தா நீங்க மத்தவாளுக்கு பண்ண முடியும்.
1: கரெக்ட்,
0: நீங்க சிக்கா இருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியும் மத்தவாளுக்கு. அது பிராணி ஹீலிங்க்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கணும், நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்சம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணுப்போம், நம்மளோட சக்கரவை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணினாக்க ஈஸியாக இன்னொருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம்.
1: இந்த பிராணிக் ஹீலிங் வந்து அதுக்கும் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்களா?
0: உண்டு,
1: அந்த சர்டிஃபிகேட்ஸ் கத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி அவங்க பிராணிக் ஹீலிங்
0: கன்சல்டன்ட்
1: போட்டு இல்லை கவுன்சிலரா
0: கத்துக்கலாம். பிராணிக் ஹீலிங்ல சைக்கோ தெரப்பின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு நீங்கள் நிறைய கவுன்சிலிங் பண்ணணும். ஏன்னா பீப்புள் எல்லாரும் வந்து விசி உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஹீலிங் ப்ராசஸ் உடனே வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இது ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், எனக்கு வந்து ஈஸியா ஒரு மருந்துல போற பெயின் போக இதுல எப்படி போகும்னு ஒரு டவுட் வர்றதுனால அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு. அதுக்கு உங்களுக்கு கெபாசிட்டி நல்லா சொல்லி தரணும் அவங்களுக்கு, அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க.
1: அந்த நம்பிக்கை அவங்களுக்கு
0: நம்பிக்கை கிரியேட் பண்ணணும். அந்த நம்பிக்கை கிரியேட் பண்ணீங்கன்னா
1: அவங்க வந்து நம்பினாதான், மருந்தா இருக்கட்டும் டாக்டர்கிட்ட வந்து நம்ம எதுக்கு போறோம், நம்மள வந்து சாப்பிடற மருந்து நிச்சயமா கியூர் ஆயிடும் அப்படின்னு. ஏன்னா மருந்து வந்து கண்ணுக்கு தெரியுது, இதுல கண்ணுக்கு தெரியல.
0: பிராணி ஹீலிங் இட்செல்ஃப் இஸ் எ ஃபேத் ஹீலிங். அது பேரு ஃபேத் ஹீலிங். அந்த ஃபேத் இருந்தாதான் உங்களுக்கு ஆன்சர் 100% கிடைக்கும்.
1: அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நீங்க
0: இத ஹீலிங் பண்றோம். நாங்க சொல்லுவோம் அவங்கள்ட்ட, யார் ஹீலர் தான் சொல்லணும்.
1: மேடம், உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இப்போ வந்து பிராணிக் ஹீலிங்க்கு வருவாங்க, நீங்கள் அந்த மாதிரி பிராணிக் ஹீலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து க்யூர் ஆன ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் சொல்லுங்களேன்.
0: ஐ கேன் கோட் ஒன்லி 2-3 பீப்பிள். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு லேடி வந்தாங்க, ஆர்த்ரைட்டிஸ் வந்தாங்க, ஒரு 10 சிட்டிங்ஸ்ல அவங்க கியூர் ஆயிடுச்சு ஆர்த்ரைட்டிஸ். அவங்களுக்கு உடனே செல்ஃப் ஹீலிங் சொல்லி கொடுத்துட்டேன். எப்பயானு வந்ததுன்னா பெயின், இன்னைக்கு அவங்க நல்லா நடக்கிறாங்க. அன்னைக்கு வந்து திருப்பி வர வேண்டாம், அவங்களே பண்ணிக்கலாம், அவங்களே ஹீல் பண்ணிக்கலாங்கிறதுக்கு நான் சொல்லி கொடு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து மரத்துல கீழே வந்து கையை இது பண்ணிட்டேன். ஒரு இன்னும் ஹீஸ் போட்டோகிராஃபர், ஒன்னும் அதே ஜேர்னலிஸ்ட், அவர் கீழே விழுந்ததுல அவர் கையை வலதுகையில் இது இன்னும் எல்போல ப்ராப்ளம் வந்துடுத்தோம். ஸோ ஹீலிங் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பெயின் வரல.
1: போட்டோகிராஃபர்
0: பண்ணிக்கணும்னா கூட அவங்க என்ன சொல்லி யாரும் வந்தாலும் சரி, ஹீலிங் முடிச்சுட்டு அவங்க கத்துக்கணும்னாக்க உடனே செல்ஃப் ஹீலிங் சொல்லி கொடுத்துருவோம். எப்பயானு பை மிஸ்டேக் ஹீலிங் வந்து ப்ராப்ளம் வந்துடுத்துனாக்க வரவே வராது. வந்துடுத்துனாக்க அவங்களே ஹீல் பண்ணிட்டு கியூர் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் நீட் பிராணிகளை ரன் பண்ணல, அவங்களே கத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கத்துருவாங்க. அதையும் சொல்லி இந்த மாதிரி இந்த ஆசனம் பண்ணா உங்களுக்கு இந்த வராது, இந்த பிராணாயம் பண்ணா வராதுன்னு அதுல எம்பசிஸ் பண்றேன் நிறையா. சோ அவங்க பிராணாயம் கத்துக்கிறாங்க, லிட்டில் பிட் ஆசனம் ரிலேட்டட் தெரபிட்டிக் ஆசனம் சொன்னேன், ரிலேட்டட் ஆசனாஸ் கத்துக்கும் போது அவங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் சைமல்டேனியஸா.
1: மேடம், இப்போ பிராணி ஹீலிங் வர்றவங்க நேரடியாக உங்க இடத்துக்கு தான் வரணுமா, இல்லை வந்து இப்போ வந்து வெளிநாடுகள்லாம் இருக்காங்க, நம்ம வெளியூர்ல இருக்காங்க, இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு முறைகள் இருக்கா? ஏன்னா இதுல வந்து ஹீலிங்ல வந்து மருந்து எதுவுமே இல்லை, பை சக்ராஸ் மூலமா தான் நீங்க சொன்னீங்க, வைப்ரேஷன்ஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க.
0: பிராணி ஹீலிங் வந்து உங்கள்கிட்ட நேரில் வரலாம், இப்ப வர முடியாதவங்க டெலிபோன்லயும் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ட் ஹீலிங் ஒண்ணு இருக்கு, அவங்க என்ன பார்க்கவே வேண்டாம், அவங்க பேர் எடுத்துன்னு நாங்க பண்ணுவோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பவிஷர்லாம் உலகத்துல எனக்கு இருக்காங்க. நான் இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ரெண்டு மூணு கிளைண்ட்க்கு எல்லாம் கிளீன் பண்ணி இருக்கேன். பேக் பெயின் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு. இத மாதிரி என்னன்னா அவங்க என்ன செய்யணும், அவங்கள்ட்ட கேமரா இருக்கு, என்கிட்ட கேமரா இருக்கு, தே கம் டு ஆன்லைன்ல வருவாங்க, என்ன பார்ப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு அவங்க ஹீலிங் நடக்கும்போது கேட்டுப்பேன் எப்படி நடந்து பெயின் இறங்கின்றக்கான, அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க என்ன. அதனால ஒன்னும் நீங்க நேர்ல பாத்துக்கலாம், நேர்ல வரலாம், இல்ல ஓவர் தி டெலிபோன் ஹீலிங் பண்ணிக்கலாம். ஆர் டிஸ்டன்ட் ஹீலிங் நீங்க டெலிபோன் பண்ணிட்டு எனக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு வச்சுட்டீங்கன்னா ஹீலிங் அவங்க பேர் எடுத்து நாங்க ஹீல் பண்ணுவோம், அதுலயும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்ல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க எங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வெப்சைட்ல வந்தாங்கனாக்கா ஆன்லைன்ல தே கெட் ஆன்சர் இமீடியட்லி. ஹீலிங் கேன் டேக் பிளேஸ் இந்த யூனிஃபார்ம்.
1: இப்போ வந்து பிராணி ஹீலிங் கலையை கத்துக்கிட்டா அவங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் கூட தேவையில்லை, ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஆன்லைன்ல கூட அவங்க வந்து
0: பண்ணிக்கலாம்,
1: கிளைண்ட்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து அது வந்து ஒரு நம்பிக்கையான சந்தோஷமான செய்தி. நேர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து 1 hour வந்து 10 rupees 20 rupees தான் சார்ஜ் பண்றாங்க ப்ரௌசிங் சென்டர். ஸோ அது வந்து அவங்களுக்கு நிச்சயமா வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வந்து இந்த பிராணி ஒரு வாய்ப்பு இருக்கும். இது வெறும் தொழில் அப்படிங்கறது மட்டும் இல்லாம ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு தொண்டு செய்யற ஒரு இணைஞ்ச தொழிலாகவும் இருக்கும். வரும் மேடம், இவ்வளவு நேரம் நம்ம அரங்கத்திற்கு வந்து பல்வேறு செய்திகளை வந்து நீங்க சொன்னீங்க, யோகா, பிராணி ஹீலிங், டயட்டிஷியன் பத்தி எல்லாம் சொன்னீங்க.

0: துறையில வந்து வர்றவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற டிப்ஸ் என்ன, எது எதுல கவனமா இருக்கணும், எது எது அவங்க செய்யக்கூடாது, எது எதுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை கையாளணும், அந்த டிப்ஸ் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க பாடி ஃபர்ஸ்ட் க்ரூம் பண்ணிக்கணும். அந்த இன்வால்வ்மெண்ட் இன் திஸ் ப்ரொஃபஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நீங்க ஃபுல் ஹார்ட்டடா இது வந்து நீங்க என்ன சொன்னீங்க, இன்னொருத்தர் நல்ல மனசோட செய்யுங்க, உங்களுக்கு அதுல டெஃபினட்டா நல்ல ஆன்சர் கிடைக்கும், நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆக்சுவலி அது பண்ண பண்ண பண்ண. ஸோ அதனால நீங்க இன்வால்வ்மெண்ட் வில் பி 10% இருக்கணும் உங்களுக்கு. இதை வந்து இதை தொழில் ரீதியா நீங்க செய்யும் போதும் நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ அனதர் திங் வச்சு நீங்க உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் இதெல்லாம் ரொம்ப வேண்டவும் வேண்டாம். ஸோ அதனால நீங்க நன்னா கொஞ்சம் இடத்துல கூட இதை பண்ணலாம் கொஞ்சம் தான். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே இதில் கிடைக்கிறது, மூணுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்க. அதே மாதிரி இந்த சாப்பாடு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் நீங்கள் பண்ணணும்.
0: கரெக்டாக அதை கொஞ்சம் கற்றுக்கணும்
1: கற்றுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் படிக்கலாம்,
0: எல்லாருக்கும் வரத்துக்கு பிசிடி ஹோ அவங்கள பற்றி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் அவங்களுடைய உணவு பழக்கம்
1: அவங்க வழக்க பழக்க
0: சில தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்களுக்கு
1: டயட் ஹேபிட் தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் டயட் பிளான் பண்ணி தர முடியும். அதனால் தெரிஞ்சுட்டு அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபுட் ஸ்டப்ஸ் அது இஸ் வெரி வெரி அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஈஸியா உங்களை பிளான் பண்ணி
0: பண்ண முடியும்.
1: இது மூலத்தை நீங்க நல்லா நீங்களே தரவா இருந்தீங்கனாக்க நீங்க நல்லா சொல்லியும் தர முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிராணி ஹீலிங் யோகாக்கு வந்து நீங்க கத்துன்றதுக்கு அப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பண்ணி உங்க பாடி நல்லா க்ரூம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எத்தனை பேராலும் எடுத்துக்கலாம். நீங்க என்ன வேணாலும் எங்க வேணாலும் போலாம் உலகத்துல, யாருக்கு வேணாலும் சொல்லி தரலாம். நீங்க எங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லியும் தரலாம். இந்த எல்லா ப்ராஃபிட் அதுல இருக்கு உங்களுக்கு. அண்ட் யூ ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. நீங்க உங்களுக்கு அதுல ஸ்ட்ரெஸ் கிடையாது, டென்ஷன் கிடையாது, உங்களுக்கு டிப்ரெஷன் கிடையாது. அதுதான் பிராணி ஹீலிங் அண்ட் யோகா அண்ட் டயட்.
0: ஆமா, இந்த கலையை கத்துக்கிறது மூலம் தானும் ஒரு கலையை கத்துட்டு தன்னோட உடல்நிலையை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம சமுதாயத்துக்கு பல பேருக்கும் வந்து தொண்டு செய்யறது இருக்கு. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அதிக மூலதனம் தேவையில்லை, அதிகமான நேரமும் பிறருடைய நம்பிக்கைக்காக வந்து நம்ம பாத்திரமாயி அவங்கள பத்தி வந்து நிறைய நேரம் அவங்களுக்கு வந்து ஒதுக்கி அவங்கள பத்தி முழு இன்வால்மெண்ட் செய்யற அந்த அட்டிடியூட் வந்து அவங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன்ல வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றீங்க. சோ இது வந்து நிச்சயமா வந்து எல்லா தொழில்துறையில எல்லாருமே வந்து அந்த அட்டிடியூட் இருக்கிறவங்க தான் தொழில்துறைக்கே வர முடியும். சோ இப்ப இந்த துறை வந்து நிச்சயமா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு புதுசா அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. யோகா பத்தியும் பிராணி ஹீலிங் பத்தியும் உணவு கட்டுப்பாட்டு வழக்கங்கள் வந்து அதிகமா கவர்மெண்ட்டும் செலவு பண்றாங்க, டாக்டர்ஸும் அதை பத்தி டயட்டீஷியன்ஸ் கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புதுசா வந்து டயட்டீஷியன் ஆகணும் கூட இந்த கோர்ஸ்
1: மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பிராணி ஹீலிங் நல்லா ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு. அது சோ இஸ் யோகா பிராணாயம் ரெண்டுமே ஹெல்ப் பண்றது.
0: சோ இப்ப டாக்டர்களுடைய கான்டாக்ட் மூலமாகவும் அப்புறம் உங்களுடைய சுற்று வட்டாரங்கள்ல யார் யாருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களெல்லாம் நீங்க அவங்களுக்கு கிட்ட வந்து அணுகி அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியில வந்து டாக்டர் சந்திரா சுவாமிநாதன் அவங்க சொன்ன பல்வேறு டிப்ஸ் வந்து உங்களுக்கு உதவி இருக்கும். இதுல வந்து பலர் வந்து இந்த யோக கலையை வந்து கத்துக்கிட்டு தனக்கு வந்து தனக்காக மட்டும் இல்லாம அது ஒரு தொழிலாவும் செய்ய முன் வருவாங்க அப்படின்னு நாங்க நிச்சயமா நம்புறோம். மேடம், நம்ம அரங்குக்கு வந்து பல்வேறு தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நேரு சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேருக்களே. அடுத்த வாரம் வேற ஒரு தொழில் துறையில இருக்கிற ஒரு நிபுணரை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசென்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ் நம்ம இப்ப வி ஆர் டோட்டலி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். சோ இஃப் வி கேன் பிரிங் தி சேம் திங் அவுட் சைட் தி ஹவுஸ், வீல் டெஃபினெட்லி கீப் தி என்வயர்மெண்ட் கிளீன், வீல் டெஃபினெட்லி வோன்ட் டு திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வயர்மெண்ட். சோ இது வந்து மனசுல வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுனா வில் டெஃபினெட்லி யூ நோ நாட் ஸ்பாயில் தி எர்த்.
6: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
5: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
7: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட். ஆஸ் யூஷுவல் அதை ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் உங்க அகல்யா வந்துட்டேன்.
1: அண்ட் நான் உங்க மீனாட்சியும் இங்க இருக்கேன்.
0: மீனாட்சி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, ஸோ எல்லாரும் கோவப்படுங்க அவங்க பார்த்து. அண்ட் நம்ம இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா மீனாட்சி, நிறைய கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் எல்லாம் டீல் பண்ணிருக்கோம்.
1: ஆமா, அதாவது என்னென்ன படிக்கலாம்னு பேசியிருக்கோம், வீட்டை எப்படி பாத்துக்கிறதுன்னு பேசியிருக்கோம்,
0: டூரிசம் பத்தி பேசியிருக்கோம்.
1: டூரிசம் பத்தி பேசினா, டூரிசம் பத்தி நம்ம சென்னையில மட்டும் பத்தி பேசினோம்.
0: ஆமா, நிறைய சேவிங்ஸ் டெபிட்ஸ் பத்தி பேசிருக்கோம், இன்டீரியர்ஸ் பத்தி பேசிருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ எடுத்து பேச போறோம். ஹோம் மேனேஜ்மெண்ட்ல என்னடா சோஷியல் இஷ்யூன்னு எல்லாருமே நினைப்பாங்க.
1: சோ இது வந்து ஒரு இஷ்யூ வேர் நம்ம எல்லாரும் இல்லையா, ஒவ்வொருத்தரும் வந்து கேன் டேக் கேர் ஆஃப் அந்த மாதிரி.
0: அண்ட் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்யறதுனால இவ்வளவு பெரிய பிரதிபலிப்பு இந்த வந்து உலகத்துல இருக்க போகுது அப்படிங்கறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். சோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்க போறோம்.
1: சோ அதாவது பேசிக்கா சொல்ல போனா எப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம்.
0: டாபிக் இன்வென்ட் பண்ணனும்னா டொமஸ்டிக் சேஞ்ச் அப்படினு சொல்லலாம். உங்க வீட்ல நீங்க எப்படி ஒரு சேஞ்ச் கொடுக்க போறீங்க அப்படிங்கறத பத்தி பேசலாம். ஏன்னா ஜெனரலா இன்னைக்கு வந்து சொசைட்டிலயும் சரி குளோபலி என்ன ஒரு பிரச்சனை இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னா குளோபல் வார்மிங்.
1: ஆமா, இது வந்து நிறைய பேருக்கு இதோட கான்செப்ட் என்னன்னு தெரியாது. பட் எவ்ரிவேல் எல்லாருமே தே ஸ்பீக் ஆஃப் குளோபல் வார்மிங் அப்படின்னு.
0: அதாவது குளோபல் வார்மிங் பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா சூரியனோட வெப்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்பம் வந்து நிறைய ஐஸ் கேப்ஸ் சொல்லுவாங்க, ஐஸ் மலைகள்லாம் இருக்கும், அந்த மலைகளை உருக்கி அது வந்து தண்ணியாக அந்த தண்ணி லெவல் வந்து ரேஸ் ஆகி நீர் நிலம் இருக்கிற இடத்த வந்து ஆக்கிரமிச்சுக்கிறது. இதுதான் வந்து குளோபல் வார்மிங். ஜெனரலா சொல்லலாம் இந்த சூரியனோட வெப்பம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
1: நம்ம செய்யற வேண்டாத பொல்லாத வேலைகள் தான் நினைக்கிறேன்.
0: அண்ட் அது எதை அழிக்குதுன்னா ஓசோன் லேயர் அழிக்குது. அந்த ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆக அதாவது அழிஞ்சு போக ஓட்ட விழுறது வந்து ஸ்ட்ரெயிட்டா சன்னோட ரேஸ் வருது. அந்த இப்ப சொல்றாங்கல்ல சன்ஸ்கிரீன்ஸ் போட்டுக்கோங்க, யூவி ப்ரொடெக்டிவ் அப்படிலாம் சொல்றதுலாம் இதுக்காக தான். நம்ம இந்த சைடு வந்து அதை அழிச்சிட்டு இந்த சைடு வந்து நம்மள சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது என்னைக்குமே சரியாகாது, அதுதான் உண்மையான விஷயம்.
1: ஆமா, அதாவது இப்போ பாதிப்பு அடைந்தது, பாதிப்பு ஆயிடுச்சு, ஆனா இதுக்கப்புறமும் வந்து நம்ம அதை இன்னும் வளர விடாம நம்ம எப்படி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஆஸ் அ சிட்டிசன் நம்ம வந்து எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம், அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இல்லையா கல்யா?
0: ஆமா, இந்த ஃபுல் ஷோவும் இன்னைக்கு அதுக்குதான் டெடிகேட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் டைம் கூட ஹோம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வர்மி கம்போசிங் பத்தி எல்லாம் பேசிருக்காங்க. என்னென்ன மாறுதல் கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு ஜெனரலா பேச போறோம். அண்ட் இதுல வந்து நிறைய இஷ்யூஸ் நம்ம பார்க்க போறோம். நம்ம கிட்ட ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பேச போறாங்க கூட. அண்ட் மோஸ்ட்லி காலர்ஸ் வருவாங்க. சோ இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த ப்ரோக்ராம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிக்கலாம்.
1: நேயர்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு
0: நினைக்கிறேன். Coming to the topic.
1: ஆமா, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத்தனை பேருக்கு வந்து செடி வளர்க்குற பழக்கமோ இல்ல மரம் நடுற பழக்கமோ இருக்கு?
0: அண்ட் நம்ம முன்னாடி குளோபல் வார்மிங் பேசிருக்கோம்ல, இதுக்கு காரணமே என்னன்னா நம்ம செடி வளர்க்கறது இல்ல, இருக்கிறதே வெட்டிடுறோம்.
1: கண்டிப்பா, ஏன்னா இன்னைக்கு பிளாட் வேணும் எல்லாருக்கும், அதுல கார் பார்க் வேணும், சோ எல்லாத்தையும் வெட்டிடுறோம் நம்ம.
0: அதாவது முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, நான் போரூர்ல இருக்கேன், இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லா வந்து காடு மாதிரி இருந்ததுன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு செடி ஒரு மரத்தை கூட நீங்க பாக்க முடியாது.
1: ஆனா அது வந்து நம்மளோட வந்து ஒரு நேஷனல் ஹைவே லீடிங் டு பெங்களூர், பட் ஸ்டில் அந்த ரோடு வந்து அவ்வளவு கிளீனா இருக்கு. இப்போ கிளீன் ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட் ஆனா ஒரு மரம் கூட கிடையாது, அவசரத்துக்கு ஒதுங்கிறதுக்கு கூட நிழல் கிடையாது அந்த ரோட்ல.
0: அண்ட் சாதாரணமா நீங்க கார் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போறீங்க வச்சுக்கோங்களேன், வெயில பார்க் பண்ணிட்டு போறீங்கன்னா உள்ள வரும்போது உங்களுக்கு ஏற்படும் பாருங்க அந்த உஷ்ணம் உடம்புல, அது அவ்வளவு அதிகமா இருக்கும், அவ்வளவு கெடுதியும் கூட. அண்ட் வந்த உடனே வந்து ஏசி ஆன் பண்ணிடுவாங்க, கார்க்குள்ள வந்த உடனே இல்ல வீட்டுக்குள்ள வந்த உடனே ஏசி ஆன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவோம்னா, நீங்க அந்த ஏசி ஆன் பண்ணிட்டு உள்ள
1: கூலாகணும்,
0: கரெக்ட், உள்ள இருக்க காத்த வந்து வெளியில தள்ளிடணும், ஏன்னா அது அவ்வளவு சூடா இருக்கு இல்லைங்களா, நீங்க ஏசி யூஸ் பண்றீங்கன்னா கூட. அதுக்கப்புறம் வந்து நீங்க டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சில்ட்ரன்ஸ்ல இருக்கலாம். நீங்க அதுலயே இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் இப்ப நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது பாத்தீங்களா, கார்பன் மோனாக்சைடு வந்து அந்த ஏசி வழியா இருந்து மயக்கம் வந்துருது எல்லாருக்கும். அதாவது உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் மயக்கம் வந்து அவங்க எல்லாம் நிறைய இறந்துட்டாங்க கூட.
1: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது சிட்டிலயே நடந்திருக்கு, நிறைய நியூஸ்ல எல்லாம் சொல்லிருக்காங்க.
0: ஆமா, ஏசி போட்டுட்டு தூங்கிட்ட உடனே ஏதோ கரண்ட் ஃபிளக்சுவேஷன்னால கார்பன் மோனாக்சைடு வந்து உள்ள வந்துட்டு இருக்கு, எல்லாரும் இறந்துட்டாங்க, தீ பிடிச்சிருக்கு, அது கூட தெரியாத அளவுக்கு தூக்கம் சொல்ல முடியாது, மயக்கத்திலேயே ஒரு இறந்துடுறாங்கன்னு சொல்ல முடியும்.
1: ஓகே,
0: அந்த அளவுக்கு வந்து ஒரு கெடுதலான விஷயம்.
1: ஓகே,
0: அண்ட் ஏசிங்கிறதே வந்து ஜென்ரலா கெட்ட விஷயம் தான், பட் நம்ம எல்லாம் பழகி,
1: அதாவது மக்கள் இன்னைக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ லக்ஸரியா இருக்க முடியுமோ, ஏன்னா இன்னைக்கு எல்லார்கிட்டையும் வந்து பைசாங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது, எவ்வளோ லக்ஸரியா இருக்க முடியுமோ அவ்வளோ லக்ஸரியா இருக்கிறதுக்காக தி ஒர்க் அண்ட் தி ஏர்ன் அண்ட் தி லிவ். ஆனா இதால நம்ம வந்து நம்மளோட அன்றாட தினம் வந்து சஃபிஸ்டிகேட்டடா நல்லா சொகுசா இருக்கோமே தவிர இதா இதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம யாருமே வந்து கண்டுக்கிறது கிடையாது.
0: அண்ட் முக்கியமா நம்ம எல்லாம் சுயநலமா நம்ம ஜென்ரேஷனை மட்டும் நான் பொறந்தேன் நான் வாழ்ந்தேன் நான் இருந்துட்டேன்னா அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு
1: நினைக்கிறோம். நமக்கு அப்புறம் வரப்போறவங்களும் நம்மளோட பிள்ளைங்க தானேங்கிறத நிறைய பேர் யோசிக்கிறாங்க.
0: ரொம்ப கண்டிப்பா, அதாவது 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க நம்மள மாதிரி நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்கணும்னா மரம் நடுறதுங்கிறது ரொம்ப அவசியம், செடி வளர்க்கறதுங்கிறது ரொம்ப அவசியம். சோ ஃபர்ஸ்ட் இஷ்யூவா நம்ம இதை கொண்டு போறோம் இல்லைங்களா?
1: எஸ் ஃபர்ஸ்ட் இஷ்யூவா நீங்க மரம் நடுறத பத்தி பேசுறோம். இப்போ பார்த்த அப்படின்னா இது வந்து ஒரு புது ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. நியூஸ் பேப்பர் பார்த்தேன்னா ஒரு மரம் நடுறத அவ்வளவு பெரிய விஷயமா வந்து போட்டோ பிடிச்சி வந்து போடுறாங்க.
0: இந்த மினிஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து மரம் நட்டு வச்சாங்க.
1: ஏன்னா இது வந்து அதாவது மக்கள் வந்து ரொம்ப ரேரா செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கறதுனால இதுக்கு நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். ஆனா இது வந்து சராசரியா ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒரு கடமையா எடுத்துக்கணும்.
0: ஆமா, அவங்க வாழ்க்கையில வந்து மரம் வளர்க்கறதுங்கிறது ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி.
1: எக்ஸாக்ட்லி
0: இல்லைங்களா? அண்ட் இது எப்ப வந்து ஆரம்பிக்கலன்னா இப்ப நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி இந்த ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க.
1: அவங்க போறதுனாலஸ் அப்படினு நம்ம வந்து சொல்றாங்க சில பேர். சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படினா அதாவது இந்த ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் என்டர் ஆற வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாத்தியா, அத வந்து சும்மா வீட்ல உட்கார்ந்து திரும்ப ஏசிய போட்டு டிவிய போட்டு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணி இப்படி வந்து இன்னும் வந்து நம்ம ஓசோன் லேயர் எல்லாம் பாதிப்பு உண்டாக்காம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா they go out and do some work. அது என்ன மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தனா ஈகோ ஃப்ரெண்ட்லியா என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அந்த மாதிரியான வேலைகளை இந்த பசங்க செய்றாங்க. இதுல முக்கியமா எல்லாரும் ஆப்ட் பண்றது என்ன பார்த்தனா ட்ரீ பிளான்டிங் வந்து they're doing it. அண்ட் வந்து இந்த அவங்க மரம் நடுறது மட்டும் அல்லாமல் எல்லா இடத்துக்கும் போய் மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. சோ they run a campaign, அதாவது மரம் நடுங்க எல்லாரும் மரம் வளருங்க அப்படின்னு சொல்லி வந்து they are running a campaign. சோ இந்த கேப் ஃபில்லிங் டைம்ல இவங்க பண்ற ஒரு செயல் வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது.
0: அது வந்து கேப் ஃபில்லர்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா நம்ம? ஓகே, இது வந்து ஜென்ரலா நிறைய பேர் எப்படி செய்யறாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டு அது வந்து ஒரு செடியை நட்டு அது வந்து ஓரளவுக்கு வர வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது தானாவே வந்து என்ன ஒரு நல்ல வளத்துக்கு வந்துட்ட உடனே அதை நீங்க பாத்துக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் அது உங்களை பாத்துக்கோ அதுக்கப்புறம் அது கிட்ட இருந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வரும். அந்த மரம் கிட்ட இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு செடியா நடுறது, சிலர் வந்து ரோஜா நடுவாங்க, சிலர் வந்து அந்த ஜாஸ்மின் பூ பிடிச்ச, அது பெண்கள் வந்து பொதுவா வந்து இந்த பூ விதைகளை போட்டுதான் வந்து பூக்களை வளர்ப்பாங்க. இதெல்லாம் பழம் இதெல்லாமும் இருக்கு. சில இடத்துல வந்து வெளியில போய் காய்கறியை வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி வீட்லயே
1: வந்து நமக்கே தெரியும் ஆர்டிபிஷியல் மெனியூர் யூஸ் பண்ணல, ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணல. சோ வந்து நேச்சுரலா ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் விற்கிற விலை பாத்தீங்கன்னா
0: ரொம்ப அதிகம். அதாவது நீங்க பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டுத்துக்கும் எவ்வளவு ஒரு விலை வித்தியாசம் இருக்கு இல்லீங்களா?
1: சாதாரண காய்கறி தான் விக்கிறாங்க. இதையே நம்மளே வீட்டுல வளர்த்து நம்மளே நம்ம பார்வையில வளர்ந்த ஒரு செடியை நம்மளே ஏன் சாப்பிடக்கூடாது?
0: அண்ட் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்க பேசுறீங்களா பண்ற முக்காவாசி பேர் யார் தெரியுமா? எம்ப்ளாயிஸ். அதுவும் ஐடி எம்ப்ளாயி அவங்க வந்து வீட்டுல இருக்க சும்மா இருக்கிற நேரத்தை இது ஒரு ஹாபி மாதிரி எடுத்துட்டு வீட்லயே வந்து அந்த கேபேஜ் அண்ட் கத்திரிக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனக்கு போக மிச்சம் இருக்கிறது வந்து பெசன்கர் பீச் ஆண்ட போட்டு அதுவும் நல்ல ஒரு பாயிஷான கார்ல தான் வச்சு விற்பாங்க.
1: ஆமா,
0: பாத்தீங்கன்னா பேக்கேஜிங்லாம் சூப்பரா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் இது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுக்குள்ள செஞ்சுக்க முடியற ஒரு விஷயம். அவங்களால செய்ய முடியுதுன்னா நம்மளாலையும் தாராளமா செய்ய முடியும். ஆனா நமக்கு மனசு இல்லை.
1: மனசு இல்லைங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. நேரம் எப்பவுமே அது வராது. நேரம் வந்து நம்ம தான் நேரத்தை ஒதுக்கணுமே தவிர நேரம் வந்து நமக்கு வந்து இதோ நான் நேரம் வந்திருக்கேன் என யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு போதும் சொல்லவே சொல்லாது இல்லையா?
0: அண்ட் இன்னொருத்தர் இன்னொரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது என்னன்னா இடம் இல்லை அப்படின்னுட்டு. இடமும் அதே மாதிரிதான், நீங்க இல்லை இல்லைன்னு சொல்ற வரைக்கும் இருக்கவே இருக்காதுதான். ஜென்ரலா ஒரு ஃபிளாட்ல இருக்கவங்க வந்து அந்த ஃபார்மிங் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கார்டனிங் பண்றதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தாலும். சோ அப்படி இருக்கவங்க வந்து சில ரெமெடிஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஹவுஸ் கார்டனிங்ல வந்து
1: இது வந்து ஐ திங்க் இட்ஸ் எ வெரி நைஸ் டாபிக். இப்போ பார்த்தேன்னா இந்த சில புத்தகங்கள் மேகசீன்ஸ் எல்லாம் வருது பாத்தியா, அந்த புத்தகங்கள் எல்லாம் பார்த்தேன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எழுதுறாங்க. அதான் இதெல்லாம் வந்து சராசரியா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பண்ணாதனால ஒரு சில பேர் பண்றது நமக்கு எல்லாம் பெரிய நியூஸா இருக்கு.
0: கரெக்ட்.
1: சோ தே டூ ஹவுஸ் ஹவுஸ் ஃபார்மிங், அதாவது எங்கெங்க பண்றாங்க, கிச்சன்ல பண்றாங்க,
0: கிச்சன்ல பண்ணும்போது கிச்சன் கார்டனிங் ஆயிடுது, அது மொட்டை மாடியில பண்ணும்போது ரூஃப் டாப் கார்டனிங்,
1: ரூஃப் டாப் கார்டனிங் ஆர் டெரஸ் கார்டனிங் சொல்றாங்க, பால்கனில செடி வளர்க்குறாங்க.
0: ஆமா,
1: எங்க இடம் கிடைக்குதோ எவ்வளவு இடம் இருக்கு அதுக்காக நீங்க பால்கனில மரம் வளங்க நான் சொல்லவே இல்லை. பால்கனில என்ன மாதிரி செடிகள் வளர்க்க முடியுமோ அந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம்.
0: அண்ட் கிச்சன்ல நீங்க வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து சாதாரணமா கீழே போடும்போது அந்த செடி வந்து இடிச்சு விழறதுக்கு அதை வந்து சரியா வளர்க்க முடியாம போகலாம். அப்படி இருக்கும்போது அந்த ரூஃப் இருக்கு இல்லைங்களா, உங்க கிச்சன் ஷெட் இருக்கு இல்லையா, அது மேலே தொங்க விடுற மாதிரி நிறைய இருக்கு.
1: ஆமா,
0: அப்படி அப்படி கூட நீங்க செடியை வளர்க்கலாம். நீங்க ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து காலையில மட்டும் நீங்க தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு.
1: ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கிச்சன்ல இருக்க ஜன்னல் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னல் மேடையில ஒரு சின்ன தொட்டியில மல்லி கொத்தமல்லி இலை இருக்கும், இன்னொரு தொட்டியில பாத்தீங்கன்னா புதினா வச்சிருப்பாங்க, இன்னொரு தொட்டியில பாத்தீங்கன்னா இந்த பொன்னங்க நிக்கிற சிறுகை சின்ன சின்னதா இருக்கும் பத்தி, அதுக்கெல்லாம் ரொம்ப அதிகம் இடம் தேவை கிடையாது, அதெல்லாம் வளர்ப்பாங்க. சோ சமைக்கும் போது அங்க இருந்து ரெண்டு கொத்தமல்லி கிள்ளி சமையல போட்டுருவாங்க.
0: மேலே போகும்போதே வந்து அவங்களுக்கு அந்த நேச்சுரல் ஹேர் எல்லாம் ஜாஸ்தி வரும், அந்த இடத்துல செடி வளர்க்கறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் என்ன செய்வாங்கன்னா, என்னோட செவர்ல கிராக் விட்டுடும் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறது உண்டு. பட் அது நீங்க ஒண்ணு மரம் வளர்க்க போறது, நீங்க செடி வளர்க்க போறீங்க. சோ ஒரு நாலஞ்சு தொட்டி மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு, சிலர் வந்து ரூஃப் இருக்கு இல்லையா அந்த டெரஸ்லயே வந்து மண் போட்டு மெல்லோ போட்டு
1: வச்சு,
0: ஆமா லான் எல்லாம் வச்சு, அது ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா. நீங்க பாக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டெரஸ்ல போய் பாக்கும்போது இங்கதான் உங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், சுத்தி வந்து அப்படியே அந்த கிராஸா இருக்கும், நடுவில் நடுல வந்து ஃபிளார் பாட்ஸ் இருக்கும், மேல ஊஞ்சல் போட்டு, எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா அந்த இடம்.
1: நமக்கான ஒரு சின்ன பார்க், நம்மளே பண்ணிக்கிற மாதிரி
0: கண்டிப்பா, அது வந்து நம்ம வீட்லயே ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கு போனாவது நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்ம வீட்டுல நம்ம ரூம் ஒரு நம்ம ரூம்
1: இருக்கும்
0: மரத்துக்கு கூட இருக்கும், அதுவும் வந்து நீங்க பேசும்போது அதை கேட்டுக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம யாரும் அதை செய்யறது இல்ல, அது நிறைய பேருக்கு சொன்னா அது பெரிய காமெடியா இருக்கு
1: கண்டிப்பா. அண்ட் இப்போ இதை பத்திலாம் பேசும்போது கிச்சன் கார்டனிங் பத்தி பேசணும், அதாவது உருவாக்குறத பத்தி பேசணும். இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி சமைக்கிறோம், இதுல வருது வேஸ்ட், சோ இதெல்லாம் என்ன பண்ணலாம்,
0: அதை வந்து கம்போசிங் பண்ணலாம் ஆக்சுவலா இல்லைங்களா. இப்போ வந்து ஜென்ரலா விடுறது என்ன, தக்காளி தோல், வெங்காயம் தோல், வெண்டைக்காயில இருந்து மிஞ்சி போன தோல், முட்டை ஓடு, இதெல்லாம் வந்து சாதாரணமா இன்ஃபேக்ட் அந்த கறி மீன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த முள்ளெல்லாம் கூட யூஸ் பண்ணி நம்ம ஒரு மென்யூர் செய்யலாம். சாதாரணமா வந்து அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இல்லாம நேச்சுரல் மென்யூர், அதாவது ஆர்கானிக் மென்யூர் அப்படின்னு பேசுறோம். ஆர்கானிக்கா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆர்கானிக் மென்யூர்ல இருந்தா கிடைக்கும் இல்லைங்களா. எக்ஸ்டர்னல் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போடாமல் நீங்கள் எவ்வளோ அழகாக வளர்க்குறீங்க அதை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாமே ஒரு மென்யூர் தான்
1: கண்டிப்பாக.
0: அதை வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து கம்போஸ்டிங் பண்ணி வச்சிங்கன்னா, அதாவது ஒரு பின்ல வந்து கொஞ்ச நாள் போட்டு மூடி வச்சிங்கன்னா, ஓகே அழுகின நாத்தும் இதெல்லாம் வரும் ஒத்துக்கிறேன், ஆனால் வீட்டு உள்ளே வைக்க வேணாமே, வீட்டுக்கு வெளியே வைக்கலாமே, அங்கே எங்கேயாவது வச்சு கொஞ்சம் அந்த ஒரு அழுகின போன ஸ்டேஜில் அதுக்கப்புறம் வந்து அதை சரியாக வந்து மென்யூர் மாதிரி ஆக்கி, அதை உரம் மாதிரி ஆக்கி அதை உங்கள் செடிக்கு போட்டிங்கன்னா க்ரோத்தும் ஜாஸ்தி இருக்கும். அதே சமயம் வந்து ஆர்கானிக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்.
1: ஸோ இதே தான் நீங்கள் வந்து எனக்கு இப்படி வந்து குழி தோண்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னா கூட வந்து சாதாரண வெங்காயத்தூள் இதெல்லாம் கொண்டு போய் செடி தூர்லையாவது கொட்டலாம், அதை பையில போட்டு காலையில் குப்பைக்காரன் இந்த பிளாஸ்டிக் பையில போட்டு அது குப்பைக்காரன் கொடுக்கறதுக்கு அந்த செடி தூரில் கொண்டு போய் போட்டு அதுவே காலப்போக்கில் மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிடும்.
0: ஆமாம், அதுவும் நிறைய பேர் டீ தூள்லாம் கூட அப்படியே வேஸ்ட்டாக போடுவாங்க, அது கூட செடிக்கு போடலாம் தெரியுமா, டீ தூள் ஏடு உங்களால் கன்சியூம் பண்ண முடியாது எதையுமே வந்து நீங்கள் செடிக்கு போடலாம், பிளாஸ்டிக் ரப்பர் தவிர.
1: ஆமாம், அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இக்கோ ஃப்ரெண்ட்லி பற்றி பேசும்போது இந்த பிளாஸ்டிக் கவரோட யூசேஜும் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு.
0: ஐயோ அது அதிகம், அதாவது நீங்கள் எங்கே போனீங்கனாலும் பிளாஸ்டிக் கவர் கேட்டு வாங்குற நிறைய பேர் இருக்காங்க.
1: ஆமாம், அண்ட் என்னதான் வந்து ஒரு சில கடைகள் வந்து பேப்பர் பேக் கொடுத்தாலும் இன்னும் நிறைய பேர் மாறவே கிடையாது.
0: அண்ட் நிறைய பேர் மாறவே கிடையாதுங்கிறதுக்கு காரணம் வந்து பிளாஸ்டிக்கோட டியூரபிலிட்டி வந்து ஜாஸ்தி, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். பட் டியூரபிலிட்டி எது எதுக்கெல்லாம் தேவைங்கிறத மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கணும்.
1: அந்த டியூரபிலிட்டியால பின்விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறத யோசிக்க மாட்டேங்கிறோம்.
0: அண்ட் சாதாரணமா நீங்க இப்ப எங்கேயாவது வெளியில அவுட் டூரிங் போறீங்க வச்சுக்கோங்க, எல்லாம் கிஷ்கிந்தா சைட்ல ஒரு தடவை போயிட்டு இருக்கும் போது ஒரு இடமே வந்து அப்படியே மலை மாதிரி குவிஞ்சிருக்கு, பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் ஃபுல்லா. அது வந்து கம்போஸும் பண்ண முடியல, அது வந்து அப்படியே ட்ரையா அந்த மண்ணிலே ஒட்டிட்டு இருக்கும். மழை பெஞ்சாலும் சிங்க் ஆகாது, மழை தண்ணி உள்ள போகாது. அதான் சில இடத்துல வந்து ரோடுக்கு தண்ணி வந்துருச்சுலாம் நம்ம சொல்றோம், இப்படி எல்லாம் இருந்தா மண்ணுக்குள்ள தண்ணி போகாது
1: போகாது. அப்புறம் நமக்கு வந்து கிரவுண்ட் லெவல் வாட்டர் கூடல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வேற இருக்கும்.
0: ஆமா.
1: அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா சில ஊர்கள்ல வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து ஃபுல்லா பேன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாலாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து இறந்து போனது ஒரு யானை, அதால வந்து தி ஸ்டாப் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பேக் யூசேஜ். இங்க மனுஷனே இறந்து போனாலும் நிறைய பேர் கவலைப்படாம இன்னும் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: அண்ட் ஒரு நிறைய என்ன சொல்றது, ஒரு ஆபரேஷன் நடந்ததா ஒரு மாட்டுக்கு ஃபுல்லா எடுக்கும் போது வந்து பிளாஸ்டிக் கவராது முழுங்கி இருந்திருக்கா.
1: ஓகே.
0: சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மாடு புல்லுதான் சாப்பிடும், பிளாஸ்டிக்கும் சாப்பிடுது நம்ம ஊர் மாடு.
1: மாடு எல்லாம் கழிவுறது எல்லா மாடு எல்லாம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ நம்ம இத பத்தி பேசிட்டு இருக்கும் போது அடுத்த டாபிக் எதை பத்தி பேசலாம் இல்லையா?
0: இப்ப இந்த பிளாஸ்டிக்லயே நீங்க பாத்தீங்கன்னா இதை ஃபர்தரா கம்போஸ் பண்ண முடியாது, பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றது பேசலாம். பேப்பர் பேக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், பேப்பர் பேக்ஸ்
1: பேக்ஸ் யூஸ் பண்ணலாம்.
0: கரெக்ட். ஆனா பேப்பர் பேக்ஸ் வந்து செய்யறது கஷ்டம், செய்யறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. ஒரு சார்ட் பேப்பர் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு பேப்பர் பேக்
1: வேண்டாங்க, மார்க்கெட் போகும்போது நீங்களே ஒரு கூடையை தூக்கிட்டு போங்க, இல்ல ஏற்கனவே வாங்கின ஒரு பிளாஸ்டிக் பேக்கை தூக்கிட்டு போங்க. அங்க போய் புது
0: நம்ம ஆளுங்க வந்து ஸ்டைலா நடந்து போயிட்டு அங்க போயிட்டு ஒரு கவர் எடுத்துட்டு
1: சில
0: கவர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும், டெம்ப்டிங்கா தான் இருக்கும், ஆனா அதெல்லாம் வாங்க கூடாது, தப்புதான். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இந்த பிசினஸ் எல்லாம் பண்றாங்க இல்லீங்களா, சோ இந்த ஜூட் பிசினஸ் வந்து ரொம்ப உபயோகமா இருந்திருக்கு நிறைய பேருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சரி அண்ட் யூஸ் பண்றதுக்கும் சரி. இது வந்து டியூரபிலிட்டியும் ஜாஸ்தி, பேப்பர் வந்து உங்களுக்கு டியூரபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவீங்க, சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ஜூட் அப்படி கிடையாது, காலேஜ் பேக்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அழகா வந்திருக்கு.
1: அதுல எவ்வளவு வேலைப்பாடு பண்ணி எவ்வளவு அழகா வருது தெரியுமா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே யூஸ் பண்றாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கவங்க ஏன் யூஸ் பண்ணக்கூடாது,
0: காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. பட் உங்களோட தரத்தை பாருங்க, பிளாஸ்டிக் கவர் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வருமா?
1: ஆமா.
0: ஜூட்டா நீங்க வருஷ கணக்குல யூஸ் பண்ணலாம் இல்லையா?
1: ஆமா.
0: சோ அடுத்தது பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. சோ இந்த பிளாஸ்டிக் பேக் பேசும்போது வந்து தண்ணி

0: மழை பெஞ்ச தண்ணி கூட சிங்க் ஆகல அப்படின்னு பேசுறோம் இல்லையா?
1: ஆமா.
0: சோ அதை தொடர்ந்து நம்ம
1: முன்னாடி நம்ம பேசுறது வந்து மொட்டை மாடியில செடி வளர்க்கறத பத்தியும் பேசுறோம். சோ இதெல்லாம் வளர்க்கறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா? சோ இப்போ வந்து வெயில் காலம் முடியிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா ஒரு அரை மாசம் ஒரு மாசம் வெயில் காலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடும். சோ இந்த மழை தண்ணிய என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? முக்காவாசி பேர் அப்படியே விட்டுடுறாங்க.
0: ஆமா, அது அப்பத்திக்கு வந்து குட்டை குழியில எல்லாம் ஊறி கொசு எல்லாம் முச்சி இப்படி வெளியில வரும்போது, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நீங்க ஃபர்தரா அந்த தண்ணி எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கணும் இல்லையா?
1: ஆமா, இதை பத்தி நீங்க யோசிச்சுட்டே இருங்க.
0: அதுக்குள்ள நாங்க ஒரு பெரிய பிஎஸ்ஏட வரமாட்டோம். இப்போதைக்கு இதை முடிச்சிடலாம் நம்ம. ஓகேவா?
1: ஓகே. ஸோ வந்து இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்லும் போது நிறைய பேர் வீட்டில் வந்து தேவ் இம்ப்ளிமெண்டட் இதோட பிளான் எல்லாம், அதாவது மொட்டை மாடியில் இருக்க தண்ணி எல்லாம் கலெக்ட் ஆகி இது கீழே வந்து ஒரு ஃபில்டர் போட்டு அந்த ஃபில்டர்ல வந்து லேயரா கூழாங்கல் மணல் இதெல்லாம் போட்டு அதுல ஃபில்டர் ஆகி கிணத்துல விழுகிற மாதிரி போட்டிருக்காங்க.
0: சாதாரண பைப் லைன்ஸ்ல கூட ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
1: சில பேர் ஏன்னா
0: நீங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வாட்டர் எடுக்கிறீங்க, சில இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல அப்படிதான் இருக்கும், கிணறு எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எடுக்கும்போது அந்த பைப் லைன்லயே அந்த ஃபிட்டிங் கொடுத்துருவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கவர்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பா அவசியம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் அதை செஞ்சாங்க.
1: வீட்டுல எல்லாரும் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இதே பார்த்தா நிறைய விதமா பண்ணி, சில பேர் வந்து டைரக்டா கிச்சன் யூஸ்க்கு எடுத்துக்கிறாங்க, ஒரு ஃபில்டர் நடுவுல ஒரு இடத்துல ஃபில்டர் போட்டு கிச்சன் யூஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. சில பேர் அதை வந்து கார்டனிங்காக எடுத்துக்கிறாங்க.
0: ஸ்ட்ரைட்டா வந்து அந்த தண்ணியை வந்து செடிக்கே கூட விடுற மாதிரி பாத்துருக்காங்க. ஒரு பெரிய ஃபார்மிங் பண்றாங்கன்னா அந்த இடத்த வந்து ஸ்ட்ரைட்டா வந்து செடிக்கே விடுற மாதிரி பாத்துருக்காங்க இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு ப்ரெஷியஸான மழை தண்ணி இல்லைங்களா, அந்த மழை தண்ணியை வந்து நம்ம எப்படி சேமிக்கிறதுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன பிஎஸ்ஐக்கு அப்புறம்.
2: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத,

0: செய்கிறது.
1: புலிகளின் வாழ்க்கை மனசுல யோசி இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே ராசா சிகரெட்ட குடிக்காதே.
0: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிரை நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணுமையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: ஸோ வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. அண்ட் இந்த பிஎஸ்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மிரட்டுற மாதிரி இருந்தது இல்லையா?
5: ஆமாம்,
4: இதை கேட்டால் நிறைய பேர் சிகரெட் பிடிக்காமல் இருங்க.
5: ஓகே, ஸோ நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மழை தண்ணி நிறைய பேர் சேகரித்து கிச்சன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, கார்டனிங்க்கு விட்டுடுறாங்க,
4: அண்ட் அதை ஃபார்மிங்க்கு விடுறாங்கன்னு கூட சொன்னோம் இல்லையா? அப்படி ஃபார்மிங்க்கு விடும்போது எந்த மாதிரி ஏரியாலெல்லாம் விடலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும்.
5: ஓகே,
4: ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா நம்ம கிச்சன் கார்டனிங் பற்றி பேசணும்.
5: ஆமாம்,
4: அண்ட் ரூஃப் டாப் கார்டனிங் பற்றி பேசணும். ரூஃப்டாப் ஃபார்மிங் ஒன்று இருக்கு தெரியுங்களா, அதுல வந்து நீங்க செய்றீங்க இல்லையா அந்த மென்யூர், அதெல்லாம் போட்டு செடியை ஃபுல்லா வளர்ந்து, அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் அதுதான். அதை வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ரூஃப் டாப்ல வந்து ஒரு
5: மண்ணு போட்டுருவாங்க,
4: மண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மென்யூர் எல்லாம் போட்டு ஃபர்தரா அந்த களிமண்ணோ இல்ல செம்மண்ணோ போட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை நடுவாங்க. அண்ட் அதை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ் கூட சொல்லிக்கலாம். உங்களுக்கு இருக்க ஒரு பெரிய இடத்துல வச்சு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க.
5: நிறைய பேர் இப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கவங்களும் சரி, வேலைக்கு போறவங்களுமே இதை ஹாபியா பண்றவங்க இருக்காங்க. சோ பொழுது போலங்கிறதுக்கு பண்றவங்க நிறைய பேர் இதெல்லாம் பண்றாங்க. சோ பொழுது போல அப்படிங்கிறதுக்கு உட்காந்து டிவி சீரியல் பார்க்காம இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா நமக்கும் நல்லது, ஒரு சமுதாயத்துக்கும் பண்ணலாம், சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் இது.
4: அண்ட் அதை தொடர்ந்து ரூஃப் டாப் ஃபார்மிங் இல்லாம ஃபார்மிங் பண்றதுக்கு ஒரு லான் இருந்தது வச்சுக்கோங்களேன், ஆஹா உங்க வீடே வந்து அப்படியே ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம்.
5: கண்டிப்பா, தட் லஷ் கிரீன், அந்த கிரீன் வந்து சைக்கலாஜிக்கலா இட் ரியலி ஹெல்ப்ஸ் சொல்லுவாங்க,
4: பிகாஸ் இட் கிரியேட்ஸ் ஃப்ரெஷ்னஸ். ஓகே,
5: ஆமா,
4: சோ தட் வே அந்த வழியில பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்போது உங்க மனசே வந்து சிலர் சொல்லுவாங்க மீன் இருக்கு இல்லையா, மீன் போகும்போது வர்றதெல்லாம் பார்க்கும்போது உங்க மனசு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும், அதாவது உங்களோட மன அழுத்தம் குறையும்.
5: இதெல்லாம் சயின்டிபிகலி டிஸ்ப்ரூவ்ட் ஆல்சோ, ஆனா சில நம்மளோட சில மக்கள் வந்து அதை காமெடியா பாக்குறாங்க.
4: அண்ட் சைக்கலாஜிக்கல் நம்ம பாக்குறதே வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனியா தான் எடுத்து பாக்கணும். ஒவ்வொருத்தவங்க மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அந்த கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்க்கு நம்ம வந்து சேர்ந்து போறதுதான் நல்ல விஷயம். ஓகே, ஃபர்தரா நம்ம வந்து லான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்துட்டு இருந்தோம். இதே மாதிரிதான் மொட்டை மாடியில நீங்க போடுற மாதிரி அந்த திக் லேயர் ஆஃப் மணல், அதுக்கப்புறம் வந்து அந்த மென்யூர், அந்த உரம், நம்மளே செய்த உரம்,
5: அப்படிங்கும் போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும் இல்லையா? சோ வி ஹாவ் ஃபுல் அத்தாரிட்டி, வி ஹாவ் ஃபுல் ரைட்ஸ் டு தி ப்ராடக்ட் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்ம எதிர்பார்த்து நிக்க வேண்டாம். இப்ப கடையிலே போனாலும் நீ கியூல நின்னு வாங்கணும், இதுனா நம்மளோடது, எனக்கு எப்ப தேவையோ நான் இப்ப எடுத்துப்பேன்.
4: ஆமா, அப்படி பாக்கும்போது அது ஒரு கைண்ட் ஆஃப் பிசினஸ் ஆகும் ஆச்சு.
5: ஆமா,
4: சோ உங்களுக்கு வந்து நீங்க போடுற பணத்தோட அதிகமாவே எடுக்கிறீங்க அப்படின்போது கண்டிப்பா அதை வந்து நீங்க ஃபுல் டைமா கூட செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய, அதாவது அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம மக்கள். ஓகே, ஃபர்தரா இதை தாண்டி போனோம்னா ஹோம் எனர்ஜி கான்சர்வேஷன் அப்படின்னு பேசுறோம்.
5: ஓகே, எனர்ஜி கான்சர்வேஷன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஐ திங்க் எலக்ட்ரிசிட்டி பில்லு தான் ஞாபகம் வரும்.
4: அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ஏசி போட்டு,
5: ஏசி போட, நாலு ஏசி போட, எல்லாருக்கும் முதல்ல கண்ணுக்கு முன்னாடி வரது இவி பில்லுன்னு தான் நினைக்கிறேன்.
4: ஆமா, போன காலத்துல அந்த ஃபேனே இல்லாம இருந்திருக்காங்க,
5: மரங்கள் நிறைய இருந்தது, வீடை சுத்தி மரங்கள் இருந்தது, மரத்துக்கடியில உட்காந்து பிள்ளைங்க படிச்சாங்க, என் ஸ்கூலே நடத்தினாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது,
4: அதாவது மரத்துக்கு அடியில படுக்கும் போது மரம் வந்து ஜென்ரலா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு
5: ஆக்சிஜனை வெளியில,
4: அந்த ஆக்சிஜனை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு இருக்க ஃப்ரெஷ்னஸ் இல்லையா, காலையில எழுந்து அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும் உடம்பு அப்படின்ட்டு. இப்ப வந்து நம்ம என்னதான் வந்து தூங்கி எழுந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு உட்கார்ந்து திரும்பி எழுந்து பேசினா கூட, ஐ மீன் வந்தா கூட, அந்த டைம்ல இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ், அதாவது மரத்துக்கு அடியில இருந்து இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து
5: வேற எங்கேயுமே கிடைக்காது. நமக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ ரோட்டோரத்துல ஒரு மரம் இருக்கும், அங்க இருந்து அந்த ஆக்சிஜன் நமக்கு வர்றதுக்குள்ள அதுல ஏகப்பட்ட தூசியும் பொல்யூஷன் எல்லாம் வந்துடும் நமக்கு.
4: அண்ட் சடனா வெளியில நீங்க நடக்கிறதுங்கிறதே பாருங்களேன், அதாவது ஒரு ஹெல்த்தியாவே இருக்காது. ஏன்னா என்வாயன்மெண்ட் அப்படி ஆயிடுச்சு, பொல்யூஷன் அவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பொல்யூஷன் பத்தி நம்ம ஃபர்தரா பேசலாம், பட் ஹோம் எனர்ஜி கன்சர்வேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா.
5: ஹோம் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த லைட் ஃபேன் எல்லாம் அமைத்து ட்ரை பண்ணுங்க.
4: அதுவும் தேவையில்லாத போது கண்டிப்பா ஒரு ரூமுக்கு ஒரு ஃபேன் போதும். நீங்க ஃபேன் போட்டீங்கன்னா ஏசி போடாதீங்க, ஏசி போட்டீங்கன்னா ஏதாவது ஒண்ணு வந்து தனியா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு பாக்கும்போது ஏசியில இருந்து வெளியில வர அந்த ஏசியில இருந்து அந்த வெளியில வர கெட்ட பொருட்கள்லாம், அதாவது கெட்ட கேஸ் கார்பன் மோனாக்சைடை வந்து நம்ம எப்படி வந்து விரத்தி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காலர் வந்திருக்காங்க, மிஸ்ஸஸ் சரஸ்வதி முருகன் வந்திருக்காங்க. இவங்க வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் எக்ஸ்னோரா, ஹோம் எக்ஸ்னோரா. ஓகே, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம்.
6: வணக்கம்.
4: ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் டொமெஸ்டிக் சேஞ்ச், அதாவது வீட்டில் வந்து என்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணலாம், வீட்டில் வந்து என்ன மாதிரிலாம் கம்போசிட்டிங், அதாவது வர்மி கம்போசிட்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி.
6: வர்மி கம்போஸ்ட் வந்து நாங்க என் ஃப்ரெண்டோட பண்ணிட்டு இருக்கோம்.
4: அப்படிங்களா?
6: இந்த வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, வெஜிடபிள் வேஸ்டோட மணல போட்டு நல்ல காய வச்சு அத
4: சொல்லுங்க
5: சொல்லுங்க
6: ரோலர்ல நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்ல மாவு மாதிரி வரும். இது வந்து ரொம்ப அற்புதமான உரம்.
4: செடிகளுக்கு
6: போட்டோம் கிச்சன் கார்டன் மேல தொட்டியில வச்சிருக்கோம் நாங்க எல்லாரும். வந்து இந்த சாதாரணமா கொஞ்சம் மணல போட்டுட்டு இந்த வைட்டமின் இதெல்லாம் கலந்துக்கிட்டீங்களா, இதுல இந்த வெஜிடபிள் வேஸ்ட்ல அத போட்டுட்டு வெத்தலை கொடி வச்சிருக்கோம், அற்புதமா வந்திருக்கு. அதுக்கப்புறமா பூச்செடிகள் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கோம், அதுவும் வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம்.
4: இதுல வந்து ரூஃப் டாப் கார்டனிங் சொல்றாங்க, கிச்சன் கார்டனிங் சொல்றாங்க, இத பத்தி நீங்க வந்து எப்படி டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றீங்க?
6: அதுல டெக்னிக்கலா வந்து நான் இந்த தர்பூஸ் பழம் போட்டுறேன்.
4: ஆஹா,
6: தர்பூஸ் இல்லீங்களா?
4: ஆ சொல்லுங்க. தர்பூஸ் பழம் போட்டுறீங்க,
6: அதுவும் வந்து ரொம்ப குவிக்காவே வந்து வெளியில.
4: ஏன்னா
6: இந்த வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் போட்டதுனால நல்ல கொஞ்சம் சீக்கிரமா வந்து காய் கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்தது, அவ்வளவுதான்.
4: அண்ட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப சாதாரணமா நம்ம கடையில வாங்குறதுக்கும் நீங்க வளர்க்கறதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? கண்டிப்பா ஒரு ஆர்கானிக்கா ஒரு செடி வளருதுன்னா அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு.

0: வளர்க்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா? அப்படி வளர்க்கறது நல்லதா, வீட்டுக்கு நல்லதா?
1: அது எனக்கு இன்னும் அவ்வளவா தெரியல, கொஞ்சம் ஓல்டு டைப் வீடு, அதனால நாங்க வந்து ரூஃபையும் நம்ம கெடுத்துக்காம பெரிய பெரிய இதுல எல்லாம் வச்சிருக்கோம். இதுலயே எங்களுக்கு நிறைய பலன் கொடுத்தது.
0: சோ அடுத்தது நீங்க பாக்கணும்னா, நீங்க எல்லாம் ஹோம் பியூட்டிஃபையர்ஸ் அப்படின்னு தனியா அமைச்சுக்கிறீங்க இல்லீங்களா? அவங்கள பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன செய்யறீங்க, என்ன விதமா வந்து இந்த முயற்சி வந்து கொண்டு போறீங்க மக்களுக்கு?
1: ஒரு நிமிஷம் அந்த அவங்க தம்பா கிட்ட கொஞ்சம் கேக்குறீங்களா?
0: கமலா
1: சாந்தி அவங்க நேம் கொடுத்துருக்கேன், அதனால அவங்க கிட்டே கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கேளுங்க.
0: ஓகே மேடம், ஓகே.
1: உங்களுக்கு அந்த நம்பர் வேற ஒன்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு.
0: ஓகே, தேங்க் யூ.
1: லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்க, அது இது எந்த செல்லு அந்த லேண்ட்லைன்ல பாத்துக்கோங்க.
0: சோ ஃபைன், இப்ப வந்து நமக்கு காலர் வந்து முடிஞ்சிட்டாங்க. அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா, அதாவது ரூஃப் டாப் கார்டனிங் எப்படி பண்றது எல்லாத்த பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லீங்களா? அண்ட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா, அவங்க வெர்மி கம்போசிங், ஹோம் கம்போசிங் இதெல்லாம் பத்தியும் நிறைய தடவை சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது வீட்டில் வந்து வீட்டில் ஒரு லானோ ஒரு ஃபார்மிங்கோ கிரியேட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு தோணுது.
2: ஆமா, அதாவது செய்யும்போது இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது அது இன்னும் ஈஸி ஆயிடும். ஏன்னா நம்மளோட அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஸோ ஒரு தடவை செஞ்சாதான் அதுல இருக்க அந்த ஒரு பிளெஷர் வந்து நமக்கு தெரியும், நம்மளோட நம்மளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளெஷர் கிடைக்கும். ஸோ தெர் பி மோர் ஃபைன். நிறைய நிறைய பேர் பண்ணுவாங்க, உங்களை பார்த்து இன்னும் நாலு பேர் பண்ணுவாங்க.
0: அண்ட் ஃபர்தரா, ஓகே, நம்ம இந்த காலர் வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஹோம் எனர்ஜி கான்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோம் எனர்ஜி கான்சர்வேஷன்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லெட் பல்ப்ஸ்ன்னு சொல்லணும். லெட் பல்ப்ஸ் அப்படிங்கறது வந்து இப்ப மர்க்யூரி பல்ப்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மர்க்யூரி பல்ப்ஸ் வந்து நல்லா திக்கா இருக்கும், நீங்க லைட் ஆன் பண்ணிட்டு நைட் ஆஃப் பண்ணும்போது அந்த ஒரு சூடு தெரியும் அந்த பல்ப்ல, அந்த சூடு வந்து வெளியே வரும். அதுக்கு பதிலா நீங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்,
2: மெர்க்யூரி பல்ப், எல்லோ கலர் பல்ப் அதெல்லாம் போட்டோம்னா பயங்கர ஹீட் நம்மளே ஃபீல் பண்ணலாம், பயங்கரமா வேர்க்கும், சூடா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்.
0: சோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரிவென்ஷன் எப்படி நடக்கலாம்னா, அதுக்கு பதிலா நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறது தான் லெட் பல்ப். லெட் பல்ப்ல வந்து லெட் கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கும், அந்த மெர்க்யூரி கெப்பாசிட்டி இல்லாம. சோ ஹீட்டை வந்து அவ்வளவு அழகா அப்சர்வ் பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டு ரூமுக்கு வெளியே விடவே விடாது லெட் பல்ப்ஸ். சோ அப்படி இருக்கும்போது அண்ட் உங்களுக்கு அதனால வெளிச்சமும் நிறைய கிடைக்கும், கண்ணும் ஜாஸ்தி கூசாது, ஹீட்டும் கம்மியாகும், ரூம்ல இருக்க அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அப்படி இருக்கும்போது தாராளமா யூஸ் பண்ணலாம்.
2: நிறைய பேர் பார்த்தேன்னா, அகைன் ஃபார் த வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஸ்டைல் ஆஃப் லிவிங் இதெல்லாம் சொல்லும் போது நிறைய பேர் அந்த எல்லோ பல்ப் தான் யூஸ் பண்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சாண்ட்லியர் மாத்தி அதுல
0: 12 இந்த லெட் பல்ப்ஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, சாதாரண எல்லா ஷாப்ஸ்லயும் கிடைக்குது. அண்ட் இதை வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து கம்மியான விலையிலயும் கொடுக்கறாங்க. இப்போ நிறைய இந்த என்ஜிஓ கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் வந்து கம்மியான காசுலயும் கொடுக்கறாங்க. அதுவும் இல்லாம இதை வெளில நீங்க வாங்கணும்னா காஸ்ட்லி அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க.
2: காஸ்ட்லின்னு எதுவுமே கிடையாது, நமக்கு வந்து அதால ஏற்படக்கூடிய பலன்களை நினைச்சோன்னா ஐ திங்க் எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம்.
0: அதோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வந்து ஜாஸ்தி நாள் நீடிக்கும், டியூரபிலிட்டி நம்ம சொல்றது வந்து அது அதிகமாயிடும்.
2: அண்ட் ஜாஸ்தி நாள் நீடிக்கும், மோரோவர் நம்மளோட கரண்ட் காஸ்ட்டும் வந்து குறையும்,
0: கம்மியும். ஆமா, கம்மியா.
2: சோ வந்து இப்போ வந்து இதுல எக்ஸ்ட்ரா 2 ரூபாய் கொடுக்க போறத பல்ப்ல வந்து குறைக்கலாம். இப்போ நம்ம குளோபல் வார்மிங் பத்தி பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம குளோபல் வார்மிங் பத்தி ஒரு பிஎஸ்ஏ கேட்கலாம்.

0: 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: So, still you think AC is cool?
2: I don't think so.
1: Okay.
2: So, Pat and I both, I think that was a relevant PSA for our today's topic.
1: You are listening to MOP Samudaya Vanuli 107.8. And in the nigarchi home management host pandrathukku naam gagalya and yen kuda Meenakshi irukanga. So, nam thodarndha nam topic pathi pesite irpom.
2: Okay. So, ipo vandha nam enna aarambathilendu adiye oru
1: adha nam PSA lende kuda konjam continue pannalam nu nenikiren. Adha avanga sonnadhu pathinga chlorofluorocarbons vandu veliye vidudhu. Adanal evlo periya disorders வருது ஜெனடிக் டிசார்டர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பா அது யூஸ் பண்ணணுமா நம்ம நிறைய தடவை யோசிக்க வேண்டியதா இருக்கு.
2: ஆமா, ஏன்னா இது வந்து அப்போ அந்த ஜெனரேஷனுக்கு பாதிப்பு இருக்காது. இப்ப பாத்தினா நம்மளோட இந்த அடுத்த ஒரு ஜெனரேஷன் போகட்டி, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் நமக்கே தெரியும். அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. அப்படி பண்ணாலும் வந்து இட் இஸ் நாட் யூஸ் இல்ல, கண்ணு கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி வந்து பிரச்சனை தேவையே இல்லை. சோ இப்போ வந்து நமக்கு இன்னொரு காலர் இருக்காங்க.
1: அவர் பேரு
2: மிஸ்டர் பழனியப்பன்.
1: ஹலோ சார், இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஹோம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த ஹோம் மேனேஜ்மெண்ட்ல டொமெஸ்டிக் சேஞ்ச், அதாவது வீட்டில் எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு பேசும்போது, அதில் வந்து ஹோம் எனர்ஜி கான்சர்வேஷன், அதாவது வீட்டில் எப்படிலாம் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறது, மிச்சம் இருக்கிற எனர்ஜிலாம் எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம்.
3: சரி,
1: ஸோ இதில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் வந்து கரண்ட் சேவ் பண்ணுறீங்க?
3: எங்க வீட்டுல வந்து கரண்ட் வந்து தேவையான இடத்துல மட்டும்தான் லைட் யூஸ் பண்ணணும், ஃபேன் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத நேரத்துல நம்ம குழந்தைங்க வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம பின்னாடியே போய் அதை ஆஃப் பண்ணணும்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
3: அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக சொல்லியும் காமிக்கணும், இந்த மாதிரி தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க.
1: கண்டிப்பா
3: வரும். ரெண்டாவது, நம்மளால தமிழ்நாட்டுல வந்து தேவைக்கு அதிகமா, தேவைக்கு கிடைக்கிற கரண்ட்டுக்கு அதிகமா எல்லாரும் யூஸ் பண்றதுனால கரண்ட் பற்றாக்குறை நிறைய இருக்கு. அதனால
1: சொல்லுங்க சார்.
3: ஹலோ,
1: சொல்லுங்க சார்.
3: அதனால நம்ம வந்து நம்மளுடைய வீட்டுல ஃபர்ஸ்ட் லைட்டு, ஃபேனு, தேவையில்லாத இடத்துல ஏசி, டிவி இதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அதுதான் மெயினா நம்ம பாக்கணும். அப்படி ஒரு ஒருத்தரும் இது பண்ணோம்னா நம்ம அளவோட யூஸ் பண்ணலாம் கரண்ட.
1: ரொம்ப நன்றி சார், உங்க கருத்தை வந்து எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சோ இந்த காலர் பாத்தீங்கன்னா எப்படி எனர்ஜி சேவ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசினாரு இல்லைங்களா.
2: நம்ம நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா, ரூமுக்குள்ள போறேன்னா ரெண்டு விரல் தான் மேலாகும், ஒன்னு ஃபேன் ஸ்விட்ச், ஒன்னு லைட் ஸ்விட்ச். அது ஒரு பொருளை எடுத்துட்டு கதை சாத்திட்டு வர்றதுக்கு கூட வி ஸ்விட்ச் ஆன் ரெண்டையும் ஒன்னாவே, ஃபேன் லைட். அந்த இடத்துல ஃபேன் தேவையே கிடையாது, பட் ஸ்டில் நம்ம ரெண்டையுமே வந்து ஆன் பண்ணுவோம்.
1: அண்ட் முக்கியமா சின்ன பசங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும், அதாவது தேவையில்லாம லைட் போடாது, தேவையில்லாம ஃபேன் போடாது. நீ உள்ள இருக்கேன்னா வெளியில எதுக்கு ஒரு லைட் எரியுது, ஒரு ரூம்ல ஒரு லைட் எரியுது, சரி ஓகே நீங்க படிச்சுட்டு இருக்க, பட் வந்து சுத்தி ஒரு நாலு லைட் போட்டுப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு
2: நினைக்கிறேன்,
1: கரெக்ட், சில குழந்தைங்களுக்கு பயம் கூட இருக்கலாம், யாருமே வீட்டுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயம் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அந்த பழக்கத்தை வந்து நீடிக்க விடக்கூடாது.
2: ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் நம்ம எல்லாரும் வந்து டிவி பார்ப்போம், அந்த ரிமோட்லயே ஆஃப் பண்ற ரொம்ப சொகுசா இருக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாரும். அதை எந்திரிச்சு கூட போய் ஆஃப் பண்றது இல்ல, ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே ரிமோட் வச்சுட்டு போயிடும். அந்த டிவி வந்து ஸ்டாண்ட் பைலயே இருக்கும். ஈவன் தட் இஸ் கன்சியூமிங் பவர்.
1: மினிமம் பவர்னாலும் தட்ஸ்
2: பவர். அண்ட் என்னதர் திங் பார்த்தேன்னா, நம்ம எல்லாரும் இன்னும் சொகுசா இருக்கும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே மொபைல் போன், அதை சார்ஜ் போட்டு யூஸ் பண்றாங்களே, அந்த சார்ஜர்ல இருந்து அந்த போனை கழட்டும் போது பாதி பேர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்றதே கிடையாது, போனை மட்டும் புடிங்கிட்டு வந்துருவாங்க. அந்த சார்ஜர் அது பவர் போயிட்டே இருக்கும், இட்ஸ் ஆல் கன்சியூமிங் பவர்.
1: அண்ட் அது வந்து நம்ம என்ன நினைப்பாங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் பவர் தான், என்ன பெருசா கன்சியூம் பண்ணிட போகுது அப்படின்ட்டு ஒரு நினைப்பில் இருக்கும்.
2: நாலு பேர் அதை யூஸ் பண்ண போற வீட்லயே, நாலு பேர் மொபைல் யூஸ் பண்ண, நாலு இடத்துலயும் இப்படி வந்து சார்ஜர் வந்து ஆன்லேயே இருந்ததுன்னா ஐ கேன் திங்க் ஆஃப் த பவர்.
1: அண்ட் முக்கியமா பவர்னு சொல்லும்போது இப்போ இந்த டைம் கிரைசிஸ் பீரியட்ல வந்து நம்ம ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கோம் தான் சொல்லணும், எலக்ட்ரிசிட்டிலையும் சொல்றேன். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து எங்க இருந்து வரணுமோ அங்கேயே இல்லை, பற்றாக்குறையில நிக்குது. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்,
2: கவர்மெண்ட் ஹஸ் இனிஷியேட்டட் மெனி தெர்மல் பவர் பிளான்ஸ், இதெல்லாம் நிறைய பேர் வந்து ஈவன் பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. தே ஹவ் ஸ்டார்டட்.
1: இப்ப நம்ம கிட்ட ஒரு காலர் வந்தாங்கல்ல ஹோம் எக்ஸ்னோல இருந்து, அவங்க கூட வந்து ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா 2008ல 8th மாசத்துல 8th நாள் வந்து 8 மணிக்கு வந்து நீங்க கட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் 8 நிமிஷமாவது கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர் இந்தியாவில முழுக்க வந்து இந்த ஃபாலோ பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். சின்ன குழந்தைங்க கூட அது ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு இல்லைங்களா, அது ஒரு கேம் மாதிரி எக்ஸைட்மெண்ட் மாதிரி. சோ அதனால அதை செஞ்சாங்க. இருக்கு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸை நம்ம எப்படி வந்து பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதாவது வாட்டர் ரிசோர்ஸ் தான் அடுத்தது கொண்டு வரணும்.
2: ஓகே, ஸோ அந்த வாட்டர் ரிசோர்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, ஸோ வி ஹாவ் ஒரு காலர் மிஸ்ஸஸ் கமலா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, மிஸ்ஸஸ் சாந்தின்னு ஒருத்தங்க இருக்காங்க, சாரி அவங்க லைன்ல இருக்காங்க. அவங்க வந்து கிச்சன் கார்டனிங் வர்மி கம்போசிங் பற்றி பேச போறாங்க.
1: ஹலோ,
2: ஹலோ,
1: ஹலோ,
4: சொல்லுங்க.
1: வணக்கம்மா.
4: ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
1: ஓகே மிஸ் சாந்தி, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து ஹோம் எக்ஸ்ப்ளோரர்ல ஒரு பார்ட்டா இருக்கீங்க இல்லீங்களா?
4: ஆமாமா.
1: சோ அதுல வந்து நீங்க என்ன செய்றீங்க? ஹலோ,
4: என்ன
1: மாதிரி மெத்தட்லாம் நீங்க கொண்டு வரீங்கம்மா?
4: எப்படி இன்னொரு தடவை கேளுங்க, எனக்கு கேள்வியே புரியல.
2: அதாவது இப்ப நீங்க வந்து ஹோம் எக்ஸ்னோராவோட ஒரு பார்ட்டா இருக்கீங்க இல்லையா? சோ நீங்க வந்து என்ன, ஐ மீன் என்விரான்மென்ட்ட சேஃப்கார்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வரீங்க நீங்க?
4: ரிலே சரியில்லை மேம், பேச்சே காதுல விழலையே.
2: ஓகே, சோ உங்க லைன் கிளியரா இல்லன்னு நினைக்கிறேன். சோ
1: ஹலோ,
4: நான் சொல்லுங்க மேம்.
1: ஹோம் எக்ஸ்னோரா இருக்கீங்களா, அதுல நீங்க ஒரு பார்ட்டா இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்கம்மா?
4: நாங்க செடி எல்லாம் போட்டிருக்கோம், நித்தமல்லி போட்டிருக்கோம், மல்லி போட்டிருக்கோம்.
1: ஓகே, அது எந்த வகையில செய்றீங்க? அதாவது நீங்க வந்து இயற்கை முறையில செய்றீங்கன்னு சொல்றாங்க இல்லையா?
4: ஆமா, இயற்கை உரம் தான்.
1: எந்த மாதிரி முறையில செய்றீங்கம்மா?
4: ஆமா,
1: எந்த மாதிரி முறையில செய்றீங்கன்னு சொல்லுங்க.
4: இந்த வரட்டி இருக்கு பாத்தீங்களா?
1: ஆஹா,
4: வரட்டி வரட்டி இருக்கு பாத்தீங்களா?
1: ஆமா ஆமா, சொல்லுங்க.
4: வரட்டி வந்து எருவா போடுறோம், அரிசி அலுமில கழிநீர்,
1: ஆஹா,
4: காய்கறி அலுமில தண்ணீர்,
1: ஆஹா,
4: காபி பிடி சக்கை இதெல்லாம் ரோஜாக்கு போடுறோம்.
1: சரி,
4: மற்றபடி செடிகள்லாம் நிறைய பார்த்து பார்த்து பண்றோம், தண்ணி விடுறோம் நிறைய.
1: சோ இது தவிர்த்து, அதாவது செடி வளர்க்கறத தவிர்த்து நீங்க என்ன வேலை செய்றீங்கம்மா?
4: செடி போக,
1: செடி வளர்க்கறத தவிர்த்து நீங்க என்ன மாதிரி வேலை எல்லாம் செய்றீங்க?
4: நாங்க டொமஸ்டிக் லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம்.
1: அதாவது ஹோம் பியூட்டிஃபையர்ஸ், அதாவது வீட்டை அலங்கரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க இல்லையா?
4: ஆமா.
1: அதுக்கு காரணம் என்ன
4: சொல்ல தெரியலையே எனக்கு. வீட்டை நீட்டா வச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதானே வெளியே.
2: பூச்செடி வளர்க்கறாங்க, சோ அது வந்து நமக்கு வந்து, அதாவது நிறைய பேர் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி லைக் பெரிய பெரிய மரம் வளர்க்கறது மட்டும், வெளியில வளர்க்கறது மட்டும் இல்லாம வீட்லன்னு பாக்கும்போது அபார்ட் ஃப்ரம் கார்டனிங் ஒர்க் இந்த மாதிரி பணிகளும் வந்து அவங்க செய்யறாங்க. ஸோ இதுக்கு உரம் வந்து எருவை வந்து உரமா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தேன்னா தோல், அரிசி கழிஞ்ச தண்ணி,
1: இதெல்லாம் நம்ம முன்னாடி பேசின விஷயம் தான் இதெல்லாம். பட் இவங்களை வந்து இவங்களுக்கு வந்து சரியா சொல்ல தெரியல, அவங்க சொன்னாம அவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கவங்க கூட இந்த விஷயத்த செய்ய முடியும்னா, இன்னைக்கு நிறைய ஒர்க்கிங் விமன்ஸ் இருக்காங்க, எப்படி எல்லாம் செய்யலாம்,
2: ஆமா,
1: எந்த வகையில எல்லாம் வந்து இதை சேவ் பண்ண முடியும், ஆனா நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்?
2: ஏன் செய்ய மாட்டோங்கிறது வந்து இட்ஸ் லைக் ஒண்ணு வந்து அதை பத்தின நாலேஜ் இல்ல. அப்படி நாலேஜ் இருந்தாலும் நம்ம ஏன் செய்வானே, காசு கொடுத்தா கடையில கிடைக்குது.
1: முக்கியமான விஷயம் அதுதான்,
2: ஒரு ஆட்டிட்யூட்.
1: ஆமா, ஒரு ஆட்டிட்யூட் அண்ட் சோம்பேறித்தனம், லேசினஸ். ஆட்டிட்யூட் தவிர லேசினஸ் தான் சொல்லணும். சும்மா உட்காந்து எதுக்கு செய்யணும், சும்மா உட்காந்து இருக்க நேரம் டிவி பாக்கலாம், சும்மா உட்காந்து இருக்க நேரம் கம்ப்யூட்டர்ல நெட்ல போய் பாக்கலாம் அப்படின்னு தான் தோணுதே தவிர, உட்காந்து ஒரு முக்கியமான விஷயம், நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ட்டு நம்ம யாருக்குமே தோன்றது கிடையாது.
2: அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்படி பண்ணலாம் நான் பண்றேன் அப்படின்னா
1: அவங்களுக்கு
2: வெளியில வரணும், அறியாமையில இருக்காங்க நிறைய பேர். சோ ஐ திங்க் இந்த ஷோ வந்து உங்களுக்கு வந்து இட் வுட் ஹவ் गिवन देम அ லைட் ஆன் வாட் வி ஆர் டாக்கிங்,
1: ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜ்.
2: ஆமா,
1: ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன மாற்றம் அவங்க கிட்ட உருவாக்குனாலுமே இந்த ஷோவோட சக்சஸ் தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம்,
2: கரண்ட்
1: சேவிங் பத்தி பேசணும், அடுத்தது வாட்டர் சேவிங்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். எங்கெல்லாம் நம்ம வாட்டர் வேஸ்ட் பண்றோம்,
2: காலையில பல்லு விளக்க ஆரம்பிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் நம்ம வந்து எந்தெந்த வகையில தண்ணியே எலக்ட்ரிசிட்டியே வேஸ்ட் பண்ண முடியுமோ அந்தந்த வகையில நம்ம எல்லாருமே வேஸ்ட் பண்றோம். அந்த பைப்ல காலையில பல்லு விளக்கும் போது பாத்தீங்கன்னா பைப் திறந்த விட்டுட்டு அவங்க வாட் கண்ணடியை பார்த்து விளக்கிட்டே இருப்பாங்க. அதை மூடு
1: நிஜமா சொல்லணுமா, அது நீங்க என்ன சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு தோணும் சரி மூடலாமா அப்படின்னு, ஆனாலுமே ஒரு கன்வீனியன்ஸ் இருக்காது.
2: அதுக்காக தான் குழந்தைங்களுக்கு வந்து யூனோ ஒரு கிளாஸ்ல தண்ணி பிடிச்சு கொடுத்து வாய்க்கு பிடிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. தி சேவ் வாட்டர் மேக்ஸிமம் 2-3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் முடிஞ்சு
1: பொதுவாகவே மக் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் இப்ப போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. என்ன சேர்த்துதான் தப்புதான் ஒத்துக்கிறேன், இனிமே
2: பண்ணாதே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா another thing is like இந்த ஷவர்ல குளிக்கும் போது again there you waste lot of water.
1: ஆமா அதாவது ஒரு பக்கெட்ல குளிக்கலாம், தப்பு ஒண்ணுமே இல்ல. அது என்ன ஷவர்,
2: ஏன் உள்ள வந்து யாரும் ஸ்டைல பாக்க போறது கிடையாது,
1: யாரும் வந்து மழையில போய் நினைறது கிடையாது, ஆனா ஷவர்ல மட்டும் குளிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க
2: எல்லாரும். சோ அகைன் அங்க வந்து வாட்டர் கன்சர்வேஷன். அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போதுமே வந்து புடிச்சு வச்சுட்டு கழுவினாலும் வந்து தண்ணி வந்து கம்மியா செலவாகும். ரன் த பைப். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நான் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், லக்ஸரி லக்ஸரி, நம்ம எல்லாம் ரொம்ப சொகுசா வாழ்ந்தே பழகிட்டோம். கண்டிப்பா நமக்கு போச்சு டேங்க்ல தண்ணி ஏறலைனா வீட்டுல அம்மா கமார் பார்த்தேன்னா எல்லா பிளம்பரையும் கூப்பிட்டு வேலை வாங்கிடுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் இந்த பைப்ல தண்ணியை நிரப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தே வில் டு இட்.
1: அப்படி இருக்கும்போது இந்த வாட்டர் கன்சர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலமா எடுத்துடுறோம். அது தடையா இருக்க என்ன பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் தவிர்த்துறோம்.
2: ஆமா
1: அப்படியே வச்சுக்கிட்டா கூட இதை நம்ம எந்த அளவுல யூட்டிலைஸ் பண்றோம்,
2: அதாவது மழை தண்ணியை வந்து சேவ் பண்ற அந்த 6 மாசம் சேவ் பண்றது போக பாக்கி 6 மாசம் அதை பைப்பை திறந்து விட்டு எல்லாத்தையும் கீழே போயிடுது. அதை யாருமே யோசிச்சு பார்க்க முடியாது. அண்ட் அகேன் நீ அந்த தண்ணியை டேங்க் ஏத்துறதுக்கு யூ யூஸ் யுவர் எலக்ட்ரிசிட்டி.
1: தேங்கியும் போச்சு. அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல மஸ்கிட்டோ பிரீடிங் அப்படின்னு ஒன்னு நடக்குது. ரொம்ப அதாவது இப்ப வெயில் காலம் இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், ஆனா மழை காலத்து கூட கதவை திறந்து வச்சுட்டு நம்மளால தூங்க முடியாது.
2: நிறைய பேர் வைரல் ஃபீவர்ல அஃபெக்ட் ஆகுங்க, மலேரியா வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்.
1: அதாவது டாக்டருக்கு அந்த டைம்ல தான் நிறைய வசூல் ஆகும். கிளினிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா இருக்கலாம், எல்லாரும் போத்திட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே தொடர முதல் விஷயம் வந்து ஃப்ளூ. ஃப்ளூ எதனால, மஸ்கிட்டோஸ்னால. சோ இது எப்படி
2: ஈவன் லாஸ்ட் டைம் அந்த சிக்கன் குனியா ஃபீவர் கூட இந்த ரெய்னி சீசன் டைம்ல தான் இட் கேம். சோ டெங்கு ஃபீவர் வரும், தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உடம்பு சரியில்லாம வரதுக்கு.
1: அண்ட் ஒரு விஷயத்தை நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட சிஸ்டமே கரெக்ட் ஆகிறது நீங்க பாக்கலாம் இல்லையா, உங்க ஹியூமன் சிஸ்டமே வந்து கரெக்ட் ஆகிறது நீங்க பாக்கலாம்.
2: ஆமா ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம ஆர் தண்ணியை ஒழுங்கா சேவ் பண்ணனா தண்ணி ரோட்ல நிக்காது. தண்ணி ரோட்ல நிக்கலனா அதுல கொசு வராது, கொசு இல்லனா ஒன்னு கொசு கடிக்காது, ஒன்னு கொசு கடிக்கலனா உனக்கு வியாதி வராது, நீ டாக்டர் கிட்ட போக மாட்டே.
1: நல்ல டைமிங்கா இருக்கு சொல்லுங்க.
2: எவ்ரிதிங் இஸ் லிங்க்ட் டுகெதர். நீ ஃபர்ஸ்ட் வந்து அப்ப வந்து தண்ணி ஒழுங்கா சேவ் பண்ணனும், அங்க ஆரம்பிக்குது எல்லாமே.
1: அண்ட் ஃபர்தரா மஸ்கிட்டோ ப்ரீட் ஆகும்போது வீட்ல வந்து எல்லாம் அந்த என்ன சொல்றாங்க மஸ்கிட்டோ வராம தடுக்கிறதுக்கு ரெப்பலன்ட் தடவுறாங்க, உடம்புல எல்லாம் தடவிக்கிறாங்க. பட் அதனால ஏற்படுற என்ன சொல்றது கெடுதல் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப மோசமானது. இன்ஃபேக்ட் பாக்கணும்னா தடவிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஸ்கின் அப்படியே ட்ரை ஆயிடும்,
2: ட்ரை ஆயிடும். அண்ட் சில பேர் ஸ்கின்ல தடவுறாங்க, சில பேர் தே கீப் இந்த காயில் எல்லாம் வைக்கிறாங்க. அண்ட் அதே அகைன் இட்
1: இன்ஹேல் பண்ண முடியும், இன்ஹேல் பண்றது தப்பு, தலைவலி வரும் சிலருக்கு அப்பவே தெரியும்.
2: சாதாரண தலைவலியில இருந்து ஹை லெவல்ல ஆஸ்மா வரைக்கும் அது வந்து கொண்டு போய் விடும். அது வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமான விஷயம் இந்த காயில் வைக்கிறது. நிறைய பேர் வந்து we are not realizing that. அண்ட் இதுக்கு வந்து நேச்சுரலா பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த வேப்பில இருக்கு பாத்தியா அதை வந்து காய வச்சுட்டு அதை எரிப்பாங்க. சோ தட் இஸ் ஆல்சோ அது வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது, கொசுவும் வராது. அண்ட் இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு அஸ் ஆல்சோ.
1: நீங்க சொல்லும் போது சைனால ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல, அதாவது இந்த நியூ ஏஜ்ல சொல்ல முடியாது, சே ஒரு 70s 80s வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில கட்டைகள் எல்லாம் வந்து எடுத்து அது எரிப்பாங்களாம். அந்த எரிக்கும் போது அதுல இருந்து வர ஸ்மெல்ல வந்து மஸ்கிட்டோஸ்னா செத்துரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாம அந்த ஸ்மெல் வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அண்ட் ஃபர்தரா வந்து அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அரோமா தெரப்பிங்கிறது வந்து எதையுமே ஸ்மெல்னால பண்ண முடியும் அப்படின்றது தான். ஒரு ஸ்மெல் வந்து உங்க உடம்புக்கு வந்து நல்லதும் செய்ய முடியும், அதே ஸ்மெல் உங்களுக்கு கெட்டதும் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த சந்தனக்கட்டை எரிக்கிறது, சந்தனக்கட்டை அஃப்கோர்ஸ் நீங்க இப்ப எரிக்க முடியாது,
2: உள்ளத்துக்கு போட்டுருவாங்க.
1: அண்ட் அதுல இருந்து அதை எரிச்சு அந்த ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, நீங்க அஃப்கோர்ஸ் காதி கிராஃப்ல வாங்கிட்டு எரிங்கப்பா உங்களுக்கு
2: பண்ணலாம்.
1: அது மாதிரி எரிக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா ஏதாவது ஒரு யூரினேட்டட் பிளேஸ்ல நீங்க போகும்போது அந்த ஸ்மெல் உங்களை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுதோ, அது அது அது எப்படி என்ன சொல்றது டிஸ்டர்ப் பண்றதோ, அதே மாதிரி வந்து இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அது அது நெகட்டிவ் இம்பாக்ட், இது பாசிட்டிவ் இம்பாக்ட், தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாரும். ஓகேங்களா? அண்ட் ஓகே, சைனா பத்தி பேசும்போது சைனீஸ் வந்து இன்னொரு பழக்க வழக்கமும் இப்ப ரீசென்ட் ட்ரெண்ட்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க கோட் சூட்ஸ் போட தேவையில்லை கம்பெனிக்கு. அது இன்ஃபேக்ட் இந்தியால வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். டை கோட் சூட் எல்லாம் போடும்போது உங்க உடம்பு இன்னும் வார்ம் ஆயிடுது, அதுக்குதான் நீங்க ஏசி போடுறீங்க. அதாவது உங்களை பெனிட்ரி உங்க ட்ரெஸ் பெனிட்ரேட் பண்ணி உங்க ஸ்கின்னுக்கு போறதுக்கு
2: நார்மல் காட்டன் வேறுங்கிறது வந்து எப்பவுமே இட் இஸ் எ பெஸ்ட் சாய்ஸ்
1: கண்டிப்பா.
2: ஏன்னா லுக்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க நீங்க வந்து ரொம்ப அதாவது கேர் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த காட்டன் சூட்ஸ் தி பெஸ்ட்.
1: இதே சைனால என்ன நடக்குதுன்னா, ரோட்ல வெயில் காலத்துல ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி, அதாவது ஏசி யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து ரெண்டு பக்கெட் தண்ணி வந்து என்ன சொல்ற ரோட்ல ஊத்துறாங்க,
2: அந்த ஹீட் வந்து
1: உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்காக ரெண்டு பக்கெட் தண்ணி.
2: நம்ம ஏசி பத்தி எல்லாம் ஒரு பிஎஸ்ஏ கேட்டோம். சோ இந்த ஏசி போடுற ஒரு நாளைக்கு ஒரு 4 to 6 hours ஏசி போடுற அப்படின்னா, மொட்டை மாடியில போய் கொஞ்சம் ஒரு பக்கெட் தண்ணி ஊத்தி விட்டீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் ஏசி அது குறைக்கலாம் இல்லையா?
1: என்னங்க மீனாட்சி இப்படி சொல்றீங்க? ஏசிங்கிறது பட்டன் எல்லாம் ரிமோட் தட்டா வந்துடும், மொட்டை மேல தண்ணி எடுத்து ஊத்துவாங்களா?
2: நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து, ஐ மீன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிறப்பு. ஏன்னா உழைப்பு இல்லாமல் எந்த பலனும் கிடைக்காது. இந்த பலன் வந்து நமக்கு இல்லைனாலும் நாளைக்கு வாழப்படி நம்மளோட குழந்தைங்களுக்கு தான் இந்த
1: பலன். அந்த தண்ணி கூட எப்ப தெரியுமா நீங்க ஊத்தணும்? 1 to 2 hours போலதான் ஊத்தணும். ஏன்னா காரணம் என்னன்னா, நீங்க 4 to 5 hours அப்படின்னு ஊத்தும் போது எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அந்த தண்ணி பெனிட்ரேட் ஆகி உங்களுக்கு நைட் வந்து வரும்போது, அதாவது நீங்க தூங்குற டைம்ல வந்து உங்களுக்கு சில்னஸ் இருக்காது, ஹீட்டா தான் இருக்கும். காரணம் வந்து நீங்க காலையில ஊத்துற தண்ணி தான் அந்த உங்க செவரெல்லாம் உறிஞ்சிட்டு போயிட்டு உள்ள போறதுக்கு, அந்த தண்ணி உள்ள போறதுக்கு, அந்த காத்து வர்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க தாண்டி ஊத்தும் போது மிட் நைட்ல வேணா நீங்க இந்த சில்னஸ் வந்து என்ன சொல்றது அனுபவிக்க முடியும், ஆனா முன்னாடி முடியவே முடியாது. ஒரு 10 o'clock நீங்க தூங்குறீங்கன்னா கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி தான் தெரியும். சோ ஓகே, மத்தியானம் ஊத்துறது நிறைய பேரால முடியாது, பட் எப்படியாவது ட்ரை பண்ணி செய்யுங்க. ஏசிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல.
2: ஆமா, ஒரு ஒரு ஒரு 20 minutes போனா ஒரு 20-30 steps ஏறணுமா? ஏறி ஒரு சாயந்தரம் ஒரு வாக்கிங்க்கு பதிலாக அந்த ஒரு படி ஏற ஒரு எக்ஸசைஸ் ஆதாச்சு.
1: அண்ட் நிறைய பேர் நிறைய எக்ஸசைஸ் இருக்காங்க. நம்மளே கூட யோகா பத்தி பேசியிருக்கோம், எக்ஸசைஸ் பத்தி, பாடி ஃபிட்னஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். பட் இதெல்லாம் விட உங்களுக்கு வேலைக்கு வேலையும் ஆச்சு, உங்க உடம்பு குறைஞ்ச மாதிரி ஆச்சு
2: சீரியஸ்லி. அண்ட் இப்படி நீ சொல்லும் போது ஈவன் கிரைண்டரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஆட்டுக்கல்ல தான் மாவாட்டு. இன்னைக்கு பிள்ளைங்க ஆட்டுக்கல்லாம் என்னன்னு கேக்குற நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாம்.
1: எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆட்டுக்கல்ல வந்து மாவாட்டினா உடம்பு ஃபுல்லா எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் டு பாட்டம் எக்ஸசைஸ், பிகாஸ் கையில இருந்து உடம்பு ஃபுல்லா அந்த மூவ்மெண்ட் கொடுக்கும் போது அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான். பட் நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம்.
2: ஒன்னாவது வந்து நேரம் இல்ல, ரெண்டாவது நம்ம ரொம்ப சொகுசா வாழ்ந்தே பழகிட்டோம், ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: பட் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பலன் இல்லாம இருக்காது.
2: இல்ல கொஞ்ச நாள்ல அதெல்லாம் மியூசியம்ல வைக்கக்கூடிய பொருள் ஆயிரும்னு நினைக்கிறேன்.
1: அப்படியே சொல்லலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு நம்ம போறதும் ஆகலாம்.
2: சோ நம்ம வந்து இப்ப பொல்யூஷன் பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான். அப்போ வந்து another thing is like எல்லாரும் ஆளுக்கு ஒரு வண்டி வாங்குறதை குறைக்கணும்.
1: ஆமா,
2: try to be, if you are really so much responsible citizen, try to be more eco-friendly. அப்படினா நம்ம வந்து வண்டி ஓட்டறதெல்லாம் வந்து குறைக்கணும். சோ அப்படி பாக்கும்போது ஆளாளுக்கு இன்னைக்கு வந்து 2-wheeler வச்சிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டியா, அவனுக்கு ஒரு 2-wheeler. நீ நல்ல மார்க் வாங்கினியா, அவனுக்கு ஒரு 2-wheeler, உனக்கு ஒரு கார். இப்படிங்கறது வந்துருச்சு. இன்னைக்கு வந்து கார் நிப்பாட்டுறதுக்கு பிளாட்ல இடமும் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது we will have to stop using all this. சோ இது ஸ்டாப் பண்ணுனா என்ன பண்ணலாம்? சைக்கிள்ல போங்க, குட் எக்ஸசைஸ் சைக்கிளிங். காலையில
1: பக்கத்துல தெருவில் இருந்தா நடந்து போங்க, தப்பே கிடையாது.
2: பக்கத்துல ஒரு கடைக்கு போய் ஒரு பால் வாங்கிட்டு வா, என் தம்பிட்ட சொன்னா அவன் பைக் எடுப்பான். சோ இந்த மாதிரி அந்த பால் பாக்கெட் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கறதுக்கு, 1 rupee எலுமிச்சம்பழம் வாங்கறதுக்கு அவன் பைக் எடுத்துட்டு போவான். ட்ரை டு வாக் இல்ல சைக்கிள் யூஸ் பண்ணுங்க.
1: அண்ட் நீங்க வாக் பண்ணும்போது நீங்க கஷ்டம்னு நினைக்கிறீங்க, ஆனா வாக் பண்ணிட்டே போக போக
2: வேலையா நினைச்சு வாக் பண்ணா அது கஷ்டம். அதாவது ஒரு பிளஜரா நம்ம இந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்யறோம், நம்ம சொசைட்டிக்கு நல்லது செய்யறோம், we are being eco friendly.
1: We are psychologically கூட என்வாயன்மென்ட்ல நீங்க நிறைய விஷயத்த பாத்துட்டு போறதுக்கு வந்து வாக் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடிவாளம் போட்ட மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு நீங்க போறீங்க வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே
2: நீங்க நடந்து போனீங்கன்னா அந்த ரோட்ல இருக்க அந்த குப்பையை பாப்பீங்க, சார் ரோடு எவ்வளவு அசிங்கமா இருக்கு, நம்ம நாளையில இருந்து நம்ம ஸ்ட்ரீட்ல நம்ம குப்பை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்.
1: வந்தா நல்லதுதான்.
2: ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரை டு யூஸ் காமன் டிரான்ஸ்போர்ட்.
1: ஆமா, அது ரொம்ப முக்கியம்.
2: இன்னைக்கு வந்து ரொம்ப லக்ஸரியா போனனால ஏசி பஸ்ஸும் இருக்கு.
1: ஆமா, சோ நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏசி பஸ்லாம் காலியா தான் இருக்கு, இன்னும் ஃப்ரீக்வன்சியும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கவர்மெண்ட் அது எல்லாத்துக்கும் வழி பண்ணுவாங்க. அண்ட் காமன் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா என்னால ஃபுட்போர்ட்ல தொங்க முடியாது.
2: ஏன் ஃபுட்போர்ட்ல தொங்க, கொஞ்சம் சீக்கிரம்
1: கிளம்பி போங்க. ஏன்னா எல்லாருமே லேட்டா போறதுனாலதான் ஃபுட்போர்ட்ல நிறைய பேர் தொங்குறாங்க. எல்லாம் அவங்க உங்க டைம்க்கு கரெக்டா போங்க. இனிமேட் 8 o'clock காலேஜ்னா 9 o'clock வர வழியெல்லாம் வேண்டாம். மீனாட்சி எனக்கு ரெண்டு பேருக்கும் இது சேர்ந்துதான்.
2: ஓகே, சோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நம்ம வந்து பொல்யூஷன் பத்தி பேசுறோம். சோ எல்லாருமே வந்து

0: மறைச்சாங்களே தவிர வேற எதுவும் பண்றது கிடையாது இல்லீங்களா. அந்த மாதிரி நிலைமை இல்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் டெய்லி வந்து பராமரிக்க பாதுகாக்க வேண்டிய விஷயம். பராமரிக்கிறது இன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா பாதுகாக்கிறது நாளைக்கு தானே நடந்துடும். பாதுகாப்புங்கிறது உங்களுக்கு அமையும். இதை தாண்டி நம்ம பேச வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபர்தராக வந்து நம்ம லெட் டியூப்லைட்ஸ் பற்றிலாம் பேசணும் இல்லையா. இந்த லெட் டியூப்லைட்ஸை வந்து, அதாவது இந்த மர்க்யூரி டியூப்லைட்ஸ்லாம் வந்து அதெல்லாம் என்ன சொல்கிறது, கம்போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது உரம் ஆகாது மர்க்யூரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா. இதே லெட்டுங்கிறது வந்து ஈஸியாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அது வந்து நான் ஸ்பான்டேனியஸாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது நீங்கள் வெஹிக்கிள் பொல்யூஷன் கண்ட்ரோல் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. வெஹிக்கிள் பொல்யூஷன் கண்ட்ரோலில் வந்து ஃபர்தராக என்னென்ன மாதிரிலாம் செய்யலாம், அது என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பட் நீங்கள் போகிற வழியில் வந்து எந்த மாதிரி, அது எவ்வளோ நாளைக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் வந்து ரினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம், எதெல்லாம் அவசியம் அப்படின்னு சொல்லுங்கள்.
1: ஸோ இல்லை, நம்ம ரெகுலராக வந்து நீங்கள் வண்டி சர்வீஸ் விடும்போது யூ ஹேவ் டு செக் யுவர் பொல்யூஷன், எக்ஸாஸ்ட் கண்ட்ரோலும் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரை டு யூஸ் காமன் டிரான்ஸ்போர்ட்ன்னு சொன்னோம். எனக்கு காலேஜுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து பசங்க காலேஜ் வரும்போது இது கமிங் வித் அ பைக். ஸோ வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் இன்னொரு பைக்கில் வராமல் வி கால் இட் பைக் பூலிங். இப்போ நம்ம காலேஜில் எல்லாம் கூட இது இருக்குது இல்லையா. ஸோ வந்து யூஸ் யூ ஐ மீன் ஆஸ்க் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு கம் அப் வித் யூ. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது தட் ஆல்சோ பில்ட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட்டையும் வந்து சேஃப் பண்றீங்க.
0: சோ ஃபர்ஸ்ட் உங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஹுல்லா டாபிக்லயுமே நம்ம என்ன பேசிட்டு வரோம்னா, ஜீரோ வேஸ்ட் இன் ஹோம்
1: ஓகே
0: அப்படின்னு. அதாவது உங்களோட ட்ராஷ், நீங்க தூக்கி போடுற குப்பையெல்லாம் உங்களுக்கு எப்படி கேஷா கொண்டு வர்றதுன்றத பத்தி தான் எனக்கு பேசிட்டு இருந்தேன். இதனால உங்களுக்கு நிறைய பிசினஸும் பண்ண முடியுது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மிங் பத்தி பேசணும், அதுக்கப்புறம் ட்ரீ பிளான்டிங் பத்தி பேசணும். நிறைய பேர் கேட்கறது வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம ரூஃப் டாப் கார்டனிங் பத்தி எல்லாமே பேசணும் இல்லைங்களா. இப்ப நம்ம கிட்ட காலர் பேசினவங்க வந்து ட்ரம் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னாங்க
1: ஒருத்தர் ஓகே
0: பாத்தீங்களா. அந்த ட்ரம் ஃபார்மிங் எப்படின்னா இருக்கும்னா, டின் மாதிரி இருக்கும், அந்த டின்ல வந்து ஃபுல்லா மென்யூர்லாம் போட்டு வளர்த்துருவாங்க. ஒரு சமயத்துக்கு மேல அதை ரூஃப்ல வளர்க்க முடியாதுன்ற சமயத்துல அது ஏதாவது ஒரு இடத்துல இல்ல, மரம் இல்லாத இடத்துல போய் அதை புதைச்சு வச்சிருவாங்க. அந்த செடியை வந்து புதைச்சு வச்சிருவாங்க, நட்டு வைப்பாங்க. அண்ட் ஃபர்தரா அது வளர்ந்து அதுக்கப்புறம் அது ஜாஸ்தி வந்து இது ஹைவேஸ்ல எல்லாம் வந்து ஆப் பண்றாங்க.
1: ஓகே.
0: அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த மரம் நடுறதுலயே வந்து ஃபாஸ்டா வளர்ற மரத்தை தான் நிறைய இடத்துல வளர்க்குறாங்க. அண்ட் அது பாத்தீங்கன்னா கம்மி தண்ணி உறிஞ்சி ஃபாஸ்டா மரம் வளரும், ஆனா அதனால பெனிஃபிட்ஸ்ங்கிறது கம்மி. நம்ம பெனிஃபிட்டை பார்க்காம நம்ம வளர்க்கறத ஒழுங்கா வளர்க்கறது, ஏன்னா சாதாரணமா பார்ப்பாங்க இந்தந்த இடத்துல, நம்ம இந்தியன் லேண்ட்ஸ்கேப்லயே பாத்தீங்கன்னா இந்தந்த இடத்துல தான் இதெல்லாம் வளர்க்க முடியும். இப்போ நீலகிரி ட்ரீஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்தந்த மவுண்டன் கிளிஃப்ல தான் வளர்றதா
1: இருக்கும்
0: இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து மரங்களை வந்து எந்தெந்த இடத்துக்கு தேவையான மாதிரி நம்ம வளர்க்கறது வந்து அவசியமானது.
1: எனக்கு வந்து மரங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸோ வி ஹாவ் அந்த ஒரு ப்ளூ லைன் சி, அதுக்கப்புறம் டைரக்டா வி ஆர் கமிங் டு ப்ரௌன் அண்ட் தென் ஒயிட். ஒயிட் ஆர் நத்திங் வித் பில்டிங்ஸ். அந்த ப்ரௌன் லைனே வந்து வி ஹாவ் அ வெரி திக் ப்ரௌன் லைன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்தோம்னா, நம்ம
0: இப்போ நம்ம வந்து ஒரு வைண்ட் அப் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. டைம் ஆயிட்டு இருக்கிறதா ஒரு வைண்ட் அப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தரா வந்து நம்ம ஃபார்மிங் பத்தி பேசணும், ட்ரீ பிளான்டிங் பத்தி பேசணும்,
1: கரண்ட் சேவிங் பத்தி பேசணும்,
0: ஹோம் கம்போசிங் பத்தி பேசணும். ஹோம் கம்போசிங் வர்மி கம்போசிங் என்ன டிஃபரன்ஸ், அந்த வர்மி கம்போசிங்கே வந்து நீங்க ஹோம்ல பண்ணீங்கன்னா ஹோம் கம்போசிங். அண்ட் இந்த வர்ம் கம்போசிங்கே வந்து வர்மி கம்போசிங்கே வந்து நிறைய பேர் வந்து ஒரு பிசினஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பேக்கேஜ்ல அனுப்புறாங்க தெரியுங்களா. அது ஒரு புதிய இன்ஃபர்மேஷனா இருந்தது எனக்கு. பேக்கெட்ல அனுப்பி கொடுத்துடுறாங்க. அப்படி கொடுக்கும்போது பிளாட்ஸ்ல இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு.
1: ஓகே.
0: அண்ட் நிறைய பிசினஸ் இந்த மாதிரி பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கவங்களே வந்து அந்த மெனியர் உங்க வீட்டுக்கே வந்து கூட செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து பாசிபிள் ஆயிருக்கு. இப்ப நம்ம காலர்ஸ்லாம் பேசினாங்க இல்லையா, நம்ம ஹோம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க எல்லாம் வந்து இதுல ஒரு பார்ட்டாவே இருக்காங்க.
1: ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, வி ஸ்போக் அபவுட் கரண்ட் சேவிங், வாட்டர் சேவிங் அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ் பத்தி பேசணும். சோ பை ஸ்பீக்கிங் அபவுட் பிளாஸ்டிக் பேக்ஸ், குழந்தைங்களுக்கு வெளியில கூட்டிட்டு போறீங்க, அவங்க சிப்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்க, வேணாம்னு சொல்லல, அந்த குப்பையை வச்சுக்கோ வீட்டுல போய் குப்பை தொட்டியில போடலாம் அப்படின்னு சேர்த்து சொல்லி கொடுக்கணும்.
0: சோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க கல்டிவேட் பண்ண மாதிரி ஆச்சு, ஒரு நல்ல சிட்டிசனை உருவாக்குன மாதிரி ஆச்சு.
1: தட்ஸ் ரியலி எ பிக் ரெஸ்பான்சிபிள். அண்ட் அதை யாராவது பண்றீங்க அப்படின்னா தே டிசர்வ் அ கிரேட் அப்ளாஸ் ஃபார் தட்.
0: சோ ஜெனரலா பாக்கணும்னா இப்படி ஒரு ஸ்லோகன் ஆரம்பிக்கலாம், திங்க் குளோபலி. அதாவது உலக அளவுல வந்து திங்க் பண்ணுங்க, ஆக்ட் லோக்கலி. ரொம்ப உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, ஆமா உங்களோட சொசைட்டி நீங்க இருக்கிற அந்த கம்யூனிட்டியில என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு டூ டொமெஸ்டிக்ல நீங்க செய்ய வேண்டியது வந்து உங்க வீட்டுல இருந்தே செய்யறது. அதாவது நீங்க என்னதான் உலக அளவு நினைச்சாலுமே நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்க வீட்டுல இருந்துதான்.
1: எக்ஸாக்ட்லி,
0: அப்பதான் உங்க சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து போய் சேரும். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 100 பேர் உங்க பின்னாடியே ஆரம்பிப்பாங்கிறது கண்டிப்பான உண்மை. ஓகே, இதை தவிர்த்து நம்ம ஃபர்தரா என்ன பேசணும்னா ஸ்கை ஃபார்மிங் பத்தி எல்லாம் பேசணும். பின் கம்போஸ்டிங், பின் கம்போஸ்டிங் வர்மி கம்போஸ்டிங் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. அண்ட் ரூஃப் டாப் கார்டனிங் இருக்கு இல்லைங்களா, இதை பத்தி பேசணும். அதாவது ட்ரம் எல்லாம் எப்படி செட் பண்றாங்க. பாட் கம்போஸ்டிங் பார்க்கும்போது கிச்சன் கார்டனிங் பத்தி நம்ம பேசணும். கிச்சன் கார்டனிங்ல வந்து எப்படி எல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்தரா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதை பத்தியும் பேசணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து மீனாட்சி வந்து நிறைய நமக்கு டிப்ஸ் மாதிரி தான் கொடுத்தாங்க எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஓகே, ஸோ இதை பத்தி பேசணும். அதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப்ஸ் யூஸ் பண்றது பத்தி பேசணும், மெர்க்குரி லைட் யூஸ் பண்ணாம ரெட் பல்ப்ஸ் பத்தி பேசணும். அண்ட் அதுக்கப்புறம்
0: எப்படி இருக்கிற ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணணும், இதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம பேசினது. எல்லாரும் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுங்க.
1: ஒரு வீட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து கீரை வளர்க்க, கீரை காய்கறி இல்லைனாலும் ஒரு குரோட்டன்ஸாவது வளங்க, ஒரு குரோட்டன்ஸாவது வளங்க இல்லையா, தட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு லுக்காவது இருக்கும் வீட்டுக்கு, உள்ள ஒரு இன்டீரியராவது நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம
0: இன்னைக்கு நம்ம நடத்தின ப்ரோக்ராம் வந்து சாதாரணமா எல்லா ப்ரோக்ராம் மாதிரியும் இல்லை. இன்டீரியர்ஸ் பத்தி பேசிருக்கலாம், சேவிங்ஸ் பத்தி பேசிருக்கலாம், இதெல்லாம் உங்களோட நலனுக்கு உங்களோட ஜென்ரேஷனுக்கு. ஆனா குளோபலா நம்ம ஒரு விஷயத்தை பேசுறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்
1: தான். எல்லாருமே வந்து இதை கேட்டிருப்பாங்க, அட்லீஸ்ட் நாளில இருந்து அட்லீஸ்ட் ஒரு விதையாவது நீ போய் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது மீனாட்சி
0: அண்ட் அகல்யா. தேங்க்யூ, நன்றி.

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்லை, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5ஆம் படை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ரெகுலராக கேட்குறேன். இப்போது போன வாரம் கேட்டேங்க, அப்புறம் நீங்கள் வந்து அந்த பெட்ரூமில் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்லாம் சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்கேன், எனக்கு இந்த நல்லா கேட்குது இந்த நிகழ்ச்சி. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எங்கள் வீட்டு கிச்சன் வந்து ரொம்ப குட்டிங்க, ஃப்ளாட்டு ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டு தான் மொத்தமே இருக்கும். இப்படி அங்கே வந்து ஒரு இதுவே கிடையாது, பிளக் பாயிண்ட்னு தனித்தனியாலாம் கிடையாது. ஆனால் இப்போது நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கு இல்லையா, ஓவன் இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, அப்புறம் வந்து ஷெல்ஃபும் கூட ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பேப்பரில் போட்டிருந்தாங்க மாடுலர் கிச்சன் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் போய் பார்த்தோன்னே அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, எங்களால் இப்போதைக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ தினசரி எனக்கு கிச்சன் போகணும் அப்படின்னாலே ரொம்ப எரிச்சலாக வருது, ஒரு மாதிரி ஒருத்தர் தான் உள்ளே போக முடியுது, ஏன்னா அப்படி இழஞ்சிருக்கு இருக்குது. ஸோ பட் இதை வந்து கொஞ்சம் ஒழுங்காக வந்து கரெக்டாக அந்த இருக்கிற ஸ்பேஸில் கொஞ்சம் நீட்டாக வைக்கிறதுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்களா?
1: வணக்கம், நான் ஷாம்லா தேவி, உங்களுக்காக உங்களை தேடி இந்த ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கிறேன். நம்மளோட ஹோம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தினம் தினம் நீங்கள் இதை ரசித்து கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை விரும்பி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் பற்றின ஒரு வெயிட்டேஜ் நமக்கு தெரியுது. ஏன்னா இது எத்தனையோ பேர் வீட்டில் இந்த மாதிரி இடம் பத்தலை, அப்போ இது என்ன பண்ணலாம், இதெல்லாம் நிறைய பேருக்குள்ளே இருந்தது, யார்கிட்ட கேட்கலாம், எப்படி போய் கேட்கலாம், நமக்கு எல்லாத்துக்கும் எந்த மாதிரி ஒரு அட்வைஸ்க்கோ இல்லை வெளியில் கன்சல்டேஷன் போனாலும் எல்லாத்துக்குமே மணி தான் நம்ம விரும்பி கேட்டிருக்காங்க. கிச்சன்ல வந்துட்டு அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் தான் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி 450 சதுரடி பத்தி தான் நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு நான் கொடுக்கற வீட்டோட டிப்ஸே வந்து சின்ன இடத்துல எப்படி நம்ம அந்த இதை ஆக்குபை பண்றதுங்கிறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கேத்த மாதிரி அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு, ஒரே ஒரு மேடை தான் இருக்கு. அந்த அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம ஒரு கிரைண்டர் வைக்கணும், மிக்சி வைக்கணும், இல்ல உங்களை மைக்ரோவேவ் அவன் வைக்கணும், அந்த மாதிரி ஈவன் டோஸ்டர்ஸ் இதெல்லாம் வைக்கணும்னா ஒரு ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் தான் இருக்கு. பிளஸ் அந்த மேடையும் ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ உள்ள நம்ம என்ன பண்ணலாம், மேடைக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப எம்டியா ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இது மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. வால்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு ஷெல்ஃப் சரியா இல்ல, இத்தனோண்ட இடத்துல நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் எங்க அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேக்கு. வெரி குட். இப்போ வந்துட்டு நான் முதல்ல போன ரெண்டு வாரத்துல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூம்ல எப்படி எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்னு உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு அவங்க கேட்டதும் நம்ம சொல்றதும் வந்து மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ரிலேட்டடான பதிலா தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு ஏன்னா நிறைய பேர் வீட்டுல இந்த பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா ஒரு ஒரு மேடன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சைஸ் பாருங்க, 2.5 அடிக்கு இந்த நீளம் பாத்தீங்கன்னா ஒரு 5 அடிக்குள்ள இருக்கும், அதுக்கு மேல வராது. ஏன்னா கிச்சனே இப்போ வந்து ரொம்ப ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு கூட கிச்சன் இல்லாம தான் நிறைய பிளாட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வர்றப்போ அந்த 2.5 அடி இடத்துல ஒரு ஸ்டவ் வச்சிங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 feet 2.5 அடி போயிடுது. உங்களுக்கு மீதி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இத்தனை மெஷின்ஸ் எல்லாம் வச்சு உங்களோட அந்த சர்வீஸ் ஏரியா ஒர்க் ஏரியாவை கம்மி பண்ண முடியாது. இப்போ நீங்களே காய்கறி எல்லாம் வெட்டுறீங்க, உங்களுக்கு அதுல இருக்க சாமான் எல்லாம் வைக்கணும், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த மேடை வந்து எந்த நேரமும் ஃபுல்லா ஆக்குபைடா இருக்கு, எப்பயுமே இருக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் அதுல ஃபிக்ஸ்டா இருக்குன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அந்த மாதிரி வர்றப்போ நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்க வீட்டுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறப்போ முடிச்ச வரைக்கும் உங்களோட வீட்டோட சைஸ் என்ன, உங்களோட கிச்சனோட மெஷர்மெண்ட் என்ன, அதுக்கேத்த மாதிரி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஃபிட்டன் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத முதல்ல நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குங்க. இதுல என்ன சொல்ல போனா நிறைய பேர் வந்துட்டு ஒர்க்கிங் விமனா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் வந்து டு ஹீட் ப்ரீஹீட் பண்றதுக்கு மைக்ரோவேவ் அவன் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு. அதே மாதிரி மிக்சி, கிரைண்டர் அண்ட் இது டோஸ்டர், இந்த மாதிரி பசங்கள்ல என்னென்ன கிரில்லர் என்னென்ன விரும்பி கேட்கறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இது எல்லாமே நமக்கு வீட்டுல இன்னைக்கு, அதுவும் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு இன்னைக்கு நமக்கு இருக்கிற வேகமான உலகத்துக்கு என்ன மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் வச்சா ஃபாஸ்டா குக் பண்ண முடியும், அடுத்து என்ன வேலை பார்க்கலாம் இதெல்லாம் தோணும் இல்லையா. அந்த மாதிரி வரப்போ உங்களோட மேடையில ஸ்டவ் வைக்கிறீங்க. ஸ்டவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி டாப்ல ஆக்குபை ஆயிடுது. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஸ்டவ் வைக்கிற இடத்துக்கு கீழே அந்த இடத்த மட்டும் ஜஸ்ட் ஒரு ஓபன் ஸ்பேஸ் மாதிரியே விட்டுடுங்க. ஒரு ஃபுல் குக்கிங் ரேஞ்சே உங்களுக்கு கிடைக்குது மார்க்கெட்ல. அந்த மாதிரி ஃபுல் குக்கிங் ரேஞ்ச் அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஆக்குபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேல ஸ்டவ் இருக்கிற எவ்வளவு 2 அடி அகலம் போகுதுன்னா, கீழே அந்த ஃபுல்லுமே உங்களோட டோஸ்டர் ஆகட்டும், கிரில்லர் ஆகட்டும், மைக்ரோவேவ் அவனா இருக்கட்டும், எல்லாமே அதுல பிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஆல் இன் ஒன், எல்லாம் ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிடுச்சு. இன்க்ளூடிங் உங்களோட கேஸ் ஸ்டவ் கூட, இப்ப இருக்கிற கேஸ் பற்றாக்குறைன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரெகுலர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க ஒர்க்கிங் மெமனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வர நேரம் நீங்க வீட்டுல இல்ல, அப்போ என்ன பண்றது, குக்கிங்க்கு என்ன பண்றது, இதெல்லாம் நேச்சுரல், எல்லாருக்கும் இருக்கிற டே டு டே ரெகுலர் ப்ராப்ளம்ஸ் இல்லையா. அந்த மாதிரி வர்றப்போ உங்களோட கேஸ் ஸ்டவ், நீங்க செலக்ட் பண்ற கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். ஒரு ஒரு 4 பர்னர் ஸ்டவ்வா நீங்க செலக்ட் பண்ணுங்க. 4 பர்னர்ல ஒரு பர்னர் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் பேட்டர்ன்ல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இதுவே கிடைக்குது உங்களுக்கு மார்க்கெட்ல, ஒரு பர்னர் வந்து எலக்ட்ரிக்கல் பர்னரா வச்சிட்டீங்கன்னா, கரண்ட்ல உங்களுக்கு ஆபரேட் ஆறப்போ வீட்டுல கேஸ் குறைஞ்சிட்டாலோ இல்ல குறையறப்போ ஸ்டேஜ் இருந்ததோ அப்படின்னா, இந்த மாதிரி இதுல நீங்க குக் பண்ணிக்கலாம். சோ உங்க டைம் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா, பிளஸ் மணி கன்சம்ஷன், பிளஸ் உங்களோட ரெகுலர் டென்ஷன்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆறதுக்கு, இந்த மாதிரி ஒரு ஈஸி கோயிங் ஸ்டைல்ல நீங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, அந்த இத்தனை ஒரு யூனிட்டா நீங்க இந்த குக்கிங் ரேஞ்ச் ஒரு கேபினா எடுத்து நீங்க அதுல பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பிளக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் தான் இருக்கு. என்ன பண்றது அப்படின்னா, எப்பப்போ நீங்க அவன் அந்த மாதிரி இல்ல எலக்ட்ரிக் ஸ்டவ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, அப்போ நீங்க அதுக்கேத்த மாதிரி பிளக் பாயிண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம், பிளக் பிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். ரெஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க வந்துட்டு ரெகுலரா குக் பண்றீங்க, அந்த பிளக் பாயிண்ட் ஒண்ணுதான் இருக்கு, அந்த மாதிரினா அந்த மேடையில வந்துட்டு நீங்க உங்களோட மிக்சி எடுத்து மேல வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அதுல வச்சு நீங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்பியும் உங்களோட மேடையில பாக்கி இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நீங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன கேபின் மாதிரி அதுக்குன்னு ஒதுக்கிருங்க. உங்களோட மிக்சி ஒர்க் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். யூசேஜ் நேரம் தவிர அந்த மேடையில ஏதோ சாமான வைக்கவே இடம் இல்லன்ற பட்சத்துல மிக்சி எல்லாம் எடுத்து நீங்க அந்த கேபின்குள்ள பிக்ஸ் பண்ணி ஃபிட்டன் பண்ணிடலாம். அந்த டிரா மாதிரி இருக்கிறதுனாலும் சரி, இல்ல டோர் மாதிரி ஓபனிங் பேட்டர்ன் பண்ணீங்கனாலும் பிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அவங்க மேடம் முதலே கேட்ட மாதிரி மாடுலார் கிச்சன்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட் வைஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு அந்த டிரா பேட்டர்ன் எல்லாம் பண்றது இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, வெளியிலன்னா அவங்களே ரெடிமேடா மெஷர் பண்ணிட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்து பிக்ஸ் பண்ண போறாங்க. இது மாதிரி இருக்கு. ஓகே, அப் டு டேட் மாடர்ன் வேர்ல்ட்ல எல்லாமே நமக்கு தேவைதான். ஒரு சில பேரால முடியாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் கார்பென்டரோட ஒர்க் ஹெல்ப் எடுத்துட்டு வீட்டுல அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சின்ன சின்னதா இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நான் உங்களை வந்து கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடத்துல வந்துட்டு இந்த மைக்ரோவேவ் ஓவன் எல்லாம் அடியிலேயே வர மாதிரி குக்கிங் ரேஞ்ச் பேட்டர்ன்ல வைக்க சொன்னேன். அப்ப சிலிண்டர் எங்க வைக்கிறது இல்லையா, அடுத்தது இந்த க்வெஸ்சன் வருது. இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ல, மாடர்ன் பிளாட் சிஸ்டம்ல வந்துட்டு எல்லா கேஸ் சிலிண்டர் எல்லாம் இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வர்றது கிடையாது. வெறும் மெயின் பைப் லைன் வந்து கீழ இருந்து மேல வரைக்கும் வருது. பைப் லைன் ஆன் பண்ணா எவ்வளவு கேஸ் சிலிண்டர் வேணாலும் நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கான யூனிட்ஸ் படி நம்ம பே பண்றோம். இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லன்னு சொல்லல, பட் எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கு அப் டு டேட் மாடர்னா உங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வரப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட வாஷ் பேசின் கண்டிப்பா கிச்சன்ல எது ப்ரொவைட் பண்றவங்களே கண்டிப்பா ஒரு வாஷ் பேசின் நிச்சயமா இருக்கும். அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, வாஷ் பேசின்க்கு கீழே வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அந்த எம்டி ஸ்பேஸா தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இடத்துல நீங்க சிலிண்டர் வர மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா சிலிண்டர் வைக்கிறதுனா உங்களுக்கு நல்ல, ஏன்னா வாஷிங் பேசின் வந்து கீழே வந்து டெப்த் வந்து ரொம்ப டெப்த் இல்லாம ஒரு நார்மல் இதுல இருந்ததுன்னா உங்களோட சிலிண்டர் உள்ள ஃபிட்டின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு, அந்த டோர் இருக்கு இல்லையா, அந்த சிலிண்டர் உள்ள ஃபிட் பண்ணிட்டுறீங்க, அந்த டோர் நம்ம மூடிடுறோம், அந்த டோர் ஓபன் பண்றப்போ அந்த டோரும் கூட நீங்க பிளெயினா விடாதீங்க. விடாம அந்த இடத்துல ஒரு சின்ன ஹுக் பண்ணிட்டு ஒரு பேக் ஒன்று, டஸ்ட்பின் ஹோல்டர் மாதிரி ஒரு சின்ன கேபின் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, டஸ்ட்பின் எல்லாம் அதுல வேணுங்கிற டஸ்ட் அதில் என்னென்ன விழுறதோ அதெல்லாம் அதில் போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்றதுக்கு உங்களுக்கு எடுத்து கிளீன் பண்ணிட்டு திரும்பி வேற பேகேஜ் மாட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு யூனிட்டா இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு மாடுலார் கிச்சன்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க, நம்மனால முடியாது தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. நீங்களே வந்துட்டு ஒரு ஹுக் பண்ணிட்டு என்னென்ன எல்லாம் அதுல மாட்டலாமோ செஞ்சு வைக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன டிப்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட், எங்க உங்களோட கட்லரி ஐட்டம்ஸ், நீங்க உங்களோட பாத்திரங்கள் எங்கெங்க வைப்பீங்க, கண்டிப்பா தெரியணும் இல்லையா, அது எல்லா கிச்சன்லயும் கண்டிப்பா பாத்திரம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிராசரி ஐட்டம்ஸ், உங்களோட தினம் யூஸ் பண்ற ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸ், ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறது இதெல்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு கேபின் மட்டும் கண்டிப்பா வால்ல மவுண்ட் பண்ற மாதிரி, எதுவா இருந்தாலும் வால் மவுண்டிங்காவே நீங்க பண்ணிட்டா நல்லது, ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா கிச்சன்ல பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொன்னேன், பெட்ரூம்ல சொன்னேன் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு டாப் ஒர்க் டாப் ஆஃப் தி வால் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப எம்டியா தான் இருக்கும், அதுல நீங்க லாஃப்ட் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கிச்சன்ல கண்டிப்பா நீங்க லாஃப்ட் ப்ரொவிஷன் நிச்சயமா கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல யூஸ்வலா எல்லா பாத்திரமும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. என்னைக்காவது கெஸ்ட் வராங்கன்னா பெரிய சைஸ் குக்கர் எடுப்போம், பெரிய சைஸ் பாத்திரம் எடுப்போம், அந்த மாதிரி கடாய் எல்லாம் எடுக்கணும்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர அன்னைக்குதான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த பாத்திரம் எல்லாம் மீதி நாள் எங்க வைக்கிறது அப்படின்னா நீங்க மேல லாஃப்ட்ல வச்சுட்டு லாக் பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா அமையும் அது. அதே மாதிரி அந்த லாஃப்ட்டுக்கு கீழே டாப்ல லாஃப்ட் வச்சிடும், லாஃப்ட்டுக்கு கீழே அந்த வால் வந்து பிளைனா தானே இருக்கு, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க ஒரு வார்ட்ரோப், ஒரு ஷெல்ஃப், வால் மவுண்டிங் ஷெல்ஃப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த வால் மவுண்டிங் ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள வந்துட்டு உங்களோட கிராசரி ஐட்டம்ஸ், தினந்தனம் யூஸ் பண்ற ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் அதுல வச்சுட்டீங்கன்னா, அது ரெண்டு அடுக்கு வைக்கிறீங்கன்னா அதுக்கு கீழே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ற டெய்லி யூஸ் பண்ற கட்லரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட பாத்திரங்கள், உங்களோட சமையல் பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸை நீங்க ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூனிட் ஒரு கேபினே போறோம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள நிறைய சாமான பாத்திரங்கள்ல நம்மளும் வாங்குறதுல சேர்த்து வச்சுக்கிறது இல்ல, ஏன்னா இப்ப எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்ஸ் ரொம்ப வந்துட்டதுனால ரொம்ப இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு காலத்துல இருந்தது, இப்போ அந்த மாதிரி கிடையாது. சோ இடத்துக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், என்னைக்கு ஒன்னும் நீங்க புது வீடு போறீங்க பாக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த முதல்ல நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்குள்ள என்ன மெட்டீரியல்ஸ் வைக்கலாம், என்ன வாங்கலாம், நம்ம வீட்டுக்கு இதுதான் தேவை, இது தேவையில்லை, தயவு செய்து இதை நோட் பண்ணிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு அந்த ஸ்பேஸ்க்குள்ள நீங்க ரெடி பண்ணி வைங்க. நிச்சயமா உங்களோட கிச்சன் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் பாக்குறதுக்கு, உங்களுக்கு சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்பவுமே ஒரு ஒர்க் பண்ற ரூம், லிவிங் ரூமா இருக்கட்டும், உங்க பெட்ரூமா இருக்கட்டும், டைனிங்கா இருக்கட்டும், ஈவன் கிச்சனா இருக்கட்டும், எந்த ஒரு ரூமா இருக்கட்டும், அந்தந்த ரூம்க்கு ஏத்த ஒர்க் இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு அந்த சந்தோஷம், நமக்கு செய்யணும், இந்த இடத்துல உட்காந்து ஹால்ல பாருங்க ஸ்டடி டேபிள்லாம் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்ற சந்தோஷம் இருக்கிற மாதிரி, உங்க கிச்சனுக்குள்ள போனா குக் பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரணும் அப்படிதானே. அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க உங்களோட கிச்சன்ல இதெல்லாம் கரெக்டா செட்டேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸ் நல்லா நீட்டா இருக்கும், உங்களோட ஆக்குபைங் இது வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல போனா இப்ப இருக்கிற அந்த சின்ன சின்ன இடங்கள்ல வந்துட்டு லைக் பூஜை ரூம், எத்தனை பேர் வீட்டுல வந்துட்டு தங்கறதுக்கே இடம் இல்லைன்னு இருக்கப்போ ரூம் எப்படிங்க அதுக்கு தனியா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்படி வரப்போ பொதுவா கிச்சன் பொறுத்த வரைக்கும் அவுட்சைடர்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா யாரும் உள்ள வர விரும்ப மாட்டாங்க, நம்மளும் விரும்ப மாட்டோம், ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க தான் கிச்சனுக்குள்ள வருவாங்க. அதுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு இல்லையா, கிச்சன் அண்ட் பெட்ரூம் அதுக்கு ரெண்டு ரூமுக்குமே ஒரு தனி பிரைவசி இருக்கு. அந்த மாதிரி வர்றப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கிச்சன்ல ஒரு சைட் ஆஃப் தி வால்ல ஒரு சின்ன கேபின் மாதிரி ஒன்னு பிக்ஸ் பண்ணிட்டு அதுல வந்து சின்ன பூஜை ரூமோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணிட்டீங்க, உள்ள சாமியா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் இருக்கலாம், விளக்கு, அந்த சாமிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்த சின்ன கேபின்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரேயிங் ஏரியாக்குன்னு ஒரு தனி டிவைன் ஏரியா உங்களுக்கு அது இல்லையா, மனசுல இருக்க ஒரு சின்ன பாரத்தையும் இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடம், அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு தனியா ஒரு கார்னர் ஒதுக்கிட்டு ரெடி பண்ணுங்க. நிச்சயமா அந்த பாக்குறதுக்கு அந்த ஒரு பிரைவசி இருக்கும், அந்த இடத்துக்கும் ஒரு பிரைவசி கிடைக்கும் உங்க கிச்சனுக்கு கிடைச்ச மாதிரி. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸை வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பாருங்க. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு கிச்சன்ல என்னென்ன மாதிரி உங்களோட கிச்சனை வந்து அந்த ஸ்பேஸ் குட்டி ஸ்பேஸ்ல என்னெல்லாம் நீங்க ஆக்குபை பண்ண வைக்கலாம், அது எப்படி நீங்க நல்ல ஒர்க் ஸ்பேஸா கன்வெர்ட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் பத்தின உங்களோட விமர்சனங்களை கண்டிப்பா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. லெட்டர் மூலியமா தெரியப்படுத்தலாம், நேர்ல வரலாம், இல்ல நீங்க போன் கூட பண்ணி நீங்க எங்களுக்கு சொல்லலாம். அதுக்கு நீங்க என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எங்களை தாராளமா கேளுங்க, உங்களுக்காக நாங்க பதில் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். நான் உங்க ஷாம்லா தேவி.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான்தான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
2: குழந்தைகளை
1: பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும் போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம்ல. சோ அதே மாதிரி இதை நம்ம நாடு சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும். ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே MOP வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க MOP சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கம்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு MOP சமுதாய வானொலி 107.8.

0: ரசிக்கிற பல கலைகளில் ஒரு கலை நாடகக்கலை. நாடகக்கலை வளர்த்ததுல வானொலிக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் சமீப காலத்தில் நாடகக்கலை அழிந்துகிட்டே வருது. அது புத்துயிர் கொடுக்கிற வகையில் எம்ஓபி சமுதாய வானொலி நாடகங்களை உங்களுக்கு வழங்குது. நாடகக்கலையை மாணவர்களிடையே பரப்ப சில முயற்சிகள் எடுத்து வருது. அவங்களையே வச்சு சில நாடகங்களை உங்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி வழங்குது. சமுதாய கருத்துக்கள், அறிவியல், நீதி கருத்துக்கள் போன்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை.
1: ஹலோ சென்னை, என்னடா புதுசா ஒரு வாய்ஸ் கேக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, என் பேர் சரண்யா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம் யோசிக்கிறீங்களா? நாம என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சின்ன டிராமா பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். இந்த டிராமால நான் மட்டும் இல்ல, என் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுல யார் யார் கேரக்டர்ஸ் பாக்கலாமா?
2: டி பார்த்த சாரதி,
3: எம் தினேஷ்,
4: ஹெச் ரோஹித்,
5: ஆர் ஃபரீஸ் கான்,
6: டி சுதர்சன்,
7: எம் பிரணீத்,
8: எஸ் தௌஃபிக்,
9: ஜி நிவேதா,
10: கே திவ்யா.
1: என்ன, எல்லாரும் கேரக்டர்ஸ் பாத்துட்டீங்களா? இப்ப டிராமாக்கு போலாமா? டிராமாவோட தலைப்பு ஒண்ணுமே இல்ல, கலிங்கத்தில் பிறந்த கருணை. மௌரிய குலத்தின் ஒப்பற்ற அரசன் அசோகன் தான் அரியணை ஏறிய 9வது ஆண்டில் கலிங்கத்தின் மீது படையெடுத்தார். போரின் விளைவு மன்னனை கலக்கியது. திக்விஜயம் தர்ம விஜயமாக மாறியதை இப்போது காணலாம். காட்சி ஒன்று, பங்கு பெறுவது மன்னர் அசோகராக தினேஷ், படை தளபதியாக பார்த்தசாரதி, அமைச்சர்களாக ஃபெரோஸ் மற்றும் ரோஹித். அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் அருகில் படை தளபதியாரும் அமைச்சர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
11: வணக்கம் அரசே.
12: வணக்கம் தளபதியாரே, நான் உங்களிடம் 4 நாடுகளை கைப்பற்றி வர வேண்டும் என்று ஆணையிட்டேன். நீங்கள் 3 நாடுகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளீர்கள். இதுதான் உங்கள் வீரத்திற்கு அழகா
11: அரசே? நான்

0: நாடுகளையும் கைப்பற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் நமது படைகளை அழைத்து கொண்டு புறப்பட்டேன். ஆனால் மூன்றாவது நாட்டை கைப்பற்றிய உடனே நம் வீரர்கள் எல்லாம் களைப்படைந்து விட்டார்கள். எனவே நான்காவது நாட்டிற்கு செல்ல இயலவில்லை.
1: இதனை சொல்ல உமக்கு வெட்கமாக இல்லையா?
0: அரசே, மன்னிக்க வேண்டும். நம் படை வீரர்களின் நலன் கருதியே திரும்ப முடிவு செய்தேன்.
1: இயலாமை என்பது வீரனுக்கு அழகில்லை. வீரன் என்பவன் ஆமையை போல் தாமதம் கொண்டவனாக இருந்திடக் கூடாது. மதம் பிடித்து முயல்பவனாகத்தான் இருந்திட வேண்டும்.
0: மன்னிக்க வேண்டும் அரசே. இதோ இப்போதே நான் நமது படைகளை அழைத்துக் கொண்டு நான்காவது நாட்டையும் வென்று வருகிறேன். மாவீரர் அசோகரின் படைகளது திறமையை பற்றி உலகிற்கு புரிய வைக்கிறேன்.
1: வெற்றியோடு திரும்ப வாரும். உமக்கு பரிசுகள் தயாராக இருக்கின்றன.
2: அரசே, போரிடுவது தமக்கு பொழுதுபோக்கு என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சரியாகத்தான் இருக்கின்றது.
1: அமைச்சரே, வேட்டையாடுவது, போரிடுவது, இவையெல்லாம் எனக்கு பிடித்தமானதுதானே. அது சரி, இன்று மதிய உணவிற்கு எத்தனை ஆடுகள், எத்தனை கோழிகள்?
0: அரசே, 60 ஆடுகளுக்கும் மேலாக வெட்டப்பட்டுள்ளன. 50 மேலான கோழிகள் உரிக்கப்பட்டுள்ளன.
1: பிரமாதம்! இன்று மதிய உணவினை பிரமாதப்படுத்திவிட வேண்டும். இன்று மதிய உணவிற்காக நம்மோடு முக்கியமானவர்கள் விருந்துண்ண வருகின்றனர்.
0: அப்படியானால் விருந்துணவை சிறப்பாக செய்துவிடும்படி சமையல்காரருக்கு தெரியப்படுத்துகின்றேன்.
1: சரி, கரியெல்லாம் நன்றாக வேக வைத்த நிலையில் இருந்திட வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் உடல் கறி போல் வேக வைக்கப்படும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள்.
0: தங்களின் உத்தரவுபடியே எல்லாம் நடக்கட்டும் அரசே.
3: அமைச்சர்கள் அங்கிருந்து செல்கிறார்கள். அசோகர் தன் உறைவாளை எடுத்து அதன் நுனியை தொட்டு பார்க்கின்றார்.
1: வாளின் கூர்மை மழுங்கிவிட்டதே, இன்னும் கூர்மையாக்கிட வேண்டும்.
3: காட்சி 2. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், படைத்தளபதியார், கைதிகளான வீரர்கள். மன்னர் அசோகர் தன் அரண்மனையில் அப்படியும் இப்படியுமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் கையில் சவுக்கு ஒன்று இருக்கின்றது. அந்த நேரத்தில் தளபதியார் உணர்ச்சி பொங்க ஓடி வருகின்றார்.
0: அரசே, அரசே, வெற்றி, வெற்றி, வெற்றி, வெற்றி! அந்த நான்காவது நாட்டையும் நாம் வெற்றி வாகை சூடிவிட்டோம்.
1: மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
0: அரசே, நாம் சொல்ல போகும் செய்தியை கேட்டால் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவீர்கள்.
1: என்ன செய்தி அது?
0: நான் எதிரி நாட்டு படை வீரர்களை போர் கைதியாக பிடித்து வந்துள்ளேன்.
1: அப்படியா? என் கையில் இருக்கும் சவுக்கிற்கு வேலை கிடைத்து விட்டது. அவர்களை உடனே இங்கு இழுத்து வாரும்.
0: இதோ வருகிறேன் அரசே.
1: என் கைகள் தினவெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இதோ நான் அளிக்கும் பரிசினை வாங்கிக் கொள்ளுங்கள்.
4: அரசே, உங்கள் தளபதியார் எங்கள் நாட்டின் மீது படையெடுத்து வந்து எங்கள் மன்னரை கொன்றுவிட்டார். அவருக்கு பாதுகாப்புக்கு இருந்த எங்களையும் சிறை பிடித்து வந்துள்ளார். என்ன செய்வது? இப்போது இந்த கொடுமை வேறு.
1: என் நாட்டுக்கு உட்படாத எல்லா நாடுகளும் எனக்கு எதிரி நாடுகள் தான். அங்கு வசிக்கின்றவர்களும் எனக்கு எதிரிகள் தான். ஆகையால் எனக்கு எதிரிகளான உங்களுக்கு நான் தண்டனை அளித்தே தீர வேண்டும்.
5: அரசே, நீங்கள் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் உங்கள் படைகளை அனுப்பி எங்கள் நாட்டை கைப்பற்றி விட்டீர்களே, இது எந்த வகையில் நியாயம்?
1: என் எண்ணப்படியே செயல்படுபவன் நான். அதை பற்றி வினவ உனக்கேது உரிமை. நீ ஏ ஒரு கைதி என்பது நினைவிருக்கட்டும்.
3: அசோகர் மீண்டும் வீரர்களை சவுக்கால் அடிக்கின்றார். அவர்கள் ஐயோ அம்மா என்று அலறுகின்றார்கள். காட்சி 3. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், அமைச்சர்கள், படைத்தளபதியார். அனைவரும் ஆலோசனை கூட மண்டபத்தில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
2: அரசே, தாங்கள் திடீரென இப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகின்றீர்கள் என்றால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
0: ஆமாம் அரசே, நாங்கள் எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றோம்.
1: உங்கள் ஆர்வத்தை காண மிக்க மகிழ்ச்சி. அது என்னவென்று இப்போது சொல்கிறேன். கவனம் தேவை.
0: உத்தரவு அரசே.
1: அது என்னவென்றால் கலிங்க நாட்டினை என் வசமாக்கிட வேண்டும். இது என் நீண்ட நாள் கனவு.
0: அரசே மன்னிக்கவும், கலிங்க நாட்டை வெல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே. அரசே, இதற்கு முன்னர் தங்களது தந்தையார் பிந்துசாரர் கலிங்க நாட்டை கைப்பற்ற எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டார், அவையாவும் தோல்வியடைந்தன.
1: உண்மைதான், தந்தை செய்யாததை இப்போது தனையன் நான் செய்யக்கூடாதா?
0: தங்களால் முடியாதது எதுவும் இல்லை அரசே. தாங்கள் மட்டும் கலிங்க நாட்டை வசப்படுத்திவிட்டால் உங்கள் புகழ் உலகமெங்கும் பரவிவிடும்.
1: நன்றாக சொன்னீர்கள் தளபதியாரே, நன்றாக சொன்னீர்.
2: உங்கள் ஆசை நிறைவேறட்டும் அரசே.
0: அரசே, கலிங்க நாட்டு போர் வீரர்கள் நம்மை விட திறமையானவர்கள், ஆதலால் நம் நன்றாக போர் பயிற்சி செய்த பின்னரே போருக்கு சென்றிட வேண்டும்.
1: நாம் முறையாக போர் பயிற்சி செய்தால் வெற்றி நம்பசமாகிவிடும், அதனை தானே கூற வருகிறீர்கள் அமைச்சரே?
0: உண்மைதான் அரசே, உண்மை.
1: தங்களின் விருப்பம் அதுவானால் அப்படியே நடக்கட்டும்.
0: அரசே, நாளை காலை முதல் 3 தினங்களுக்கு நம் வீரர்களுக்கெல்லாம் போர் பயிற்சியினை நாம் அளிக்கலாம். போரில் வெற்றி நமதே.
1: நல்லது தளபதியாரே, இப்போது அவை களையலாம்.
3: காட்சி 4, பங்கு பெறுவது மன்னர் அசோகர், படைத்தளபதியார், வீரர்கள். படைத்தளபதியார் அனைவருக்கும் போர் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அதனை மன்னர் அசோகர் பார்வையிடுகின்றார்.

0: வீரர்களே, இன்னும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். தளபதியாரே, வேலை நடக்கட்டும், வேலை நடக்கட்டும்.
1: மூன்று பேரும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அரசர் என்னை அழைக்கின்றார். வணக்கம் அரசே, கலிங்க போரில் நாம் வெற்றியடைய போகிறோம் என்ற மன உறுதியோடு வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றேன்.
0: இந்த போரில் நமக்கு தான் வெற்றி, அதில் சந்தேகம் என்ன?
2: அந்த நேரத்தில் புத்த பிட்சு ஒருவர் அங்கு வருகின்றார்.

0: சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி.
1: யார் நீ? உமக்கு இங்கு என்ன வேலை?
2: எங்கெல்லாம் பாவங்கள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று பாவங்களை நீக்குவதுதான் என்னுடைய வேலை. உன்னிடம் பாவ செயல்கள் நிறைந்திருக்கின்றது. அதோடு நீ மேலும் பாவங்களை செய்யவும் தயாராகிக் கொண்டிருக்கின்றாய். நீ நல்லவனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உபதேசிக்க வந்துள்ளேன்.
1: துறவியாரே, எனக்கு இப்போது போதனையை விட போர்தான் தேவை. அங்கு வாழேந்தி போருக்காக காத்துக் கொண்டிருக்கும் எனது வீரர்களின் நடுவே நாம் பேச வேண்டாம். வேற எங்காவது சென்று பேசலாம்.
2: ஆகட்டும் மன்னனே.
3: காட்சி ஐந்து. பங்கு பெறுவது மன்னர் அசோகர், புத்த பிட்சு. அமைதியான சூழ்நிலையில் மன்னர் அசோகரும் புத்த பிட்சுவும் நிற்கின்றனர்.
1: துறவியாரே, அமைதியான இந்த இடம் நீர் என்னோடு பேசுவதற்கு ஏற்ற இடம் என்று எண்ணுகின்றேன்.
2: மன்னனே, இந்த இடம் அமைதியான இடம் என்கிறாய். அமைதி என்ற சொல் உன் நினைவில் இருந்து வருகின்றது. ஆனால் உன் மனதில் அமைதி இருக்கின்றதா? எந்த நாட்டோடு போரிடலாம், எந்த நாட்டை கைப்பற்றலாம், எத்தனை உயிர்களை கொல்லலாம் என்று கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றாயே. நீயும் அமைதி இல்லாமல் தான் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். இதிலிருந்து நினைவிற்கேற்றபடி வாழாமல் நீ போலி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்.
1: துறவியாரே, என்னை குழப்பாதீர், குழப்பாதீர்.
2: நீதான் எப்போதுமே குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற மூன்று ஆசையிலும் மூழ்கி உன் வாழ்க்கையை குழப்பிக் கொள்கிறாய்.
1: துறவியாரே, நான் ஒரு மன்னன், எனக்கு ஆசைகள் இருக்க கூடாதா என்ன?
2: மன்னனே, உன்னுடைய ஆசைகள் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆசைகளாகத்தான் இருக்கின்றன. போரில் உன்னால் எத்தனை உயிர்கள் கொல்லப்படுகின்றன, அறமற்ற செயலல்லவா? இதற்கெல்லாம் உன்னுடைய பேராசைதானே காரணமாக விளங்குகின்றது.
1: துறவியாரே, நான் பேராசைக்காரன்தான். மன்னன் அசோகன் என்றாலே அண்டை நாட்டு மன்னர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்க வேண்டும். உலகமெங்கும் என்னுடைய புகழ் பரவிட வேண்டும்.
2: மன்னனே, புகழ் என்றால் என்ன?
1: புகழ் என்றால் என் வீரத்தை பறைசாற்றுவதாகும்.
2: வீரம் என்றால் என்ன?
1: இதென்ன கேள்வி? பல நாடுகளுடன் போரிட்டு நான் வெற்றி வாகை சூடுவதே எனது வீரத்தை காட்டுகின்றது.
2: மன்னனே, புகழ் என்பது அதுவல்ல. மற்றவர்களுக்கு ஆதரவு காட்டி அறிவுரைகளை கூறி அவர்களை நல்வழிப்படுத்துவதே வீரனாகும். எவன் ஒருவன் இடைவிடாது பிறரது துன்பத்தை தன் துன்பம் போன்று நினைத்து போக்கின்றானோ அவனே வீரனாவான். நினைத்த நேரத்தில் போர் தொடுத்து உயிரினங்களை எல்லாம் கொல்ல நினைப்பவன் பாவியாவான்.
1: துறவியாரே, நான் இப்போது போரினை கைவிட வேண்டும். அதனை தானே கூற வருகிறீர்கள்?
2: ஆமாம் மன்னா, உன் மனதிலும் கருணை பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் வந்துள்ளேன்.
1: என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் துறவியாரே. என் காதுகளில் போர் முரசின் ஒளி ஆர்ப்பரிக்கின்றது. என் இதயமும் போர், போர் என எண்ணத் தொடங்கிவிட்டது. இனி இந்த போரினை கைவிடும் எண்ணம் எனக்கில்லை. உங்கள் பேச்சினை கேளாததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளும்.
2: மன்னனே, நல்லவைகள் எப்போதுமே சற்று தாமதமாகத்தான் புரியும். நான் வருகின்றேன்.

0: புத்தபிட்சு அங்கிருந்து செல்கிறார். காட்சி ஆறு. இடம் போர்க்களம். பங்கு பெறுவது மன்னர் அசோகர், மூதாத்தியாக நித்யஸ்ரீ மற்றும் அனைத்து வீரர்களும். அனைவரும் மரண ஓலத்துடன் மாண்டு கிடக்கின்றனர். அதனை பார்த்து மன்னர் அசோகர் வருத்தம் அடைகிறார்.
1: ஐயோ, இது என்ன கொடுமை! போரில் நான் வெற்றி அடைந்து கூட என்னால் மகிழ்ச்சி அடைய முடியவில்லையே. என் தளபதியார் இறந்து விட்டார், என் அன்புக்குரிய அமைச்சர்கள் இறந்து விட்டார்கள், என் வீரர்கள், நாட்டு மக்கள் அனைவரும் இறந்து விட்டனரே. ஐயோ,
2: ஐயோ மகனே, நீ எங்கிருக்கிறாய்? நான் உயிர் விடும் நேரத்தில் உன் முகத்தை கூட காண முடியவில்லையே.
1: மகனே, மகனே என்று வருந்தும் தாயே, தங்களுக்கு நான் மகனாக இருக்கலாமா?
2: யார் அது? உன்னை நான் மகனே என்று அழைக்கலாமா?
1: தாராளமாக அழையுங்கள் தாயே.
2: மகனே, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும். என் மீது இத்தனை அன்பு காட்டுகிறாயே, நீ யாரப்பா?
1: நான் தான் மாமன்னன் அசோகன்.
2: ஐயோ, நீதானா அது? உன்னால் தானே இந்த போர்க்களத்தில் இத்தனை உயிர்கள் துன்பப்படுகின்றன. இப்போரினால் நான் என் மகனை இழந்தேன். உற்றார் உறவினர் இறந்து எத்தனை பேர் துன்படுகின்றன. உன் கையால் தண்ணீர் குடித்தால் பெரும் பாவம் எனக்கு ஏற்படும். அதை விட தண்ணீர் குடிக்காமலேயே உயிரை விடலாம்.
1: ஐயோ தாயே, நான் பெரும் பாவியாகி விட்டேனே, இப்போது நான் என்ன செய்வேன்?
0: அந்த நேரத்தில் புத்தபிட்சு அங்கு வருகின்றார்.

0: ஆண்டவரே, இந்த போர்க்களத்தில் எனக்கு ஆறுதல் தெரிவிக்க யாரும் இல்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக நீங்கள் வந்துள்ளீர்.
1: மன்னனே, உன் பேராசையால் ஏற்பட்ட அழிவை பார்த்தாயா?
0: பார்த்தேன் பார்த்தேன். என்னால் எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன என்பதையும் கண்டேன். இனி போரின் பேரொலி கேட்க வேண்டாம். இதுவரையிலும் கேட்டதே போதும். தர்மத்தின் சங்கொலி எங்கும் முழங்கட்டும். கூறிய வாள் கொண்டு பல உயிர்களை கொன்றது போதும். சீரிய அறநெறி கருத்துக்களை கொண்டு சத்தியம், தர்மம், நேர்மை ஆகிய கருத்துக்கள் பரவுதல் வேண்டும். அதுவே உண்மையானது, மகத்துவமானது, எல்லோரும் போற்றக்கூடியது.
1: மகிழ்ச்சி மன்னா, இப்போது உன் எண்ணமானது தர்ம பாதையை நோக்கி சென்று விட்டது.
0: உண்மைதான் துறவியாரே.

நேயர்களே, எங்க டிராமாவை பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா புடிச்சிருக்கும் நம்புறேன். இருந்தாலும் ஒரு சின்ன மோரல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மழை கைமாறு கருதாமல் கருணை உள்ளத்தோடு நீரை சொல்கிறது. பூமி கருணையோடு பயிர்களை விளைவித்து தருகின்றது. மனிதர்களாகிய நாமும் அனைத்து உயிர்களிடமும் கருணையோடு நடந்து அன்பும் மரணமும் வளர்ப்போம் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அணைச்சிட்டேன் லைட் ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அணைக்கணும்? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அணிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள் இந்த மதுர

0: கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.